இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்த மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 29 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 12 தேதி வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை. கொல்லாமை 33 அதிகாரம் 2வது குறட்பா.

உள்ள உணவையும் பலரோடும் பங்கிட்டு தான் உண்ணும் இயல்பினை மேற்கொள்ளுதல் அறநூலோர் தொகுத்துக் கூறிய அறங்களுள் எல்லாம் மிகச்சிறந்தது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சுக்ஸின் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் சி யக்ஷனாஸ்ரீ. காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி அரசு பட்டுக்கொடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம், தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். இனிது காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு, பாரதிபுரம் SS ஜுவல்லரியின் நலம் தானே கேட்கலாம். 7:30 சந்தோஷ சாரல், 8 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறுகுகள். 8:45 சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. 9:05 வானலையில் வசந்தம். காலை 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் திரு

0: சந்திரகோஷ மங்கை திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11 மணிக்கு தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. இன்றைய நிகழ்ச்சியில் உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின சிறப்பு நேர்முகம். குழந்தைகள் நல அலுவலர் விஜயா அவர்கள், தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம் ராஜசேகரன் அவர்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயசீலன் அவர்கள் பங்குபெறும் நேர்முக நிகழ்ச்சி கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுது, 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி, செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம், 2:30 இலக்கியம் பேசுவோம், 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தேன்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரியின் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 பாட்டுதான், 6:40 வேலை காத்திருக்கு, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம், கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி JN மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரைசே, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பாக்கு மட்டை தட்டுகள் தயாரிப்புகள், வெட்டிவேர் சோற்று கற்றாலை தயாரிப்பு, ICO கிரீன் யூனிட் பவுண்டேஷன் திட்ட இயக்குநர் SK பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல், இன்று இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய்மார்த்தி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி தொடர், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 சுகமான ராகங்கள், 11:10 நமது மத்திய அரசு மக்கள் பணியில் 12 வருடங்களை நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலில் இணை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. Prime Minister Narendra Modi has said that when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi yesterday, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. The Prime Minister urged states to focus on one district, one product initiatives and develop export-oriented strategies around it. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed concern that ongoing conflicts are imposing costs and triggering changes far beyond the regions. The minister said this while participating in a discussion with his Finnish counterpart Elina Valkonen and Assistant Foreign Minister of UAE Lana Nusibe on emerging powers and the new geopolitical competition at the Kultaranta talks in Finland. Dr. Jaishankar also stressed the need for international community to continue efforts to mitigate their consequences and create conditions for diplomacy. The government is on highest alert to safeguard Indian seafarers amid evolving maritime security situation in the Gulf region. Ministry of Ports, Shipping and Waterways said in a statement that the Directorate General of Shipping has advised all Indian seafarers serving on board Indian and foreign flagged vessels transiting through conflict-affected waters to exercise the highest degree of caution and vigilance. It has also advised vessel operators, ship managers and shipping companies to adhere strictly to prevailing maritime security protocols and competent international authorities. Port Shipping and Waterways Minister Sarbananda Sonowal said that the government is closely monitoring the evolving situation in the Gulf region and remains fully committed to the safety, security and welfare of every Indian seafarer. Commerce and Industry Minister Piyush Goyal will be on a 2-day visit to Switzerland starting

0: happening today. During the visit, the minister will meet President of Switzerland, Guy Parmelin, and State Secretary for Economic Affairs of Switzerland, Helen Budliger-Arteda. Mr. Goel will also interact with leading representatives of the Swiss pharmaceutical industry. Ministry of Commerce and Industry said the visit will strengthen the India-Switzerland economic partnership and facilitate discussions on implementation of the India-European Free Trade Association EFTA Trade and Economic Partnership Agreement. President Draupadi Murmu will be on a two-day visit to Uttarakhand beginning today. During the visit, the president will review the passing out parade of 158th regular course and 141st technical graduate course at the Indian Military Academy, Dehradun. The Enforcement Directorate, ED, has arrested Naresh Kumar, the then superintendent in the Office of Director, Development and Panchayat, Haryana, in connection with an ongoing investigation in IDFC bank fraud case. He was arrested under the Provisions of Prevention of Money Laundering Act, PMLA 2002. Investigation in the case has revealed embezzlement of public funds amounting to 645 crore rupees from the bank accounts of Haryana government, Chandigarh administration and two private schools maintained with IDFC First Bank. The 10th edition of the ICC Women's T20 Cricket World Cup will begin today, with host England taking on Sri Lanka in the opening match of the tournament at Edgbaston in Birmingham. The month-long tournament will be hosted across England and Wales, with the finalists set to take place on 5th of July at the iconic Lord's Cricket Grounds. India will start their campaign against arch-rivals Pakistan on Sunday. Harmanpreet Kaur-led Indian side will be looking to create history as they aim for their first Women's T20 World Cup title. The FIFA World Cup 2026 kicked off in Mexico City after a grand opening ceremony last night. Co-host Mexico defeated South Africa by 2-0 in the inaugural match at the Azteca Stadium. Julian Quiñones scored Mexico's opening goal on the 9th minute to give the hosts a lead. Later, Raul Jimenez scored in the 67th minute, making it 2-0 for Mexico. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷவாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க நன்றி மறவாமை நன்றே எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: நன்றி என்ற சொல் நன்று என்ற சொல்லில் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நன்றி உணர்வு என்பது மனித நற்குணங்களில் மிகவும் சிறந்த உயர்ந்த பண்பாக போற்றப்படுகிறது. நன்றி என்ற நற்குணம் உடையவர்கள் மற்றைய மனித ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார் என்பது சான்றோர் கருத்தாகும். மேலும் அன்பு என்ற சொல்லுக்கு எவ்வளவு வலு உள்ளதோ ஆற்றல் உள்ளதோ அதுபோலத்தான் நன்றி என்ற சொல்லுக்கும் அந்த உணர்வுக்கும் பண்புக்கும் வலுவான ஆற்றல் உண்டு. அதனால்தான் உலக பொதுமுறை தந்த வள்ளுவனார் நன்றி என்ற நற்பண்பை போற்றுவதற்காகவே செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தை வைத்து 10 முத்தான குறள்களையும் தந்துள்ளார். இதைத்தான் அபை மூதாட்டியும் நன்றி மறவேல் என்று கூறியுள்ளார். திருவள்ளுவர் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்று கூறியுள்ளார். ஆதலால் செய் நன்றி மறவாமை எப்படிப்பட்டது யாருக்காக என்ற ஒரு வரையறையும் தந்துள்ளார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து உதவியின் அருமை சிறப்பு போற்றப்படுவது உதவி செய்பவரை பொறுத்தல்ல உதவி பெற்றுக்கொள்பவனுடைய குணத்தை பொறுத்ததே என்று வள்ளுவர் பெருந்தகை அறுதியிட்டு கூறியுள்ளார். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பதும் உதவி பெறுபவரின் பண்பை சுட்டி காட்டுவதாக சொன்ன பழமொழிதான். உதவியின் அருமைதனை வள்ளுவர் பட்டியலிடுகிறார். பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலிற் பெரிது. அதாவது பிரதிபலன் கருதாமல் செய்யப்படுகின்ற உதவிக்கு ஒப்பாக கடலை கூறி கடல் சிறிது அந்த உதவி அதனிலும் பெரிது என்கிறார். செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று தமக்கு எந்த உதவியும் செய்யாத ஒருவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படும் உதவியின் பயனை நினைக்கும்போது இந்த உலகமும் வானமும் சிறிதாகி அதைவிட உதவியின் பயன் பெரிதாக உணரப்பட வேண்டும் என்கிறார் குரல் தந்த ஆசான். மனிதன் முதல் மற்ற உயிர்கள் வரை ஒன்றை ஒன்று சார்ந்தே உதவித்தான் வாழ முடியும். அது இயற்கையின் சட்டம். அதற்கு நாமும் கட்டு

0: பட்டே ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே ஒன்றை ஒன்று சார்ந்துதானே இயங்குகின்றன. அதுபோலத்தான் நமது உடலும் பஞ்சபூதத்தால் ஆக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று ஒத்துழைக்கவில்லை என்றால் நம் உடல் நோய்வாய்ப்பட்டுவிடும். இது நம் உடல் அமைப்பு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமது தமிழினம் நன்றி உணர்வில் அதை வெளிப்படுத்தும் பண்பில் உலகில் மற்றைய மக்களை காட்டிலும் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் கொண்டாடும் பொங்கல் விழாவினை கூறலாம். உலகில் சிறந்த தொழிலாம் உழவு தொழில். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மழை தரும் வானம், தினம் வரும் சூரியன், நீர்நிலைகள், விளைநிலங்கள், பயிர் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கின்ற கால்நடைகள், இவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவே பொங்கல் மாட்டுப்பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றோம். நன்றி உணர்வின் செய்திகளை இலக்கியத்திலிருந்து அறிவோமானால் இராமாயணத்தில் கும்பகர்ணனையும் சுக்கிரீவனையும் மகாபாரதத்தில் வள்ளல் கர்ணனையும் நாம் கூறலாம். உரிமை சோருண்டு தன் அண்ணன் இராவணனுக்காக தன் நன்றி உணர்வோடு தன் உயிர் நீத்தவன் கும்பகர்ணன். வாலியை வதைத்து ஆட்சி தந்ததற்காக சீதாதேவியை இலங்கை நின்று மீட்டி வர ராமனுக்கு நன்றி உணர்வோடு உதவினான் சுக்கிரீவன். நல்லபடியாக நம்மை படைத்த இறைவனுக்கும் இயற்கைக்கும் நம்மை பெற்றவர்கள் நம் ஆசான் நல்ல நண்பர்களுக்கும் நாள்தோறும் நன்றி சொல்வோம். அந்த பழக்கத்தை கடைபிடிப்போம். சாதாரணமாக ஒருவர் செய்த உதவிக்கு நாம் மறக்காமல் நன்றி சொல்வோம். நன்றி என்ற ஒற்றை வார்த்தை நம்மை பண்பிற் சிறந்தவராய் சிகரத்தில் ஏற்றிவிடும். மேலும் நமக்கு உதவி செய்த ஒருவருக்கு நாம் நன்றி சொல்லும் பட்சத்தில் அவர் மேலும் நமக்கு உதவி செய்ய தூண்டிவிடும். ஆதலால் நல்லதை நினைப்போம், நன்றியோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. உங்களது எங்களை இறை பாக்கலால் இதமாக்க வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல் மகாநதி சோபனா குரலில்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் ரிச்சஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC apply.

உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இயம் அனிஃபா கரலில்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ட்ரிபிள் எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள் எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் அடுத்ததாக ஹெலன் சத்யா குரலில்

நேரம் காலை 6:30. பக்திமாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் 6:35.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். உலக அளவில் இந்தியாவினுடைய சிறப்பே பல்லுயிர் பாதுகாப்பான நாடு என்பதுதான். கடந்த சில ஆண்டு காலமாக அந்த நிலைமை தலைகீழாக மாறிவிட்டன. மரங்கள், செடிகள், கொடிகள், பாலூட்டிகள், ஊர்வன, பரப்பன, நீர் மற்றும் நிலவாழ் உயிரினங்கள் அனைத்துமே வாழ தகுதியான நிலப்பரப்பை கொண்ட நாடாக இருந்த போதிலும், பல ஆண்டுகளாக தொடரும் மனித செயல்பாடுகள் பல்லுயிரின் பெருக்கத்தை அழிந்து வருவது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது. பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னா என்ன? பூமியில் உள்ள அனைத்து விதமான தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள், நுண்ணுயிர்கள் ஆகியவற்றுக்கான இடையிலான பன்முகத்தன்மையை பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணங்களால் இது பாதிக்கப்படுது? வனங்கள், காடுகள் விளைநிலங்களாக மாறுதல், விளைநிலங்கள் பிளாட் போட்டு குடியிருப்பாக மாற்றுதல், நகரமயமாக்குதல், கட்டுப்பாடற்ற மேய்ச்சல் முறைகள், புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கம், வர்த்தக ரீதியிலான மர தொழிற்சாலைகள், இவைதான் பல்லுயிர் பெருக்கத்திற்கான தடையாக ஆபத்தாக உள்ளது. இன்னும் நிறைய காரணங்கள் உள்ளன. பல்லுயிர் பெருக்கம் அவசியம் ஏன்? சுற்றுப்புற சூழல் அமைப்பிற்கு சமநிலைப்படுத்த பல்லுயிர் பெருக்கம் அவசியம். அதே நேரத்தில் பல்லுயிர் இழப்பால் உணவு பாதுகாப்பு மற்றும் மனித வாழ்வில் தீவிர தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இயற்கை வாழ்விடங்களை பாதுகாத்தல் பல்லுயிர் பெருக்கம் தானாகவே பெருகும். பல்லுயிர்களான தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிர்கள் இருப்பதால் சுத்தமான காற்றையும் குறியீடுகளை நாம் அனுபவிக்க முடியும். விவசாயிகள் நிலத்தில் மகர்ந்த சேர்க்கை ஏற்படுத்திட தேனீக்கள் உட்பட பூச்சிகள் உதவிடுவதால் கூடுதலான விளைச்சல் கிடைக்கும். காடுகள் முதல் பெரும் கடல்கள் வரை ஆரோக்கியமாக இருக்க பல்லுயிர்களுடைய பெருக்கம் அவசியமாகும். அடுத்து இந்த எலுமிச்சை சாகுபடி, இதை பற்றி நம்ம தெரிஞ்சு

இருக்கணும். எலுமிச்சையை நடவு செய்ய சுமார் 2 மீட்டர் ஆழத்துக்கு மண் கண்டம் இருக்கணும். நல்ல வடிகால் வசதி உள்ள செம்மண் கலந்த தோட்டக்கலை நிலங்களில், களிமண் இல்லாத மணல் பாங்கான தோட்டக்கால் நிலங்களில் எலுமிச்சை செழிப்பாக வளரும். எலுமிச்சையை ஜூலை முதல் டிசம்பர் வரைக்கும் நடவு செய்யலாம். ஒரு நாற்றுக்கு 5 மீட்டர் சுற்றளவில் இடைவெளியை விட்டணும். அப்படி நடும்போது 1 ஏக்கருக்கு 160 செடிகள் தேவைப்படும். எலுமிச்சை நடவு செய்ய குழியை 75 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ளவாறு தோண்டணும். நன்கு வளரும் வரைக்கும் நீர் பாய்ச்சுவது அவசியம். சுமார் 7 முதல் 10 நாட்களை நீர் பாய்ச்சுவது போதுமானது. வெயில் பாகத்தில் நீர் தேங்குவதை தவிர்க்கணும். தலைச்சத்து 2 பாகங்களாக மார்ச் அக்டோபர் மாதங்களில் இடணும். தொழு உரத்தை முதல் வருஷத்தில் 10 கிலோவும் ஆண்டுதோறும் 5 கிலோவும் அதிகரிக்கணும். தலைச்சத்து முதல் வருடம் 200 கிராமில் தொடங்கி ஆண்டுக்கு 100 கிராம் அளவில் சேர்த்துக்கணும். மணிச்சத்து சாம்பல் சத்து ஆண்டுக்கு 100 கிராம் அளவுலையும் போட்டு ஆண்டுதோறும் 40 கிராம் வரைக்கும் கூடுதலாக சேர்க்கணும். உரங்கள் இடும்போது மரத்தில் இருந்து 70 சென்டிமீட்டர் தள்ளி மண்ணில் போட்டு கொத்தி விடணும். புதிய துளிர் வரும் வரையும்போது துத்தநாக சல்பேட் 100 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் கலந்து அந்த கரைசில் மார்ச் ஜூலை அக்டோபர் மாதங்களில் தெளிக்கணும். செடியை 45 சென்டிமீட்டர் உயரம் வரைக்கும் கிளைகள் என்று நேராக வளர விட வேண்டும். எலுமிச்சை செடியின் ஊடு பயிரை அவரை குடும்பத்தைச் சார்ந்த பயிர்கள், காய் வகைகள், மரங்கள் காப்புக்கு வரும் வரைக்கும் கூடுதலாக பயிரிட்டு பயன்பெறலாம். காய் பிடிப்பை அதிகப்படுத்த பிஞ்சு காய்கள் உதிர்வதை தடுக்க வளர்ச்சி ஊக்கிகள் என்ஏஏ 30 ppm என்ற மருந்தை 300 mg அளவில் தெளிக்கணும். எலுமிச்சை மரத்தை இலை தொலைப்பான், சாறு உறிஞ்சும்பூச்சி, பழ அந்துப்பூச்சி, குருத்து தொலைப்பான், தண்டு தொலைப்பான், பழ ஈ நூற்புழு ஆகியவை தாக்கும். இலை தொலைப்பானை கட்டுப்படுத்த மானோக்ரோட்டாபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 15 ml என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். சாறு உறிஞ்சம் பூச்சியை கட்டுப்படுத்த வெள்ளை ஈக்கும் குயினால் பாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 ml அளவு கலந்து தெளிக்கணும். கருப்பை ஈக்கு மானோக்ரோட்டாபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 ml கலந்து தெளிக்கணும். கசோனி பூச்சியை கட்டுப்படுத்த மானோக்ரோட்டாபாஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 mg கலந்து தெளிக்கணும். சிகப்பு சிவந்தி பூச்சிக்கு நனையும் கந்தகத்தூளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் அளவில் கலந்து தெளிக்கணும். குருத்து துளைப்பான் கட்டுப்படுத்த மானோக்ரோட்டாபாஸ் மருந்த 1 லிட்டருக்கு 1 ml என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். தண்டு துளைப்பான் புழு தாக்கப்பட்ட கிளைகளை கவாத்து செய்யணும். 100 புழு பாதித்த ஒரு மரத்தை கார்போபுரான் 3G 750 கிராம் அளவுக்கு இட்டு இப்பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இயற்கை உரங்கள் மற்றும் உயிர் உரங்கள் பயன்படுத்துவதால் மண்வளம் மேம்படுகிறது, விளைச்சல் அதிகரிக்கிறது, நீண்ட கால நிலத்தின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகிறது, மண்ணை வளமுடன் உயிருடன் பேணி காக்கப்படுது. சாகுபடி தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி நல்ல மகசூல் பெற முடியும். அடுத்து விவசாயத்தில் விதை தான் மிக முக்கியமானது. அடிப்படையான இடுபொருள்கள் விதை பரிசோதனை மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளினுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை நிலைய குழுமத்தின் அங்கீகாரம் பெற்று முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமைக்குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாகிறது. கோவை விதை பரிசோதனை நிலையம் ISTA அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகள் உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ் மற்றும் நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் ISTA என்னும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோவை விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ் மற்றும் ஆரஞ்சு நிற சர்வதேச விதை சான்றிதழ் பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் பெறலாம். இத்தகவலை கோவை விதை பரிசோதனை நிலைய அலுவலர் தெரிவித்துள்ளார். அடுத்து இந்த வாழை சாகுபடியில் தலைச்சத்துக்கு யூரியாவையும் மணிச்சத்துக்கு சூப்பர் பாஸ்பேட்டையும் சாம்பல் சத்துக்கு மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரத்தையும் நாம் தெரிவு செய்கிறோமா என்று உறுதி செய்து கொள்ளணும். வாழை சாகுபடியில் உரத்தவணையை சரியான நேரத்தில் இடுகிறோமா என்று கவனித்து கொள்ள வேண்டும். வாழையை பொறுத்து வாழை நட்டு 3வது 5வது 7வது மாத தவணைகளை இடுகிறோமா என்பது முக்கியமாகும்.

0: ஏனெனில் வாலியல் இந்த வளர்ச்சி பருவங்கள் மிக முக்கியமானவை. இந்த பருவங்களை கடந்து உரங்களை இட்டால் சரியான பலன் கிடைக்காது. வாழை சாகுபடியில் உரங்களை ஒவ்வொரு தவணைகளிலும் சரியான அளவு உரங்களை இடணும். அதிலும் 5வது மாத தவணையில் மிக துல்லியமான அளவில் உரங்களை இடணும். ஏனெனில் வாழையில் 5வது மாதம் தான் கரு உருவாகும் தருணம். இந்த காலகட்டத்தில் தான் ஒரு வாழைத்தாரில் எத்தனை சீப்புகள் இருக்க வேண்டும், எத்தனை பழங்கள் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணிக்கைகள் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக வாழையில் உர அளவு என்பது முக்கியம். வாழை சாகுபடியில் 3 மாத உரத்தவணையை மரத்திலிருந்து 1 அடி தள்ளி கிண்ணம் பறித்து இடணும். 5 மாத உர தேவையை 1.5 அடி தள்ளி கிண்ணம் பறித்து இடணும். 7வது மாத உர தேவையை 2 அடி தள்ளி பறித்து இடணும். காரணம், வாழையில் வேரோட்டமானது அந்தந்த காலகட்டத்தில் இருந்த இந்த தூரம் நீண்டு இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-50-9984.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
8: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
7: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
9: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் தமிழ் மொழி, தமிழ் பண்பாடு, தமிழ் இலக்கிய செழுமை ஆகியவற்றின் மீது பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் செல்லும் இடங்களிலெல்லாம் தமிழின் சிறப்பை பிரதமர் எடுத்துரைத்து வருவதாக குடியரசு துணைத்தலைவர் குறிப்பிட்டுள்ளார். திருக்குறளை மேலும் பல மொழிகளில் மொழிபெயர்ப்பது பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த அரிய தொல்பொருட்களை மீட்கப்பட்டது என பிரதமர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் செயலி அடிப்படையிலான முன்பதிவு நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் 14 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமல் உள்ள 7500 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் நத்தம் கிராமத்தில் விவசாயிகளிடம் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் லஞ்சம் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். தனியார் பள்ளிகள் நியாயமான கட்டணத்தை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வி மற்றும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். கோவை வாவுசி மைதானத்தில் அரசு பொருட்காட்சியை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளின் உரிமம் மற்றும் புதுப்பித்தலுக்கான நடைமுறைகள் ஒற்றைச்சாளர முறை மூலம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து அரசு பள்ளிகளிலும் அடிப்படை வசதிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜ்மோகன் தெரிவித்தாா்.

0: தமிழகத்தில் பயிர்க்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநில நிர்வாகக் குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாவேக்க தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தவாறு ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். மாநிலத்தில் பரவலாக மின்வெட்டு பிரச்சினை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிறைவேற்ற முடியாத தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக்க தனது தேர்தல் அறிக்கையில் கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உதகமண்டலம் நகரின் மேம்பாட்டுப் பணிகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை அளிப்பதாக பிஜேபி தேசிய துணைத் தலைவர் திரு அப்துல்லா குட்டி தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா நகரமான உதகையை மேலும் மேம்படுத்த மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்றார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்று அவர் தெரிவித்தார். ஊழலற்ற நிர்வாகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கி வருவதால் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாகவும், காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்த முயல்வதாகவும் திரு அப்துல்லா குட்டி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 842 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான மறுசீரமைப்பு பணிகள் விரைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இந்த ரயில் நிலையம் செயல்பாட்டுக்கு வந்து நேற்றுடன் 118 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் இத்தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய முகப்பு மற்றும் கட்டடக்கலை தன்மையை பாதுகாக்கும் அதே வேளையில் அதிநவீன வசதிகளை வழங்குவதே இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் நோக்கம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழும் எழும்பூர் ரயில் நிலையத்தின் 118 ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கன்னியாகுமரி, திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, தருமபுரி, தேனி உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று மாலை பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது புதிய தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் அந்நாட்டுடன் விரைவில் அமைதி ஒப்பந்தம் எட்டப்படும் எனவும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு டேராடூனில் உள்ள ராணுவ பயிற்சி மைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்க 2 நாள் பயணமாக இன்று உத்தராகண்ட் மாநிலத்துக்கு செல்கிறார். அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று தஜிகிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். நாடு முழுவதும் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்களை மேம்படுத்துவது தொடர்பான பணிக்குழுவின் முதலாவது கூட்டம் மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்தி சௌத்ரி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மன்னார்குடி மற்றும் உளுந்தூர்பேட்டை அருகே ஏற்பட்ட இருவேறு சாலை விபத்துகளில் உயிரிழந்த மாணவர்கள் 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் கட்டுமானப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி உரிய விலையில் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு வேளாண் சந்தை திட்டம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். தேசிய அயோடின் குறைபாடு நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான June 26 சென்னையில் நடைபெறவுள்ள விழிப்புணர்வு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 22 வரை www.sdaat.tngov

0: www.ipi.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து வேலை நாட்களிலும் செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை கண்ணகி நகர் சுகாதார மையத்தில் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் கலப்பு குழு பிரிவில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்த இணை அரையிறுதியில் ஜெர்மனியின் கேத்ரினா போர் மொரிட்ஸ் வெய்சர் இணையை வென்றது. இதன் மூலம் இப்போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதிச் சுற்றில் இந்திய இணை கொரியாவின் கிம் ஜே ஓ ஏஜின் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல் செயல் அனைத்திலும் தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் சேவைகள் தொடர்ந்து மேம்படுத்தப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயிர்கடன்களை முழுமையாக ரத்து செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இன்று பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் மோகத்து இணை இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மன்னநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை மற்றும் ஏற்காடு பண்பலை.
4: தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
5: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
6: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மரளைமணி நிகழ்ச்சி. இன்றைய மரளைமணி சொன்ன மோடு என்கிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை சி எக்ஸனாஸ்ரீ. வணக்கம் எக்ஸனாஸ்ரீ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, அழகா சிரிச்சுட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு?
7: இப்பதான்
6: பாக்குறது நல்லா இருக்கும். பெரிய பூ ஒன்று வச்சிருக்கீங்க, நீளமா இருக்கு. என்ன போகுது? என்ன தெரியும்? தெரிஞ்ச பாட்டு பாருங்க சத்தமா.
7: உச்சாரமா தூடிடுவோம், ஊரெல்லாம் சுத்திடணும், இறக்கமூவில் தேர்ந்தெடுப்போம், ஏறு கூட்டு காத்திருப்போம். ஐலேசா ஐலேசா, 1, 2 காத்திருக்குவோம், ஓடி ஆடி பாடிடுவோம், அவ்வை முறையே அழிஞ்சிடுவோம், அதற்படியே பாண்டிடுவோம். ஐலே ஐலேசா ஐலேசா ஐலேசா.
6: அழகா

0: பாட்டிங்களே சின்ன பொண்ணாக இருந்தாலும் யார் சொல்லி கொடுத்த அந்த பாட்டு எக்ஸ்னா சரி
1: டீச்சர் டிவியில் போட வந்துச்சு.
0: உங்கள் பேர் என்ன டீச்சர் பண்ணா?
1: தேசிங் சார்.
0: அடுத்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஒரு பாட்டு தான் மாப்பிடம்
1: பண்ணீங்களா?
0: நிறைய பேர் இருக்காங்களே, இங்கே யார் ஃப்ரெண்டு உனக்கு?
1: கிருத்திங் சார்.
0: என்ன பண்ணுறீங்க நீயும் உன் ஃப்ரெண்டும்?
1: எழுதுவீங்க சார், படிப்பீங்க சார்.
0: எழுதுவீங்க படிப்பீங்க என்ன பண்ணுவாங்களா ஃப்ரெண்டுங்க? வேற ஏதோ பண்ணுவீங்களா?
1: விளையாண்டு சாப்பிட்டு
0: நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு என்ன
1: பண்ண
0: போறீங்க? யாரு
1: ஊசிப்படுவீங்க?
0: சரிங்க எக்ஸனா சரி, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 107.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: இணையினர்களே, இன்றைய மழலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வீரக்கல் பனங்காட்டூர் பள்ளி குழந்தை சி எக்ஸனா ஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலை சிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை.
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தாழ்மியா போர்ட், என்ன சோட், சேலம்.
5: நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். முதலாவதாக

0: காந்தி அஞ்சலி.
1: அப்போது நான் மிகுந்த பயம் கொண்டவனாக இருந்தேன், கோழையாகவும் இருந்தேன். இருட்டு என்றால் அத்தனை பயம். இரவு நேரத்தில் வெளியில் தனியே செல்ல மாட்டேன். இரவில் சிறிய விளக்கு இல்லாமல் என்னால் உறங்கவே முடியாது. பேய் பிசாசு இருப்பது போன்ற கற்பனை வேறு. பருவ வயதை அடைந்துவிட்ட என் மனைவி என்னை போல் பயந்த சுவாபம் கொண்டவள் அல்ல. அவள் மிகுந்த தைரியசாலி. இரவு நேரத்தில் தனியே எங்கு வேண்டுமானாலும் சென்று வருவாள். அவளிடம் எப்படி என்னுடைய பயத்தை தெரிவிப்பது? என் அருகில் அவள் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பாள். என்னை குறித்து எனக்கே வெட்கமாக இருக்கும். எனது இத்தகைய பயந்த குணங்களை நண்பர் அறிவார். தனக்கு எது குறித்தும் பயமே கிடையாது என்றும், எத்தனை பேரை வேண்டுமானாலும் எதிர்க்கும் தைரியம் தன்னிடம் உண்டு என்றும் கூறுவார். பாம்பை அச்சமில்லாமல் கையில் பிடித்து விடுவேன் என்றும் கூறுவார். மாமிசம் சாப்பிடுவதுதான் இதற்கெல்லாம் காரணம் என்பார். அவரைப் போலவே தைரியசாலியாகவும் பலசாலியாகவும் இருக்க வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. வலிமையுடைய ஆங்கிலேயன்தான் சோதாவான இந்தியனை ஆளுகிறான். இப்படி பொருள்படும்படியான கவிதை ஒன்றை குஜராத்தி மொழியில் படித்தேன். அதற்கு காரணம் அவர்கள் மாமிசம் உண்பதே என்று இருந்தது. இவையெல்லாம் சேர்ந்து என்னிடம் பெரிய மாறுதலை ஏற்படுத்தின. மாமிச உணவு மனிதனை பலசாலியாகவும் மன தைரியம் உள்ளவனாகவும் மாற்றிவிடும் என்று நம்பினேன். நாட்டு மக்கள் அனைவருமே மாமிசம் உண்டால் ஆங்கிலேயனை எதிர்க்க முடியும் என்று எண்ணத் தொடங்கினேன். வைஷ்ணவர்கள் தினந்தோறும் ஆலய வழிபாடு செய்பவர்கள். குஜராத்தில் ஜெயினர்களும் வைஷ்ணவ பிரிவினரும் மாமிசம் உண்பதற்கு பலத்த எதிராளிகள். இதுபோன்று இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அத்தகைய எதிர்ப்பை பார்த்திருக்க முடியாது. இப்படியான சூழலில் வளர்ந்த நான் மாமிசம் உண்பது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். பெற்றவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டிருக்கும் நான் மாமிச உணவு உண்கிறேன் என்ற விஷயத்தை அவர்கள் அறிய நேரிட்டால் அதன் பிறகு விளையும் ஆபத்து என்ன என்பதையும் நான் அறிவேன். பொய் பேசக்கூடாது என்று விரதம் இருந்த எனக்கு மாமிசம் உட்கொண்டால் எந்த நிலைமை வந்து சேரும் என்று அப்போது தெரியாமல் போனதுதான் விந்தை. ஆனால் மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு இருக்க நான் முடிவு செய்தேன். பலம் உள்ளவனாகவும் தைரியமாகவும் மாற வேண்டும் என்று விரும்பினேனே தவிர மாமிசத்தின் ருசி பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சுதந்திரத்தை பற்றி அறிந்திருந்ததால் இந்தியா வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது. அதற்காக நாட்டு மக்கள் அனைவரும் தைரியசாலிகளாக மாற வேண்டும் என்று விரும்பினேன். மாமிசம் உண்பதை பெற்றோரிடம்

0: இருந்து மறைத்து விடுவது என்று முடிவானது. அது பொய் சொல்வது போல ஆகாது என்று நம்பினேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: ஏ பீடபராயி ஜானே ரே.
3: நேகல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. நேகலினை கேட்கலாம்.
4: தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
6: இன்று ஜூன் 12.
7: இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர்.
8: திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் இருந்த குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைக்க பல போராட்டங்கள் நடத்தி 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்க தலைமையேற்று பாடுபட்டவர்.
7: குமரி தந்தை என்று சிறப்பிக்கப்பட்டவர்.
8: கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி என்ற இடத்தில் பிறந்த வழக்கறிஞர் மற்றும் அரசியல்வாதி மார்ஷல் ஏ நேசமணி பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1895.
8: இந்திய விடுதலை போராட்ட வீரர், எழுத்தாளர் மற்றும் பத்திரிகையாளர்.
7: பிரிட்டிஷ் அரசின் வருவாய்த்துறையில் எழுத்தராக பணியாற்றினார்.
8: இந்திய விடுதலை இயக்கத்தில் பங்கு கொள்வதற்காக அரசு பணியை துறந்தவர்.
7: மகாத்மா காந்தி தலைமையில் நடைபெற்ற தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்திலும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்திலும் கலந்து கொண்டவர்.
8: 30 புத்தகங்களை எழுதியுள்ளார்.
7: 1985 இவர் எழுதிய வரலாற்று புதினம் செம்பியர் திலகம் அந்த ஆண்டிற்கான சிறந்த புத்தகமாக கௌரவிக்கப்பட்டது.
8: தர்மபுரி மாவட்டம் கொல்ல அள்ளியில் பிறந்த இந்திய விடுதலை போராட்ட வீரர், அரசியல்வாதி மற்றும் எழுத்தாளர் ஜி ஏ வடிவேலு பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1925. கால் முளைத்த கவிதைகள்.
8: விளையாடி மகிழும் இனிய பருவம்.
7: ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாப்பு உரிமை, கல்வி உரிமை, வாழும் உரிமை ஆகியவற்றை உறுதி செய்வதும் அந்த உரிமைகளை பறிப்பது இயற்கை நீதிக்கு மட்டுமல்ல சமூக நீதிக்கும் எதிரானது.
8: அதை உணர்த்தும் வகையிலும் குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதற்காகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
7: ஐக்கிய நாடுகளின் ஓர் அங்கமான சர்வதேச தொழிலாளர் அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த நாள் குழந்தை தொழிலாளர்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த 2002 முதல் கடைபிடிக்கப்படுகிறது.
8: உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு நாள் இன்று.
4: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
5: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
9: Students, listen carefully.
10: Salem's best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
11: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
12: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை. ரிசல்ட் வந்த உடனே ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித்
13: 25,000+ தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 38 ரூபாய், கத்திரி 45 ரூபாய், வெண்டைக்காய் 16 ரூபாய்,

0: அவரைக்காய் 60 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 14 ரூபாய், வாழைக்காய் 12 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 15 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 30 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 88 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பூண்டு 192 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், இஞ்சி 192 ரூபாய், பாகற்காய் 46 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 90 ரூபாய், எலுமிச்சை பழம் 150 ரூபாய். வியாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காம துணிப்பை எடுத்துட்டு போங்க. நெகிழியை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
1: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
0: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: SSS தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ்.
5: பாம்பு கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
0: நேரம் காலை 7:10 இணைக்கலாம்.
8: இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
9: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு சமயம் மகாத்மா காந்தி காஷ்மீரிலிருந்து ரயில் வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் 3வகுப்பில் பயணம் செய்கிறார். பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், ஏன் 3வகுப்பில் பயணம் செய்கிறீர்கள், 1வகுப்பில் செய்தால் சொகுசாக இருக்குமே என்று கேட்டார். அதற்கு மகாத்மா காந்தி சொன்னார், 4வகுப்பு என்று ரயிலில் ஒன்று இருந்தால் அதிலல்லவா நான் பயணம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். சிறிது நேரத்தில் மழை வருகிறது. மகாத்மா காந்தி இருந்த அந்த ரயில் பெட்டி ஒழுகுகிறது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த ரயில் அதிகாரி வந்து, மகாத்மா நீங்கள் வேறு பெட்டிக்கு போங்கள் என்று சொல்கிறார். அந்த பெட்டியில் யாரும் இல்லையா என்று கேட்கிறார் மகாத்மா. இல்லை இல்லை, அங்கிருந்தவர்களை காலி செய்து விட்டேன், அந்த பெட்டிக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அந்த அதிகாரி சொல்ல, சரி அவர்கள் எப்படி பயணிப்பார்கள் என்று மகாத்மா கேட்கிறார். இந்த மழைநீர் ஒழுகுகிற பெட்டியில்தான் அவர்களை அமர வைக்கப் போகிறேன் என்று சொன்னார் அந்த அதிகாரி. மகாத்மாவின் கண்கள் சிவந்து விட்டன. எனக்கு ஒரு நியாயம், அவர்களுக்கு ஒரு நியாயமா? அவர்கள் இந்த பெட்டியில் பயணிக்கும் போது என்னால் ஏன் இந்த பெட்டியில் பயணிக்க முடியாது என மறுத்து விட்டார் அந்த மாமனிதர். ஆதலால்தான் அவரை மகாத்மா என்று போற்றுகிறோம். இன்னொரு உள்ளத்தை உருக்கும் செய்தியும் உண்டு. மகாத்மா காந்தி ஒரு நகரத்திற்கு போயிருந்தார். அவரை பார்ப்பதற்கு கூட்டம் அலை மோதியது. மகாத்மா காந்தியாயிற்றே, எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டம். அந்த கூட்டத்தை தள்ளி கொண்டு கையிலே ஒரு பையோடு, கசங்கிய ஆடையோடு, அழுக்கு நிறைந்த ஆடையோடு ஒரு எளிய மனிதர் மகாத்மாவை நோக்கி வந்தார். சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரே வெறுப்புணர்வு. இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்கிறதே. அழுக்கு உடை அணிந்திருக்கிறான், கையிலே ஏதோ ஒரு பையை வைத்திருக்கிறான், யாராக இவன் இருப்பான் என்று எல்லோரும் தடுத்தார்கள். இன்னும் சிலர் பேசி கொண்டார்கள், ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறான், இவன் மகாத்மாவை பார்க்க வருகிறான் என்று கொந்தளித்தார்கள். ஆனால் மகாத்மா அமைதியாக அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அவன் பக்கத்தில் வந்தான். பக்கத்தில் வந்தவன் தன்னுடைய பையிலிருந்து சில பழங்களை எடுத்தான். பாபுஜி, நான் பிச்சைக்காரன் அல்ல. பாபுஜி, நான் யார் பொருளையும் திருடவில்லை. பாபுஜி, நான் கூலிக்கு போகிற, தினம் தினம் கூலிக்கு போகிற அன்றாட காட்சி. அந்த கூலி பணத்தில் இன்று எனக்கு 10 பைசா கிடைத்தது. உங்களுக்கு இந்த பழங்களை வாங்கி வந்தேன். நான் பிச்சைக்காரன் அல்ல என்று சொல்லி கொண்டு அழுதான் அந்த பரம ஏழை.
10: ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை.

0: அப்படியே காந்தியடிகள் நின்ற இடத்திலே கரைந்து போய்விட்டார். அவனை கட்டி பிடித்து கொண்டு மகாத்மா சொன்னார், நான் பெற்ற விருதுகளிலே பெரிய விருது நீ தந்த இந்த பழம்தான். உன் நம்பிக்கையை நான் எப்படி காப்பாற்றப் போகிறேன், உனக்கு என்ன நன்மை செய்ய போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மகாத்மா கண்கலங்கி நின்றாராம். ஒன்று சொல்லட்டுமா, அழுக்கான உடை அணிந்தவர்களின் உள்ளம் அழுக்கில்லாமல் இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. பல பல என்று அழுக்கே இல்லாமல் உடை அணிந்த சில மனிதர்களின் உள்ளம் அழுக்காக இருக்கிறது, இருண்டு கிடக்கிறது.
1: இனிது இனிது கேட்டீர்கள், வழங்கினார் JS லீலா வினோதன்.

நேகலை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணர் அறிமுக நேயர்கள் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல். பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக

வணக்கம், ஆகாஷ்வாணி. தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம், நாகாலாந்து மாநிலங்களின் எல்லைப்பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு தொடர்பான பணிகளை எளிதாக்கும் வகையில் மத்திய அரசுக்கும் இவ்விரு மாநிலங்களுக்கும் இடையே முத்தரப்பு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு அமித்ஷா, இந்த ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவித்தார். வடகிழக்கு பகுதியில் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவை மட்டுமின்றி கனிம வளமும் அதிகளவில் உள்ளதாக கூறினார். தற்போதைய ஒப்பந்தத்தின் மூலம் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி திறன் இப்பகுதியில் 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 2019 முதல் வடகிழக்கு பகுதி தொடர்பாக 12 வெவ்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தங்கள் வன்முறையை குறைத்து அமைதியை ஏற்படுத்தி வளர்ச்சியை அதிகரித்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி, அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா, நாகாலாந்து முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உலகளாவிய வளர்ச்சி குறித்த மாநாட்டில் காணொலி மூலம் பேசிய அவர், நாடுகளுக்கிடையான மோதல்கள் வளரும் நாடுகளையே அதிகம் பாதிப்பதாக கூறினார். நிலையான வளர்ச்சியை உறுதி செய்ய அதிக ஒத்துழைப்பு அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். உலகளாவிய சிக்கல்களின் தாக்கங்களை இந்தியாவும் எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையால் இந்தியா கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து நீடிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் 7% என்ற வலுவான நிலையில் வளர்ச்சியடையும் என கணிப்புகள் தெரிவிப்பதை திருமதி நிர்மலா சீதாராமன் சுட்டிக்காட்டினார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் தலைமையில் நடைபெற்ற இந்த காணொலி வாயிலான கூட்டத்தில் G7 நாடுகளின் பிரதிநிதிகளும் பிரேசில்

0: சீனா உள்ளிட்ட நாடுகளின் அமைச்சர்களும் பங்கேற்றனர். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச முதலீடுகள் தொடர்பான மாநாட்டின் நிறைவு அமர்வில் பேசிய அவர், இந்தியா மேற்கொண்டு வரும் தடையற்ற பொருளாதார ஒப்பந்தங்கள் வளர்ச்சியை அதிகரித்து பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்றார். வளர்ச்சியடைந்த நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்தங்கள் இருதரப்புக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று கூறினார். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒப்பந்தம் என்று அவர் தெரிவித்தார். இதில் நான்கு நாடுகளிலிருந்து மட்டும் 15 ஆண்டுகளில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10 லட்சம் புதிய நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கடந்த 3.5 ஆண்டுகளில் 38 நாடுகளை உள்ளடக்கிய வகையில் 9 தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். அங்கு அந்நாட்டு அமைச்சர்கள் மற்றும் தொழில்துறையினரை சந்தித்து திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தவுள்ளதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. பின்லாந்துடன் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டுக்கு சென்றுள்ள அவர் நேற்று அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திருமதி எலினா வாலன்டினை சந்தித்து பேசினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், 6G தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி, விண்வெளி உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் அங்கு நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசிய அவர், உலக அளவில் நிலவும் பதற்றத்தை தணிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த மாநாட்டுக்கிடையே பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வெளியுறவு இணையமைச்சர் திரு லானா நுசபே ஆகியோருடனும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாட்டில் உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்க மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே நேற்று அவர் உரையாற்றினார். செயற்கை நுண்ணறிவை தொடர்ந்து குவாண்டம் தொழில்நுட்பமும் வரும் காலத்தில் முக்கியத்துவம் பெறும் என்று கூறினார். அடுத்த சில ஆண்டுகளில் நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் 10 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தேவையை பூர்த்தி செய்ய அரசின் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறை தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்துறையில் தனியார் துறைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் என்றார். முன்பு இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் மிக குறைவாக இருந்தன என்றும் தற்போது அது 400 கடந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பல்வேறு தீர்வுகளை உருவாக்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயலாற்ற வேண்டும் என்றும் திரு ஜிதேந்தர் சிங் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியா உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது என்று கூறினார். இத்துறை சார்ந்து 100,000,000 மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். நாட்டில் மின் உற்பத்தி பெருமளவு நிலக்கரியை சார்ந்துள்ளது என்று அவர் கூறினார். இந்தியாவில் பரந்த அளவில் நிலக்கரி வளம் இருந்தாலும் தேவை அதிகம் உள்ளதால் இறக்குமதி சார்பு நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க நிலக்கரி வாயுவாக்கல் திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 46,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வாயுவாக்கல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டம் நாட்டின் எரிசக்தி பயணத்தில் திருப்பு முனையாக அமையும் என்றும் பெரிய அளவிலான வாயுவாக்கல் திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு கிஷன் ரெட்டி கூறினார். பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டம் இந்தூரில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் வேளாண் துறையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள், மண்வள வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெறவுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது.

வலுவான கட்டமைப்புடன் கூடிய நகரங்களை உருவாக்குவதில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பு என்ற கருப்பொருளில் இந்த இரண்டு நாள் மாநாடு நடைபெறுகிறது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தின் கீழ் நகர்ப்புற மேம்பாட்டில் வலுவான ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறினார். இந்தியாவில் பருவநிலை மாற்றம், பேரிடர்களை தாங்கும் திறன் ஆகியவற்றை கொண்ட நகர்ப்புற உள்கட்டமைப்புகளை உருவாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு மனோகர்லால் தெரிவித்தார். நாடு முழுவதும் 99% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துணை இணையமைச்சர் திரு சோமனா கூறியுள்ளார். கோவாவில் மட்கோன் கார்வார் இடையிலான ரயில் சேவையை நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ரயில்வே கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு சோமனா கூறினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது

உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்காவை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்ற இப்போட்டியில் அந்த அணி 2-0 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்றது. தென்கொரியா செக் குடியரசு இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. பர்மிங்காம், பிரிஸ்டல், லண்டன் உள்ளிட்ட 6 நகரங்களில் இப்போட்டி நடைபெறுகிறது. பர்மிங்காமில் இன்று நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி இலங்கை அணியை எதிர்கொள்கிறது. 14 தேதி நடைபெறும் தனது முதல் ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கும் இந்திய துப்பாக்கிச் சுடும் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் மனு பாக்கர் உள்ளிட்ட 30 வீரர் வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் முயற்சிகளால் வடகிழக்கு மாநிலங்களில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். உலகளாவிய நெருக்கடிகளுக்கு இடையேயும் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். கொள்கை சீர்திருத்தங்களும் நவீன உள்கட்டமைப்பும் முதலீட்டுக்கு உகந்த சூழலை மேம்படுத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். விண்வெளி துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களால் இத்துறையில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் காலை 7:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு
2: 8012-3999.
3: தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
8: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500509984.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன் கோ.
10: சரி சரி.
11: Students, listen carefully.
12: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
13: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
14: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
15: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
16: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
15: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
0: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
17: காம்பல இருக்கிற தோல் வந்து கட் ஆகலாம். அது ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் ஃபீட் பண்ணாலும் இல்ல ரொம்ப அடிக்கடி ஃபீட் பண்ணாலும். சோ ஜென்ரலா நம்ம கொடுக்கற அட்வைஸ் வந்து ஒரு சைடுல 15-20 நிமிஷம் வரைக்கும் குழந்தை சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு மாத்திக்கும். ஒரு மணி நேரத்துக்குள்ள குழந்தை அடிக்கடி கேக்குறதுனா பால் பத்தறதாங்கறத யோசிக்கணும், இல்ல வேற ஏதாவது காரணத்தால.

0: குழந்தை அழறதாங்கிறத யோசிக்கணும். ரொம்ப ஒரு மணி நேரத்துக்குள்ளக்குள்ள நம்ம அடிக்கடி ஒவ்வொரு வாட்டியும் ஃபீட் பண்ணி ஒரே சைட்ல 20 நிமிஷம் அரை மணி நேரம் எல்லாம் முக்கால் மணி நேரம் எல்லாம் சில மதர்ஸ் ஃபீட் பண்ணா அந்த காம்பு வந்து இன்ஜர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்ஜர் ஆச்சுன்னா வலி வரும். வலி வந்தாலே சம்திங் இஸ் ராங், தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அண்ட் அந்த கட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அலர்ஜிங்கிறது யூஸ்வலா வரதில்ல. ரெண்டாவது விஷயம், இந்த நிப்பிள் இன்ஜுரி ஆற காரணம், குழந்தை வாய் வச்சு சப்பும் போது இந்த பேபி கிரியேட்ஸ் அ சக்ஷன், அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் வச்சுதான் அது சக் பண்றது. பிரெக்னண்டா இருக்கும் போதே ஒரு அளவுக்கு கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்றது நல்லது. அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, எப்பவாவது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒரு 3 கிலோ 4 கிலோ தூக்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருப்போமா? நார்மலா நம்ம பண்றது இல்லைல்ல. ஸோ குழந்தை பிறந்த அப்புறம் அந்த குழந்தைய நம்ம முக்காவாசி சமயம் தூக்கிட்டே தான் இருக்கும். அதனால ஷோல்டர், பிரஸ்ட், செஸ்ட் எல்லாமே வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ஷோல்டர் ஸ்ட்ரெங்தனிங், அப்பர் பேக் ஸ்ட்ரெங்தனிங் இதெல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட். ஆக்சுவலி இப்ப வந்து மோஸ்ட் ரீசன்ட் வாஸ் கோவிட். கோவிட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கறதில்ல. வெஸ்டர்ன் வேர்ல்டுல டெஃபினெட்லி HIV கம்ப்ளீட்டா பிரஸ்ட் ஃபீடிங் HIV இன்ஃபெக்ஷன் இருந்ததுதான் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல வந்து சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு அதுல கூட பிரஸ்ட் ஃபீடிங் அலோவ் பண்றது உண்டு. ஏன்னா கொஞ்சம் அதுல இருந்து வர இம்யூனிட்டி பேபிக்கு பாஸ் அவுட் ஆகுது. பட் தீஸ் ஆர் டூ காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் வேர் வி சே நோ. மெடிக்கேஷன் இன்ஃபெக்ஷன் பொறுத்த வரைக்கும், மெடிக்கேஷன் எடுத்தோம்னா சில மனநோய்களுக்கு போடுற மெடிசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து பேபிக்கு, ஏன்னா அதனால பேபிக்கு சில இம்பாக்ட் வரும். சில மெடிசன்ஸ் வந்து ஸ்டாகர் பண்ணி ஃபீட் பண்ணலாம்னு சொல்லுவோம். சோ இப்ப மாத்திரை எடுத்துட்டா உடனே தாய்ப்பால் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாத்திரை அப்சார்ப் ஆகி அந்த லெவல் ரத்தத்துல ஏறத்துக்கு 2 hours ஆகும். சோ அதனால நீ ஃபீட் பண்ணிட்டோ இல்ல மாத்திரையை போட்ட உடனேயும் ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 6 hoursக்கு ஃபீட் பண்ணாது, அந்த டைம்ல அடிஷனல் பால் கொடுத்துக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கெட்யூல் அட்வைஸ் பண்ணி கொடுக்கறது உண்டு. பட் சில மருந்துகளுக்கு, மனநோய் மருந்துகளுக்கு டெஃபினட்டா ஃபீடிங் அலோவ் பண்றது கிடையாது. காமன் மெடிசன்ஸ்னால பாதிக்காது. ஸோ இப்போ ஒரு ஜுரம் வருது, பாராசிட்டமால் எடுத்துக்கிறோம். கோல்டு வருதுன்னு ஏதாவது எடுத்துக்கிறோம். வயிற்று வலிக்கு ஏதாவது ஆன்டாசிடோ அந்த மாதிரி எடுத்துக்கிறதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: SSS தங்க மாளிகை சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 1000 கனஅடியாக உள்ளது. வீக்கெண்ட் வரப்போகுது, அவ்வளோதான், வந்து சாட்டர்டே சண்டே, அது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா, குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும் அப்படின்லாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் நம்ம ஒகேனக்கல் போகணுன்னு பிளான் பண்ணியிருந்தா போகலாம், ரொம்ப சேஃபாக செக்யூராக போயிட்டு வாங்க. சந்தோஷ சாரில் இன்னைக்கான பொதறிவு கேள்வி. 2026 உலக யோகாசன போட்டி நடைபெற்றது, அதில் வென்ற அணி, எந்த அணி வெற்றி பெற்றது? நாங்கள் இன்னைக்கான பொதறிவு கேள்வி, 2026 உலக யோகாசன போட்டியில் வென்ற அணி எது? சந்தோஷ சாரில் முதல் பாடலாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில், பழனி பாரதி பாடல் வரிகளில், உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் குரல்களில்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டிகல் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
7: டாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக டாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகளான ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.thatco.com என்ற தாட்கோ இணையதளத்தில் உடனே பதிவு செய்து பயன்பெறலாம். சந்தச சாரலில் அடுத்ததாக ஜோடி திரைப்படத்திற்காக AR ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரிகளில் எஸ் ஜானகி, உன்னிமேனன் குரல்களில்

0: திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: அவருக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி. புதிய குரல்கள், புதிய ரசனைகள், புதிய உறவுகள். சேலம்ல இருந்து அறிமுக நேயர் காவ்யா கேட்டிருக்காங்க. மதராசி திரைப்படத்துல இருந்து
2: தங்க பூவே உன் கண்ணால தான் நின்னேன் நானே.
1: எஃப்எம்ல நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் மூலமாவும் கேட்கலாம், எங்களுக்கு கால் பண்ணியும் பேசலாம். பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி நாள்தோறும் காலை 8-5 உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில்.
3: நெஞ்சு குழி தொட்டு போகிற அடியே அலையே.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: சந்தச சாரல் அடுத்ததாக காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் இருந்து இளையராஜா இசையில், பழனி பாரதி பாடல் வரிகளில் கே ஜே யேசுதாஸ், சுஜாதா மோகன் குரல்களில்.

0: Students, listen carefully.
1: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
2: Admission nadi perigirathu. Vaishya kalluri, Ayodhya Pattinam, Salem.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: சந்தோஷ் சாரல்ல இன்னைக்கு கேட்ட பொதறிவு கேள்வி, 2026 நடைபெற்ற உலக யோகாசன போட்டியை வென்ற அணி எது? சரியான விடை, நம்மளுடைய இந்திய அணி தான் வெற்றி பெற்றிருக்கு. நம்மளுடைய குஜராத் அகமதாபாத்ல இந்த மாதம் 4-8 வரை நடைபெற்ற உலக யோகாசன போட்டியில இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கு. சந்தோஷ் சாரல நிறைவு பாடலாக கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று June 12, இந்த திருநாள் வைகாசி விசாக திருநாள். பழனி ஆண்டவர் கலித்துறை என்கிற பெயரில் அமைந்திருக்கக்கூடிய நூலை இயற்றியவர் அழகிய சிற்றம்பல கவிராயர். இவர் குன்றக்குடியை வழிபடுதலமாக கொண்டு உயர்ந்தவர். இந்த கவிஞர் பழனி ஆண்டவர் கலித்துறை என்று பெயரிட்டு இந்த பாடலை பாடினாலும் பாட்டுடை தலைவர் குன்றக்குடியில் விற்றிருக்கும் குமரபெருமான். அந்த ஒவ்வொரு பாடலின் இறுதி அடியிலும் செகண்டி மலை கந்தனே என்று முடிகிறது. செகண்டி என்பது மயில் மலையாக இருக்கக்கூடிய குன்றக்குடி மலையை குறிப்பிடுவது. எனவே முருகப்பெருமானின் கருணையை நினைவு கூர்ந்து அவனுடைய அருள் திறத்தை

0: வள்ளி தெய்வ யானையோடு இருந்து அமர்ந்து அன்பாளிக்கக்கூடிய தன்மையை புராண செய்திகளை உள்ளடக்கி 100 பாடல்களை கொண்டு நிறைந்திருக்கக்கூடிய கட்டளை கலித்துறையார் ஆகிய அந்த பாடல் தொடக்கத்தில் முருகன் பெருமானை வரவேற்பதாகவே அமைந்து விடுகிறது. இன்றைக்கும் கொண்டக்கூடிய திருத்தலத்தில் சண்முகநாத பெருமானை மலையிலிருந்து எழுந்தருள்வித்து ஆலயத்தினுடைய கீழ்த்தளத்திலே இருக்கக்கூடிய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் கோலு மண்டபத்தில் நீர் நிரப்பி நீராழி மண்டபமாக அமைத்து வெக்கை தணிவித்து அருள்பாலிக்கக்கூடிய சண்முகநாத பெருமானை எதிர்கொண்டு வணங்கி வரவேற்று அவற்றிற்கு குன்றக்குடி அடிகளார் அவர்களும் அவர்கள் மரபில் வந்திருக்கக்கூடிய குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களும் வழிபாடு செய்வதும் வருகை தந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை வரவேற்று 6 முகங்களுக்கும் ஒவ்வொரு கவியராக 6 கவியர்களும் இருந்து பாடல் இயற்றி வருகை பாமாலை பாடி துரிப்பதும் இன்றைக்கும் வழிபாட்டில் இருக்கக்கூடிய செய்தியாகும். இந்த கட்டளை கலித்துறை அமைந்திருக்கக்கூடிய பழனியாண்டவர் கலித்துறை பாடலில் பல இடங்களில் முருகனை வரவேற்பதாக அமைந்து விடுகிறது. தொடக்கமே அந்த முருகப்பெருமானை எழுந்தருளை செய்கிற போது காணுகிற திருத்தோற்றத்தை நினைவுபடுத்துகிறது. அந்த மிகு நவரத்ன கிரீடமணி சென்னியும் குந்தம் இலங்கிய ஏறாறு கையும் குலுங்கவுமே கந்த நிறை கடம் வந்தார் புயமும் என் கண் முனமே வந்து அருள் செய்குவை நீயே செகண்டிமலை கந்தனே என்று வரவேற்கிறார். செகண்டிமலையில் விட்டிருந்து அருள் புரியக்கூடிய கந்த பெருமான் அழகு மிகுந்திருக்கக்கூடிய வைரம் வைடூரியம் முத்து மரகதம் மாணிக்கம் பவள்ளம் புப்பராகம் கோபேதம் நீளம் என்று சொல்லக்கூடிய 9 வகையான ரத்ன மணிமுடிகள் மதிப்பேற்கக்கூடிய மணிமுடியை அணிந்திருக்கக்கூடிய அறுபக செவ்வேளாக எழுந்தருளுகிறார். அவன் எப்படி வருகிறானாம்? குந்தம் இலங்கிய ஈராறு கையும் குலுங்கவுமே அடியார்கள் அந்த எரும்பெருமானை சுமந்து கொண்டு இறக்கி வருகிற காட்சி எப்படி இருக்கிறது? ஈராறு கரமும் குலுங்குவது போல இருக்கக்கூடிய காட்சியை அவர் கண்முன்னாலே கண்டிருக்கக்கூடிய அனுபவத்தை இந்த பாடலில் தொடக்கத்தில் நிறைத்து காட்டுகிறார். இடையில் வருகிற பாடல்கள் ஒவ்வொன்றிற்கும் இடையிலும் வருக அருள்க என்றெல்லாம் வணங்கி பாடினாலும் கூட 73 பாடல்கள் வரைக்கும் அந்த தோற்றத்தை மனதில் இருத்தி பாடினாரே ஒழிய கண்முன்னால் வந்துவிட்டதற்கான காட்சி அமையவில்லை. எல்லா நிலைகளையும் இருத்தி பாடியிருக்கக்கூடிய இந்த கவிஞர் 74வது பாடலில் தன்னை மறந்து தனியனாக நின்று சரணாகரி நிலையில் நின்று பாடுகிறார். சீராறு மாமுகமும் மனமேவிய செங்கடப்பன் சாராறு மார்பும் மயில்வாகனமும் தமிழ்க்கு உதவும் கூறாறு வேலணி பன்னிரு கையும் புலுங்க என் முன் வாராது இருப்பது என் ஐயா செகண்டிமலை கந்தனே என்று கேட்கிறார். இப்பொழுதும் அதே ஆறுமுகம் பன்னிரு திருக்கரங்கள் மயில் வாகனத்தின் மீது ஏறி வருகிற அழகிய தோற்றம் செங்கடம்ப மாலை இவை சூடியிருந்து தூக்குபவர்களின் அருட்தன்மையினாலே குலுங்க கூத்தாடி வருகிற அந்த சண்முகநாத பெருமான் உருவத்தினால் தோற்றத்தினால் அந்த எம்பெருமானின் எழுந்தருள் மேனிதான் வந்திருக்கிறது. ஆனால் அந்த அருள் வெள்ளம் தன் உள்ளத்தின் உள்ளே வாராது இருக்கிறதே என்கிற ஏக்கமும் பக்தி உணர்வும் தன்னை இறைவன் தாளுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு தண்ணீர் மல்க சிந்துருகி பாடுகிற பாடலாக இது அமைந்து விடுகிறது. இந்த கவிஞர் 100வது பாடலில் ஒரு வடிவாகவே அந்த முருகனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். மாதங்கிய மங்கைய மலமீர் வளரறிக்கும் மாதங்கிய கொண்டை தாமனுக்கும் கனிவாய் திறந்தே மாதங்கிய மந்திரம் சொல் குரு தேசிக வந்தருள்வாய் மாதங்கிய மின் முதல்வா செகண்டிமலை கந்தனே என்று பாடுகிறார். கனி போன்றிருக்கக்கூடிய செவ்வாய் திறந்து வேத மந்திரத்தின் உட்பொருளை சொன்ன குருவாக இறைவன் எழுந்தருள்வான் என்று இந்த அரிய காட்சியை காணுகிற பொழுது எது நின்று வணங்கி வரவேற்கக்கூடிய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் குருமகா சன்னிதானத்தின் திருத்தோற்றமும் அங்கு எழுந்தொழி இருக்கக்கூடிய சண்முகநாத பெருமானின் அருத்தோற்றமும் கண்முன்னே வந்து நிற்கிறது. இன்று இன்றைய நல்ல நாளில் குன்றக்குடிக்கு வாராது இருக்கக்கூடிய பலருக்கும் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற வண்ணமாக இந்த பழனியாண்டவர் கலித்துறை பாடலின் செய்திகளை இன்று நன்று ஒன்று என்பதாக உங்கள் முன் வைத்து வணங்கி மகிழ்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.

0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு
2: கொடுக்க.
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: பிடெக்கில் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இஎம் டெக்கில் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ்எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
10: பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேயர்கள், உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இப்போ தான் வந்து சமீபத்தில் எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய விருப்ப பாடலை எல்லாருடைய பாட்டும் கேட்குறோம். அந்த ஊர்லேருந்து அவங்க கேட்குறாங்க, சேலம்லேருந்து கேட்குறாங்க, திருப்பத்தூர்லேருந்து கேட்குறாங்க. நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பேரை சொல்லி பேச முடியலையே, கேட்க முடியலே அப்படின்லாம் நினச்சிட்ருப்பீங்க. உங்களுக்கான நிகழ்ச்சி தாங்க இந்த பொன்னியின் புதுப்புனல். நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசலாம் எங்ககிட்ட, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். வாட்ஸ்அப் நம்பரான 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்பியும் உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்கலாம். பொன்னியின் புதுப்புனல்ல வாட்ஸ்அப் மூலமாக கேட்டிருக்காங்க. பெருமாநல்லூர் மீனாட்சி நகர்லேருந்து தேவிகா, கார்த்திக், சம்ரு இவங்கெல்லாம் இணைந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பராசக்தி திரைப்படத்தில் இருந்து

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம், கான்டாக்ட் 9524936156.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய். பொன்னியின் புதுப்புணல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. வாரியங்காவல் பகுதியிலிருந்து கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்க இணைந்து கேட்டிருக்காங்க தங்களான் திரைப்படத்திற்காக அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்.

0: ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
2: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை, சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: ஆஹா, செம்ம வாசனை.
6: ஆர்கேஜி நெய்ல், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
7: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பொன்னியின் புதுப்பு நல்ல இணைப்பில் இணையக்கூடிய நேயர், வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: மேடம், நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம், அம்மன் நகர்லேருந்து கோவிந்தன் மேடம்.
0: சரிங்க கோவிந்தன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: நாங்கள் ஏறுவேல் செஞ்சுட்டு இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, எப்படி போயிட்டு இருக்கு வேலைலாம்? போயிட்டு இருக்கு, அப்படியே போகுது அப்படிங்கிறீங்களா? சரிங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
8: சந்திரமாய் பாடத்துல இருந்து தேவட தேவட.
0: சரி, நன்றி நன்றி.

0: தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி மேல சமைச்சு கொடுக்க.
2: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி மேல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
0: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நேரம் காலை 8:30. இனி கேட்கலாம்.
4: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
5: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
6: சுப முகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
5: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
6: என்றும் இனி என்றென்றும்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி.
4: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியருக்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
7: வணக்கம். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டு பிற்காலத்தில் 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டிய மன்னர்களுடைய சகோதர சண்டையால், வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனுடைய சண்டையால், டெல்லியிலிருந்து இஸ்லாமியர்களை துணை கலைத்து வந்து அரசை கைப்பற்றியதோடு மட்டுமில்லாமல் அவர்கள் தமிழகத்தையும் கைப்பற்றி கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படி கைப்பற்றி கொள்ள ஆரம்பித்த போது இஸ்லாமியருடைய அந்த படையெடுப்பை தடுத்த பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் விஜயநகர பேரரசுக்கு உண்டு. அந்த விஜயநகர பேரரசனை வழிவந்த பெருமக்கள் தமிழகத்தை காப்பாற்றியதோடு மதுரையும் ஆளத் தொடங்கினார்கள். மதுரையை ஆண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்தில்தான் பாளையப்பட்டுகள் பிரிக்கப்பட்டன. 72 பாளையப்பட்டுகளாக பிரிக்கப்பட்ட அந்த பாளையப்பட்டுகளை ஜமீன்தார்களும் குறுநில மன்னர்களும் ஆண்டார்கள். அப்படி ஆண்ட பகுதிகளில் ஒன்றுதான் இன்றைக்கு ஒட்டப்பிடாரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பாஞ்சாலங்குறிச்சிக்கு அருகில் இருக்கின்ற அந்த ஊர். அந்த ஊரிலே காற்றகட்ட கட்டபொம்மன் என்ற ஒரு வேறு மிகுந்தவர் இருந்தார். அவருடைய பெருமை என்ன என்று கேட்டால், அவருடைய மக்கள் அவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கை. ஒரு முறை அவர் பேட்டைக்கு செல்கிற போது அவருடைய நாய் முயல் ஒன்றை துரத்தி கொண்டு போனதாம். திடீரென்று ஒரு இடத்தில் அந்த முயல் திரும்பி நாயை உற்று பார்க்க நாய் பயந்து போனதாம். இதை பார்த்த அந்த காற்றகட்ட கட்ட பொம்மு, இந்த இடத்தில் ஏதோ இருக்கிறது என்று நினைத்து அந்த இடத்தை வீரத்தின் விளைநிலமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோட்டையை கட்டினாராம். அதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய வரலாறு என்பார்கள். ஜெகவீர கட்டபொம்மன், ஆறுமுகத்தம்மாள் இவர்களுடைய மக்களாக பிறந்தவர்கள்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று அழைக்கப்படுகின்ற கட்டி பொம்மும் அவருடைய சகோதரர்களும். அவருடைய சகோதரர்கள் 2 பேர், ஒருவர் வந்து ஊமைத்துறை, மற்றவர் வீரசிங்கம். 2 சகோதரிமார்களும் உண்டு. இவர் பிறந்தது 1760. 39 வயதில் விவேகானந்தர் மறைந்தார், 39 வயதில் பாரதி மறைந்தார் என்று நாம் கவலைப்படுகிறோம். அதே 39 வயதில் தான் இவரும் தூக்கிலிடப்பட்டார். அதுதான் கொடுமை. காரணம், இவர்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்த பூலித்தேவனுக்கு பிறகு எதிர்த்து வரிகட்ட மாட்டேன் என்று சொன்ன மனிதர்கள் இவரும் ஒருவர். வீரம் மிகுந்தவர், மக்களின் அன்பை பெற்றவர். 9 ஆண்டு காலம்தான் இவர் ஆட்சி புரிந்தார். ஆனாலும் இவருடைய ஆட்சி மிக சிறப்பு மிகுந்ததாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் நண்பர்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள். பல ஆங்கிலேயருடைய கடிதங்களில் அவர்கள் எழுதிய பதில்களும் கடிதங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் கூட ஆலன்துறை என்கின்ற ஒருவர் செய்த சில செயல்பாடுகளால் அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு ஏற்பட்டது. போரிட்டு தோற்று ஓடிவிட்டார். அடுத்து நெல்லையினுடைய கலெக்டராக இருந்த ஜாக்சன் துறை வீரபாண்டிய கட்டபொம்மனை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல அழைத்து பல்வேறு இடங்களில் அலையவிட்டு பிறகு ராமநாதபுரத்திலே அவர்கள் சந்திக்கிறார்கள். அங்கு மயஞ்சவமாக அவரை கைது செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்ய அங்கு போரிட்டு தப்பி வருகிறார். தப்பி வந்தவர் பிறகு அவர் மீது படையெடுத்து வந்து பேனர்மேன் என்கின்ற ஒரு பெரும்படையோடு வந்து அந்த தளபதி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையவே நாசம் செய்து அங்கிருப்பவர்களை கைப்பற்றிக் கொள்கிறார்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500-8488-20.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி.

0: ஆனால் வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவருடைய தம்பியாகிய ஊமத்தரையும் தப்பி ஓடுகிறார்கள். அவர்கள் தப்பி ஓடிய அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீண்டும் கைது செய்யப்படுகிறார்கள். கயத்தாறு என்கின்ற இடத்திலே வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 தன்னுடைய 39வது வயதில் தூக்கிலிடப்படுகின்ற காட்சியை பார்க்கின்றோம். அதுவும் திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். நல்ல கேள்விகள் கேட்பார். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் தர வேண்டும் வரி? வயலுக்கு வந்தாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? அங்கு கஞ்சி கொண்டு வரும் உங்களை பெண்களுக்கு மஞ்சள் அரித்து கொடுத்தாயா? அல்லது மாமனா மச்சானா நீ வந்து வரி கேட்பதற்கு என்ற வசனங்கள் இருக்கிறதென்றால், இன்றைக்கும் கிராமங்களில் கட்டபொம்மனுடைய நாடகம் 7 பாகங்களாக போடப்படும். இவருடைய தளபதியாக இருந்தவர் வெள்ளையத்தேவன். ஊமத்துறையும் வெள்ளையத்தேவனும் அப்படி உதவியாக இருந்து அவருக்கு எல்லாம் செய்தார்கள். இருந்தாலும் கூட இவர் தூக்கிலிடப்பட்ட அந்த கொடுமையான சம்பவம் நிகழ்ந்தது கயத்தாறு என்கின்ற இடத்துல. இன்றைக்கும் அவருக்கு அங்கு சிலை இருக்கிறது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையினுடைய நினைவாக இப்போது ஒரு கோட்டை கட்டப்பட்டு அருங்காட்சியகமாக அங்கே இருக்கிறது. இவருக்கு வாரிசுகள் இல்லாத காரணத்தால் இவருடைய தம்பிமார்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஊமைத்துறை துரசிங்கம் போன்றவர்களுடைய வாரிசுகளும் சகோதரிகளுடைய வாரிசுகளும் தான் இன்றைக்கு இருக்கின்றார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற அந்த சொல்லை சொன்ன உடனே நமக்கு சிவாலய சிவாஜி கணேசவருடைய முகமும் நினைவுக்கு வந்து போகும் என்று சொன்னால், அவர்தான் கயத்தாற்றில் கட்டபொம்மனுக்கு சிலை வைப்பதற்கான அத்தனை செலவையும் ஏற்றுக்கொண்டார் என்று பெருமையோடு சொல்வார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் சுதந்திர குரல் எழுப்பிய வீரர்களில் மிக முக்கியமானவர், மறக்க முடியாதவர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: Students, listen carefully.
6: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best-a sollikitte polam.
7: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.

0: வைஷ்ணி பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி பிஎஸ்சி நர்சிங் பேச்சுலர் ஆஃப் பார்மசி டிப்ளமா இன் பார்மசி டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமா பாடல் கேட்டிருக்காங்க. தம்மணம்பட்டியிலிருந்து தீக்ஷி சிவானி, இவங்க யூத் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: வைக்கிங் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: பொன்னியின் புது போனால் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராயக்கோட்டையிலிருந்து தமிழ்மணி கேட்டிருக்காங்க.

0: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயமரத்துக்காக இவன் போய்கிட்டு இருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்ட போகிறான்.

0: இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான். இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை. சுயம்வரம் நடக்குது, அவள் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தர் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்கள்கிட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா அவன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: Talking Bunions and Briefs.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்புனல். பொன்னியின் புதுப்புனல் அடுத்ததாக மாரண்டலிலிருந்து ரமேஷ் கேட்டிருக்காரு. ஆர்யன் திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTECH டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: Viking Bunions and Briefs.
1: பொனியின் புதுப்பு நல்ல நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. குமாரசாமி பேட்டையிலேருந்து ஸ்ரீநிதி டிராகன் திரைப்படத்திற்காக அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நெகிழி இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் தோல் சிகிச்சை நிபுணர் பாரதி ரவிக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். தோல் சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களையும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தெளிவு பெறலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக 9:05 வானலையில் வசந்தம் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி ரவிக்குமார் அவர்கள் நேரலையில் பங்கேற்க உள்ளார். நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தாவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: நமது குழந்தைகளிடம் நாம் அன்பு காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம், அக்கறை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். குழலினிது யாழினிது என்பத்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று திருவள்ளுவர் சொல்வார். குழந்தைகளிடம் அதீத அக்கறை காட்ட வேண்டிய தருணம் இது. அமெரிக்காவில் ஒரு குழந்தை தன் அப்பாவிடம் கேட்டது ஒரு நாள், அப்பா உங்களோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவுப்பா? காலையில் அலுவலகம் போகிற அவசரத்தில் அப்பா அந்த கேள்வியை அலட்சியப்படுத்தி விட்டார். மாலை அவர் அலுவலகம் முடித்து திரும்ப வருகிற போதும் குழந்தை அதே கேள்வியை கேட்டது, அப்பா உங்கள் ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்போதும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. இரவு உணவு மேஜையிலும் அதே கேள்வியை குழந்தை கேட்டது. அப்பாவுக்கு வந்தது கோபம். என் சம்பளத்தை பற்றி உன் அம்மா சந்தேகப்பட்டு உன்னை கேட்க சொன்னாளா என்று ஓங்கி அடித்து விட்டார், அறைந்து விட்டார். குழந்தை அழுது கொண்டே தன் அறைக்கு ஓடிவிட்டது. இரவு குழந்தையின் அறைக்கு போய் பார்த்தார். குழந்தை அப்போது விழித்துக் கொண்டே அழுது கொண்டே இருந்தது. அப்பாவை பார்த்தவுடன் அதே கேள்வியை கேட்டது, அப்பா உன்னோட ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு? அப்பா சொன்னார், என் சம்பளத்தை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறனமா? என்னோட ஒரு நாள் சம்பளம் $40 என்று சொன்னது. குழந்தை சொன்னது, அப்பா $5 குறைகிறதப்பா என்று. அப்பா சொன்னார், சத்தியமா என்னோட ஒரு நாள் சம்பளம் $40 தான் என்று குழந்தையின் தலையில் சத்தியம் செய்தார். குழந்தை சொன்னது, அப்பா நீங்க சம்பளத்தை குறைச்சு சொல்றீங்கன்னு நான் சொல்லல, என்கிட்ட இருக்கிற சேமிப்பு பணம் $35. நீங்கள் ஒரு நாள் முழுவதும் எனக்கு அப்பாவாக என்னோடு ஆடி பாடி மகிழ்ந்திருக்க நான் உங்களுக்கு கட்ட வேண்டிய ஒரு நாள் சம்பள பணம் $40 இல் $5 கம்மி.

0: கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, $35 சேமிப்பு பணம் வைத்திருக்கிறேன் என்று குழந்தையை கட்டி அணைத்துக் கொண்டு அப்பா கதறி அழுதார். இப்படித்தான் குழந்தைகள் அன்புக்காக இயங்கி தவிக்கின்றன. இன்னொரு குழந்தை, அப்பா பளபளப்பான காரோடு, புதிய காரோடு வீட்டு வாசலுக்கு வந்தார். மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து குழந்தை ஓடியது. காரை சுற்றி முற்றி பார்த்துவிட்டு புதிய வண்ணக்காரிடம் கிட்டேன் என்று பார்த்துவிட்டு ஒரு ஆணியை எடுத்து காரின் பின்புறம் ஏதோ கிறுக்கியது. அப்பாவுக்கு வந்தது கோபம். புதிய காரில் ஆணியை கொண்டு கிறுக்குகிறாய் என்று குழந்தையின் கையை நசுக்கி விட்டார். பிஞ்சு விரல்கள் நசிந்து போயின. இரவு அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். காயம் ஏற்பட்ட நிலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தை. மருத்துவர்களும் செவிலியர்களும் எந்த கோபக்கிற்கு இப்படி செய்தது, குழந்தையிடம் அசுரத்தனமாய் எந்த மிருகம் வேட்டையாடியது என்று கோபமாக பேசிக் கொண்டார்கள். ஆனால் வெளியே அப்பா என்பவர் நின்று கொண்டிருந்தார் பரிதவிப்போடு. விடியற் காலம், குழந்தை நலம் பெற்றது என்ற பிறகுதான் அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவுடன் அப்படி என்னதான் அந்த காரில் நம் குழந்தை கிறுக்கியது என்று காரை சுற்றி பார்த்தார். பின்புறம் அந்த குழந்தை கிறுக்கிய கிறுக்கள் இதுதான், டாட் ஐ லவ் யூ, அப்பா உன்னை நேசிக்கிறேன். இந்த கிறுக்களுக்காகத்தான் அந்த குழந்தை தண்டனை பெற்றது. அன்புக்காக இயங்கி தவிக்கிற குழந்தைகள், அவர்களிடம் அக்கறை காட்ட வேண்டியது பெற்றோர்களின் கடமை.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
3: சரி சரி சரி சரி
4: சரி சரி சரி சரி சரி
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினம் தினம் புதுமலராய் பூக்கும் இந்த நிகழ்ச்சி வானலையில் வசந்தம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் ஆர். பாரதி ரவிக்குமார் அவர்கள், தோல் சிகிச்சை நிபுணர், நேரலையில் பங்கேற்கிறார்.

பொதுவாகவே தோல் அப்படின்றது மனிதனுடைய மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே வெளிப்படுத்தக்கூடியது நம்மளுடைய உறுப்பான தோல் அப்படின்னு தாங்க சொல்லணும். தோலில் வரக்கூடிய நோய்கள் எல்லாம் மிக அதிகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தோல் நோய்கள் இப்போ பரவலாக காணப்படுதுன்னு சொல்லலாம். சின்னதாக ஏதாவது கொப்பளம் வந்தால் கூட தோலில் தாங்க வருது. ஏதாவது ஒரு செடி மேலே தெரியாமல் மோதிட்டோம்னா உடனே வந்து நமக்கு ஒரு அரிப்பு ஏற்படுது. முதல்ல காமிக்கக்கூடிய அறிகுறி ஸ்கின்ல தான் காட்டும்னு சொல்லலாம். நம்ம தோல் தொடர்பான நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு

0: விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: இப்போது தோல் அப்படின்றது மிகப்பெரிய ஆர்கன் மனிதனுக்கு. தோல் எவ்வளோ முக்கியமானது, அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
1: ஹலோ, நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், தோல் வந்து நிஜமாகவே உடம்புல இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்கன். அதுதான் நிறைய பேர் எல்லாம் மசில்ஸ், லிவர், போன்லாம் கூட நினைப்பாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. ஸ்கின் தான் நம்ம உடம்புல இருக்கிற லார்ஜஸ்ட் ஆர்கன். அது வந்து ஜஸ்ட் ஒரு அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அது நம்மளை இன்ஃபெக்ஷன்லேருந்து, ஜேர்ம்ஸ்லேருந்து, ஒரு ஹீட்டோ கோல்டோ, யூவி ரேஸ் இந்த மாதிரி எல்லாத்துலேருந்தும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம ஸ்கின் தான். ஸோ அந்த ஸ்கின்னை நம்ம வந்து மெயினாக பியூட்டிக்காக மட்டும் பார்க்காம அதை நம்ம ஓவரால் ஹெல்த்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்கின்னை நாம் எவ்வளோக்கு எவ்வளோ பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளை உடம்பும் அது நம்மளை பாதுகாத்த மாதிரி அர்த்தம்.
0: சரி, எந்த நோய் வந்தால் மேம் உடனே ஸ்கின்ல வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம், உடனே டக்குன்னு ஸ்கின்னை பார்த்தாவே இந்த நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த நோயோட அறிகுறியாக இருக்கலாம்?
1: ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்னல் டிசீசஸ், உடம்புல இருக்கிற எந்த உறுப்பில் இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் அதை முதல்ல நம்மளை வெளிக்கொண்டு நம்ம காமிக்கிறது, ஐயோ ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம ஸ்கின் தான் நமக்கு ஒரு அலாரம் வார்னிங் மாதிரி காமிக்கும், ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சுகர் இருக்குது, இல்லை லிவர் தொந்தரவு ஏதாவது இருக்குது, இல்லை ஈவன் ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவு வந்தாலுமே அது உடம்புல நமக்கு அதிகமாக காமிக்கிறது வந்து ஸ்கின் தான்.
0: சரி,
1: ஏதோ ஒரு உடம்புல இருக்கு குட்டி குட்டி கொப்பளம் மாதிரி வரலாம், புண்ணு வரலாம், ஆறாத புண்ணு மாதிரி காலில் வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்தாவே நம்ம உடனே ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்கின் டாக்டர் நீங்கள் பார்த்துக்கிறது தான் பெட்டர்.
0: சரிங்க மேம். இப்போ நிறைய வந்து இந்தியாவில் வந்து அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகிறது இந்திய சந்தைகளில் தான் அப்படின்னு சொல்லி பரவலாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எதை வேணாலும் முகத்தில் போட்டுக்கலாமா, ஏதாவது ஒன்று போட்டால் நம்மளுடைய ஸ்கின் டோன் வந்து பிளாக்,
1: கரெக்ட்
0: இல்லையா? ஏதாவது போட்டு நம்ம கொஞ்சம் ஃபேர் ஆகணும் அப்படின்னு எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம், இதுக்கான விழிப்புணர்வாக நீங்கள் என்ன சொல்வீங்க?
1: சி, அதுக்கு நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் நல்லா மாறிட்டு வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எல்லாருமே அவங்க அவங்க ஸ்கின்னை அதை நல்லா எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. ஜஸ்ட் ஃபேர்னஸுக்காக ஓடுற குரூப் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: அவேர்னஸ் வந்து
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போது ஃபேர் அண்ட் லவ்லியே மாறி க்ளோ அண்ட் லவ்லின்னு மாறிடுச்சு இல்லையா? அந்த மாதிரி எல்லாமே ஃபேர்னஸை நோக்கி நம்ம பசங்க போகிறது இல்லைன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் உண்டு. பட் ஸ்டில் இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அந்த ஒரு கொரியன் கிளாஸ் ஸ்கின் மாதிரி வேணும் அப்படின்ற ஒரு அப்செஷனாலும் இல்லை ரொம்ப ஒரு ஃபேர்னஸ் வேணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க தான். பட் அதை நம்ம என்ன சொல்கிறது, அது காலப்போக்கில் அது கண்டிப்பாக நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்க கொடுக்க அது டெஃபினட்டாக மாறும்னு நான் நம்புகிறேன். பட் அதை தாண்டி நம்ம அழகாக நம்ம பார்த்துக்கணும், நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறதுல தப்பில்லை, அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் எந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான கன்சர்ன்ட் பர்சனை நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் பெட்டர் வே. சும்மா ஒரு ஆன்லைனில் பார்த்து யாரோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கினா நல்ல முடி வளரும், இதை போட்டால் நல்லா வெள்ளையாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்பி வாங்காமல் ஒரு ப்ராப்பரான ஸ்கின் டாக்டர் இதுக்குன்னு நாங்கள் படித்து ஒரு 5.5 இயர்ஸ் MBBS முடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 3 இயர்ஸ் MD முடிச்சு அதுக்கு மேலே தனியாக ஃபெலோஷிப்லாம் வேற படித்து இதுக்காகனு படித்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பர்சனை கன்சர்ன் பண்ணி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
0: சரிங்கம்மா. இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் பின்னாடியே அதனோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, அதை பார்த்து வாங்கணுமா? அதே மாதிரி நிறைய எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கூட இருக்கும், அதையும் பார்த்து வாங்கணும். எந்த மாதிரியான பேஷண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு சிவியரான ஒரு சிம்டமோட வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் எப்படி கியூர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்?
1: ஃபார் எக்ஸாம்பிள், மெயினாக கன்சர்ன்ஸ் வந்து ஸ்கின்லன்றது மெயின். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகம் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் யூஸ் பண்ணுறதை இப்போ இன்னும் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்கின் லைட் க்ரீம்ன்ற ஒரு க்ரீம், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஜஸ்ட் நல்லா முகம் வெள்ளையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக இருக்கிற பேச்சஸ்லாம் நல்லா தடவுனீங்கன்னா நல்லா வெள்ளையாயிடும்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருவாங்க சில. மெயினாக அந்த மெயின் டீனேஜ் பசங்க, ஒரு 20-30 இயர்ஸ்க்குள்ளே 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்படி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வந்திருந்தான் என்கிட்ட, ஒரு 20 இயர்ஸ் ஓல்டு பையன். மேம், பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ரொம்ப கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால் இந்த ஸ்கின் லைட் க்ரீம் யூஸ் பண்ணேன், போடுறப்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, நல்லா வெள்ளையான மாதிரி தெரிஞ்சேன், அதுக்கப்புறம் போக போக போக ஸ்கின் ரொம்ப எரிச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப ரெட்டாக.

0: ஆயிடுச்சு இப்போ ஃபேஸு, முன்னத்தை விட இப்போ இன்னும் டார்க் ஆகிட்டேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ஹிஸ்ட்ரின்னு கேட்குறப்ப தான் ப்ராப்பராக சொல்கிறப்ப அந்த ஒரு க்ரீம் மட்டும்தான் மேம் போட்டேன், போட்டோன்னே நல்ல ரிசல்ட் இருந்ததுன்னு சொன்னாங்க. என்னன்னு எவாலுவேட் பண்ணுறப்ப தான் தெரிந்தாங்க இந்த ஸ்கின் லைட் க்ரீம் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 டியூப்ஸ் அவர் காலி பண்ணிட்டார் வரப்பே. ஸோ இதுதான் மேம் யூஸ் பண்ணிட்டுருந்தேன், நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. இப்போ என்னன்னே தெரியல, வரமாட்டேங்குது, இன்னும் முன்னத்தை விட இன்னும் கருப்பாயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்த்து அதை எவாலுவேட் பண்ணுறப்ப தான் அது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டீராய்டு க்ரீம். அது அந்த க்ரீம் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக தோல் வந்து நல்லா உரியற மாதிரி இருக்கும், நல்ல லைட்டிங்காக எஃபெக்ட் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் அதெல்லாம் டெம்பரவரி தான், அது கண்டிப்பாக லாங் டேர்மில் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கவே கொடுக்காது. அது மாதிரி யூஸ் பண்ணுறது ஆக்சுவலி ஒரு மிஸ்லீடிங், ஒரு குவாக்ரி மாதிரி தான். இதெல்லாம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து ஒரு குவாக்ஸ் தான். இன்ஸ்டாகிராம்லலாம் படித்தவங்க எதுவுமே கிடையாது, அவங்க ஏதாவது அந்த க்ரீம்க்குலேருந்து காசு வாங்கிட்டு அவங்க அதை பேசுவாங்க. ஸோ அதை நம்பி அதை வாங்கிறது பெரிய தப்பு. ஸோ அந்த அதை ஃபுல்லாக அதை அவர் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பியும் பேசிக்லேருந்து அவருக்கு எல்லாமே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணி அவர் ஆல்மோஸ்ட் இப்போ திருப்பியும் பேக் டு நார்மல் கலர் வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் தான்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து நமக்கு விட்டமின் டி அப்படின்றது ரொம்பவே முக்கியம்.
0: கரெக்ட்,
1: நம்ம தோல்லேருந்து தான் அது நமக்கு கிடைக்குது, சூரிய ஒளியிலேருந்து தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம் தோல் மூலமாக.
0: கரெக்ட.
1: இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு சன் லைட்டே நம்ம ஸ்கின்ல படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவோம்.
0: கரெக்ட்
1: இல்லையா? இது வந்து ஸ்கின் வந்து டேன் ஆயிடும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு, பொதுவாக பெண்களுக்கு. இதை எப்படி வந்து தவிர்க்கலாம்? இப்போ சன்ஸ்கிரீன் போட்டாலுமே ஸ்கின் டேன் ஆகுதுன்னு சொல்லலாம், இதை எப்படி மேம் பார்க்குறீங்க?
0: ஆக்சுவலி நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி இவ்வளோ கவர் பண்ணிட்டுலாம் போகிறது. நீங்கள் அப்ராட்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சன் வேணும் டேன் ஆகணும்னு நினச்சி எல்லாம் அப்படியே வெறும் சும்மாவே ட்ரெஸ் எல்லாம் அதிகம் போடாமல் லைட்டாக பீச் கடியில் படுக்கிறது இதை மாதிரிலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ஊர் தோல் மேலே தான் ரொம்ப கண், இந்தியன் ஸ்கின் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கின், அவங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஸோ அதனால நம்ம ஆளுங்களுக்கு தான் அதை நோக்கி ஒரு இது எப்பயுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னு ஒரு ஆசை. பட் அப்படி கிடையாது, நம்ம வந்து மெயின் ப்ராப்பர் நான் ஏன் அந்த சன் போனால் டேன் ஆகுதுங்கன்னா அந்த மெயின் பீக் டைம் ஆஃப் சன் ரேஸ், அதாவது 11 to 12 PM மதியம் 2 மணி வரைக்கும், காலையில் ஒரு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கிற சூரிய ஒளியை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பொதுவாகவே வைட்டமின் டி முக்கியம்தான், அதே மாதிரி இந்த ரொம்ப ஓவர் டேனிங் ஆகிறதையும் நம்ம யூவி ரேஸும் ஒரு ஹார்ம்ஃபுல் ரேஸ் தான், அதனால அதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன் ரொம்ப கட்டாயம். அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். பாடி சன்ஸ்கிரீனும் இப்போல்லாம் வந்துருச்சு. ஸோ பாடி சன்ஸ்கிரீன் அலாங் வித் ஃபேஸ் அண்ட் நெக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வைட்டமின் டி வேணுங்கிறப்ப மார்னிங் லைட் வந்து யூஸ் பண்ணுறது பெட்டர், அரவுண்ட் ஒரு 8 to 9 o'clock அந்த மாதிரி டைமில், இல்லை ஈவினிங் 3 to 4 மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் சன் எக்ஸ்போஷர் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதில் ஒரு 10 to 15 minutes நம்ம சன் எக்ஸ்போஷர் இருந்தாவே போதும், அது உங்களுக்கு தாராளமாக அந்த அதுக்கான வைட்டமின் டி உங்களுக்கு கிடைச்சிரும்.
1: நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே போகிறவங்களோட
0: கரெக்ட்
1: வேலை ரொம்ப குறைவு தான், எப்பயுமே உள்ளவே ஏசிலே இருக்கணும்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. நம்ம கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கலாம்.
0: உண்மைதான்
1: சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சில்லுனு ஒரு ஏசி மேலா.
2: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை ICICI வங்கி அருகில் கிருஷ்ணகிரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல்.

0: லெவல் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 9:26. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது வானொலியில் வசந்தம். தோல் சிகிச்சை நிபுணர் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் டாக்டர் பாரதி ரவிக்குமார் அவர்கள். ஒரு இடைவெளிக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கேட்டோம் மேம். தோல் தொடர்பா நிறைய இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் சந்திக்கிற ஒரு பிரச்சனை வந்து இந்த முகப்பரு அப்படின்ற ஒரு பிரச்சனை. அது வந்துட்டாவே அதை முதல்ல எப்படியாவது தொடச்சி தள்ளிடணும், ஒரே நாளில் ரெண்டே நாளில் போயிடணும், நம்மளுடைய முக அழகை கெடுக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கும். அது வராமல் எப்படி பாதுகாக்கலாம், இல்லை வராமலாம் இருக்காதா, வந்துதான் ஆகணுமா, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
1: இல்லை ஈஸியாக வராமல் தடுக்கிறதுலாம் ஈஸி தான், பட் அதுக்கு நாம் கொஞ்சம் மெனக்கெடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு எதனால் வருதுன்னு சொல்கிறேன், மெயின் டீனேஜ் பசங்களுக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் பீஸா, பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் மெனக்கெடணும். நல்ல வீட்டு சாப்பாடு, ஆரோக்கியமான புரதம் நிறைய இருக்கிற சாப்பாடாக நிறைய சாப்பிடணும். அயன் இருக்கிற கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். அதை மாதிரி எடுத்துக்கிறப்ப தான் ஸ்கின்னும் நமக்கு கிளியராக வரும். கண்டிப்பாக இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இர்ரெகுலரிட்டிஸ் ஏதாவது இருக்குது, மாதவிடை பிரச்சனை இருந்தது, இல்லை அந்த மாதிரி இருக்கிறப்ப ஹார்மோனல் சேஞ்சஸ் இந்த மாதிரி இருந்தாலும், ரொம்ப ஆயிலி செக்ரீஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே, இந்த மாதிரி காரணத்தினால கூட நிறைய பேருக்கு, மெயினாக டீனேஜ் பசங்களுக்கு முகப்பரு வர்றது முக்கியமான காரணம். ஸோ நான் சொன்ன மாதிரி சாப்பாடு ரொம்ப முக்கியம், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிஷமாவது உடம்புக்குன்னு ஒதுக்கி கண்டிப்பாக பண்ணணும். அது இல்லாமல் ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 டைமாவது முகத்தை கழுவணும். ரெகுலராக மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை, பட் அது பண்ணுறது தான், அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி பண்ணணும், சும்மா ஒரு 2 நாள் பண்ணிட்டு கிளியர் ஸ்கின் வந்துடணும், ஐயோ வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கவும் கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு க்ரீம் எடுத்து யூஸ் பண்ணி 2 நாளில் சரியாயிடும்னாலும் ஆகாது. என்ன காரணங்கள்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதை நாம் ட்ரீட் பண்ணல அப்படின்னா சரியே ஆகாது. ஸோ அதை நம்ம ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறது தான் பெட்டர்.
0: நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-33-42-24-40-30, மற்றொரு 94-86-81-10-25, மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைச்சி உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க?
2: மஞ்சளும் சேர்த்து
1: ஒரு சிலது முகப்பருக்கும் சரியாக உதவும் தான். அதுல இருக்கிற மத்த மஞ்சள் இருக்கிறதும் நல்ல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உரியது தான், ஆனா அதை தாண்டி அதுல இருக்கிற மத்த ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பா உடம்புல இரிட்டன்ட் ஆகும். அது அதனால அதுக்காக தான் இப்போ ஃபார்மசி ப்ராடக்ட்ஸ், மெடிசன் ஏதாவது இருக்குன்னா அது வந்து ஏதோ கெமிக்கல்னு நினச்சிக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. அதுலேருந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்லேருந்து அதை எடுத்து அதை நம்ம ஃபார்மசிக்கெல்லாம் கன்வெர்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி லேபில், அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எதனால் வருதுன்றதை முதல்ல கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்

0: க்ரீமை மட்டுமே போட்டுட்டு இருந்தால் சரியாகவும் வரும். அதனால் அது மட்டும் சரியாக சொல்யூஷன் கிடையாது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெட்டர். அதனால் முதல்ல அவங்கள அதை ஸ்டாப் பண்ண சொல்லிவிடுங்க. கண்டிப்பா சரியா?
1: சரிங்க மேம். இப்போ வந்து மஞ்சள் பூசி குளிக்கணும் அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. இந்த காலத்துல வந்து மஞ்சள் அப்படின்றது நம்ம வெயில போகும்போது அது வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்க?
0: கண்டிப்பா, ஏன்னா முன்ன இருந்த பியூரிட்டி ஆஃப் டர்மரிக் வந்து இந்த மஞ்சள் இப்ப இருக்கிற இதுல இல்ல மேம்.
1: அப்ப வந்து தேய்ச்சி
0: இருக்கும். அது இல்லாம இப்ப நிறைய மார்க்கெட்ல வந்துருச்சு. அது எதுவுமே பியூரிட்டியே இல்ல. நம்ம அந்த பாட்டி காலத்துல இருந்தது மாதிரி எல்லாம் இல்ல இப்போ. சோ அதனால எல்லாம் மார்க்கெட்ல நிறைய வந்ததுனால ஏதோ ஏதோ எடுத்து எல்லாம் பூசிடுறாங்க. சோ அது மாதிரி பண்றப்ப கண்டிப்பா ஸ்கின் ட்ரைனஸ் தான் கொடுக்கும், நாளடைவில் இரிட்டேஷன் ஆகும். சோ அதனால அதை அவாய்ட் பண்றது தான் நல்லது.
1: சரி, நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: தர்மபுரி மாவட்டத்துல கொளகத்தூர் முனியம்மாள் முனுசாமிங்கம்மா.
1: கேளுங்கம்மா உங்களோட கேள்வி.
2: எங்க பையனுக்கு வந்து காலேஜ் படிக்கிறாங்கம்மா. எண்ணெய் பலகாரங்கள் வந்து நிறைய சாப்பிடுகிறான், ஆனா பிம்பிள்ஸ் அதனால வருதா இல்ல ஸ்கின்ல இருந்து எதனா வருமா?
0: கண்டிப்பா எண்ணெய் பலகாரம் அதிகம் சாப்பிடறதுனால கண்டிப்பா வரும். அதுவும் டீனேஜ் பசங்களுக்கு ரொம்ப வரும். அது இல்லாம பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் ஏதாவது சாப்பிடுறவங்களா இருந்ததுன்னா, அதிகம் டீயோ காஃபியோ குடிக்கிறவங்களா இருந்தா, இல்ல பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் அதிகம் எடுக்கிறவங்க இருந்தா, அதிக சுகர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, சக்கரை எல்லாம் நிறைய எடுத்து குடிக்கிறாங்க சாப்பிடறாங்க, இல்ல ஸ்வீட்ஸ்ல போட்டு குடுக்கறாங்கன்னா கண்டிப்பா அதனாலையும் வரலாம். அதே மாதிரி எண்ணெயில் பொறிச்ச சாப்பாடு சாப்பிட்றப்பையும் கண்டிப்பாக வரலாம். ஸோ அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும்.
1: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: கேளுங்க சந்திரசேகர்.
3: மேம், சிலருக்கு இந்த ஸ்கின் மேல இந்த மரு அப்படிங்கிற மாதிரி வருது, அது எதனால வருது? அந்த எக்ஸ்டெண்டட் மரு அப்படிங்கறத எப்படி எல்லாம் ரிமூவ் பண்ணலாம்? அந்த ப்ராசஸ் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா கம்ப்ளீட்டா வராம இருக்குமா, அல்லது திருப்பியும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கா? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேம்.
0: கண்டிப்பா சொல்றேன். மருங்கிறது வந்து மெயினா நான் முன்ன ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பேசின மாதிரி, நம்ம உடம்புல ஏதோ ஒரு குறைபாடோ ஒரு பிரச்சனையோ இருந்ததுன்னா அதோட வெளிப்பாடா நமக்கு தோல்ல காமிக்கிறது தான் இந்த மரு. அது மெயினா யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னா, ரொம்ப வெயிட் கெயின் இருக்கிறவங்க, அதிகம் எடை உடல் பருமனா இருக்கிறவங்களோ, இல்ல சடனா ரொம்ப வெயிட் ஏறிட்டாங்க முன்னத்தை விட திடீர்னு ஏறியிருக்காங்க அப்படின்னாலோ, இல்ல சுகர் பிரச்சனை ஏதாவது இருக்கு அப்படின்னாலோ, அப்படியும் இல்லைன்னா ரொம்ப வெயில் அதிகம் சுற்றுறவங்களா இருந்தாலோ, இல்லை லாஸ்டாக ஜெனட்டிக்ஸ், அதாவது நம்ம குடும்பத்தில் வேற யாருக்காவது இருந்திருந்தா அவங்களுக்கு அது மூலமா இந்த மாதிரி பல காரணங்களால் அது வரலாம். அது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற இப்போ அட்வான்ஸ்டு லேசர் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. ஸோ அது மூலமாக நம்ம ஒரு ரொம்ப ஒன்றோ ரெண்டோ இருந்ததுன்னா மருத்து போகிற மருந்து இன்ஜெக்ஷன் போட்டு அதை உடனுக்குடனே நம்ம எடுத்துடலாம். இல்லை நிறைய பகுதிகளில் இருக்குது அப்படின்னா மருத்து போகிற க்ரீம் இருக்குது, அதாவது நம்பிங் க்ரீம்னு சொல்லுவாங்க, அதை தடவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம லேசர் மிஷின் மூலமாக எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாகவே அதை ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் கேட்ட அடுத்த பாட்டு, இதை ரிமூவ் பண்ணாலும் திரும்பி வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அது கண்டிப்பாக வரும். நாம் இப்போ முன்ன சொன்ன அண்டர்லையிங் காஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சி அதை சரி செய்யாத வரைக்கும் திரும்பி திரும்பி வரதான் செய்யும். அதனால பருமனோட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதுக்கான வெயிட் லாஸ் கூட ப்ரொடக்ஷன் நீங்கள் எடுக்கணும். அது இல்லைன்னா சுகர் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் எடுக்கணுமே தவிர, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் அதை வரதை தடுக்கலாம்.
1: சரி, நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அது முழுவதுமாக
0: நிகழ்ச்சிக்கு
1: ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க.
4: ஆமா, நான் ஈரோடு மாவட்ட கவுந்து படிப்பது பாட்டப்பன் பேசுறேன்மா.
1: கேளுங்க ஐயா உங்க கேள்வி.
4: டாக்டர் அம்மாளுக்கு வணக்கம் அம்மா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
4: ஆமா, என்னுடைய மனைவிக்கு வந்தமா ஆரம்பத்துல தோல் செருப்பு தொட்டு அந்த தோல் மாதிரியா தோல் நீர் கட்ட விளையன் ஆயிடுச்சம்மா.
0: ஓகேங்க.
4: தோல் மாதிரியே ஆயிடுச்சு. அப்புறம் நாலாவது நாள் என்னன்னா காலுக்கு மேல அப்படியே வெண்புள்ளி மாதிரி படுத்துட்டே வந்துருமா.
0: ஓகேங்க, ஓகேங்க.
4: அப்ப நாங்க டாக்டரையும் போய் பார்த்தோம், கோயம்புத்தூர் ஒரு சிவலிங்கத்தில் பார்த்தோம், தோல் கட்டிட்டு பார்த்தோம்.
0: சரிங்க.
4: இது
0: வந்துங்க

0: உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. இது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பிரச்சனை தான். இது வந்து உடம்புலையே வந்து இது மெயினாக ஜெனட்டிக்ஸ் காரணங்களால் சொல்லலாங்க, இல்லை ரொம்ப என்ன சொல்கிறது வெயில் அதிகம் இருந்தாலும் வரலாம். அதோட மெயின் காரணம் என்னென்னா, நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி செல்லுங்க வந்து நமக்கு எதிராகவே உற்பத்தி ஆகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வருங்க. இதனால் வந்து மற்றவங்களுக்கு பரவுமா, இல்லை கூட இருக்கிறவங்களுக்கு வந்துருமா, இல்லை அடுத்த தலைமுறைக்கு வந்துருமான்னா அப்படிலாம் இல்லை. கூட இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரவாது, அதனால் அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். பட் ட்ரீட்மெண்ட் வைஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, இதுக்கு இப்போ நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சுங்க. வெறும் மருந்து மாத்திரைகளில் மட்டுமே இதை முழுசாக குணப்படுத்த முடியாது. நிறைய இப்போ புதுசாக அதிக இடத்துல வருதுன்னு சொல்கிறீங்க, அதை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறமா நிறைய சர்ஜரி முறைகள்லாம் இருக்குங்க அறுவை சிகிச்சை மூலமாக. இப்போ உங்கள் உடம்பில் இருக்கிற செல் அணுக்களையே எடுத்து நிறம் தரக்கூடிய நார்மலாக இருக்கிற இடத்துல நிறம் இருக்கிற இடத்துலேருந்து செல்லை எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி திருப்பியும் எந்த இடத்துலலாம் வெண்புள்ளி இருக்கோ அந்த இடத்துல நாம் வைக்கிறப்ப கண்டிப்பாக அது திருப்பி மீண்டும் வரதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இது மாதிரி நாங்கள் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அருண் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நான் அங்கே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தாராளமாக அங்கே வந்து பார்க்கலாம்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம்.
2: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
4: சரி சரி சரி சரி
5: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
5: சரி சரி.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
8: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
10: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியிடம் உதயமாகியுள்ளது.
11: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
13: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
14: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, KG பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேளா.
15: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
16: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
15: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
14: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
18: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சீதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் அட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்ஏ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் அட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ்
4: திருச்செங்கோடு.
5: ஒன்பது மணி 9:46. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
6: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
9: Students, listen carefully.
10: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
11: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி அயோத்தியா பட்டினம் சேலம்.
12: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
13: மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தொடர்புக்கு 7558137222.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி ரவிக்குமார் அவர்கள். தோல் தொடர்பான உங்களது சந்தேகங்களை நேர்கள் நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு கேட்கலாம். மேம், இப்போ வந்து படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய அந்த நோய், அதே மாதிரி வெண்புள்ளி அப்படின்னக்கூடிய நோய் வந்து பொதுவா நம்ம பாக்குறோம் நிறைய பேர் ஸ்கின்ல, ஆனா அவங்க அதை பத்தி பெருசா கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன்னா எங்கிட்டயே சொல்லிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க மேம்? இது என்ன மாதிரியான விளைவுகளை அவங்களுக்கு கொடுக்கும்? அதை பத்தின ஒரு தெளிவான விழிப்புணர்வு அவங்களுக்கு இருக்கட்டுமே.
14: கண்டிப்பா மேம், ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு விதமான க்வெஸ்சன் கேட்டீங்க. படர் தாமரைங்கிறது டோட்டலா வேற, அது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி. அது பூஞ்சை தொற்றுன்னெலாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது டோட்டல் வேறு. நீங்கள் கேட்டது இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒன்று, வெண்புள்ளி. அதாவது சில பேர் வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் அது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் பேச்சஸ், அதாவது வெள்ளை தழும்புகள் அங்கங்கங்கே உடம்புல நிறைய இடத்துல இருக்கும். இது நம்ம சொன்ன மாதிரி தான், இதுக்கு காரணங்கள் ஜெனட்டிக்ஸ் ஒரு பெரிய ரோல், பரம்பரை பிரச்சனையாக கூட இருக்கலாம், இல்லை முக்கிய

0: அம்மா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அதனால் வரலாம். இல்லை ஏதாவது காயம் பட்டு அதோட தழும்பில் கூட பின்னாடி அப்படி மாறலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. பட் இது ஏன் மெயினாக வருது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம உடம்புலையே நிறம் தரக்கூடிய செல் அணுக்கள் சிலது இருக்குது, அதாவது மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன, அதுதான் நமக்கு இந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கலர் கொடுக்கறதுக்கு அதுதான் காரணம். அது என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல் ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு உடம்புல நமக்கு புதுசாக வந்திருக்குங்கிற மாதிரி நினச்சிட்டு அதுவே நமக்கு அகெயின்ஸ்டாக ஒரு உற்பத்தி ஆகி அந்த மெலனோசைட்டுங்கிற செல் அணுக்களை அதை அழிக்க ட்ரை பண்ணும். அதை அப்படி அழிக்கிறப்ப தான் அந்த கலர் கொடுக்குற நிறம் நமக்கு வராமல் போய் அந்த பிக்மெண்ட்னு சொல்லுவோம், அது குறைஞ்சி நமக்கு கலர் இல்லாமல் அந்த இடத்துல வெள்ளையாக ஃபார்ம் ஆகுது. இது மெயினாக முகத்தில், உதடை சுற்றி, கையில், காலில் இந்த மாதிரி சில இடத்துலலாம் வரலாம். இதுக்கு வந்து இப்போ இருக்கிற நிறைய ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதாவது வெறும் க்ரீம் ஆயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ தெரப்பி, கதிர்வீச்சு தெரப்பிலாம் இருக்குது. அது இல்லாமல் லேசர் தெரப்பிலாம் சில பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகலாம். இல்லை அதையும் தாண்டி என்னதான் க்ரீமு, இந்த லேசரு, இதெல்லாம் பண்ணியும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப, நான் முன்ன சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை மூலமாகவும் பண்ணுறப்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு 90% நல்லாவே கலரை கொண்டு வரலாம். நீங்கள் சொன்ன மாதிரி சில பேர் அதை கவலைப்படலை அப்படின்னாலும் அதுவும் ஃபேர் அண்ட் குட் தான். அதை அதை வந்து எம்ப்ரேஸ் பண்ணிக்கவும் கற்றுக்கிறாங்க, அதுவும் நல்லது தான். நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அந்த உடம்பு தோல் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதும் அதுவும் ஒரு நல்ல புரிதல் தான். ஸோ அதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அதையும் ஓகே தான். பட் மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது, ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இது கண்டிப்பா பரவாது. ஒருத்தங்களுக்கு இருந்து வீட்டுல இன்னொருத்தங்க இருக்காங்க, யாராவது வராங்க, கை குலுக்கிறது மூலமாவோ அவங்க கூட உட்காந்து சாப்பிடறதுனாலயோ கண்டிப்பா இது பரவாது. சோ அதை கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
1: சரிங்க மேம், நிகழ்ச்சிக்கு ஒரு நேரோட கேள்வி கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம் எனக்கு பார்த்தீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணேன், அவங்க வந்து எனக்கு படர்தாமரை வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வயிற்று கீழே. அது டெய்லி எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு மனக்கஷ்டமாகவே இருக்கு.
1: விட்டு விட்டு கேட்குது, கொஞ்சம் தெளிவாக கேளுங்களேன் உங்களோட கேள்வியை. வயிற்றுக்கு கீழே படர்தாமரை மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அதனால உங்களுக்கு மன உளைச்சலாக இருக்கா? அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க அப்படிதானே? சரி,
0: ஹலோ சார், இது எவ்வளவு நாளா உங்களுக்கு இருக்குங்க இந்த பிரச்சனை?
2: இது ஒரு 6 months இருக்கு.
0: 6 months இருக்கு. வீட்டுல வேற யாருக்காவது இருக்குங்களா? உங்க ஃபைஃப்க்கோ பசங்களுக்கோ கூட வேலை செய்யற இடத்துல யாருக்காவது இருந்ததா?
2: இல்லைங்க மேடம்,
0: உங்களுக்கு மட்டும்தான். அதிகம் வெயில்லையோ வேர்வை அதிகம் வருமா உங்களுக்கு?
2: ஆமாங்க மேடம், அந்த இடமே ஹீட்டா இருக்கும்.
0: ஓகே, இது காமனான ப்ராப்ளம் தான் சார். இது ஒன்றும் ரொம்ப நீங்கள் வரி பண்ணிக்கிற அளவுக்குலாம் ரொம்ப சீரியஸான விஷயமே கிடையாது. வெயிலில் இப்போ அதுவும் இப்போ இருக்கிற சம்மரில் அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப வேர்வையாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக இது வரும் தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒன்றும் நல்ல விஷயம், இது ஈஸியாக குணப்படுத்திட முடியும். என்ன ஒரு 6 months இருக்குங்கிறப்ப இது மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு 10 நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாள் க்ரீம் தடவிட்டு சரியாயிடும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. கண்டிப்பாக இதுக்கான கோர்ஸுன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய உடம்பு வெயிட் எவ்வளவு, உங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த படர்தாமரை பறந்துருக்கு, எந்த இடத்துலலாம் இன்வால்வ்டாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மாத்திரையை அந்த உங்கள் வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் அதை கொடுத்து அது எவ்வளவு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கணுமோ, உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனை படர்தாமரை எவ்வளோ வீரியத்தில் இருக்கோ அதுக்கான டியூரேஷனை நாங்கள் கொடுக்குறப்ப அதை கண்டினியூஸாக நீங்கள் எடுத்து அதோட சில சோப்பு ஆயின்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃபுல்லாகவே க்யூர் பண்ணிக்கலாம். அதனால் வரி பண்ண வேண்டாம்.
1: ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன்னு சொன்னார், இது அவருக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: தர்மபுரி உழவர் சந்தர் முனைப்பேன்.
1: நலமா இருக்கும், கேளுங்க ஐயா, உங்கள் கேள்வி கேளுங்க.
3: உங்களுக்கு
0: வணக்கம் ஐயா. உடம்புல ஏதாவது ஒரு உடல் உள்ள ஏதாவது உறுப்புல பிரச்சனைனாலோ, உடம்புல ஏதாவது ஒரு வியாதி பிரச்சனை இருந்தாலும் நம்ம தோல்லதான் அது அறிகுறியா காமிக்கும். அது இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைல எது இருந்தாலும் முதல்ல தோல்லதான் வரும். உங்களுக்கு சுகர் அதிகமானாலும் அதுலதான் வரும், சாப்பிட மாத்திரை எடுத்துக்கிட்டது ஒர்க் ஆகலைனாலும் அதுலதான் காமிக்கும். அதே மாதிரி இன்னொன்று முக்கியமானது, ஒரு உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அதனால் ஏதாவது ஒரு அடிப்பட்டாலோ ஒரு புண்ணு வந்தாலோ அவ்வளவு சீக்கிரமாக நார்மலாக ஒருத்தங்களுக்கு 1 வாரத்தில் சரியாகுது அப்படின்னா அவங்களுக்கு 1 மாதம் ஆகலாம்.

0: அதனாலதான் அது மறையிறப்ப உங்களுக்கு கருப்பா வெண் புள்ளிகள் மாதிரி வந்து கரும்புள்ளிகள் மாதிரி வந்து ஆறுறதுக்கு லேட் ஆகுது. அதனால அது ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் தோல் மருத்துவரை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கான ஆயின்மெண்ட்டோ க்ரீமோ போட்டிங்கன்னா இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனை ஆகாமல் தடுக்கலாம்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசலாம்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேலா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
7: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: வானொலியில் வசந்தம் என்று தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி பாஸ்கர் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேம், இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனைன்னா அது பொடுகுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் போகிறாங்க. பொடுகு வந்ததுன்னா ஹேர்ஃபால் ஆகுது, முடி ரொம்ப கொட்டுது. சின்ன வயசுல இருந்தாலும் பரவாயில்ல, பெரியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, முடி கொட்டுது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடுது. மேம், இதை எப்படி தடுக்கலாம்? பொடுகு அப்படின்றது வந்து தலையை மட்டும் பாதிக்கிறது இல்லை, அவங்க ஸ்கின்னையும் பாதிக்குது, ஸ்கின்ல படும்போது. இதை எப்படி மேடம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு?
0: ஆக்சுவலி உண்மைதான், பொடுகுங்கிறது ஒரு ரொம்ப நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸையே கொஞ்சம் குலைச்சிரும். அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு சிவியராக இருக்கும். ரொம்ப சில பேருக்கு தான் ரொம்ப மைல்டாக இருக்கும், சில பேர் என்ன தான் ஷாம்பு போட்டாலும் சரியே ஆக மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மெயினாக நான் ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன தான் ஆன்டி டென்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அது எப்படி யூஸ் பண்ணுங்கிற சில பேசிக் ரூல் இருக்குது. அதாவது நம்ம ஹேரை நல்லா வெட் பண்ணிக்கணும், ஈரத்தன்மை படுத்திக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த ஷாம்புவை தலைக்கு மண்டைக்கு மெயினாக அப்ளை பண்ணணும். ஜஸ்ட் சில பேர் நிறைய முடிக்கு மட்டும் போட்டுட்டு டக்குன்னு வாஷ் பண்ணிடுவாங்க, அதில் எப்படி பண்ணுறோம் அது ஒர்க்கே ஆகாது. அப்படி பண்ணுறப்ப நம்ம அது அதுக்கான மருந்து வேலை செய்கிறதுக்கான இடமே அங்கே இருக்காது. ஸோ மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது தலையில் அந்த ஷாம்பு வெயிட் பண்ணி நல்லா கொஞ்சம் ஊறணும், அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்யும். அதுக்கப்புறமா நம்ம அதை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது வாரத்தில் 2-3 முறையாவது அதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். அப்படி இல்லாமல் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு வாஷ் பண்ணீங்கன்னா அது எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதே மாதிரி ரொம்ப குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஈரத்தன்மையோட முடிய ரொம்ப நேரமா விடுறப்ப அப்படியே ஃப்ரீ ஹேரா விட்டோம் அப்படின்னா முதுகுலையும் அங்கங்கேயும் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக கொப்பளம் வர மாதிரியும் வரும். அதுவும் இந்த பொடுகோட பிரச்சனை தான். அதே மாதிரி நெத்திலையும் அதிகமாக குட்டி குட்டி கொப்பளங்கள் வரும், அதுவும் பொடுகோட அறிகுறி தான். ஸோ அதனால் மெயினாக பொடுகை நம்ம குறைச்சோம் அப்படின்னா இது தானாக சரியாயிடும். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாமே பொடுகு கிடையாது. நிறைய வெள்ளை வெள்ளையாக மண்டையில் இருக்குது அப்படின்னா அது பொடுகுன்னு நினச்சிடுவாங்க. சில பேர் செபோரிக் டெர்மடைட்டிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, சீபோ சொரியாசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதை மாதிரி இருக்கிற கண்டிஷனுக்குமே தலையில் வந்து பொடுகு இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தோல் மருத்துவரை பார்த்து நீங்கள் அதுக்கான கன்சர்ன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் குட்.
1: சரிங்க மேம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தோலை பற்றி பேசுறதுக்கு இருக்கு, அதுக்கான நேரம் குறைவாக இருக்கு. இப்போ பொதுவாக பெண்கள் வந்து ஒரு ஸ்கின் கேர் வீட்டில இருந்தே பண்ணிக்கணும் அப்படின்னா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு ஸ்கின் கேர்

0: யா நம்மளை நம்ம அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன ஆலோசனை சொல்வீங்க?
1: கரெக்டு தான். ரொம்ப ரொம்ப பேசிக்கான காமன் கொஷின் இது. எல்லா ஆனால் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஸ்கின் கேர்னால் அப்படியே ஒரு 10-15 ப்ராடக்ட் வாங்கி வச்சுக்கணும், வரிசையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் ஸ்கின் டைப் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறத நான் எப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் உங்கள் ஃபேஸை ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 to 15 minutes அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. முகத்தில் எதுவுமே போடாமல் அப்படியே விட்டுருங்க. அப்படி விட்டதுக்கப்புறமா உங்கள் உடம்புல முகத்தில் நெத்தி ஒரு நடு மூக்கு பகுதி மட்டுமே ரொம்ப எண்ணெய் பசை இருந்தது அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லுவோம். இல்லை உடம்பு முகம் ஃபுல்லாகவே அது ரொம்ப எண்ணெய் பசையாக இருக்குது அப்படின்னா அது ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவோம். இல்லை எதுவுமே இல்லை, ரொம்ப சில இதெல்லாம் வறட்சியாக இருக்குது, வெள்ளை வெள்ளையாக வருது தோலில் அப்படின்னா அது ட்ரை ஸ்கின்னு அர்த்தம். இதெல்லாம் எதுவுமே இல்லை மேம், எல்லாம் நல்லாவே இருக்குன்னா நீங்கள் கிஃப்டட் தான், உங்களுக்கு நார்மல் ஸ்கின். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் வரி பண்ண வேணாம். ஸோ இதுதான் ஸ்கின் டைப் நீங்கள் கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயம், ஒன்று கிளென்சர், ஒன்று மாய்ஸ்சரைசர், ஒன்று சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக இதை 3 நீங்கள் இவ்வளோ தான் போதும், வேறு எதுவும் அதிகமாகலாம் நான் சொல்ல மாட்டேன். இதை 3 மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அகெயின் இதை வந்து மார்னிங் டைமில் மட்டும், நைட் டைமில் நீங்கள் வெறும் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டும் யூஸ் பண்ணால் மட்டுமே போதும், வேறு எதுவும் வேண்டாம்.
0: சரிங்க மேம், ரொம்ப அழகாக ஒரு டிப் கொடுத்தீங்க எல்லா பெண்களுக்காகவும் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தோல் தொடர்பான நிறைய சந்தேகங்களுக்கு நீங்கள் ரொம்பவே அழகாக ரொம்ப பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நேர்களுக்கு பயனுள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய இந்த மருத்துவ பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் மேம்.
1: கண்டிப்பாக நான் இப்போ முன்னே சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வுன்றது ஒன்று ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே அந்தந்த ஸ்கின் கன்சர்னுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, சில லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அறுவை சிகிச்சை மூலமாகவும் சில இது பண்ணலாம். ஸோ இதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் எங்கள் அருண் ஹாஸ்பிட்டல் கிருஷ்ணகிரியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன், அங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தோல் சம்மந்தப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ டவுட்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நாங்கள் அணுகலாம். இங்கே இவ்வளோ நேரம் எல்லாரும் எனக்கு க்வெஷ்சன்ஸும் அழகாக கேட்டிங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வந்த காலேஜ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச்.
0: நேர்களை நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாரதி ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். நிறைவு பெற்றது வானலையில் வசந்தம். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவடியப்பன் அவர்கள்.
3: ஒரு ஜென் ஞானியின் முன் ஒரு இராணுவ வீரன் மிடுக்காக சென்று நின்றான். ஞானி அவனை மெதுவாக ஏறிட்டு பார்த்தார். ஞானியாரே, உங்களிடம் ஒரு கேள்வி. சொர்க்கம் நரகம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, இந்த உலகில் உண்மையிலேயே அப்படி ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? ஏளனம் தொனிக்க கேட்டான் இராணுவ வீரன். ஞானி அமைதியாக அவனை பார்த்து கேட்டார், நீ யார்? நான் ஒரு காவல் வீரன், இந்த நாட்டின் முக்கிய காவல் பணியில் ஈடுபட்டிருப்பவன். பெருமிதமாக பதில் சொன்னான் இராணுவ வீரன். பார்த்தால் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறாயே, உன்னையெல்லாம் காவல் வீரனாக வேலைக்கு அமர்த்திய மன்னவன் யார்? ஞானி கேட்டவுடன் கோபப்பட்ட காவல் வீரன் தன் இடுப்பில் உள்ள உடைவாளின் மேல் கையை வைத்தான். அடடே, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா? எதற்காக கத்தி? வெண்ணெய் வெட்டவா? நீ என்ன வெண்ணெய் வெட்டி சிப்பாயா? ஞானி கேலி செய்து சிரித்தார். கோபத்தின் உச்சத்துக்கே சென்று விட்ட காவல் வீரன் உடைவாளின் உரையிலிருந்து வாளை உருவினான். ஞானி சொன்னார், இதோ நரகத்தின் வாசல் திறக்கிறது. காவல் வீரன் ஞானியை பணிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். ஞானி சொன்னார், இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறது. சொர்க்கமும் நரகமும் ஏதோ நம்மை தாண்டிய உலகில் தனியாக இருப்பதாகவும், நமது இறப்பிற்கு பிறகு அவை நம்மை வரவேற்க காத்திருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும் நம்மை தாண்டி வேறு எங்கும் இல்லை. அவை எப்போதும் நம்முடனேதான் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான ரிமோட்

0: நம் மனக்கரங்களில்தான் இருக்கிறது. கோபமும் வெறுப்பும் இல்லாத மனத்தோடு வாழ பழகினால், கடுஞ்சொல் இல்லாத இனிய வார்த்தைகளோடு வாழ பழகினால், நம்மிடம் மட்டுமல்ல நம்மை சுற்றி நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சொர்க்கம் பூப்பூத்து மனம் பரப்பும். இனிய குணங்களில் நிறைந்திருக்கிறது சொர்க்கம். கடும் சொற்களிலும் கடும் கோபத்திலும் கூடுகட்டி குடியிருக்கிறது நரகம். சொர்க்கத்தின் வாசல்களை நம் உள்ளத்து மகிழ்ச்சி எனும் சாவி கொண்டு திறந்து வைப்போமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.

0: நேரம் 10:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்று.

சேது வளநாட்டின் தலைநகரான ராமநாதபுரத்திற்கு தென்மேற்கில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உத்தரகோசமங்கை தலம் உள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்ற சிறப்புகளை கொண்ட அருள் தரும் மங்களநாயகி அம்பாளுடன் அருள்பாலிக்கும் மங்களநாத சுவாமி திருக்கோவில் மிகவும் பழமையானது, தொன்மையானதாகவும் அமைந்துள்ளது. வேத ஆகமத்தை உமாதேவிக்கு உபதேசம் செய்த புண்ணிய தலம் என்பதால் திரு எனும் தெய்வ அடைமொழியுடன் இத்தலம் திரு உத்தரகோசமங்கை என பெயர் பெற்றது. சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களில் ஒன்றாகிய வலைவீசிய லீலை நடந்த இடமான பரதவர்கள் நிறைந்த கடற்பகுதி உத்தரகோசமங்கைக்கு அருகில் உள்ளது. சிவபெருமான் அம்பிகையை பரதவர் மகளாக பிறக்க செய்து பின் அவளுக்கு விமோசனம் கொடுத்து திருமணம் செய்து இத்தலத்திலேயே தங்கி வேத பொருளை உபதேசம் செய்தாராம். இத்தலத்தில் இருந்த சிவனடியார்கள், சிவயோகிகள் 60,000 பேருக்கு ஞான உபதேசம் செய்து அம்பிகையோடு மதுரை சேர்ந்ததாக புராணம் கூறுகிறது. இன்னும் பல சிறப்புகளை கொண்ட மங்களநாதேஸ்வரர் திருக்கோவிலை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார்.

பாகமலர் ஆளாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் திரு உத்தரகோசவங்கையில அச்சரா பூஜையில பணி செய்யறேன். எனவே சோமுக்குருக்கள் ஊர் பேரு உத்தரகோசவங்கை. உத்தரம்னா உபதேசம் பண்றது, கோசம்னா ரகசியம், மங்கைனா பார்வதி. பார்வதி தேவிக்கு ஈஸ்வரன் ரகசியத்தை உபதேசம் செய்தால உத்தரகோசவங்கை பேர் பெற்றது. தமிழ்ல சொல்ல போனா ஊர் என்றா உயர்ந்த தா தரப்பாடுடைய மா மறைந்த வேத ஆகமங்களை ரகசியத்தை ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரி சொன்னதால் இப்பெயர் பெற்றதாகும். மேற்கண்ட ரகசிய பொருள்கள் உபதேசிக்கும் போது கட்டளையை மீறி உள்ளே வந்தார் ஸ்ரீ விநாயகரும் சுப்பிரமணியரும். அதனால் இக்கோவில் வாசலுக்கு வெளியே இளம்புறம் பலபுறமாக இங்கே விநாயகர் சுப்பிரமணியர் பிரதர்ஷனம் பண்ணியிருப்பாங்க. இந்த கோயில் மூர்த்தி தீர்த்தம் தலம் என்று சொல்லக்கூடிய மூணு சிறப்புகள் உடைய இந்த தலமாகும். இந்த ஊரில் ஏகப்பட்ட பெயர்கள்லாம் இருக்கு. மூர்த்தி தீர்த்தலத்துல வேதவியாசர், பாராசரன், காரிகள், கதன், மலைக்கும்பன், பானாசுரன், பகுலாதேவி.

காகபுஞ்சந்த செய்த மண்டோதிரி சந்தம் செய்த மகன்களும் தென்னிலங்கை அழகவர் மண்டோதிரிக்கு பேரொரு இன்பம் அளித்த வார்த்தை திருவாசகத்துல கீர்த்தி திருமகள்ல பாடப்பட்டுள்ளது. மாணிக்க வாசகரும் திருப்பெருந்தையில உபதேசம் செய்த இறைவன் மறைந்த உடன் மாணிக்க வாசகர் பித்தனாகி உலகம் முழுவதும் சுற்றி பின் உத்தரகோசமங்கையில் இறைவனை கண்டதாக சொல்லப்படுகிறது. ஈசன் சொந்த ஊர் உத்தரகோசமங்கை என பாடி இத்தலத்தில் பாடலில் தசாங்கம் தாதாடு புஞ்சோலை என பாடல் வந்து பார்வேல் சிவபெரும் போல் கொண்டால் உத்தரகோசம் தான் சொல்றார். காசியோ ராமேஸ்வரமோ கைலாம் எதையும் சொல்லவே இல்லை, உத்தரகோசம் தான் சொல்றார். இங்க மாணிக்க வாசகர் வந்து அஷ்டமாசித்தி பெற்ற இடம் பாடல் உத்தரகோசமங்கை இருந்து வித்தகம் வேடகம் காட்டி இயல்பு பாடல். இந்த ஊர்ல நான்கு முக்திகளை கொண்டது பிறக்க இருக்க நினைக்க இறக்க என் நான்கு முக்திகளை கொண்ட இன மகஞ்சலம் முக்தி கொடுக்கும் முழுபுதற் கடவுள் உத்தரகோசம் பாடியுள்ளார். மேலும் மாணிக்க வாசகர் நீச்சல் விண்ணப்பம் தசாங்கம் திருப்பொன்னூஞ்சல் போன்ற பாடல்கள் திரு உத்தரகோசம் பாடியது. உலகம் முழுவதும் அர்த்தஜாம பூஜையின் போது பள்ளியறையில் இறைவனையும் இறைவியையும் வைத்து பூஜை செய்து ஊஞ்சல் பாடுவது இந்த ஊர் தளத்தில்தான் குறிப்பிடத்தக்கது. இறைவன் இந்த உத்தரகோசம் வங்கையில எல்லா உலக எல்லாருமே பாடுறாங்க. திருவாசகத்துல பல இடங்கள்ல உத்தரகோசமை குறித்து மாணிக்க வாசகர் பாடுறார். அது 28 பாடல்கள் பேரை சொல்லியே பாடுறார். ஒரு சில இடங்கள்ல மறை பொருளாக தொட்டு காட்டுகிறார். ஒரு சமயம் தனக்கு காட்சி கொடுத்த இறைவனை இங்கு கண்டதும் சிக்கன பிடித்தேன் திருப்பெருந்திரை மன்னா உத்தரகோசமங்கை உள்ளாய் எது எவை பணிகளும் ஆறுதி கேட்போம் என்று பாடியது. இங்கு கேட்டு இறைவன் உத்தரவின் பேர்ல திருப்பெருந்திரையில சென்று ஆவடையார் கோயில்ல மாணிக்க வாசகரே கோயில் கட்டி இத்தலம் தான் இறைவன் சொந்த ஊர் என்று சொல்லப்படுகிறது. யார் தானாக சுவாமி வந்து பூமி வந்திருக்கார். சுயம்பூ, சுயம்னா இயற்கை, பூனா பூமி, பூமியிலிருந்து சுவாமி இங்கு தானாக வந்தவர். சுவாமி பேர் மங்களநாதன். இங்கு தாளம்பூ வந்து சாத்தப்படுவது வழக்கம். உலகத்துல எங்குமே தாளம்பூ சாத்தல் கிடையாது. தாளம்பூவுக்கு கேதை என்ற பேர் உண்டு. கேதைக்கு அரண் சமைத்து என்ற திருவாசகத்துல காணப்படுகிறது. தாளம்பூவிற்கு சாம விபோஜனமானி அதன் பின் இறைவன் ஏற்றுக்கொண்டதால இங்கு தாளம்பூ சாத்தப்படுறது. அம்பாள் பெயர் மங்களேஸ்வரி. சுவாமி வந்து உபதேசம் பண்ற அம்பாள் உத்தரவு உபதேசம் சொல்றோம், கோசம் ரகசியம் சொல்றோம், மங்கை பார்வை சொல்றோம். பார்வை சுவாமி வந்து உபதேசம் செய்து வருகிறார். இங்க வந்து அம்பாளுக்கு இருந்து அபய கஸ்தம் நாலு கைகள் இருக்கு. அபய வரத கஸ்தம் மற்றும் ஒரு கையில பூஜிக்கூடிய தாமரை இருக்கு. இன்னொரு கையில வந்து ருத்ராட்சம் இருக்கு. ஸ்ரீ அம்பாள் ராஜகோபுரத்துக்கு கூடிய தனி சன்னதி இங்க தனியா இருக்கு. நடராஜர் வந்து மரக நடராஜர். மொத்தம் 5 ஒரே மரகத பச்சைகளால் ஆனது. ஒவ்வொரு வருஷம் மார்கழி மாதம் திருவாதிரைக்கு முதல் நாள் சந்திரனா எடுத்துட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது. அன்னைக்கு ஃபுல்லா பச்சைக்கெல்லாம் பார்க்கலாம். மறுநாள் காத்தால் சந்திரன் வச்சுட்டா ஒரு வருஷம் முன்னாள் சந்திரத்தான் இருப்பார். சந்திரச்சா வந்து சுந்தரா போட்டு பாடக்கூடிய பாடல்கள் தெரியல. மரக சுத்தமான மரம் இருந்தா நம்ம சொல்ல பேசக்கூடிய பேச்சுகள் வந்து விக்கிரகம் பின்னப்பட்டு போயிடும். அதிர்வேற்று போடுவாங்க, மேலங்க அடிப்பாங்க. அந்த ஊர்ல வந்து அதிர்வேற்று போடுறது, மேலங்க வாசிக்கிறது, இந்த நடராசனில் மட்டும் தங்குவதை பழக்கம் எல்லாம் கிடையாது. இங்க வந்து காரைக்கால் அம்மையார், பதஞ்சலி மனிதர், வியாக்கிர பாகன் இவ்வாறு ஃபர்ஸ்ட் ரிகர்சல் ஆடியில் இந்த உத்தரகோசம் பேர் சொல்லி சொல்றது. இந்த இன்னொரு பேர் உண்டு, ஆதி சிதம் பேர் துர்கம் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்துக்குள்ள தனி சன்னதி கோயில் வந்து கர்ப்ப கிரகம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், பிராகாரம் தனித்தனியா இருக்கு. இந்த தலத்திலே பெருமை சகஸ்தலிங்க சன்னதி சன்னதி இருக்கு. அங்க வந்து ஒரே லிங்கத்துல 1000 லிங்கம் இருக்கு. ஒரு லைனுக்கு 20 லிங்கம் இருக்கு, சுற்றி 50 இருக்கு. ஒரு காலத்துல பல ஆயிரக்கணக்கான ரிஷிகள் வந்து பத்ரிகாமல் இந்த இன்னொரு பேர் உண்டு, பத்ரிகாமல் கஷேத்திர பேரும் துர்கம் உண்டு. பத்ரிகாமல் கஷேத்திரம் சொல்லப்படுகிற இந்த இழந்த மரத்தடியில உபதேசம் எங்களுக்கு உடனே ஈஸ்வரன் வந்து அறக்கறா எதுவும் ஏற்படாது, அப்படி ஏற்படுமையானே இங்க தீர்த்தத்துல அக்னி ஏற்படும் என்று சொல்லிட்டு இறைவன் வந்து இறங்கி சென்றிருக்கார். மண்டோதி காட்சி கொடுத்துட்டு திரும்பும் போது ராவணன் திக்விஜயை முடித்து திரும்ப ஈஸ்வரன் ஒரு திருவிழாவை புரிகிறார். அப்ப தன் குழந்தை வடிவாக ஆகிறார். அந்த குழந்தை வந்து மண்டோதி கையில் வச்சிருக்கா. வடிவாக சிவனாகிய குழந்தையை மண்டோதிரி ஏந்தி வர ராவன் குழந்தை கையில் ஏந்தும் பொழுது அந்த குளத்தில் அக்னி ஏற்படுது. அக்னி ஏற்படும் போது இப்ப அக்னி பரிவேசம் ஏற்படுது. ஒரு சீர பள்ளியில வந்து உள்ள அக்னி ஏற்படும், குழந்தை எல்லாம் குளத்துக்கு குதிச்சிடுறாங்க. ஏடு மட்டும் மாணிக்காச கையில் இருக்கு, ஜபமாலையும் இருக்கு, அவள் மட்டும் அந்த குளத்திலிருந்து குதிக்கல. ஈஸ்வரனுக்கு அக்னி பிரவேசத்தை ஏந்தி சீடர் பள்ளி பெருமையை ஒப்படைச்சிட்டு சென்றதில் அவர் மட்டும் ஏற்ற கையில் வச்சிருக்க, மாணிக்க வந்து கையில் மட்டும் ஏற்ற கையில் வச்சுருக்கார். இந்த தடுமாற்றம் தெரிஞ்சிருந்த உடனே ஈஸ்வரன் வந்து முன் தோண்டி நடந்த என்னன்றது மாணிக்காசர் கேட்கிறார். அப்ப மாணிக்காசு ஈஸ்வரன் தெரியாது, ஈஸ்வரனுக்கு மாணிக்காசு தெரியும், மாணிக்காசு ஈஸ்வரன் தெரியாது, அவர் தெரியாது. அப்ப

0: எல்லாருமே நடந்து கேட்க அனைத்து நபர்களும் அக்னியிலிருந்து எழுப்பி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். சீடர்களுக்கு தாங்கள் எப்போதும் சிவனுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டதால இந்த இடத்துல அந்த மரத்தில் சகஸ்திரிகமாக சாமி பல ஆயிரக்கணக்கான மகரிஷிகளை கொண்டு காட்சி அளிக்கிறார். இந்த ஊரில் வந்து சகஸ்திரிங்க வந்து மூலஸ்தானம் தூரம் எங்கேயுமே கிடையாது, எல்லாமே சகஸ்திரிங்க இருக்கலாம், பராகாசம் இருக்கலாம், மூலஸ்தானம் தூரம் உத்தரகோசம் தான் இருக்கு. மேற்கண்ட தலபுராணத்தில் நடராஜ சன்னதி எலி மண்டபத்தில் சுந்தர வடிவங்கள் நிறைய பெயிண்டிங்லாம் போட்டிருக்காங்க, அது வந்து எழுத்துக்கள் மூலம் நிறைய இருக்கு. அந்த சன்னதியில் வந்து வெளி மண்டபத்தில் சித்திர வடிவில் எழுதப்பட்டுள்ள பல காட்சிகள் தான் இங்கே காணலாம். அதே தீர்த்தம் தான் அக்னி தீர்த்தம், ஆனந்த சாகரம், ஆதி கங்கை என சொல்லப்படுகிறது. ஸ்ரீ சுவாமி சன்னதியில் க்ஷேத்திர பாலர் முன்னாடி ஹரித்வாரம் வயிற்று வழிக்கு போகக்கூடிய தீர்த்தம் உள்ளது. மங்கள விநாயகர் மங்கள தீர்த்தம் உள்ளது. சீதலா தீர்த்தம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல உள்ளது. கௌமார தீர்த்தம் இருக்கு. வேதவியாசர் தீர்த்தம் சொல்லப்படுகிறது. மெய்யார் தளம்பு என்ற அந்த குளத்தை குளிச்சாலே வந்து பொய்ய சொல்ல மாட்டாங்களாம் அப்படிதான் அந்த ஊருக்கு வந்து இருக்கு. அதே போல வந்து அந்த ஊர்ல வந்து சீதலா பிரம்ம தீர்த்தம் அங்கே இருக்கு. இது வந்து மிக முக்கியமான இடமாகும். இந்த தலத்துல விஷம் வந்து விஷத்துல வந்து கண்ட பதரி இளந்தேன பதரி விருஷமாகும். இந்த மரத்தில் வியாசர் வேதவியாசர் பலமுடிவனாக பூஜைப்பட்ட அந்த இடத்துல வந்து அந்த சகஸ்திரிங்க கோயிலும் இருக்கு. இந்த ஆலை வந்து மனு சக்கரவர்த்தி சோழ மன்னராலும் ஆதிசைவராலும் பல மடாதிபதிகளாலும் பூஜை செய்யப்பட்டு பின்னர் நகரத்தார் சிற்றாடு பொறுப்பிலிருந்து சேதுபரி பரம்பரையில பரம்பரையினால பல திருப்பணிகள் செய்து வந்து இந்த மன்னருடைய பரம்பரையில் ராணியுடைய கண்ட்ரோலில் இந்த கோயில் இருக்கு. பல கோயில் ராணியுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அது வந்து உத்தரகோசமும் ராமேஸ்வர கோயில் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க. மிக வந்து பழமையான கோயில் இது. இது இந்த மேலும் வந்து இதனுடைய விளக்கம் புறாமல் தஞ்சாவூரில் சரபோஜி மகாராஜா ஹாலில் அந்த ஏற்றி வந்து பதிவு புறாமல் ப்ராப்பராகவே இல்லை இருக்குது. மிக மிக பழமையான கோயில் இந்த கோயில். ஆமாம், எல்லா கோயிலும் வந்து சிவபெருமான் வந்து போயிட்டு காட்சி கொடுத்து நைட்டு ஹால்ட்டுக்கு வந்ததுனால அந்த ஜாம பூஜையில் இந்த சுவாமி எடுத்தால் எல்லா கோயிலும் இது பாடுறாங்க. விசேஷமான ஊர், பிறக்க இருக்க நினைக்க சொல்றார் மாணிக்க வாசகர். மிக பழமையான கோயில்.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் SKM பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாசத்துல உற்சவம் நடக்கும், மார்கழி மாதம் உற்சவம் நடக்கும், சித்திரை மாதம் சுவாமி அம்பாளுக்கு உற்சவம் நடக்கும், திருக்கல்யாண வைபவம். அந்த திருக்கல்யாண வைபவத்துல எட்டாம் நாள் அன்னைக்கு அம்பாள் மங்களேஸ்வரிக்கு கல்யாண உற்சவம் நடக்கும். மதுரையில வந்து உத்தர நட்சத்திர கல்யாணம், எங்க ஊர்ல வந்து ஹஸ்த நட்சத்திர கல்யாணம், நட்சத்திர பிரதான கோயில் வந்து உண்டு. ஒவ்வொரு வருஷமும் அந்த சித்திரை வைபவம் நடந்துட்டு இருக்கு. அதே போல மார்கழி மாசத்துல ஆருத்ரா தரிசனம், அந்த ஆருத்ரா தரிசனம் இந்த உற்சவம் வந்து பக்தோத்சவம் தான். உற்சவம் மாணிக்க நடராஜர் கிடையாது, மாணிக்க வாசல உற்சவம், மார்கழி மாசம் கொடியேற்றது கிடையாது, அது பக்தோத்சவம் வந்து இங்க நடைபெறும். இந்த கோயில்ல மகாசிவராத்திரியை வந்து ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. பிரதோஷமும் மாசத்துக்கு என்றது பிரதோஷம், சுக்லபட்ச பிரதோஷம், கிருஷ்ணபட்ச பிரதோஷம் ரொம்ப மிக சிறப்பே நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ராணியுடைய நிர்வாகத்திலேயே திவான் நிர்வாக ராணி நிர்வாகத்துல எல்லாம் சிறப்பா செய்து சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இது போக இந்த கோயில வந்துட்டு சிவன்ராத்திரி அன்னைக்கு நாலு கால பூஜைகள் எப்பவும் போல எல்லாருக்கும் நடக்கிற சிவன் அந்த கோயில் நாலு கால பூஜைகள் உண்டு. அந்த நாலு காலத்துல முதல் காலம் சாயங்கால ஒரு எட்டு எட்டே காலம் முதல் காலம் ஆரம்பிப்போம். அந்த காலம் முடியறதுக்கு எப்படியும் ஒரு ஒன்பது மணி பத்து மணி ஆகிடும். ரெண்டாம் காலம் பதினெட்டு மணிக்கு ஆரம்பிப்போம், மூணாம் காலம் ரெண்டரை மணிக்கு ஆரம்பிப்போம், நாலாம் காலம் ரெண்டரை மணிக்கு நாலரை மணிக்கு ஆரம்பிப்போம். அர்த்த ஜாம பூஜை பண்ணும்போது சாயங்காலம் அதிகாலம் வந்து அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆகிடும். அப்புறம் திருப்பி நடை சாத்தி

0: திருப்பி மீண்டும் நடந்திருந்து திருவள்ளுவர் பூஜை நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த கோயில் வந்து ஆறு கால பூஜைகள் உண்டு. ஆறு கால பூஜையில கார்த்தால திருவளந்தர் பூஜை நடக்கும். அந்த திருவளந்தர் பூஜையில எல்லா சுவாமிக்கும் பூஜைகள் நடக்கும். அந்த திருவளந்த சுவாமி, அம்பாள், நடராஜா, சகஸ்திரிகம், நாலு சுவாமிக்கும் பூஜைகள் நடக்கும். அந்த திருவளந்தர் சுவாமிக்கு வந்து பொங்கல் நைவேத்தியம், விழா பூஜை வந்து தோசை நைவேத்தியம் பண்றது. அதே போல அதுக்கு அடுத்த காலம் வந்துட்டு காலசந்தி. காலசந்தி சுவாமி, அம்பாள், பராகாரத்து தேவதை எல்லாத்துக்கும் காலசந்தி நடக்கும். அப்புறம் உம்ப விழிக்கிறது காலசந்தி பூஜை நடக்கும். உச்சிக்கால பூஜை 12 மணிக்கு நடக்கும். அந்த உச்சிக்கால பூஜையில சகஸ்திரிகள் முதல்ல நாங்கள் ஆரம்பிப்போம். ரெண்டாவது சிவன் சுவாமி சன்னதி, மூணாவது வந்து அம்பாள் சன்னதி, நாலாவது மரகர் நடராஜர் சன்னதி. அந்த உச்சிக்கால பூஜையில நடராஜருக்கு வருஷத்து ஒரு நாள் அபிஷேகம் பண்றது. நடராஜருக்கு பதிலாக இங்க ஸ்படிகலிங்கம் இருக்கு, மரக லிங்கம் இருக்கு. தினசரி உச்சிக்கால பூஜையில அந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவோம். நடராஜருக்கு பதிலாக இங்க அபிஷேகம் பண்ணுவோம். ஸ்படிகம் இருக்கு, மரகதம் இருக்கு. இங்க சூழல் சூட்சமா இங்க இருக்கிறது ஐதீகம். இந்த நடராசனில் இருந்து மத்தியானம் ஒரு 12 மணி 12 முக்காலுக்கு அது வந்து அபிஷேகம் பண்ணி எல்லா சேவாத்தையும் வந்து பார்க்குற மாதிரி நிர்வாகத்தை எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா சீர் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. சாயர்ஷம் வந்து 5 மணி 5:30 மணிக்கு சாயர்ஷ பூஜை நடக்கும். அந்த சாயர்ஷ பூஜை நடராசனில் ஆரம்பிக்கிறது. அது பிறகு சிவன், அப்புறம் சகஸ்திரலிங்கம், அப்புறம் அம்பாள் சாயர்ஷ பூஜை. அர்த்தஜாம பூஜையில் நைட்டு சிவபெருமானுக்கும் பாருக்கும் போது அர்த்தஜாம பூஜை நடக்கும். மற்ற நடராஜர் சகஸ்திரம்லாம் அதெல்லாம் கிடையாது. மூணு கால பூஜை, நடராஜருக்கு திருவள்ளுவர் பூஜை நடக்கும், உச்சிக்கால பூஜை நடக்கும், சாயர்ஷ பூஜை நடக்கும் நடராஜருக்கும் சகஸ்திரிங்கத்துக்கும். மற்ற சுவாமி அம்பாளுக்கு ஆறு கால பூஜை கண்டிப்பாக உண்டு. ஆறு காலத்துக்கு அபிஷேகம்லாம் உண்டு. அந்த அர்த்தஜாம பூஜையெல்லாம் அபிஷேகம் பண்ணி சுவாமியை பிறப்பாடாகி அப்படி அம்பாள் சிலை வந்து சேர்க்கிறது. அப்புறம் அம்பாள் சிலை அம்பாளில் ஏற்கனவே ரெடியாக இருப்பாங்க. அந்த அம்பாளுக்குள்ளே நைட் அர்த்தஜாம பூஜை வச்சு பள்ளியில் பூஜை நடக்கும். அந்த பள்ளியில் பூஜையில் தினசரி சுவாமி இங்கே வர்றதுனால ஐதீகம். அதனால் வேர்ல்டு லெவல் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கோ சிவாலயத்தில் குருவம் கோயிலாக இருந்தாலும் சரி, சிவாலயமாக இருந்தாலும் சரி, அந்த உத்தரகோசம் இங்கே பாடுறதா அதில் பாடுறது மிக சிறப்பானது. அந்த ஊஞ்சல் பாடல் 9 பாடல் பாடுறாங்க. மாணிக்கவாசல் நீத்தல் விண்ணப்பம் சொல்லி 50 பாடலாக பாடுறார். அபிராமி அந்த மாதிரி ஒரு பாட்டுடைய முடிவு அடுத்த பாட்டு ஆரம்பம் ஆகி கடைவனே பாட்டு ஆரம்பிக்கிறார். திருப்பி கடைவனே பாட்டு முடிக்கிறார். கடைவனை என கண்ணினால் கலந்து ஆழ்ந்து கொண்ட விடையவனே, விட்டுழுதி கண்டாய் விரல் வேண்கொழிந்தோல் உடைவனே, மண்ணும் உத்தரகோசரங்கி அரசே சடையவனே, தளர்ந்தேன் என்பினால் என்னை தாங்கி கொள்ளி மாணிக்கவாசல் பாடுறாரு. அந்த பாடல் பாடுற மாதிரி ஊஞ்ச பாடல் 9 பாடல் நீத்தல 50 பாடல் சுவாமி அப்படிங்கிற எனக்கே பிறவி கொடுத்த பிறவி கொடுத்த வழி சொல்லு, சிக்கனை பிடித்தேன், எங்கு இருந்தார் சொல்லி மாணிக்கா சிவபெருமானை கேட்குறாரு. ஊஞ்சல் பாடல் வந்து 9 பாடல் பாடுறாங்க. அந்த 9 பாடல் உத்தரகோசமங்க பாடலாம் வேர்ல்டு லெவல் எல்லாருமே பாடுறாங்க. மிக மிக பழமையான கோயில்.
1: சிவனை திருவாசகம் 38 இடங்களில் குறிப்பிடும் அளவிற்கு பெருமை வாய்ந்த திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாக திகழ்கின்றது இத்திருக்கோவில். இக்கோவிலின் ஸ்தல மரம் இலந்தை. இம்மரம் 3000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படுகின்றது. இக்கோவிலில் மங்களநாதர் சுவாமி, மங்களேஸ்வரி அம்மன் சன்னதிகளும், நடராஜர், சுயம்புலிங்கம், பைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், பாலபைரவர் என்று துணை கோயில்களும் உள்ளன. காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் பக்தர்கள் வழிபடுவதற்கு திறந்திருக்கும் இத்திருக்கோவிலுக்கு வாழ்வில் நாமும் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்கலாம். இன்று நாம் தரிசித்த ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோவில்.

நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக

0: தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திருச்செங்கோடு வித்யாபிகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு

0: டிஃபிபிரிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA/MTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேயர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரல்லையே கேட்கலாம். 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை, உங்களுடைய குரல்லையே வாய்ஸ் மெசேஜா, குரல் பதிவா எங்களுக்கு அனுப்புங்க. 0434224-4030 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட வயல முதல் பாடலை கேட்டுக்காங்க.
8: அண்ணா நகர்ல இருந்து சுந்தரி பேசுற, மாயாண்டி குடும்பத்திலிருந்து ஏதோ ஒரு பாட்டு.

0: எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
8: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
7: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
9: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்,
10: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
9: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936.

0: 6156.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுடைய குரல் பதிவு அனுப்பி உங்களுடைய பாடலை கேட்கலாம். 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக.
2: வணக்கம், நான் குமாரசாமிப்பேட்டையிலிருந்து அருணாராஜா பேசுகிறேன். எனக்கு மாஸ்கோவின் காவேரி என்ற படத்திலிருந்து கோரே சாங் போடவும்.

0: அண்ணாச்சி நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
1: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
0: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லதுதானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி, நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: பாம்புக்கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க.
11: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நீங்கள் கேட்டவை பகுதியில் எனக்கு பிடித்த பாடல் காதல் கோட்டையில் இருந்து நலம் நலம் அறியாவல். நன்றி, வணக்கம். சங்ககிரி மூளையிட்டாங்காடு முத்துசாமி.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சார், என்ன சாய்ஸ்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களம் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்த்தி. நன்றி நேர்களே. நேரம் ஒரு பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில முருகக்கீரை கொள்ளு பொரியல் எப்படி செய்யலாம் தான் நம்ம கேட்க போறோம். வாங்க. அது என்ன முருங்கைக்கீரை கொள்ளு பொரியல் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கொள்ளுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உழுவல்னு சொல்லுவாங்க. அதை தனித்தனியாக நம்ம ஒரு சட்னியோ இல்லை வந்து கொள்ளு வேக வச்சு நம்ம ரசம் வச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த அது கூடவே முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தி நிறையவே கிடைக்கும். உங்களுக்கே தெரியும், முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அந்த முருங்கைக்கீரையை அப்படியே கொடுத்தா நம்ம வீட்டுக்குள்ள கொஞ்சம் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. கூடவே இந்த சுவையான இந்த உளுவலைய வேக வச்சு அதை கூட சேர்த்து அதை வந்து ஒரு பொரியலாக செஞ்சு சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை இப்ப எப்படி செய்யலாம் நம்ம கேட்க போறோம். வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்துக்கோங்க, உளுவல் என்று சொல்லக்கூடிய கொள்ளு அரை கப் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க, பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது நமக்கு சுவை ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் சிரமம் பார்க்காம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியா நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2-3 உங்களோட காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இது தேங்காய் போடும்போது அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு தனியாவே கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க. இல்லைனாலுமே வெறும்னே அப்படியேவும் சாப்பிடலாம். எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு தண்ணீரை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அதை நறுக்கி வச்சுக்கோங்க. கொள்ளு நம்ம வந்து இப்போ காலையில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம முதல் நாளே நம்ம ஊற வச்சுட்டு அதை குக்கரில் ஒரு 3-4 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். அப்படி இல்லை மதியானம் சாதத்துக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் காலையில் நீங்கள் எழுந்தோனையுமே ஊற வச்சுட்டு அதை வந்து மதியானம் செய்யும் போது சமையல் செய்யும் போது அதை நீங்கள் 3-4 விசில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க. தண்ணியில் நீங்கள் ரசம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி கொள்ளு ரசம் அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியில் வச்சுக்கோங்க. இந்த கொள்ளை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க. கூடவே நறுக்கிய நம்ம வெங்காயம் இருக்குங்க இல்லையா, சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து நம்ம முருங்கைக்கீரை நம்ம கழுவி வச்சோம் இல்லையா, அதை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு வந்து தூவி விட்டுட்டு நல்லா வதக்கிட்டு வாங்க. முருங்கைக்கீரை நல்லா சுருங்கி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொள்ளு வந்து சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம துருவி வச்ச தேங்காவை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாம் ஒன்றோட ஒன்றை கலரி அடுப்புலேருந்து இறக்கி வச்சிங்கன்னா சுவையான சத்தான முருங்கைக்கீரை கொள்ளு பொரியல் தயார். இதை நம்ம சாதத்தோட கலந்து சாப்பிட்லாங்க. சாதத்தோட மட்டும்தான் கலந்து சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். பெரியவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது நோயிலிருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் நிறையவே கிடைக்கும். இதை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லுங்கள். நாவின் சுவையை செவி சுவையாக கேட்டு ரசித்த உங்க எல்லோருக்கும் எனது நன்றிகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
3: நேரம் 11:05. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
7: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
6: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: Students, listen carefully.
9: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
10: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. எங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்
11: பெறுகிறது
10: மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
12: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
13: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
12: நீங்க எங்க படிச்சீங்க?
14: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility na ella tarathiyum pettirukku. Inga work pandra faculties la 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms oda learning enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
15: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
16: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
15: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
16: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
15: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
16: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
15: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
17: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
18: பெனகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
19: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
18: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
3: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேர்களே, இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள், வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் டே. ஒவ்வொரு ஆண்டும் June 12 இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், குழந்தைகளின் கல்வி மற்றும் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பன்னாட்டு தொழில்நாட்டு அமைப்பு ILO மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை UN இணைந்து இந்த நாளை அறிவித்துள்ளது. குழந்தைகள் வேலையில் ஈடுபடுவதை தவிர்த்து அவர்களுக்கு தரமான கல்வி மற்றும் பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதே இந்த நாளின் முக்கியமான நோக்கமாகும். இந்த தினத்தில் அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், கருத்தரங்குகள் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்,
2: குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அவற்றுக்கான சட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் தர்மபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விஜயா அவர்கள். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா June 12 அன்னைக்கு உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். குழந்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பாதுகாக்கக்கூடிய செல்வங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லா செல்வங்கள்லையும் தலையாயது குழந்தை செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இருக்க அந்த குழந்தைகளை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புவோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அவங்களுக்கு எதிரான வன்முறைகளும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு எதிரான வன்முறைகளை வந்து எப்படி தடுக்கலாம், இதுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய தகவலை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட என்ன தர்மபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விஜயா அவர்கள். மேம் வணக்கம். மேம்
3: வணக்கம்மா. குழந்தைகள் எடுத்துக்கிட்டாவேம்மா 0 ஆரம்பித்து 18 வரைக்கும் குழந்தைகள் தான். குழந்தைகள் வந்து வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைகள் பருவம் வந்து தொடங்கி போயிடுது. 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். குழந்தைகளுக்கான சட்டங்கள்னு சொல்லும்போது நம்ம குழந்தை ஜூனியல் ஜஸ்டிஸ் ஆக்டுன்னு இருக்குது, அது குழந்தைகளுக்காகனாவே சட்டம். அது குழந்தைகளுக்கு வந்து 4 உரிமைகள் இருக்குது. என்னென்ன உரிமைகள்லாம், வாழும் உரிமை, வளரும் உரிமை, பாதுகாப்பு உரிமை, பராமரிப்பு உரிமைன்னு சொல்லலாம். இந்த உரிமைகள் வந்து எல்லாமே கலந்தது தான் அந்த குழந்தைகளுக்கான சட்டங்களாக வருது.
2: ஒவ்வொரு மனுஷனுக்குமே வாழும் உரிமை, பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், இன்னொன்று பேரண்ட்ஸ் வந்து முக்கியமான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம். பெற்றோர்கள் வந்து 100% பாதுகாப்பாக தான் வளர்க்குறாங்க. ஆனால் சமூகத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு சரியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. சமூகத்தில் அவங்களுக்கான பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு கிடைக்கணும், அதுக்கு வந்து நாம் என்னென்ன வழிமுறைகள்லாம் செய்யலாம், நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் இதற்கான என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லுங்க மேம்.
3: நீங்க சொன்னது போலவே குழந்தைகள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கும்போது நல்ல பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நம்ம தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சைல்டு அபியூஸு, சைல்டு மேரேஜ் கொஞ்சம் மற்ற மாவட்டங்களில் பார்க்கும்போது இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம மாவட்டத்தில். இதுக்கு வந்து என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய கல்வி அறிவுலன்னு சொல்லலாம், அது இல்லாத பொருளாதாரத்திலன்னு கூட சொல்லலாம். அதனால கூட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது. தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து எப்படி ஒன்று சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க, இல்லை அவங்களா போய் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் கூட பண்ணிடுறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா இள வயது பிரெக்னன்சி அந்த மாதிரி வருதுங்க. அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சவாலாக இருக்குது. இதுதான் சமூகத்திலையும் சரி வீட்லேயும் நடக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான முக்கியமான அபியூஸாக நான் நினைக்கிறேங்க.
2: சரிங்க மேம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதார சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் நிறைய குழந்தைகள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அது குறைஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம தர்மபுரி கல்வி அறிவில் பின்தங்கிய மாவட்டமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த குழந்தை தொழிலாளர்கள் உருவாகிட்டு இருந்தாங்க. இப்போது எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குங்க மேம்?
3: முதல்ல இருந்தது 2012 காலகட்டங்களில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நமது தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தொடர்ச்சியாக 3 வந்து இதற்கான பரிசெல்லாம் வாங்கினாங்க, கவர்மெண்ட்டுடைய அவார்டெல்லாம் வாங்கினாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் கொஞ்சம் வளர்ச்சி அது நல்லா தான் இருக்குது. அந்த கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறது குழந்தை தொழிலாளர்களுடைய இது வந்து குறைவாக தான் இருக்குது.
2: சரி மேம், இன்னும்

0: பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு சில கிராமங்கள் ரொம்ப இந்த மலை கிராமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் வந்து நிறைய குழந்தைகளை வந்து நம்ம படிக்க வைக்க அனுப்பிட்டோம். ஆனாலும் ஒரு சில குழந்தைகள் வந்து இன்னமும் அந்த கூலி தொழிலாளிகளாக வந்து போக வேண்டிய சூழ்நிலை, ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை கூட ஒரு காரணமாக இருக்குது. அப்படி அவங்களுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கலாம் மேம்?
1: அவங்களுக்கு திரும்ப திரும்ப என்னால் படிப்பதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி, ஏதாச்சும் ஒரு அரசு ஊழியருக்கு அரசு அதிகாரியாக போகணுறதை பற்றியெல்லாம் சொல்லி சொல்ல அவங்க வந்து இந்த கல்வியில் வந்து அவங்க முன்னேற்றம் அடைவாங்க. அப்போ கல்வியில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்து குறைஞ்சும் நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும்னு நினைக்கிறேன் மேம்.
0: சரிங்க மேம். இப்போ வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர்களை அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்டம்லாம் இயற்றி செயல்படுத்திட்டு வரோம். அது வந்து எந்த வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை வந்து வேலையில் அமர்த்தக்கூடாதுங்க மேம்?
1: குழந்தைங்கள்னு எடுத்துக்கிட்டாவே 0-18 வயசு வரைக்கும் சொல்கிறோம். ஆனால் 14 வயசுக்குள்ளே வந்து குழந்தைகள் தான் அவங்களுக்கு வந்து அந்த அசாதாரணமான சூழ்நிலையில் வந்து அவங்க வேலை செய்யக்கூடாது. 14 வயசுக்கு மேலே 18 வயசுக்குள்ளனா சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் செய்யலாம். அவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடாத அந்த வேலைகள்லாம் செய்யலாம்.
0: இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து நம்ம வேலையில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க. அது அமர்த்துறதுனால என்னென்ன தண்டனை சட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி சொன்னீங்க. இப்போ நம்ம தருமபுரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு இருக்குது இல்லைங்களா, இப்போ குழந்தை தொழிலாளர்கள் இவ்வளோ இருக்காங்க இல்லை அப்படின்றத பற்றி, அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: தருமபுரி மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்களும் யாரும் நமக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம மாநிலத்துக்கு வந்து வேலைக்காக வந்திருக்கிறவங்களுடைய குழந்தைகள் அவங்க வந்து இடம் பெயர்ந்து வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய குழந்தைகள் வந்து கல்வி அறிவு இல்லாமல் ஒரு 25 பேர் அப்படியே இருந்தாங்க நம்ம அரூர் வட்டத்தில். அவங்களுக்குன்னு இந்தி தெரிஞ்ச ஒரு டீச்சரை அவங்களுக்கு நியமனம் பண்ணி இப்போ அந்த குழந்தைங்களும் இப்போ படிச்சுட்டு வராங்க, நல்லா இருக்காங்க.
0: நம்ம தருமபுரியில் வந்து எதுவும் இல்லை, ஆனால் இந்த மாதிரி தொழிலுக்காக வர்றவங்களும் வந்து இந்த குழந்தை தொழிலாளர்களாக பணியமர்த்தப்படுறாங்க. அது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளையும் வந்து வேலைக்கு ஏன் சேர்த்துக்கிறாங்க மேம்? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனாலும் வந்து ஒரு சிலர் வந்து ஏன் இப்படி வேலையில் சேர்த்துக்கிறாங்க? அவங்களுக்கு எதனால் அவங்களுக்கு இந்த தண்டனையோட விளைவு தெரியலையா?
1: விளைவு தெரியலன்னு சொல்லலாம், வறுமையின் காரணமாகவும் சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாரம் ரெய்டு போயிட்டு வருவோமா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிப்ஸ் கடையில் 18 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை வேலை செய்கிறதா சொன்னாங்க. அதில் அவங்கள அந்த குழந்தையை கூட்டிகிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி இப்போ நாங்கள் படிக்க வச்சிட்ருக்குறோம். அந்த குழந்தை இப்போ டைப்ரைட்டிங் படிச்சிட்ருக்காங்க.
0: சரிங்க மேம். நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த June 12 வந்து அந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினமாக கொண்டாடிட்டு வரோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம மாவட்டத்தில் எப்படிலாம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க மேம்? ஏன்னா பள்ளி குழந்தைகளும் சரி கல்லூரியிலும் சரி இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய கடமையாகவும் இருக்குது இல்லையா?
1: இப்போது 12 வந்து குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினமாக கொண்டாடுறோம். இது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி எல்லாருமா சேர்ந்து இன்று நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட தலைமையில் சிக்னேச்சர் கேம்ப் ஒன்று நடத்துகிறோம். அதுக்கடுத்தது ஒரு பேரணி ஒன்று, பள்ளி குழந்தைகளை வச்சு நம்ம ஒரு விழிப்புணர்வு பேரணி ஒன்று நடத்துகிறோம். அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். குழந்தை தொழிலாளர் இல்லாத மாவட்டமாக நம்ம தருமபுரி மாவட்டம் இருக்கணுன்றதுக்காக ஒரு உறுதிமொழியை நான் எடுத்துக்கிறோம்.
0: சரிங்க மேம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய பங்கும் தான் இதில் அடங்குது. ஏன்னா சமுதாயம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கடமையும் கூட. ஏன்னா குழந்தை தொழிலாளர்களில் வந்து யாரும் மாறிடவே கூடாது. ஏன்னா ஒரு கல்வியை கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அந்த கல்வி அப்படின்றது வந்து மறுக்கப்படாமல் எல்லாருக்குமே அந்த கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட குறிக்கோளாக இருக்குது இல்லையா? அந்த கல்வி வந்து எல்லாருக்கும் சரியாக போய் சேரணும். அப்படி வந்து இப்போ இந்த குழந்தை தொழிலாளர்கள் புதுசாக வந்து உருவாகக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த அவேர்னஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கிறதா சொன்னீங்க மேம். சிறப்பாக இருக்குது கேட்கும்போதே. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த செங்கல் சூழல இந்த மாதிரியெல்லாம் கூட வந்து வேலை செஞ்சுட்டு அந்த குழந்தைங்களை வந்து பணியமர்த்தி இருப்பாங்க. அவங்களுக்கான சட்டங்கள்லாம் கூட பற்றி சொன்னீங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இதுக்கான விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மேம் சொல்லலாம்?
1: இதே மாதிரி ஒரு கிராமங்களில் போய் நாங்கள் VLCPC BLCPC சொல்லி வில்லேஜ் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி, பிளாக் லெவல் சைல்டு ப்ரொடெக்ஷன் கமிட்டி இருக்குமா, அந்த இட வில்லேஜுக்கே போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் வரோம். அதனால் அவங்களுக்கு அதை போய் ரீச் ஆகும். படிப்பினுடைய முக்கியத்துவம் அதில் சொல்லுவோம். இந்த மாதிரி குழந்தைகள் திருமணத்தை பற்றியும் சொல்லுவோம், சைல்டு அபியூஸை பற்றி சொல்லுவோம், இந்த சைல்டு லேபரை பற்றியும் அதில் சொல்லுவோம்.
0: சரிங்க மேம். இப்போ நீங்கள் வந்து வார வாரம் ரைட் போவீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் நீங்கள் வந்து ஒரு குழந்தையை ரெஸ்கியூ பண்ணிவிட்டு அந்த குழந்தை கூட இப்போ டைப்ரைட்டிங் படிச்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைட் போகிறப்ப நீங்கள் வந்து பார்த்து ரொம்ப ஒரு மனசளவில் வந்து இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா?
1: இருக்குங்கம்மா. மொரப்பூர் சைடில் ஒரு குழந்தை வந்து ஒரு செருப்பு கடையில் வேலை செய்கிறதா சொல்லி நம்ம ரெய்டில் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையுடைய அப்பா இல்லை.

0: அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. பெரிய அவனுடைய அண்ணன், குழந்தையோட அண்ணன் வந்து பெரிய இதில் காலேஜில் நல்ல பெரிய படிப்பாக படிச்சுட்ருக்கிறாரு. அது மூணாவது குழந்தை இந்த குழந்தை. ஆனால் அவங்க அம்மாவும் கூட வந்திருந்தாங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது. அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது, கடினமாக இருந்த மாதிரி இருந்தது. இப்படியும் வாழ்க்கை இருக்குமான்னு அவங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த குழந்தை போய் தான் அந்த செருப்பு கடையில் வேலை செஞ்சு தான் அந்த குடும்பம் வழி நடத்துகிற மாதிரி இருந்தது. அப்புறம் அவங்கள வந்து அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து படிக்க வைக்கிறதுக்கு ஸ்கூலில் சேர்த்திருக்கிறோம்.
1: சரிங்க மேம், இப்போ நம்ம இந்த குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தொலைபேசி எண்ணையும் வந்து சொல்லியிருக்கோம் இல்லை மேம், அது நீங்களே சொல்லுங்கள் மேம்.
0: 10-9-8ங்கம்மா. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எந்த குழந்தை இருந்தாலுமே, ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தெருவில் இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு உதவி தேவைப்படும்னு நினச்சா எனி டைம் வந்து நம்ம அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம், 10-9-8. இந்த நம்பர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர், இதுக்கு வந்து கட்டணம் எதுவும் தேவையில்லை.
1: சரிங்க மேம், நாம் வந்து குழந்தைங்களுக்காக யோசிச்சு இந்த மாதிரி தொழிலாளர்களும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா விதமான அவேர்னஸ் நிகழ்ச்சியும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அவங்களுக்கான பாதுகாப்பும் வந்து உறுதி செய்கிறதா செஞ்சிட்ருக்கோம். ஆனாலும் ஒரு சில குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அடிச்சுட்டு இந்த மாதிரி வெளியில் போகிறது, அவங்க எங்கேயாவது வந்து ஊரை சுற்றி பார்க்குறேன் அப்படின்ட்டுலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து என்ன மேம் சொல்லலாம்? ஏன்னா நிறைய வந்து குழந்தைங்கள வந்து கடத்திட்டு போயிட்டு அவங்கள வந்து இந்த மாதிரி வெளி மாநிலங்களில் கூப்பிட்டு போய் தொழிலாளர்களாக அமர்த்துற இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஊடகங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும்.
0: நீங்கள் சொல்கிறது சரிதாமா, அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்காக தான் இந்த ரெய்டெல்லாம் போயிட்டுருக்குறோம். அப்போ அந்த ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன்லாம் இந்த 10-9-8 அந்த ஸ்டாப்ஸ் எல்லாம் போட்டிருக்குறோம். அவங்க அந்த குழந்தைங்களை வந்து எங்கே பார்த்தாலுமே உடனடியாக ரெஸ்க்யூ பண்ணி நம்ம இதில் விட்டுருவாங்க, நம்ம ஆஃபீஸில் கொண்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரி போகக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லா இடங்களுமே நம்ம, அதுதான் ட்ராப் அவுட் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும், வெளி மாநிலங்களுக்கு கடத்திட்டு போகக்கூடாதுன்றதுக்காகவும் நம்ம விழிப்புணர்வு தான் நிறைய கொடுத்துட்ருக்குறோம். அந்த 10-9-8 வந்து எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்து உடனடியாக நம்மளுக்கு தகவல் கொடுக்குறாங்கம்மா.
1: சரிங்க மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தில் ஒரு புள்ளி விவரம் இருக்கும், இவ்வளோ குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு புள்ளி விவரம் சொல்லுவீங்க? இப்போ அதுக்கு இதுக்கும் எவ்வளோ மேம் வித்தியாசம் இருக்குது?
0: கண்டிப்பாக குறைஞ்சிதான்மா இருக்கும். அப்போ இருந்து புள்ளி விவரத்துக்கும் இப்போ வந்து நிறையவே குறைஞ்சிருக்குது. நான் பார்க்குறது வந்து 2012 இப்போ 2026 சொல்கிறேன். அப்போ இருந்து புள்ளி விவரம் அதிகமாக தான் இருந்தது. அது நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கே அவார்டு வாங்குற அளவுக்கு இருந்தாங்கன்னா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து அந்த மாதிரி சைல்ட் லேபர் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல ரேராக தான் 1-2 தான் இருக்குது, குறைஞ்சிதான்மா இருக்குது.
1: சரிங்க மேம், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சைல்டு மேரேஜ் இதுவுமே வந்து அப்பைக்கும் இப்பைக்கும் வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன கிராமங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அந்த குழந்தையின் விருப்பத்தின் பேரில் நடக்குதா, கட்டாயத்தின் பேரில் நடக்குதா அப்படின்னே சொல்ல தெரியல. ஆனால் குழந்தைங்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நீங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்தா உங்களை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்ற நம்ம சொல்லியும் இருக்கோம். ஆனாலும் இவ்வளோ நம்ம ஒரு விழிப்புணர்வோடு இருந்தாலுமே சின்ன சின்ன கிராமங்களில் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கேங்க மேம், இதுக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்ருக்கீங்க?
0: நம்மளுக்கு அந்த சைல்டு மேரேஜ் நிறைய ரிப்போர்ட் ஆகுதுமா, பெரும்பாலும் வந்து பேரண்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து லவ் அண்ட் அஃபேரில் அந்த சின்ன குழந்தைகள் பண்ணுறாங்க. இதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம்னா அவேர்னஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம். அப்பா அம்மா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறத கேள்விப்பட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம், போலீஸில் எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறோம்மா. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறனால இப்போ கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது.
1: சரிங்க மேம், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதிர்கொள்ளக்கூடிய நிறைய சவால்களை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குழந்தைகள் வந்து அந்த ஒரு லவ் அண்ட் அஃபேரில் வந்து அவங்க இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் மேம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து, பெண் குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவ்டீசிங் சொல்லலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலியல் வன்கொடுமைக்கு நிறைய குழந்தைகள் வந்து ஆளாகிறாங்க மேம். அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்புலாம் கொடுத்துட்ருக்கீங்க மேம்?
0: பாலியல் வன்கொடுமைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நல்ல தைரியமாக இருந்தாலே போதும். சைல்டு கேர் இன்ஸ்டியூஷனில் இருக்க படிக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கராத்தே கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம்மா. அந்த கராத்தே கற்றுக்கும் போது அந்த குழந்தைங்கள்லாம் வீர குழந்தைங்களாக தான் இருக்கிறாங்க. தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த தைரியமும் வீரமும் அவங்களுக்கு வந்துடுது. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கரெக்டாக நல்லா ஃபேஸ் பண்ணுறாங்க.
1: சரிங்க மேம், நிறைய வந்து இந்த சைல்டு லேபர்ஸ் வந்து நீங்கள் ரைடில் கண்டுபிடிச்சி அவங்களுக்கான மறுவாழ்வு மாதிரி கல்வி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த குழந்தைங்க வந்து வேலைக்கு வர்றதுக்கான முக்கிய காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை இது தானே இருக்குது. அப்போ அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது வந்து நம்ம அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது உதவிகள் வந்து செய்ய முடியுமாங்க மேம்?
0: கண்டிப்பாக முடியுமா. இப்போ நம்மக்கிட்ட 2 ஸ்கீம் இருக்குது. அன்புக்கரங்கள் ஒன்று, ஸ்பான்சர்ஷிப்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இது வந்து இந்த ஒரு அம்மா மட்டும் இருக்கிற குழந்தைக்கோ இல்லை அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்லாத குழந்தைங்களுக்கோ அந்த மாதிரி வந்து நம்ம பணம் கொடுக்குறோம்.
1: சரிங்க மேம், இப்போ

0: நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னாவே இந்த சைல்டு லேபர் பற்றி பார்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் வந்து முன் வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இது நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம பேர் வந்து வெளியே வந்துடும், நம்ம வந்து நாளை பின்ன போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேண்டி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே தயங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மேம் சொல்லலாம்?
1: கண்டிப்பாக இது வந்து ரகசியம் காக்கப்படும். யார் எந்த ஊர்லேருந்து சொல்கிறாங்க, என்ன பேரில் பண்ணுறாங்க, எந்த நம்பர், எதுவுமே நாங்கள் வெளியிட மாட்டோம். அந்த கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மட்டும் தான் செய்வோம். எது

0: கண்டிப்பாக இது வந்து ரகசியம் காக்கப்படும். யார் எந்த ஊர்லேருந்து சொல்கிறாங்க, என்ன பேரில் பண்ணுறாங்க, எந்த நம்பர், எதுவுமே நாங்கள் வெளியிட மாட்டோம். அந்த கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் மட்டும்தான் செய்வோம், எதுவுமே வெளியே வராதுங்கம்மா.
1: கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து இந்த 1098 இந்த நம்பர் வந்து சொல்லியிருந்தேன் மேம். இது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்பர் இருக்குங்களா அவங்கள வந்து நம்ம இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக?
0: மாவட்ட ஆட்சியருடைய நம்பர் 1077, குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 1098.
1: இந்த பாதுகாப்பு அப்படின்றது வீட்டில இருந்தே தொடங்குது இல்லைங்களா மேம்? ஏன்னா பெற்றோர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு அந்த குழந்தையை வந்து அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்கறதுலையும் அவங்க அணுகக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் தான் இருக்கு இல்லையா? அதனால வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்கம்மா. போன வாரத்தில் தான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே இருந்தவங்க தான், குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தை நல்லா சிறப்பாக தான் படிச்சுட்டு இருந்தது, 10 வயசு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக படிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ஏன்னா ஃபோனுக்கு வந்து அடிமையாயிடுச்சு அந்த குழந்தை. நம்ம மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம், இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஃபோன் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா வந்து ஃபோனை குறைவான நேரத்தில் யூஸ் பண்ணி அந்த குழந்தையும் தேவைக்கு மட்டும் அந்த ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி வச்சா மிக சிறந்த ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனைகள் ஆகி நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அந்த குழந்தைக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்து, அந்த அப்பா அம்மாவுக்கு தனியாக கவுன்சிலிங் கொடுத்து, இப்போ வந்து இப்போ 1 வீக்காக அந்த குழந்தை வந்து இப்போ நல்லபடியாக ஸ்கூலுக்கு போயிட்டு, அதாவது தவறுகள் செய்கிறத எல்லாருடைய மனித இயல்பு தான், அதை வந்து நம்ம என்ன செய்யணும், தவறையே சுட்டி காட்டிகிட்டு இருக்காமல் அந்த குழந்தைங்கள பாராட்டணும். சின்ன சின்ன விஷயத்துங்களும் பாராட்டிகிட்டே இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு வந்துடுவாங்க. எதை செஞ்சாலும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, பாராட்டு மட்டும் தான் செய்யணும்.
1: நம்ம அதை மட்டுமே நம்ம செய்கிறதே இல்லை, பாராட்டுறது மட்டும் செய்கிறதே இல்லை, ஆனால் நம்ம திட்டுறதுக்காக நிறைய டைம் அவங்கள வந்து நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்னா குழந்தைங்க வந்து கற்றுக்கிறது நம்மக்கிட்டே இருந்து தான், நாம் அந்த அளவுக்கு மொபைல் பார்க்காம இருந்தாலே வந்து அவங்க அதையும் அவாய்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று வந்து குழந்தைங்கள ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை கண்ணு கருத்தமாக பார்த்துக்கிறோன்ற பேரில் செல்லம் கொடுத்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு தான் இருக்கோம். எதுக்கெல்லாம் நம்ம வந்து அலோவ் பண்ணலாம், எது எதுக்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இன்னும் பெற்றோர்கள்கிட்டயே ரொம்ப கம்மியாக தான் மேம் இருக்குது.
0: நீங்கள் சொல்கிறது உண்மைதாம்மா. குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைவாக இருக்கிறதுனால இறைச்சி ஒரு குழந்தையை வந்து நல்லா பெஸ்ட்டாக கொண்டு வரணும்னு நினச்சி அந்த குழந்தைய வந்து அதனுடைய எதிர்காலத்தையும் அவங்க ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம நெகட்டிவ் வார்த்தைகள் சொல்லி தான் ஆகணும். இந்த ஒரு பொருள் வந்து நான் அந்த குழந்தை கேட்குதுன்னும் போது நான் இது தரமாட்டேன் இதை அப்படின்னாலாம் நம்ம சொன்னால் தான் அது வந்து குடும்பத்திலேயே அது நம்ம திட்டுறது அந்த மாதிரிலாம் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கும். இந்த மாதிரிலாம் செல்லம் கொடுத்துட்டே இருந்தால் ஸ்கூலில் போய் ஒரு சார் படிக்கலையே அப்படின்னு திட்டும்போது அதால் தாங்கிக்க முடியறதில்லை, வெற்றி தோல்விகளையும் அதால் தாங்கிக்க முடியறதில்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நிறைய தற்கொலைகள், அந்த வீட்டை விட்டு வெளியேறுதல் அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. அதனால் குழந்தை வந்து வெற்றி தோல்விகளுக்கு வந்து சமன்படுத்தி நடத்தணும், அதிகமாக செல்லம் கொடுத்தும் செய்யக்கூடாது, தவறுகள் இருக்கும்போது சுட்டி காட்டணும் கண்டிப்பாக. அப்போ அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும்.
1: மேம் அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை தொழிலாளர் முறைக்கு சிவப்பு அட்டை, குழந்தைகளுக்கு நியாயமான வாய்ப்பு, பெரியவர்களுக்கு கண்ணியமான வேலை. சரிங்க மேம், இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த குழந்தைகளை வந்து எப்படிலாம் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம், இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான குற்றங்கள்லாம் நடக்குது, எப்படி அதிலிருந்து அவங்கள வந்து வெளியே கொண்டு வரலாம் அப்படின்ற நிறைய தகவலை பண்பலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் அவற்றிற்கான சட்டங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விஜயா அவர்கள்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: SSS தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
5: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
6: திருச்செங்கோடு வித்யாபிகா.

0: ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
1: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
9: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500-84-8820.
11: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
12: அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜசேகரன், தொழிலாளர் உதவி ஆணையர் அமலாக்கம், கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள். இன்னைக்கு June 12, குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்தில் அது ஒன்று. ஏன் அப்படின்னா, குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஒரு கல்வி கற்க வேண்டியது, ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டியது, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு பருவம். அந்த பருவத்தில் ஒரு வேலைக்கு போய் ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் வளர்றது அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்துக்கே ஒரு பெரிய கேடாக தான் முடியும். இந்த குழந்தை தொழிலாளர் முறை பல நூற்றாண்டுகளாக இந்தியா உட்பட உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பல வடிவத்தில் இருந்து தான் வந்துச்சு. கடந்த ஒரு 50 வருஷமாக இந்த முறைக்கு எதிரான இந்த விளைவுகள் பற்றி தொடர்ச்சியான இந்த விழிப்புணர்வுகள் காரணமாக சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக குழந்தை தொழிலாளர் என்ற முறையே நம்ம மாநிலத்திலையும் சரி, இந்த நாட்டிலிருந்தும் சரி, அது அகற்றப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கம். குழந்தை தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 குழந்தைகளை பணிக்கு அமர்த்ததிலிருந்து அது நம்ம தடுக்குது, அதற்கான தண்டனைகளை பெற்றுத்தருது. குழந்தைங்கிறது யாரு? 14 வயசுக்குட்பட்ட எல்லாருமே குழந்தைங்க தான். 14 வயசுலேருந்து 18 வரைக்கே வளரிளம் பருவத்தினர், அதாவது அடோலசன்ட் அப்படின்னு சொல்லப்படுறோம். இந்த 14 வயசுக்கு உட்பட்ட இந்த குழந்தைகளை எந்த ஒரு தொழிலுமே யாருமே ஈடுபடுத்த முடியாது. 14 வயசுலேருந்து 18 வயசு உள்ளவங்களுக்கு அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்த முடியாது. இந்த குழந்தைகளை தொழில்களிலிருந்து ஈடுபடுத்துறதுல ஏதேனும் விதிவிலக்கு இருக்கா அப்படின்னா, குழந்தை கலைஞர்கள், அதாவது சினிமா மற்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் பாட்டு பாடுற பாடகர்களாக, விளையாட்டு வீரர்களாக இருக்கிற இந்த குழந்தைகளுக்கு அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு சிறப்பு விதிவிலக்கு இந்த சட்டத்தில் அதிகப்பட்டிருக்கு. மற்றபடி பெற்றோர்கள் தங்களோட தொழில்கள் இருக்கு இல்லையா, அவங்க செய்கிற தொழில் இல்லை அவங்க வச்சிருக்கிற வியாபாரம், இதில் அந்த குழந்தைகளை ஈடுபடுத்தலாமா அப்படின்னா, அவங்களோட கல்வியை பாதிக்கிற

0: மாதிரியான விஷயம் அவங்கள பணியமர்த்தினா அந்த பெற்றோர்களுக்கும் அபராதம் உண்டு. அதனால வேலை இழப்போர் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன கேட்குறோம்னா, 14 வயசுக்கு உட்பட்டவங்கள எந்த விதமான வேலையிலும் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம். ஏன்னா இந்த சட்ட விதிகளை மீறுறவங்களுக்கு குழந்தை மற்றும் வளரிளம் பருவ தொழிலாளர் தடுத்தல் மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 கீழே 6 மாதங்களுக்கு குறையாமல் 2 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையும், ₹20,000 முதல் ₹50,000 வரைக்கும் அபராதமும், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்தும் விதிக்கப்படும். குழந்தை தொழிலாளர்களை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, தொழிலாளர் நலத்துறை மட்டும் இதில் செயல்படலை, எங்களோட இணைஞ்சு சமூக நலத்துறை, சைல்டு ப்ரொடக்ஷன் யூனிட், சைல்டு லைன், வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட நிறைய துறைகள் எங்களோட இணைஞ்சு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட தடுப்பு படை அப்படின்ற ஒன்று அமைச்சு அந்த செயல் திட்டங்களின் கீழே தொடர்ச்சியான ஆய்வுகள், வர்ற புகார்கள் இதையெல்லாமே பேஸ் பண்ணி நம்ம குழந்தை தொழிலாளர்களை கண்டெடுத்து மீட்கிறோம். அந்த மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்க எங்கே அந்த கல்வியை விட்டாங்களோ அந்த கல்வியை தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். மேலும் இந்த மாவட்ட தடுப்பு படையின் கீழே அந்த பெற்றோர்களுக்கு ஏன் அந்த குழந்தைய அவங்க வேலைக்கு அனுப்புனாங்க, ஒருவேளை அவங்களோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப குறைவாக இருந்து அதனால தான் அனுப்புனாங்க அப்படின்னு தெரிய வந்ததுன்னா, அந்த குழந்தைங்களுக்கு மற்றும் அந்த பெற்றோர்களுக்கு மறுவாழ்வு ஏற்படும். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லார்ட்டையும் நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது குழந்தைகள் பணிபுரியறத பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது, இதில் எதில் வேணாலும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது, உங்கள் அடையாளங்களை நீங்கள் வந்து ஒருவேளை கொடுத்தாலும் அது பாதுகாக்கப்படும். இந்த புகார்கள் மூலமாக நாங்கள் ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வில் குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்தில் அவங்க ஒரு சிறந்த மனிதராக வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்குது, இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம் அப்படிங்கிறத சொல்லி நமது மாவட்டம் ஒரு குழந்தை தொழிலாளரே இல்லாத ஒரு மாவட்டமாக விரைவில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டு வரும். அதுக்கு பொதுமக்கள், வேலை அளிப்போர் எல்லாரும் சேர்ந்து உங்க ஒத்துழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9582 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1
2: காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பூவே பெண் பூவே. இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். அதனை ஒட்டி குழந்தை தொழிலாளர் நல அலுவலர்கள் வழங்கும் உரையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் தர்மபுரி குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயசீலன் அவர்கள். குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரியான ஹோம்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம தர்மபுரி மாவட்டத்துல குழந்தைகள் பாதுகாப்பு பணிகள் என்னென்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான தகவல்களை நம்ம கூட சொல்றதுக்காக இணைஞ்சிருக்காரு தர்மபுரி குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயசீலன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: சார் சொல்லுங்க, இப்ப நம்ம தர்மபுரி மாவட்டத்துல இந்த குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்றது ஒரு பெரிய இதுவா பண்ணிட்டு இருக்கு, நிறைய விழிப்புணர்வுகளும் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த இதுல வந்து என்னென்ன மாதிரியான பணிகள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: இப்போ குழந்தைகள் அப்படின்னாவே 0 18 வயசு வரைக்கும் முடிகிற வரைக்கும் எல்லாருமே குழந்தைகள் தான். இப்போ 0 என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் வயிற்றில் கரு உருவாகிறதுல இருந்து 18 வயசு முடிகிற வரைக்குமே இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகள் தான். இப்போ அந்த இடைப்பட்ட குழந்தை ஏஜ் குரூப்ல வந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி என்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுக்கு இப்போ குழந்தை வந்து வயிற்றுலயே கரு கலைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெண் சிசு கொலை பண்ணுறது, அதுக்கப்புறம் குழந்தைங்களை வந்து கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து விற்கிறது, குழந்தை திருமணம், பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது, செல்போன்
1: பாதுகாப்பு
2: பராமரிப்பு தேவைப்படும் குழந்தைகள் சட்டத்திற்கு புறம்பாக கருதப்படும் குழந்தைகள் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பாலியல் ரீதியாகவோ இல்ல குழந்தை திருமணத்தினாலேயோ இல்ல விட்டு வெளியில போறாங்க அப்படின்னாவோ இல்ல ஒரு சைல்ட் லேபரா போறாங்க, இந்த மாதிரி குழந்தைகள் வந்தாங்கன்னாக்க குழந்தைகள் நல்ல குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைகள் நல்ல குழுல முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்துறோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க மேலே ஏதாவது ஒரு குற்றச்செயலில் வந்து அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னாக்கா அவங்க மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு வராங்க அப்படின்னாக்கா அந்த குழந்தைங்களை வந்து இளைஞர் நீதி குழுமம் ஒன்று ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு ரீஹபிலிட்டேஷன் பண்ணிடுது.
1: சரிங்க சார், இப்போ இவங்களுக்கான ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் இருவரும் இல்லாத இருக்கிற குழந்தைங்க, இல்லை ஒருத்தர் வந்து பெற்றோர் இறந்து போயிட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு சிறையில் இருந்தாவோ இல்லை ஒரு எச்ஐவி எய்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாவோ, அப்புறம் வந்து பெற்றோர் இருவருமே வந்து ஒரு பிரிஞ்சு இருக்காங்க, அவங்களால குழந்தைங்களை வந்து அவங்க குழந்தைங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னாவோ, இல்லை குழந்தைங்க வந்து பாதுகாவலர்கிட்ட வளர்ந்துட்டு இருக்காங்க அதுக்கான கேரிங்கே யாருமே இல்லை அப்படின்றாவோ, இல்லை குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அந்த குழந்தைங்க இருக்காங்க, அப்ப வருமானம் ஈட்டக்கூடிய நபர் வந்து அவங்க குடும்பத்துல வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 4000 ரூபாய் வந்து உதவித்தொகை வந்து கொடுக்கறோம் நம்மளுடைய இது மூலமா நிதி அதர்வு.

0: திட்டம்னு சொல்லிட்டு மாசம் 4000 மூணு வருஷத்துக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறோம்.
1: சரிங்க சார், இது இல்லாம வேற எந்த ஸ்கீம்ஸ் இருக்கு?
0: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்புக்கரங்கள்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க மேடம். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து ஒரு 5 கேட்டகரி மட்டும் தான் நம்ம இந்த குழந்தைகளை இன்க்ளூட் பண்ண முடியும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேரண்ட் ரெண்டு பேருமே இறந்து போயிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேரண்ட் வந்து இறந்துட்டு இன்னொருத்தவங்க மாற்றுத்திறனாளியா இருக்காங்கன்னாவோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட் இறந்து போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெயிட்ஸ் இல்ல வேற ஏதாவது அவங்களுக்கு நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு பேரண்ட் இறந்து போயிட்டு இன்னொருத்தவங்க வேற ஒரு திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாவோ அந்த மாதிரி இருக்கு அவங்க குழந்தைங்க, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் இறந்துட்டு இன்னொருத்தர் வந்து சிறைவாசியா இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 2000 ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுத்துட்டு வந்துருக்கோம். இது 18 வயசு முடியிற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும்.
1: சரிங்க சார், இப்ப ரெண்டு ஸ்கீம் பத்தி சொன்னீங்க இல்லையா, அப்ப நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறதே தெரியல. இப்ப வந்து அவங்க இந்த ஸ்கீம்ல வந்து தெரிஞ்சுக்கணும், இதை பத்தி அவங்க வந்து அப்ளை பண்ணி இந்த ஸ்கீம்ல பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறாங்க அப்படின்னா அவங்க எப்படிங்க சார் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அணுகிறது?
0: இப்ப வந்து அங்க அந்தந்த ஸ்கூலுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமா நாங்க அந்தந்த ஸ்கூலுக்கே வந்துட்டு ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் குழந்தைங்க வந்து இந்த கேட்டகரியில் இருந்தாங்கன்னா நீங்க அடையாளம் கண்ணா நமக்கு உடனே வந்து அந்த தகவலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல மாவட்ட ஆட்சியர்கிட்ட வர மனுக்களும் சரி நேரடியா நம்மளுடைய நம்ம விழிப்புணர்வு மூலமா நம்ம கிராம அளவிலான குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம், அப்புறம் நாங்க ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போயிட்டு விழிப்புணர்வு பண்றோம், ஒவ்வொரு என்ஆர்ஜிஎஸ் ஒர்க்கர்கிட்ட நேரடியா பப்ளிக் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போயிட்டு நாங்க விழிப்புணர்வு இந்த ஸ்கீம் பத்தி விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அங்க இருந்து வர மனுக்கள் அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது, அதுவும் நாங்க வாங்கி இதுல வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நாங்க அமைச்சு வச்சா அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை மூலமா வந்து ஸ்கூல்ல வந்து அவங்களுடைய லிஸ்ட் கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு குழந்தைங்களுடைய ஒட்டுமொத்தமான ஒரு இதுவும் கொடுக்குறாங்க. அதை வச்சும் நம்ம கன்சிடர் பண்ணி அது என்னென்ன குழந்தைங்க எலிஜிபிள் இருக்காங்களா இல்லையன்றதை பார்த்துட்டு நம்ம அந்த குழந்தைங்களை இன்க்ளூட் பண்றோம்.
1: சரிங்க சார், இப்ப பள்ளிக்கு வர குழந்தைங்களுக்கு இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு இருக்கு, அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நம்ம எல்லாமே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். பள்ளி வராம இன்னும் அந்த கிராமத்திலே இருக்காங்க இல்லையா ஒரு சிலர், அவங்களை எப்படின்னு சார் நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க?
0: இந்த மாதிரி வந்து இந்த ஸ்கீம் வெளிப்படுத்துறதுனாலதான் வந்து குழந்தைங்க எல்லா மெயினா வந்து பாத்தீங்கன்னா 14 வயசு கட்டாய கல்வி உரிமை சட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுல 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா குழந்தைங்க படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் டிராப் அவுட் ஆகுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி விழிப்புணர்வு செய்யக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் சொல்றதுனாலையும், அது மட்டும் இல்லாம படிக்காத குழந்தைங்க யாராவது இருந்தாலுமே அவங்களுக்கு நாங்க ஊக்கப்படுத்தி நாங்களே அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பள்ளி சான்று வாங்கிட்டு அதை வச்சு நாங்க அப்ளை பண்றோம். நாங்களே போயிட்டு ஒவ்வொரு டிராப் அவுட் எல்லாம் கூட லிஸ்ட் வாங்கிட்டு ஏன் இவங்க டிராப் அவுட் ஆனாங்க, எதனால இவங்க பள்ளிக்கு போக முடியாத சூழல் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஸ்கூல்ல சேர்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து குழந்தைக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல பட்சத்தில் அவங்களுமே சேர்த்து பராமரிப்புக்கு வராம வீட்டிலேயே அதாவது அப்பா அம்மா நான் சொன்ன முன்ன கேட்டகரியில எந்த குழந்தைங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டு இப்படி இருக்காங்களோ அந்த குழந்தைங்க ஹோமுக்கு வராமலேயே முன்கூட்டியே கொடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்கீம் எங்களுக்கு வேண்டாம், எங்க குழந்தைங்களுடைய பாதுகாப்பு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய இடமா இருக்கு அப்படின்னாக்க, குழந்தை ஃபேமிலி பேக்ரவுண்டில் வளர முடியாத சூழ்நிலை இருக்கிற குழந்தைகளை தான் நாங்கள் வந்து குழந்தைகள் இல்லங்களில் சேர்க்கப்படுறோம்.
1: சரிங்க சார், இப்போ அந்த குழந்தைகள் இல்லத்தில் வந்து எத்தனை வயசு வரைக்கும் சேர்த்துலாங்க சார்?
0: 18 வயசு வரைக்கும் சேர்த்து.
1: 18 வயசு, அந்த 18 வயசு ஏன்னா நீங்க சொன்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதரவு இல்லாதவங்க இந்த மாதிரி தான், இன்னும் ஒரு சிலர் இந்த மன வளர்ச்சி கம்மியா இருக்கிற அந்த மாதிரி குழந்தைங்களும் இருப்பாங்க, அவங்க வந்து 18 வயசுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணுவாங்க? ஏன்னா 18 வயசு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா பராமரிப்பு செலவு முதற்கொண்டு நீங்களே வந்து பண்ணிடுவீங்க, 18 வயசுக்கு அப்புறம் அவங்க எப்படி அவங்களே பாத்துக்கிறதுங்க?
0: இதுல வந்து குழந்தைகள் இல்லங்கள்ல 18 வயசு வரைக்கும் இருப்பாங்க. இதுக்காகவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம துறை மூலமா ஒரு ஆஃப்டர் கேர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. எந்த குழந்தை 18 வயசு வரைக்கும் முடிஞ்சிட்டும் பேரண்ட் இல்லாம இருக்காங்க அப்படின்னாவோ அவங்களுக்கு ஆஃப்டர் கேர் சர்வீஸ் ஒன்னு இருக்கு மேடம். அது வந்து பாத்தீங்கன்னா மாசம் 4000 ரூபாய், 18 வயசுல இருந்து 21 வயசு வரைக்கும் அந்த எலிஜிபிள் கேட்டகரி. அது வரைக்கும் 21 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்க மாசம் 4000 வாங்கிட்டு படிக்க வைக்கவும் நாங்க வந்து உதவி செய்வோம். அவங்க படிச்ச பிறகு 21 வயசுக்கு அப்புறம் அவங்க வெளியில வேணா அவங்க பேரண்ட் கிட்ட அவங்களாவே இண்டிவிஜுவலா போயிடுவாங்க.
1: சரிங்க சார், இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைகள் வந்து இப்போ உடல்நல குறைபாடு ஊனமுற்றோர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வீட்டுல வந்து அவங்களை பராமரிக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேலையை அவங்களாலே செஞ்சுக்க முடியாது, அப்போ ஒரு வயசான பேரண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யோசிப்பாங்க, கம்மன் நம்ம ஏதாவது ஹோம்ல இது சேர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த பாதுகாப்பான இல்லங்கள்லாம் இருக்கும் சார்?
0: ஆமாம் மேடம், இது வந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக வந்து நிறைய இல்லங்கள்லாம் இருக்குங்க மேடம். நம்ம நம்மளை வந்து தருமபுரி மாவட்டத்தில் அதுக்கான இல்லங்கள் இங்கே இல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நாங்கள் அணுகி இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அங்கே சேர்க்கை செய்கிறோங்க மேடம்.
1: சரிங்க சார், இப்போ வந்து இல்லங்கள் வந்து சொல்லும்போது ஏன்னா அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க இல்லத்திலே இருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வந்து அடாப்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து குழந்தைய எந்த அளவுக்கு வந்து நம்ம சேஃபாக வந்து வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, அப்போ அவங்களெல்லாம் எப்படி நீங்க அந்த அடாப்ட் பண்றதுக்கு இது பண்ணுவீங்க சார்? இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்பர் வந்து இதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குங்களா?
0: இருக்குங்க மேடம். என்னென்ன

இப்ப நம்ம துறை மூலமா வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒண்ணு இருக்குங்க மேடம். தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்தில் வந்து 1991 இருந்து இப்ப வரைக்கும் நம்ம செயல்பட்டு வருதுங்க மேடம். இதுல என்ன மாதிரியான குழந்தைங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லீகலா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த மாதிரி குழந்தைங்க, இல்ல போக்சோ ஆக்ட்ல வந்து குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவர் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, அந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாவதா பெண் குழந்தை பிறந்துருச்சு, நாலாவதா பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற சொல்ற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க. இல்ல ஒரு சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இது மாற்றுத்திறனாளியா பிறக்குது, இதுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, மருத்துவ ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி கேட்டகரி யார் ஒருத்தர் ஒரு குழந்தைய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க அந்த குழந்தைய வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தில் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க நாம வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி குழந்தைகள் நல குழுல வந்து ஆஜர்படுத்தி நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க தத்து மையங்கள்லாம் இருக்குங்க மேடம். தத்து மையத்தில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அந்த குழந்தைங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்க இல்லாத ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, தம்பதியர் இருப்பாங்க, அவங்க யாராவது குழந்தையை தத்துக்கு எடுக்கணும் விதிமுறைகள் ஸ்பெஷல் நீட் பேபிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தத்து கொடுப்பாங்க மேடம். இந்த தத்து வந்து கொடுத்தாங்க அப்படின்னாக்க முதல்ல வந்து ஆன்லைன்ல அவங்க பதிவு பண்ணணும். அந்த பதிவு பண்ண பிறகு அவங்க வீட்டுக்கு HSR பண்ண போவாங்க. HSR பண்ணிட்டு எலிஜிபிள் இருக்கிற பட்சத்தில் சீனியாரிட்டி பிரகாரம் அதை அப்லோட் பண்ணிடுவோம். சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தைய வந்து கிடைக்கும் மேடம், தத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். பேரண்ட்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுடைய தத்து குழந்தையும் கிடையாது, உங்களுடைய ஓன் குழந்தையும் கிடையாது, அதனால இந்த குழந்தை உள்ளத்துல வளர்ற குழந்தை, இது டெம்பரவரியா வேணா உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரவரி பிளேஸ்மெண்ட் போட்டுட்டு அவங்களுக்கு கொடுப்போம். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மாசம் 4000 ரூபாய் பணமும் கொடு குழந்தைக்காக அந்த பேரண்ட்டுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு 2 வருஷம் அவங்க வந்து குழந்தைய வளர்க்குறாங்க, அந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பேரண்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் பண்ணிக்கலாம், அதே குழந்தையை அடாப்ட் பண்ணிக்கலாம் மேடம். மேலும் மேடம் இந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கலப்பணியெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். செஞ்சுட்டு இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரி நீட்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி என்ன குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க, குழந்தைங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாம் இருக்காங்கன்றதை நாங்கள் வந்து அடையாளம் காண்றோம். ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே என்னென்னாக்க ஒரு குழந்தைக்கு தேவையானது அவங்க பெற்றோர்கள் வந்து கேட்குற பொருள் எல்லாமே வாங்கி கொடுக்கறதோ இல்லை அவங்களுக்கு தேவையானதை வந்து பூர்த்தி செய்கிறதோ இல்லைங்க மேடம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த அன்பு அரவணைப்பு மட்டும்தான் தேவை, அதை தவிர்த்துட்டு குழந்தைங்க வேற எது பார்க்கறதில்ல. ஒரு 10 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து நார்மலாக இருக்காங்க, ஒரு 10 வயசுக்கு மேல அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே அறியாமல் அந்த இனக்கவர்ச்சினால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த குழந்தை மேலே யார் அதிகமாக அன்பு செலுத்துறாங்களோ அவங்க பின்னாடி அந்த குழந்தைங்க வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எல்லாமே வந்து இந்த குழந்தைக்காக தான் நாங்கள் வந்து வெளியூர் எல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், நாங்கள் எல்லாமே குழந்தைகிட்ட தான் பணம் எல்லாம் கொடுத்து வைக்கிறோம், இல்லை எல்லா பொருளுமே வீட்டில் மெயின்டெனன்ஸ் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கதறுவாங்க. ஆனால் அந்த டைமில் அந்த குழந்தை வந்து மனசு மாறுறதில்லை. அந்த டைம் யார் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அன்பு செலுத்திருக்காங்களோ அவங்க அவங்க பக்கம் மட்டும்தான் பேசுகிறாங்க, அது லவ் அண்ட் அஃபேர்ல இதில் போயிடுது. அதனால ஒவ்வொரு பேரண்ட்டுமே இந்த மாதிரி ஒரு ஏமாற்றப்படுறாங்கன்னு கூட சொல்லலாங்க மேடம். அதனால குழந்தை பருவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட அதிக நேரம் கொஞ்சம் அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வந்து குழந்தைங்கிட்ட ஒரு பேசணும், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனீங்களா, என்னாச்சு, யார் கூட வந்தீங்க, யார் கூட போனீங்கன்ட்டு ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு குழந்தைங்க வெளியில் என்ன நடந்தாலும் வந்து வீட்டில் வந்து சொல்லுவாங்க. அப்போது வீட்லேயும் அந்த பேரண்ட் வந்து கேட்டுட்டு இது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ இல்லை அவருக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகுமோ சொல்லிட்டு ஒரு சில லேடிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லாமல் அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இனிமேல் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியப்படுத்தலாம். நம்ம வெளியில் தெரியப்படுத்தினா டைரெக்டாக போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. இந்த மில்ல நாங்கள் வீட்டில் இருந்தே கூட வந்து இந்த குழந்தைகளுக்கான உதவி எண் இருக்கு, நம்ம டால் ஃப்ரீ நம்பர் தான், அது 24/7 வந்து ஃபங்க்ஷனரி ஆகிட்டுருக்கு. அதில் 10 9 8 இந்த நம்பர் கால் பண்ணோம் அப்படின்னாக்க துறையிலிருந்து நாங்கள் போயிட்டு அந்த குழந்தை என்ன மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை அடையாளம் கண்டு அவங்களுக்கு மறுவாழ்வு ஏற்படுத்துறதுக்கு உறுதுணையாக வந்து இருக்கும். அதே சமயம் வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் வந்து எந்த ஒரு குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது வந்து தவிர்த்துடணும். யாரும் நமக்கு இது வரைக்கும் இல்லை, இருந்தாலும் பள்ளி குழந்தைகளிடையே வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாக பயன்பாட்டு ஒரு சில குழந்தைங்கள் இருக்குது அப்படின்றதுனால நம்மளுடைய துறை மூலமாக இந்த நஷா முக்பாரத் ஹாபியான் அப்படின்னு சொல்லுவாங்க, NMBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த அதன் மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். குழந்தைங்க வந்து ஒரு போதைப் பொருள் வந்து வாங்குறதுக்கான யாராவது இருந்தாங்கன்னா கூட கொடுக்கக்கூடாதுன்றது நம்ம தடை செய்யணும். அதே சமயம் பள்ளி வளாகங்கள் சுற்றியில் இருக்கக்கூடிய கடைகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பந்தமாக ஏதாவது அந்த பொருள் விற்கிறாங்க, விற்றாக்க அது மாதிரி அது வந்து அனுமதிக்கக்கூடாது, அது கடுமையான ஒரு சட்டம் வந்து

0: வந்திருக்கிறதுனால நடவடிக்கை எடுக்கணுன்றதையும் கேட்டுக்கிறேன் மேடம்.
1: சரிங்க சார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கத்தின் மூலமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த குழந்தைங்க பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறது நம்ம சமூகம் தான், அதாவது மனிதர்களாகிய நாம தான். அதாவது குழந்தைங்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அவங்களோட பாதுகாப்புக்கு நம்ம எல்லாமே உறுதி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னா நம்ம முன் வந்து இந்த 10-98 அப்படின்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி சொல்லலாம். நம்மளால் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியினாவே இந்த கால் பண்ணி சொல்கிறது தான் இல்லைங்களா?
0: ஆமாம் மேடம், கண்டிப்பாங்க மேடம். இந்த 10-98 நம்பர் கால் பண்ணாக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த கால்ஸ் வந்து முதல்ல சென்னைக்கு போகுங்க மேடம். சென்னையிலிருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்ட மாவட்டத்திற்கு வந்து தகவல் கொடுப்பாங்க. அந்த மாவட்ட இப்போ தருமபுரிக்கு வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒருத்தர் கால் பண்ணுறாங்கன்னா நேராக சென்னைக்கு போகும். சென்னையிலிருந்து எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. நாங்கள் உடனே யார் கம்ப்ளைண்டரோ அவங்களுக்கு தகவலுக்கு நேரில் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகுவோம். ஆனால் இந்த கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் யாருக்கிட்டும் சொல்ல முடியாது. அது வந்து ரகசியமாக தான் வச்சுட்ருக்கோம். அதனால் தைரியமாக ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்ற பட்சத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம், யார வேணாலும் கால் பண்ணலாம்.
1: சரிங்க சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று இந்த குழந்தைகள் பாதுகாப்பு பணிகள் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எந்த அளவுக்கு நடைபெற்றுருக்கு அப்படின்றத பற்றியும் இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு தனியாக ஹோம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற நிறைய தகவலை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் பெற்றோர்கள் குழந்தைங்கக்கிட்ட எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருக்கணும் அப்படின்ற தகவலையும் சேர்த்து சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிங்க சார்.
0: நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு தகவல்களை வழங்கினார் தருமபுரி குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயசீலன் அவர்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிச்சஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவேல் பண்ணுங்க. TNC அப்ளை.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
9: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
10: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
9: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிச்சஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வரை பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவேல் பண்ணுங்க. TNC அப்ளை.
11: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
11: For admissions, contact Srinivasa Poriyal Kalluri Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
13: நிறைவுக்கு வருகிறது பூவே பின் பூவே. இன்று உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாளை ஒட்டி குழந்தை நல பாதுகாப்பு அலுவலர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்களை கேட்டீர்கள்.

நேரம் 12 மணி 1 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 12:10 சிற்றூரில் சிரிப்பொழுது, இன்று சின்னம்பள்ளி ஊர் சிரிப்புகள் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 திரைசை, தொடர்ந்து சுழல் காப்பம் மெலிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயில் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம். தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி, செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 இலக்கியம் பேசுவோம். 3 மணிக்கு கட்சுவில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள்.

ஏழு மணிக்கு திரேசை, ஏழு பத்திற்கு மாவட்ட செய்தி, ஏழு பதினைந்திற்கு தமிழ் செய்திகள், ஏழு இருபத்தி ஐந்திற்கு வயல்வெளி, பாக்கு மட்டை தட்டுகள் தயாரிப்புகள், வெட்டிவேர் சோற்றுக்கட்டாளை தயாரிப்பு. கோ கிரீன் யூனிக் ஃபவுண்டேஷன் திட்ட இயக்குனர் கே பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். எட்டு மணிக்கு இளந்தென்றல், இன்று சொல்லோடு விளையாடு எனும் தலைப்பில் வளமர இருக்கிறது நேர்களே. எட்டு முப்பதற்கு எரப்பட்டி சாய்மாரதி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்பது பதினைந்து செய்திச் சுடர், ஒன்பது முப்பது இடைவிடாத இசைமழை.

பத்து மணிக்கு சுகுமான ராகங்கள் இன்று கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வழங்கப்படும். பதினொன்று பத்திற்கு மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனையை ஒட்டிய சிறப்பு தொடர் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை தொடர்ந்து நம் பண்பலில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேர்களே.

0: நேரம் 12:10. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்,
1: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், எல்என்டி எஜுடேக், குவி ஹெச்சிஎல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
0: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: Students, listen carefully.

0: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
1: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்கள் கேட்கலாம் ஊர் சிறப்புகள். இன்று பஞ்சப்பள்ளி ஊர் சிறப்புகள் கேட்கலாம் நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஏரியூர் கே கார்த்திக்.
1: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சிற்றூரில் சிறுபொழுது.
2: சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் நாம் ஏதாவது ஒரு அழகான சிற்றூருக்கு போய் அந்த ஊரில் என்னென்ன விழாக்கள் எடுக்கிறாங்க, அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது, அந்த ஊரில் என்ன மாதிரியான தொழில்கள் செய்கிறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ஊருக்கே போய் அந்த ஊர் மக்களையே சந்தித்து நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்னைக்கு கூட ஒரு அழகான சிற்றூருக்கு நம்ம போகலாமா? தருமபுரியிலிருந்து பாலக்கோட்டுக்கு போய், பாலக்கோட்டிலிருந்து மாரண்டஹள்ளிக்கு போய், மாரண்டஹள்ளியிலிருந்து 12 கிலோமீட்டர் வடக்கு புறமாக நம்ம வந்து பயணித்தோம் அப்படின்னா அந்த ஊர் வருங்க. ஆனால் இந்த 12 கிலோமீட்டர் பயணிக்கும் போது சாலையின் இரண்டு பக்கமும் தென்னன் தோப்புகளும் வாழை தோப்புகளும் பாக்கு தோப்புகளும், எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்த வயல்களும் பூ சாகுபடியும், இப்படி பார்ப்பதற்கு ரம்மியமான காட்சி இருக்கும். ஒரு பேருந்தில் பயணித்தோம் அப்படின்னா இந்த ஊருக்கு போய் வந்தால் அவ்வளவு மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி எங்கே பார்த்தாலும் அழகாக இருக்கக்கூடிய பயணமாக இருக்கும் இந்த ஊருக்கு. அப்படி பயணித்து போய் நம்ம இறங்கக்கூடிய ஊர் தான் வந்து பஞ்சப்பள்ளி அப்படிங்கிற ஊருங்க. இந்த ஊருக்கு எப்படி இப்படி பெயர் வந்தது, இங்கே எவ்வளோ மக்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பஞ்சப்பள்ளியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்தவர் நாராயணசாமி என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: இப்போ இந்த ஊர் வந்து பஞ்சப்பள்ளி அப்படின்னு பேர் இருக்குங்க, எப்படிங்க அந்த பேர் வந்திருக்கும்?
3: பேர் ஊர் மாதிரி தான் வந்ததுங்க. பஞ்சப்பட்டின்றது காலப்போக்கில் பஞ்சப்பள்ளி நாகரிகமாக பேர் பஞ்சப்பள்ளின்னு வந்ததுங்க.
2: பஞ்சப்பட்டி அப்படின்னு இருந்த ஊர் தான் இப்போ பஞ்சப்பள்ளின்னு மாறி இருக்கு.
3: ஆமாம்.
2: இப்போ இந்த ஊர் வந்து எவ்வளோ காலமாக இருக்குங்கய்யா?
3: இது ஆற்றோரம் இருக்கிறதுனால ரொம்ப காலமாக இருக்குங்க, 400 வருஷம் 300 வருஷம் இருக்குங்க. ஆற்றோரம்னு பெரும்பாலும் அந்த காலத்தில் தான் ஆற்றோரம் தான் குடி போவாங்க மக்கள், தண்ணி வசதி விவசாயம் செய்து வசதி மாடு ஆடு பார்த்துக்கிறது. அந்த வகையில் பஞ்சப்பள்ளி ரொம்ப காலமாக இருக்குங்க, 7-8 தலைமுறை இருக்குங்க.
2: 7-8 தலைமுறையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு கிராமம் தான் அப்படின்னு சொல்லலாம்
3: பஞ்சப்பள்ளி.
2: இப்போ இங்கே வந்து எவ்வளோ குடும்பங்கள் இருக்குங்க?
3: பஞ்சப்பள்ளியில் மொத்தம் 300 குடும்பங்க, 3 ரெவனி வருதுங்க பஞ்சாயத்தில். பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் 3 ரெவனி வில்லேஜ், பஞ்சப்பள்ளி, பெரியனூர், குட்லானல்லி,
2: இந்த 3 ஊரும் வருதுங்க. இப்போ இங்கே எவ்வளோ மக்கள் இருப்பாங்க?
3: மக்கள்னா பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் 10,000 மக்கள் தொகை. பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்து 22 வில்லேஜ் கிராமம், சிறு கிராமம்.
2: 22 கிராமம் இருக்குது, என்னென்ன கிராமங்களாம் சேருங்கய்யா?
3: மெயினாக பஞ்சப்பள்ளி, பாளையம், பெரியனூர், புதுப்பேட்டை, ஏலுகுண்டூர், ஒட்டரதிண்ண, பட்டாபி நகர், கரூர், ஜெலித்தனூர், கொக்கிக்கல், புளியந்தோப்பு, செட்டிப்பட்டி, பாறைக்கொட்டாய், இந்த கிராமங்களெல்லாம் பஞ்சப்பள்ளி பஞ்சாயத்தில் சேருதுங்க.
2: இவ்வளோ ஊர்கள் சேர்ந்து பெரிய பஞ்சாயத்து.
3: பெரிய பஞ்சாயத்து, 10,000 மக்கள் தொகைங்க. ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளி இருக்குது, 5 அரசு தூக்க பள்ளி இருக்குங்க, ஒரு அரசு சிறுவர் சீர்திருத்த பள்ளி, சிறுவர்கள் குற்றம் செஞ்சால் அவங்களுக்கு ஒரு சீர்திருத்த பள்ளி பஞ்சப்பள்ளி இருக்குங்க.
2: ஓஹோ, அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி இங்கே தான் இருக்குது?
3: பஞ்சப்பள்ளியில் இருக்குங்க, ரொம்ப நாள், ஒரு 30 வருஷமாக இருக்குங்க. அப்புறம் சின்னாராணி ஒன்று இருக்குங்க, சின்னாராணி வந்து 2 போக சாகுபடிக்கு 1 போக ஏரி ஒன்று இருக்குது. இங்கேருந்து தருமபுரிக்கு குடிநீர் தண்ணீர் போகுதுங்க. பஞ்சப்பள்ளி பெரிய சிறப்பு என்னன்னா தருமபுரி நகருக்கு டெய்லி வந்து 6 லட்சம் லிட்டர் குடித்தண்ணீர்.
2: இப்போ இங்கிருந்து 6 லட்சம் லிட்டர் வந்து குடிநீர் இங்கிருந்து தான் போகுது இல்லைங்களா?
3: பஞ்சப்பள்ளியிலேருந்து தான் போகுது.
2: இப்போ பஞ்சப்பள்ளி அணை இருக்கு?
3: இருக்கு, அணை இருக்குங்க, பாசன வசதி. பஞ்சப்பள்ளி அணைக்கு இல்லைங்க, பாலகோடுலேருந்து ஏரி தருமபுரி சோகத்தூர் ஏரியோடையும் ஓவர் புல்லான தண்ணி வந்து எல்லாம் ஒரு 10-12 ஏரிக்கு நிறைஞ்சு
2: அவ்வளோ தண்ணி பரப்பு இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க?

0: கொள்ளளவு வந்து 50 அடி, ஆனா முக்கா டிஎம்சி வரும் அவ்வளவுதான் கொள்ளளவு. முக்கா டிஎம்சி வந்து ஒரு 150 ஏக்கர், மீதி மலைங்க, இரண்டு பக்கம் மலைங்க. அரசாங்க நிலம்ன்றதுனால அது பட்டா நிலம்லாம் அவ்வளோ இல்லைங்க.
1: அதாவது இரண்டு மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நிலப்பரப்புல இந்த அணை வந்து அமைஞ்சிருக்கு.
0: அமைஞ்சிருக்கு, ஆமாம், ரெண்டு பக்கம் அமைஞ்சிருக்கு. குடித்தண்ணீர் ஆதாரம் நிறையா இருக்குங்க.
1: இப்போ இங்கே வந்து குடிநீர் ஆதாரத்துக்கு ஒரு டேமும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இங்கே எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க பஞ்சப்பள்ளிங்க?
0: பஞ்சாயத்தில் 7000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க, ஆண் பெண் எல்லாரும் சேர்ந்து. பஞ்சப்பள்ளி கிராமத்தில் 900 வாக்காளர்கள்.
1: இந்த பஞ்சப்பள்ளி ஊரில் மட்டும் 900 வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஊர் தான்.
0: ஆமாங்க, வாக்கு சாவடி வந்து 9 வாக்கு சாவடி இருக்குங்க. ஊராட்சி 4 இடத்துல 9 வாக்கு சாவடி இருக்கு.
1: இப்போ இங்கே பஞ்சப்பள்ளியில் என்னென்ன அலுவலகங்கள் இருக்குங்க?
0: பஞ்சப்பள்ளி இல்லைங்களா, அது PWD பொதுப்பணித்துறை அலுவலகம், போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, ஊராட்சி மன்ற அலுவலர் இருக்குது, கூட்டுறவு வங்கி இருக்குது, பல்லவன் கிராம வங்கி, ரேஷன் சாப்பாடு இப்போ இது கூட்டுறவு வங்கியிலே வந்துருக்கு, பஸ் நிலையம் இருக்குது, பஞ்சப்பள்ளி பஸ் நிலையம் புதுசாக கட்டிருந்துங்க. வேறு ஆஃபீஸ் இப்போ இது டேம் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் இருக்குங்க. ஐபி ஆஃபீஸர் வந்து தங்கினாக்க குறைகள் கேட்டு சமுதாய கூட ஒன்று இருக்குங்க. சிறு ஏழை எளிய மக்களுக்கு பட்டாபி நகரில் சமுதாய கூட ஒன்று இருக்குங்க. லைப்ரரி, அரசு லைப்ரரி இருக்குங்க. இதான் தூக்கப்பள்ளி 5 இருக்குங்க பஞ்சாயத்தில்.
1: இப்போ இவ்வளோ வசதிகள் நிறைந்த ஒரு பஞ்சாயத்து ஊராட்சியில் அமைந்த ஊராக இருக்குது. இங்கே வந்து சாலை வசதி, குடிநீர் வசதி, அதே போல் மின் வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க?
0: மின் வசதியெல்லாம் பரவாயில்லைங்க, சாலை வசதியும் பரவாயில்ல. இன்னொன்று சிலோன் அகதிகள் இருக்குங்க. முகாமுக்கு ஒரு 35 வீடு கட்டி அரசாங்கம் கட்டி கொடுத்து தனி குடியிருப்பு இருக்குங்க, அரசு குடியிருப்பு.
1: இங்கே வந்து இலங்கை அகதிகளும் இங்கே இருக்காங்க இந்த ஊரில்?
0: இருக்காங்க, சின்னாராணையில் அகதிகள் புதுசாக குடியிருப்பு கட்டி குடியேறி போயிருக்கிறாங்க. 52 குடும்பம்.
1: 52 குடும்பம் வந்து இங்கே இருக்காங்க. இப்போ இந்த ஊரில் வந்து சுற்றி பார்க்கணும் நல்ல சுற்றுலா தலம் அந்த மாதிரினா என்னென்ன இருக்குங்க?
0: அது சின்னாராணை தாங்க. மழை வந்து நல்லா இருக்குங்க. மழை வந்து சாரில் அந்த மழை காலத்தில் வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு 3-4 நீர்வீழ்ச்சிருக்குங்க. பஞ்சப்பள்ளியிலேருந்து டேம் போகிறது கூட ஒரு 3-4 நீர்வீழ்ச்சி, குளிக்கலாம், ஏதாவது ஒரு பார்க்க வேண்டிய இடங்க. அது
1: நிறைய ஊர்லேருந்துலாம் வராங்க.
0: கண்டிப்பாக வராங்க.
1: ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
0: தேங்க்யூ. நன்றி, நன்றி.
1: இந்த பஞ்சப்பள்ளியில் எந்த மாதிரியான திருவிழாக்கள்லாம் எடுக்கிறாங்க, எப்படியெல்லாம் இந்த விழாக்களை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த கிருஷ்ணன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில். ஐயா வணக்கம்.
2: சொல்லுங்கள்.
1: இப்போ இங்கே வந்து என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குங்க?
2: முருகர் கோயில் இருக்குங்க, ரங்கநாதர் கோயில் இருக்குங்க, பத்ராளி இருக்குங்க, மாரியம்மன் கோயில் இருக்கு, தேசத்து மாரியம்மன் இருக்கு.
1: இப்போ இவ்வளோ கோயில்கள்லாம் இங்கே இருக்கு.
2: ஆமாம்.
1: இப்போ இங்கே விழான்னா எந்த கோயில் அதிகமாக எடுப்பீங்க?
2: முருகர் கோயிலில்.
1: என்ன மாதிரியான விழானா எடுப்பீங்க?
2: தைப்பூசம், பங்குனி உத்திரம்
1: எடுப்பாங்க. இப்போ தேர் திருவிழாலாம் நடக்குமா?
2: ஊர்வலம், சாமி ஊர்வலம் நடக்கும்.
1: உலா வரும்,
2: விழா வரும்,
1: அந்த மாதிரி நடத்துவீங்க?
2: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ மாரியம்மன் திருவிழாலாம் நடக்குமா?
2: மாரியம்மன் திருவிழா வந்து இப்போ வந்து கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க.
1: இதுக்கு முன்னாடிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க?
2: செஞ்சுட்டு இருந்தாங்க.
1: இப்போ வேறு விழான்னா இந்த ஊரில் என்ன சிறப்பாக நடக்கும்?
2: இதில் சொல்லப்போனால் அதுதான் முருகர் கோயில் தான். முருகர், ரங்கநாதர், முருகர் தான்.
1: முருகர் தான். இப்போ ரங்கநாதர்னா புரட்டாசி மாதம் நடக்கும்?
2: நடக்கும்.
1: எப்படி, வார வாரம் நடக்குங்களா?
2: வார வாரம் நடக்கும். மார்கழி மாதம் நடக்குங்க, ஊர்வலம் வரும்.
1: மார்கழி மாதம் ஊர்வலம் வரும்.
2: ஆமாம்,
1: இதுதான் விழா.
2: விழா மாடு விடுவாங்க.
1: மஞ்சு விரட்டலாம் நடக்குமா?
2: மஞ்சு விரட்டல் நடக்கும்.
1: எப்படி, ஒரே நாள?
2: ஒரு நாளுங்க.
1: எவ்வளோ மாடு அதெல்லாம் வரும்?
2: நாட்டு மாடுங்க வந்து ஒரு ஒரு 50-60 or 70-80 மாடு இருக்கும். நாட்டு மாடுங்க.
1: இப்போ நாட்டு மாடு வந்து 50-60 மாடு வந்து மஞ்சு விரட்டு வந்து கலந்துக்கும்.
2: ஆமாம்மா.
1: வருஷ வருஷம் நடக்குங்களா?
2: வருஷ வருஷம் நடக்குங்க தொடர்ந்து.
1: இதுதான் இந்த ஊரினுடைய திருவிழா.
2: ஆமாம்மா.
1: பஞ்சப்பள்ளி திருவிழா.
2: பஞ்சப்பள்ளி திருவிழா.
1: இப்போ பஞ்சப்பள்ளின்னா ஃபேமஸ்னா என்னங்க?
2: சரிங்க. சிறப்பு வந்து சின்னாரணை, அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு.
1: இருக்கு. அணையை ஒட்டி.
2: அணையை ஒட்டி.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க.
2: நன்றி, நன்றிங்க.

தங்கக்குடம் அழகெனில் மங்கையூர் கங்கை நதி உலகெனில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவியம்.

0: பஞ்சப்பள்ளி அப்படிங்கிற சிற்றூரின் ஊர் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சிட்டு வரோம் இல்லையா. பஞ்சப்பள்ளியினுடைய மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மலைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. அதாவது ஒரு இந்த ஊருக்கு வந்து ஒரு அரண், முக்கியமான அரணாக இருக்குது. இது வந்து பல மைல் தூரம் வந்து மலையாகவே இருக்குது. அதனால் இந்த ஊருக்கு எப்போ பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு குளிர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மழைக்காலங்களில் ரொம்பவே குளிராக இருக்கும், வெயில் காலங்களில் இதமான குளிராகவும் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானலுக்கு போனால் எப்படி வந்து ஒரு குளிர்ச்சியை உணர முடியுமோ அப்படி ஒரு குளிர்ச்சியை இந்த ஊரில் உணர முடியும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் மரங்கள் நிறைந்த, பசுமை நிறைந்த, ரம்மியமான காட்சிகள் தெரியுதுங்க. அப்படிப்பட்ட ஊர் தான் இது. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ

0: நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் பிடெக் ஐடி படிச்சிருக்கேன்.
0: பிடெக் ஐடி வரைக்கும் படிச்சிருக்கீங்க, இங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்களா?
1: நிறையா இருக்குங்க. அரசாங்க தொடக்கப்பள்ளி இருக்குது, மேல்நிலைப்பள்ளி இருக்குது.
0: இப்போ மேல்நிலைப்பள்ளினா இங்கேயே இருக்குங்களா இல்லை கொஞ்சம் போகணுங்களா?
1: பஞ்சப்பள்ளியிலேருந்து 2 கிலோமீட்டர் பாளையன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு.
0: இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சப்பள்ளி அப்படிங்கிறது தருமபுரி மாவட்டத்துக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கும் எல்லை பகுதிங்களா?
1: ஆமாங்க, எல்லை பகுதி. கிருஷ்ணகிரிக்கு தருமபுரி எல்லை, கடைசி கிராமம் இதுதான், கடைசி ஊராட்சி இதுதான்.
0: இதுதான் தருமபுரி மாவட்டத்தினுடைய கடைசி ஊராட்சி. இதுக்கு அடுத்தது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம்.
1: கிருஷ்ணகிரி கிளமங்கலம் யூனியன் ஆரம்பிக்குதுங்க. கிளமங்கலம் ஒன்றியம் ஆரம்பிக்குது,
0: அங்கே ஆரம்பிச்சிருது.
1: ஆமாம்.
0: சரி சரிங்க. இப்போ கல்லூரிக்கெல்லாம் போகணுன்னா எங்கே போகணுங்க?
1: கல்லூரி பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் கலைக்கல்லூரி இருக்குது.
0: அதை விட்டு எங்கே போகணும்? இந்த பக்கம் கிருஷ்ணகிரியெல்லாம் போகலாங்களா?
1: கிருஷ்ணகிரி தான். இப்போ தேன்கனிக்கோட்டை பக்கம் ஒரு கல்லூரி கட்டிகிட்ருக்காங்க.
0: இப்போ இங்கேருந்து தேன்கனிக்கோட்டைக்கு எவ்வளோ தூரங்க?
1: 25 கிலோமீட்டருங்க.
0: 25 கிலோமீட்ரு. கிருஷ்ணகிரி போகணுன்னா
1: 48 கிலோமீட்டருங்க.
0: எந்த வழியாக போகணுங்க?
1: ராயக்கோட்டை வழியாக போகணுங்க. ராயக்கோட்டை வழியாக போகணும்.
0: ராயக்கோட்டை போய் அப்புறமா தான் கிருஷ்ணகிரி போக முடியும்.
1: ஆமாம்.
0: எப்படி பார்த்தாலும் இப்போ பஞ்சப்பள்ளியிலிருந்து தருமபுரிக்கு போகிறதுக்கும் கிருஷ்ணகிரி

0: கிருஷ்ணகிரி தான். இப்போ தேன்கனிக்கோட்டை பக்கம் ஒரு கல்லூரி கட்டிகிட்ருக்காங்க.
1: இப்போ இங்கேருந்து தேன்கனிக்கோட்டைக்கு எவ்வளோ தூரங்க?
0: 25 கிலோமீட்டருங்க.
1: 25 கிலோமீட்ரு. கிருஷ்ணகிரிக்கு போகணுன்னா
0: 48 கிலோமீட்டருங்க.
1: எந்த வழியாக போகணுங்க?
0: ராயக்கோட்டை வழியாக போகணுங்க.
1: ம்,
0: ராயக்கோட்டை வழியாக போகணும்.
1: ராயக்கோட்டை போய் அப்புறமா தான் கிருஷ்ணகிரி போக முடியும்.
0: ஆமாம், ஆமாம்.
1: எப்படி பார்த்தாலும் இப்போ பஞ்சப்பள்ளியிலேருந்து தருமபுரிக்கு போகிறதுக்கும் கிருஷ்ணகிரி போகிறதுக்கும் ஒரே தொலைவு தான் இருக்கும்.
0: ஒசூர் போகிறதுக்கும் கிருஷ்ணகிரி போகிறதுக்கு தருமபுரி போகிறதுக்கும் எல்லாம் சராசரி 50 கிலோமீட்டருங்க.
1: 50 கிலோமீட்ரு.
0: ஆமாம்,
1: எங்கே போகணுன்னாலும் பெரிய நகரத்துக்கு போனால் 50 கிலோமீட்டர்.
0: 50 கிலோமீட்டருங்க.
1: இப்போ எங்கள் இந்த ஊரில் வந்து என்ன தொழிலுங்க பிரதானமான தொழில்?
0: பிரதானமான தொழில் விவசாயம் தாங்க.
1: விவசாயம்தான்.
0: இப்போ திம்ஜேபள்ளி ஊராட்சியில் டாடா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அது பல பேர் பல குடும்பங்கள் அங்கே வேலை வாய்ப்புக்கு அந்த கம்பெனி அமைஞ்சிருக்கு. அதனால் எல்லா நிறைய பெண்கள், முக்கியமாக பெண்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க.
1: இப்போ இங்கே இருக்கிற பெண்கள்லாம் போய் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு செய்கிறாங்க.
0: வேலை செய்ய நிறைய பேர் செய்கிறாங்க.
1: இப்போ வேறு தொழில்னா என்னென்ன பண்ணுறாங்க? வெளியிலலாம் போகிறாங்களா?
0: வெளியில் தான். ப்ரைவேட் கம்பெனிக்கு ஒசூருக்கு போகிறாங்க. பெங்களூரு அந்த மாதிரி பெரிய பெரிய நகரங்களில், திருப்பூர் கம்பெனி, திருப்பூரில் போய் பின்னலாடை நிறுவனங்களில் வேலை செய்கிறாங்க.
1: இங்கேருந்து போய் பண்ணுறாங்க?
0: வேலை செய்கிறாங்க.
1: இப்போ ஒசூருக்குன்னா அங்கே வந்து 50 கிலோமீட்டரு போயிட்டு போயிட்டு வந்துடுறாங்களா?
0: மாரண்டல்லியில் ரயில் வசதி இருக்குது. அங்கே ட்ரெயின் ஏறிட்டு நிறைய போயிட்டு போய் அங்கே வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ட்ரெயின்லேருந்து இறங்கி பைக்கில் வந்துடுறாங்க.
1: இங்கே வந்து மாரண்டஹள்ளி வந்து 12 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால அங்கே போய் ட்ரெயினில் போயிட்டு திரும்ப வந்துடுறாங்க.
0: ஆமாம்.
1: இப்போ வந்து ஒரு ஊர்லேருந்து ஒருத்தர் வரார், இங்கே வந்து என்னெல்லாம் பார்க்கலாம்?
0: இங்கே பார்த்தீங்கன்னா சின்னாரணின்னு சொல்லிட்டு ஒரு அரை டிஎம்சி தேக்கம் கொண்ட அங்கே அணையை வந்து பார்க்கலாம். மழைக்காலங்களில் பல்வேறு அருவிகள் அந்த சைடு இருக்குது.
1: இயற்கையாக உருவாக்கக்கூடிய அருவிகள்,
0: இயற்கையாக உருவாக்கக்கூடிய அருவிகளை கண்டு ரசிக்கலாம். பூங்காவில் போய் கொஞ்சம் நேரம் கழிக்கலாம். அப்புறமா தேன்கனிக்கோட்டை பேட்டரசாமி கோயிலில் அங்கே இருக்குது. தடிகள் மலை கோயிலில் ஒன்று இருக்குது, அதெல்லாம் ரசிக்கலாம்.
1: அதெல்லாம் இங்கே ரசிக்கலாம். அதுதான் வந்து பிரசித்தியான இடம்.
0: இடம், ஆமாம்.
1: இப்போ பஞ்சப்பள்ளியினுடைய மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு பேர் என்னங்க?
0: அந்த மலைக்கு பேர் குட்டூர் கோயில் ஒன்று இருக்குங்க. குட்டூர் கோயில்னு சொல்லுவாங்க. அது மேற்கில் இருக்குது. அந்த மலைக்குன்னு பிரதானமான பேர் எதுவும் இல்லை. அது காவேரி வனச்சரகத்தை இணைக்கிறதா சொல்கிறாங்க. அது முழுமையான தகவல் எனக்கு தெரியல.
1: ஆனால் இந்த மழை இருக்கிறதுனால எப்பயுமே வந்து ஒரு தென்றல் காற்று வீசக்கூடிய இடமா?
0: ஆமாம், எப்பயுமே காற்று இங்கே அதிகமாக இருக்குங்க.
1: இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1000 ஏக்கருக்கு பக்கமாக வந்து தென்னை மரங்களும் பாங்கு மரங்களும் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இங்கேருந்து பார்த்தா பயணித்து வரும்போது பார்த்தா அவ்வளோ தெரியுது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் எங்கே வெளியில் போகுதுங்களா, என்ன பண்ணுறாங்க?
0: இல்லை, இது பிரசித்தி மாரண்டல்லிக்கு இந்த சைடு அந்த சாமனூர் நலம்பட்டி பஞ்சப்பள்ளி இது தேங்காய் வந்து பிரசித்தி பெற்ற தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே தண்ணி வந்து சேம்பரமாக இருக்கனால தேங்காய் பாக்கெல்லாம் அதிகமாக இங்கே விளைவிக்கிறாங்க.
1: இப்போ இந்த டேமனுடைய பாசனம் தான் வந்து இங்கெல்லாம் பாயுதுங்களா?
0: ஆமாம், நிலத்தடி நீர் உயருதுங்க. தண்ணி டேமில் இருக்கிறனால நிலத்தடி நீர் மட்டும் உயருனால கிணத்துல எப்பயும் தண்ணி இருக்கிறனால அதை வச்சு பாசனம் செஞ்சுக்கிறாங்க விவசாயிங்க.
1: செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து எங்கேயுமே வந்து விவசாயம் இல்லாத ஒரு தரிசு நிலமாக நம்ம பார்க்கவே முடியாது.
0: முடியாது. எல்லாம் நெல் விளைவிக்கிறாங்க. மற்றவங்க தேங்காய் பாக்கு செடி நடுறாங்க, வாழை.
1: இப்போ மற்ற ஊர்கள்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நாற்று வாங்கணும் அப்படின்னா பஞ்சப்பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அந்த மாதிரி வந்து நிறைய அமைச்சிருக்காங்களா என்னங்க?
0: நாற்று பண்ணை எதுவுமே இங்கே அப்படி அமைக்கலைங்க. தேங்காய் நாற்று கிடைக்கிது, சிலர் செய்கிறாங்க, அந்த வியாபாரம் செய்கிறாங்க, அவ்வளோதான்.
1: அந்த மாதிரி தேங்காய் கண்ணு கிடைக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஊர் தான் இந்த பஞ்சப்பள்ளி. ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
0: நன்றி, நன்றிங்க.
1: பஞ்சப்பள்ளியில் நூலகத்தினுடைய வசதியெல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஊர்ப்புற நூலகம் இருக்குது. அந்த ஊர்ப்புற நூலகத்தின் பணியாளர் ரம்யா அவங்கள நம்ம சந்தித்து பேசுகையில், அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இங்கே எவ்வளோ உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கம்மா?
2: 846 உறுப்பினர் சேர்த்துருக்கோங்க சார்.
1: 846 உறுப்பினர்கள் சேர்ந்து இங்கே இருக்கிற இந்த நூலகத்தை வந்து மக்கள் படிக்கிறாங்க.
2: ஆமாங்க சார்.
1: இப்போ எங்கள் பள்ளி மாணவர்கள்லாம் இருப்பாங்க, கல்லூரி மாணவர்கள் இருப்பாங்க, அதே போல் அரசு போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் பயன்படுத்திக்கிறாங்களா?
2: ஆமாங்க சார், பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் அதிகமாக வரணும். கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே கூட கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. புக்ஸு, மேக்ஸிசன் புக்கு எல்லாம் மாதத்துக்கு 40 புக்கு வருதுங்க சார். வந்து எல்லோரும் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கினா சந்தோஷமா, எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது.
1: இதுக்கான முயற்சிகளும் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. இங்கே இருக்கிற மக்களும் வந்து எடுத்துகிட்டு பயன்படுத்திக்கிறாங்க.
2: இங்கே வர்றவங்க கிட்ட நாங்கள்

0: சொல்லிட்டே தான் இருக்கிறோம்.
1: ம்
0: வந்து நீங்கள் சாட்டர்டே சண்டே எல்லாம் கூட இருக்குது, ஃப்ரைடே மட்டும்தான் லீவு, மற்ற கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் லீவு. ஈவினிங் மார்னிங் இந்த மாதிரி இருக்கும். காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், திரும்ப சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டைம்.

இந்த ஊரினுடைய மிக சிறப்பு அப்படின்னா வந்து சின்னாறு டேமு அப்படின்னு ஒரு டேம் இருக்குது. அது வந்து வனத்துறையை ஒட்டி மலைப்பகுதியை ஒட்டி இருக்குது.

0: அதனால் வந்து எவ்வளோ பரப்பில் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு அளவீடு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிறப்பை பற்றி சொல்கிறதுக்காக ராஜாமணி என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: இப்போ இங்கே சின்னாறு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, இது பல பாசனத்துக்கும் போகுது, பல ஏக்கர் வந்து பாயுதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மீன்லாம் வந்து கிடைக்குமா?
1: கிடைக்கும், 6 மணிக்கு கிடைக்கும். வந்தீங்களா?
0: காலையில் 6 மணிக்கே வரணும்.
1: ஆமாம், காலையில் 6 மணிக்கு வாங்க சார்.
0: இப்போ வந்து என்னென்ன மீன் கிடைக்கும் இங்கே?
1: டேம் மீன், ரோகு, பட்டு மீன் கிடைக்குதுங்க, அணை மீன் எல்லாமே கிடைக்குது. 4 ரகமும் கிடைக்குது.
0: 4 ரகம் கிடைக்குது.
1: ஜிலேபியும் கிடைக்குதுங்க.
0: ஜிலேபியும் கிடைக்குது. இப்போ வந்து என்ன ரேட்டு கிடைக்கும் இங்கே?
1: இங்கே வந்து 160-170 போகும்.
0: போகும். ஆனால் காலையில் 6 மணிக்கே வந்து.
1: ஆமாங்க, இட்டோட வந்துருந்தேங்க.
0: எவ்வளோ வேணாலும் கிடைக்குமா?
1: இல்லை சார், அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ குறிப்பிட்டு அவ்வளோ தான், 3 கிலோ 5 கிலோ இப்படி தாங்க.
0: இப்படி தான் கொடுப்பாங்க. அது இப்போ அது மாதிரி எவ்வளோ பேர் பிடிப்பாங்கல்ல, அவங்களே பிடிப்பாங்களா?
1: இல்லை, பிடிக்கிறாங்க, நிறைய பேர் பிடிக்கிறாங்க. அதுக்குன்னு ஆள் வந்து வச்சுக்கிறாங்களா கவர்மெண்ட்டில்? அவங்க ஆளுங்க பிடிச்சி 3 கிலோன்னு ஒப்படைச்சிடுறாங்க.
0: ஒப்படைச்சிடுறாங்க.
1: நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மின்கூட்டிலே உங்ககிட்ட நாங்கள் கையில் தாங்கிக்கணும். அப்போ தான் மீன்.
0: அதாவது அரசாங்கத்தின் மூலமாக வந்து ஆட்களை பிடிச்சி அதை அப்படியே விற்கிறாங்க, சொசைட்டி மூலமாக?
1: ஆமாம், சொசைட்டி மூலமாக விற்கிறாங்க.
0: இப்போ அங்கெல்லாம் கடலில் இருக்கா, அங்கெல்லாம் வந்து சாப்பிட முடியுமா?
1: அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அங்கெல்லாம் தனியாக நீ செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். எங்கே
0: பண்ணிக்கலாம்
1: அங்கெல்லாம் கூட.
0: இப்போ எடுத்து கொடுத்து சமைக்கிற மாதிரி இருக்கா?
1: அங்கே இருக்க, அங்கே பக்கம் கடை இருக்க, அங்கே எடுத்து சமையல் பண்ணலாம்.
0: இயற்கை சூழ்ந்த ஒரு சிற்றூரை பற்றி தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு வேறொரு ஊர் சிறப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி. நேரலை

நேயர்கள், இதுவரை ஊர் சிறப்புகள் கேட்டீர்கள். இன்றைய சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் பஞ்சப்பள்ளி ஊர் சிறப்புகள் கேட்டீர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் ஏரியூர் கே கார்த்திக். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கல்வி, சுகாதாரம், வீட்டு வசதி, விளையாட்டு, அறிவியல், நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மகளிர் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் மகளிருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மகளிர் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். சுய உதவிக் குழுக்கள் மூலமாக மகளிருக்கு கடனுதவி அளிப்பதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அறிவியல், விண்வெளி, புதுமை கண்டுபிடிப்புகளில் மகளிரின் பங்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் மகள்கள் அனைத்து துறைகளிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: அமர்நாத் புனித யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு அஜித் தோவல், ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா, எல்லை பாதுகாப்புப் படை, மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் தலைமை இயக்குநர்கள் இதில் பங்கேற்றனர். அமர்நாத் புனித யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் 90 நாட்களுக்கு இந்த கட்டுப்பாடு செயல்பாட்டில் இருக்கும் என்று கூறியுள்ளது. நுகர்வோருக்கு ஒரு நாளில் அதிகபட்சமாக 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பிரச்சினை காரணமாக டீசல் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரக்கு, வேளாண், பயணிகள் போக்குவரத்து, அவசர சேவைகள், தேசிய பாதுகாப்பு சேவைகளுக்கு டீசல் பயன்பாடு முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு ஹைஸ்பீட் டீசல் விற்பனையில் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ராணா காலமானார். அவருக்கு வயது 49. ஆசிய துப்பாக்கிச் சுடும் போட்டியில் தங்கப்பதக்கங்களை வென்ற ஜஸ்பால் ராணா பயிற்சியாளராக பணியாற்றி வந்தார். ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியுடன் புதுதில்லி திரும்பிய நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தில்லி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்ததாக தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சங்க தலைவர் திரு காலிகேஷ் நாராயண் சிங் தெரிவித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் என்று கூறியுள்ளார். சர்வதேச போட்டிகளில் இந்தியாவுக்காக பல்வேறு பதக்கங்களை வென்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவரது அர்ப்பணிப்பையும் விளையாட்டுத்துறையில் அவரது ஈடுபாடும் இளையோருக்கு எப்போதும் ஊக்கம் அளிக்கும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் நாட்டிற்கு பதக்கங்களை வென்று பெருமை சேர்த்தவர் ஜஸ்பால் ராணா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பயிற்சியாளராகவும் அவரது பங்களிப்பு மூலம் இளைய விளையாட்டு வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த விளையாட்டு வீரர் மட்டுமன்றி திறமையான பயிற்சியாளர் என்று தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்திய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள செய்தியில் ஜஸ்பால் ராணா சிறந்த வீரராகவும் பயிற்சியாளராகவும் திகழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் மகத்தானது என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி மற்றும் பாதுகாப்புக்கான உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ள அவர், குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்கினால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே குழந்தை தொழிலாளர் முறை என்பது சமூகத்தில் நிலவி வரும் பெரிய குற்றம் என்று தமிழகத்தின் தருமபுரி மாவட்ட தொழிலாளர் நல உதவி ஆணையர் திரு ராஜசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்னைக்கு June 12 குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் முறைன்றது இந்த சமுதாயத்துக்கு நிலை வர்ற ஒரு பெரிய ஒரு குற்றத்துல அது ஒண்ணு. நீங்க எங்காவது குழந்தைகள் பணிபுரியறத பாக்குறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது 10 9 8 அப்படிங்கிற ஒரு கட்டணம் இல்லாத தொலைபேசி எண் இருக்கு, பென்சில் அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்கு. இதுல எதுல வேணாலும் நீங்க புகார் கொடுக்கலாம். உங்களோட அடையாளங்கள் எதுவும் தேவைப்படாது. இந்த புகார்கள் மூலமா நாங்க ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல குழந்தை தொழிலாளர் இருப்பது உறுதி செய்யப்பட்டா அந்த குழந்தைகளை மீட்டு மீண்டும் இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு சிறந்த மனிதரா வர்றதுக்கான ஒரு முயற்சியை நாங்க மேற்கொள்வோம். அந்த பணியமர்த்தினாங்க இல்லையா, அந்த வேலையளிப்போருக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கு. இந்த சட்டங்களில் உள்ள தண்டனைகளை பெற்றுத்தருவோம்.

0: இந்தியாவில் நீண்டகாலம் பிரதமராக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் பிரெஞ்ச் ஹில் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பிராட் ஷர்மன் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் அமெரிக்காவும் பழமையான மற்றும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகள் என்று கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா கூட்டமைப்பும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிறுவனமான வார்பர்க் தலைவர் சார்லஸ் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு நரேந்திரமோடி தலைமையில் இந்தியா உலகிலேயே மிகச்சிறந்த பொருளாதார நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனமான சிஸ்கோ நிறுவன தலைவர் ஜீது பட்டேல் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான இந்தியா தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். அரிசி, கோதுமை, மின்சாரம் உள்ளிட்டவற்றின் விலைவாசி உயர்வை கண்டித்து பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக 70,000 மேற்பட்டோர் ராவல்கோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த செவ்வாய்க்கிழமை பாதுகாப்புப் படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்ததை எதிர்த்தும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டக்காரர்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் இவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-6, 21-9 என்ற செட் கணக்கில் தைவானின் சூயு சென்னை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோவில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் தென்கொரியா 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கனடா போஸ்னியா ஹெர்ஜகோவினா அணியை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலாபள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று தொடங்குகிறது. இரவு 11:00 நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து இலங்கையை எதிர்கொள்கிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் ஸ்னேஹித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 8-11, 9-11, 11-7, 11-9, 12-10 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பயாஸ் ஜெயின் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனோ தாக்கர், அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தொழில் நிறுவனங்களும் வணிக நுகர்வோர்களும் பெட்ரோல் பங்குகளிலிருந்து ஹைஸ்பீட் டீசலை வாங்க மத்திய அரசு தடை விதித்துள்ளது. பிரபல இந்திய துப்பாக்கிச் சுடும் பயிற்சியாளரும் முன்னாள் வீரருமான ஜஸ்பால் ரானா காலமானார். அவருக்கு வயது 49. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 16 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: திரைசை கேட்கலாம். பூவரசன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: capo.
1: வள்ளி, ஏப்பில வள்ளி, உன் புருஷனும் நீயும் சட்டை புட்டுன்னு குளிச்சுட்டு வரணும். அங்க எங்கன்னு சுத்திட்டு இருக்காதிங்க. என்ன
2: அம்மா, இப்போதாம்மா பஸ்ஸை விட்டு இறங்கியிருக்கோம். இன்னும் 2-8 கூட வைக்கல. அதுக்குள்ளே என்னம்மா அவசரம்? சந்தோஷமாக என்றைக்கோ ஒரு நாள் தான் இப்படி வெளியே வரும். வர அப்பையும் நோய் நோயின்னு உடனே வா, சீக்கிரம் போகலாம். என்ன அர்த்தம்? கொஞ்சம் பொறுமையாக இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு போகலாமா? ஒன்றும் அவசரம் இல்லைம்மா.
3: நல்லா சொல்லுங்க, உங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? நாம் என்ன குழந்தைங்களா? ஏன் தான் இப்படி இருக்காங்க?
2: வள்ளியே, கிடைக்கிற கேப்பில் நீ வேற ஏமா? அம்மாவுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியாதா? அவங்க அப்படிதான். விடு, நாமளும் பெரியவங்களும் அப்படிதான் இருப்போம்.
3: ஆமா ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவை ஏதாவது சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் வந்துடுமே. சரி போங்க.
1: வள்ளி, ஏமா வள்ளி, அங்க உள்ள போகாதம்மா. தண்ணி நிறைய ஆழமா இருக்க மாட்டேங்குது. உள்ள போனா உள்ள இழுத்துரு போகுது. இப்படி ஓரமா வந்து குளிமா.
3: அட, இவங்க வேற வீட்டில்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா இங்கேயுமா? சுதந்திரமா ஒரு மனுஷன் குளிக்க கூட கூடாதா?
2: அம்மா விடுமா, நான் கூட தானே இருக்கேன். என்ன மாரி எங்க போயிட போறா? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பயப்படாம இருங்க.
1: சரிப்பா சரிப்பா, நான் ஒன்னும் சொல்ல. ரெண்டு பேரும் பார்த்து பத்திரமா குளிச்சுட்டு மேல ஏறிவாங்க.
2: என்ன வள்ளி, உங்க சொந்தக்காரங்களாம் இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்களாட்டுங்க ஆத்துக்கு. ஒரே சந்தோஷம் மாட்டேங்குது எங்களை பார்த்த உடனே. உனக்கு
3: இங்க பாருங்க, எப்ப பாரு என் வீட்டு ஆளுங்களை வம்பிழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? இப்ப எதுக்கு எங்க வீட்டு ஆளுங்களை கலாச்சிட்டு இருக்கீங்க? அங்க மட்டும் என்ன வாழுதான்?
2: அங்க பாரு, அங்க பாரு, உங்க அண்ணன் மாதிரி ஒருத்தன். ஐய், ஓடு ஓடு, புடி புடி புடி, துணி எல்லாம் எடுத்துட்டு போற போறாங்க.
3: இங்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
2: சரி விடுவள்ளி, நீ கோவத்துல இன்னைக்குதான் கொஞ்சம் அழகா இருக்க. பாத்தியா, ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இது மாதிரி ஆத்துல வந்து குளிச்சு சந்தோஷமா இருந்து.
3: ஆமாங்க, ஆத்துல குளிக்கிற சுகமே தண்ணி தான். எப்ப பாரு அந்த 4 செவுத்துல ஒரு வழி தண்ணியில குளிக்கிறத ஒரே அலுப்புங்க. இப்படி குளிக்கிறது தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல.
2: உண்மைதான், அது வந்து ஓடுற தண்ணியில மீனுக்கு நடுவுல குளிக்கிற சுகமே தண்ணி தான்.
3: ஆமாங்க.
1: டேய் தம்பி ராஜா, நீயும் பொண்டாட்டி எவ்வளவு நேரம் தான்டா அங்க குளிப்பீங்க? போதும், குளிச்சது மேல ஏறி வாங்க. அதே மாதிரி அங்க ஏறி வரும்போது ஏதாவது போட்டிருக்கிற துணிய கழட்டி ஒண்ணு விட்டுட்டு வாங்க, அதுதான் நல்லதுன்னு எல்லாரும் சொல்றாங்க.
3: அத்தை, துணியெல்லாம் ஆத்துல விடக்கூடாது அத்தை, அது ரொம்ப தப்பு.
1: ஏன் விட்டா என்னவா? எல்லாரும் அதை தானே பண்றாங்க. சொன்னதை மட்டும் ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வாங்க, சும்மா ஏதாவது வியாக்கியானம் பேசிட்டு இருப்பீங்க.
2: வள்ளி, அம்மா சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கும். நீ எப்ப பார்த்தாலும் ஏன் அம்மா எது சொன்னாலும் மறந்து புடிச்சுக்கிட்டே இருக்க?
1: அப்படி சொல்ற என் தங்கம்.
3: ஆமா ஆமா, நான் தான் அங்க மறந்து புடிக்கிறனாக்கும். அத்தை, இந்த மாதிரி ஆத்துல அருவியில எல்லாம் குளிக்கும் போது நம்ம போட்டிருக்க துணி, எண்ணெய், ஷாம்பு கவரு இதெல்லாம் விடக்கூடாது அத்தை. நீர்வாழ் உயிரினங்களுக்கு நிறைய பாதிப்புக்குள்ளாகும்.
1: வள்ளி, கொஞ்சம் அந்த பக்கம்லாம் சுத்தி பாருமா, எல்லாரும் துணியை விட்டுட்டுதான் வராங்க. அதைத்தான் நானும் சொன்னேன்.
3: அத்தை, மத்தவங்க பண்றாங்கன்னு அதே தப்ப நாமளும் செய்யக்கூடாது அத்தை. சோப்பு கவரு, ஷாம்பு கவரு, ஆத்துல விடுற துணி இதெல்லாம் ஆத்து தண்ணியில கலக்கறதுனால மீன், அப்புறம் அந்த தண்ணிய குடிக்கிற பல்வேறு கால்நடைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாதிப்புக்குள்ளாகுது. இந்த மாதிரி பழைய துணிகளை நம்ம மறுசுழற்சிக்கு கூட அனுப்பலாம்.
2: ஆமா வள்ளி, நீ சொல்றதுதான் கரெக்டு. பாத்தியா, எனக்கு இது தோணவே இல்லை.
1: பரவாயில்லையே தம்பி ராஜா, என் மருமக நல்ல விவரமா தான் சொல்ற. சரிம்மா வள்ளி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம்.
2: சபாஷ் வள்ளி, எப்படியோ எங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டியே.
3: ஆமா ஆமா, இத்தனை நாள் இல்லாம இப்பதான் கரெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்பதான் போங்க. அப்படி
4: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மெல்லிசை. தர்மபுரி பண்பலை, ஏற்காடு பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்திருங்கள் பண்பலையோடு.

இது உங்கள் அன்பான ஒளியலை தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான மதிய வணக்கங்கள். நேரம் 1:10.

0: தர்மபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேய விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MEMTech டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைத்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.

என்ன நேயர்களே, நம்ம தினம் தினம் நிறைய கடிதங்களை எழுதிக்கிட்டே இருக்கீங்க. என்னதான் நிறைய கடிதங்களை காற்றலையில் உங்கள் பேர் கேட்டுட்டே இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் உங்கள் பேரை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆனால் அந்த சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைக்கும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு அஞ்சல் அட்டையை எடுங்க, அதில் உங்களோட பேர், உங்களுக்கு பிடிச்ச படம் பாடல்னு எழுதி நிலைய முகவரியான அகில இந்திய வானொலி நிலையம், அதியமன் கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி தாலுக்கா, தர்மபுரி 636807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. காற்றலையிலும் உங்க கடிதம் மூலம் பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு கேட்டிருக்கிற அந்த அன்பான நேயர் யாருன்னா, பழைய தர்மபுரியிலிருந்து சுதா சத்யராஜ் அவங்க கேட்டிருக்காங்க. தலைவாசல் படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
5: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
4: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
5: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
4: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
8: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
7: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
8: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
7: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:20.
10: இப்ப ஜனனி, இப்ப நீ எங்கேயாவது பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நம்ம நேயர் கேட்ட கடிதம் மூலமா ஒரு பாட்டு கேக்குது, அந்த பாட்டு உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா உன்னோட ஃபீல் எப்படி இருக்கும்?
9: ரொம்பவே மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவேன்.
10: அப்ப அந்த மகிழ்ச்சியோட
9: அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கடித வழியில. கூத்தப்பாடியிலிருந்து பி வெங்கடேசன், நீதிக்கு தலைவணங்கு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலை நம்ம எல்லாருமே இப்போ கேட்டுடலாமா?
10: நிச்சயமா கேட்டுடலாமே.

இதையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில்.

0: தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவல்லி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 1:25. ஜனனி, நம்ம காற்றலையில கடிதம் மூலம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அடுத்ததா தனது விருப்ப பாடலை தெரிவிச்சிருக்கிறவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
8: சொல்லிடலாம். ஒட்டப்பட்டியிலிருந்து செல்வம் அப்புறம் பிரசன்னா கேட்டிருக்காங்க, 2:1 திரைப்படத்திலிருந்து.
0: நாமும் கேட்டுடலாமா? எல்லாரோட நேயர்களோட சேர்ந்து கேட்டுடலாமா? இணைந்திருங்கள் பண்பலையோடு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். ஆக்சுவலாக அந்த வேரிகோஸ் வெயின் வந்து ஒன்றும் பெரிய கேன்சராகவோ மற்றபடி உயிருக்கு ஆபத்தாகவோ வந்து ஒன்றும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் அதை ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து வேரிகோஸ் வெயின் வந்தால் பயங்கரமாக பயப்படணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இது என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த கணுக்கால் சுற்றி வந்து முதல்ல வந்து தோல் வந்து அப்படி கருப்பாக மாறும், ஒரு இச்சிங் வரும், அதாவது தினவெடுக்கும். சுற்றியுமே கால் கருப்பாக மாறி செஞ்சு பண்ணி தினவெடுக்க ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத புண்ணாக ஆறாத புண்ணாக மாறும். அது என்ன வைத்தியம் பண்ணுங்க, என்ன கட்டுக்கட்டுங்க, என்ன மாத்திரை மருந்து போடுங்க, அந்த புண்ணு வந்து நல்லாகாது. அது அப்படியே அந்த புண்ணு பரவ ஆரம்பிக்கும், செய்யும் பண்ணும்.

0: சிலருக்கு வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங்கா, அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து புண்ணை வந்து அவங்க கண்டுக்காத விட்டுட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நமக்கு டேஞ்சர் ஆரம்பிக்கும். அது உடனடியாக பார்த்து எதனால என்ன ஏதுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அந்த ஆறாத புண்ணை வந்து நம்ம ஒரு வருடக்கணக்காக விட்டுட்டோம் செஞ்சிட்டோம்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணுனா நைட்டு வந்து படுத்தீங்க செஞ்சீங்க பண்ணிங்கன்னா அந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த குறக்கால் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த குறக்கால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வந்து அந்த கெண்டைக்கால் சாதையில் வலி எடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இது இல்லாத செய்யாத இந்த வலி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நைட்டு வந்து படுக்கும்போது தான் இருக்கும், பகலில் நீங்கள் நடமாடிட்டு இருக்கும்போது செய்யும்போது எந்த வலியும் இருக்காது செய்யாது. பட் ஆனால் நைட்டு வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் செஞ்சிடும். ஆக ஃபஸ்ட்டு வந்து கருப்பாக மாறும், புண்ணு வரும், ரெண்டாவது மூணாவது வந்து அந்த இடத்துல வந்து கெண்டைக்கால் சதையில் வந்து ஒரு குறக்கால் மாதிரி வந்து கிராம்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு சுந்து அந்த வெயின், அதாவது அந்த வந்து ரத்த நாளங்கள் சுருண்டிருக்கு இல்லையா, அதில் அடிபட்டோ இல்லை வந்து தன்னாலேயோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால்லேருந்து அப்படியே ரத்தம் பீச்சு அடிக்கும், இந்த பைப்பிலலாம் வருது பாருங்கள், அந்த மாதிரி சர சர சர சரன்னு வரும், அந்த மாதிரி பீச்சு அரிசிக்கிட்டு ஓடியாருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நரம்பு வந்து வீங்கியிருந்து அது தன்னாலே ஓப்பன் ஆகிடும், ப்ரெஷர் தாங்காத செய்யாத அது வந்து ஓப்பன் ஆகி செஞ்சு பண்ணி ரத்தம் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ரத்த நாளங்கள் வந்து வீங்கி இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சு அப்படின்னாலும் வந்து அந்த இடத்துலேருந்து ரத்த கசிவு வந்து கடுமையாக வந்து ஆகிடும். நீங்கள் வர்றதுக்குள்ளேயே வந்து ஒரு 1/2 லிட்டர் பக்கம் ரத்தம்லாம் வந்து கசிஞ்சு மயக்கம் போட்டு வந்தவங்கெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், செய்கிற பண்ணுறேன். ஆக இதெல்லாம் தான் வந்து மேஜரான சிம்டம்ஸு. எது இந்த வேரிகோஸ்வெயின் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஆறாத புண், அந்த ஆறாத புண்ணை வந்து நீங்கள் வருடக்கணக்காக கண்டுக்காத விட்டுட்டீங்க செஞ்சிட்டிங்கனாக்கா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஒரு கடி மாதிரி வந்து காலை சுற்றி வந்து கடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது வந்து உங்களுக்கு ஒரு நமைச்சலை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும் செய்யும் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு வந்து அந்த கிராம்ஸ், இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அதாவது இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வலி எடுத்து செஞ்சு பண்ணி அதை எந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது செய்யாது பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த கசிவு, அந்த ரத்த நாளங்கள் சுருண்டுறதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. இது எல்லாமே இருக்கு செய்து பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாமே நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாத வேலைகளாக இருக்கும். ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்கிறார், செய்கிறார், பண்ணுறாரு, 15 வருஷமாக இருக்கிறாருனாக்கா அவரை போய் இன்றைக்கி வேறு வேலை செஞ்சுக்கோனாக்கா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதை எப்படி நம்ம வரா தடுக்கலான்றதை பற்றி அடுத்த சில தினங்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில்.

0: அடடா, அழக கடிதத்துக்கு வந்து பாட்டாவே படிச்சிட்டியே. சரி, அடுத்து அந்த அன்பன நேயர் யாருன்னு சொல்லிடலாமா?
1: மங்களாபுரத்திலிருந்து ராஜசேகர்.
0: கண்ணுக்கு மை என்ற படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பாடலாக கேட்டிருக்காங்க. சந்தூர்லேருந்து ஆர் கோகுல் கேட்டிருக்காங்க. நினைக்க தெரிந்துமே படத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இணைந்திருங்கள், பண்பலையோடு கேட்டு ரசிக்கலாம்.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நேயர் விருப்பம்.
1: தர்மபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுஅள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் பண்பலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு துறைகளில் மகளிரின் பங்களிப்பு இன்றியமையாததாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் மேம்பட தமது தலைமையிலான அரசு அயராது உழைத்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார். நிதி உள்ளடக்கம் தொடங்கி தொழில் முனைவோர் வரை அனைத்து துறைகளிலும் மகளிர் தனி முத்திரை பதித்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். கல்வி, சுகாதாரம், தூய்மை, விளையாட்டு, வீட்டு நிர்வாகம், அறிவியல், ஆட்சிமுறை உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் பெண்கள் பரவலாக சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் கூறினார். ட்ரோன் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளில் மகளிரின் பங்கு அதிகரித்து வருவது புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதோடு நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்துள்ளார். மகளிரின் நிதி ஆளுமையை உறுதி செய்யும் வகையில் மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு மத்திய அரசு முழு வீச்சில் ஆதரவு அளித்து வருவதாக கூறிய பிரதமர், மகளிர் தங்களது முழு திறமையையும் உணர்ந்து தேச கட்டமைப்பிற்கு வலுவாக பங்காற்றும் வகையில் வேலை வாய்ப்புகளையும் ஆளுமையையும் அவர்களது மாண்பையும் மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக கூறியுள்ளார். விண்வெளி, படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், அறிவியல் துறைகளிலும் பெண்கள் உத்வேகத்துடன் செயலாற்றுவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். தேச கட்டமைப்பில் மகளிர் நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள் என்று கூறியுள்ள பிரதமர்,

0: தன்னிகரற்ற திறமைகளாலும் அனைத்து தளங்களிலும் மகளிர் எழுச்சியுடன் செயலாற்றி பாரத தாய்க்கு பெருமை சேர்ப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பிரதமரின் தூய்மை இந்தியா, ஜல்ஜீவன் திட்டங்கள் போன்றவை மகளிருக்கு முன்னேற்றத்தை அளித்துள்ளதாக திருச்சி கிராமாலயா நிறுவனர் திரு தாமோதரன் தெரிவித்துள்ளார்.
1: பாரத பிரதமர் திருமிகு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகாலம் ஆட்சி செய்து மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி இன்று அனைவராலும் பாராட்டப்பட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அவரது ஆட்சி காலத்தில் தூய்மை இந்தியா திட்டமும் ஜல்ஜீவன் மிஷன் திட்டமும் மிக முக்கிய பங்காற்றின. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 10 கோடியே 90 லட்சம் வீடுகளில் இந்தியா முழுவதும் தனிநபர் இல்ல கழிப்பறைகள் கட்டப்பட்டு பெண்களுக்கும் வளரின பெண்களுக்கும் உதவி செய்துள்ளது.
0: வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச உத்தரவாத கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,650 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் உணவு பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதலை வலுப்படுத்தி விவசாயிகளின் வருவாயை பெருக்கும் வகையில் இத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர், மண்டி விலை நிலவரங்கள் மற்றும் பதப்படுத்திய வெங்காயத்தின் தரத்திற்கு ஏற்பவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப கொள்முதலை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் விலை நிர்ணயம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் 132 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டு வரும் குடியரசுத் தலைவர் பூங்காவின் கட்டுமான பணிகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். அங்குள்ள ராணுவ பயிற்சி நிறுவனத்தில் நடைபெறும் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் நாளை அவர் பங்கேற்கிறார். தொலைக்காட்சி, வானொலி தொடர்பான சேவைகள் மற்றும் பொது விவாதங்களுக்கான வரைவு தொலைத்தொடர்பு விதிகளை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தொலைத்தொடர்பு சட்டம் 2023 கட்டமைப்பிற்குட்பட்டும் 1885 ஆம் ஆண்டு தந்தி சட்டத்திற்குட்பட்டும் இந்த புதிய வரைவு விதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 2 நாள் பயணமாக இன்று சுவிட்சர்லாந்து செல்கிறார். அந்நாட்டு அதிபர் கை பார்மலினை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்து அந்நாட்டு முன்னணி தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடுகிறார். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில் பாடி அரசு நிகழ்ச்சிகள் தொடங்குவது தொடர்பாக பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவின் மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள் முருகன் அடங்கிய அமர்வு 8 வாரங்களில் இதற்கான பதிலளிக்க ஆணை பிறப்பித்துள்ளது. MBBS இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்கான நேரம் 195 நிமிடங்களாக அதிகரித்து தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறு நுழைவுத் தேர்வு பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:30 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவேடுகளில் கையெழுத்து மற்றும் பிற நிர்வாகப் பணிகளுக்காக இந்த கூடுதல் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகளுக்கு தேர்வு முறை உகந்ததாகவும் வசதியாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்நடவடிக்கை என்றும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1st முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை இன்று திறக்கப்படாத நிலையில் வடிமுனை குழாய் கிணறுகளை கொண்டு குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்நடவடிக்கை என்று கூறியுள்ளார். வாய்க்கால்களை தூர்வாரவும் போதிய அளவில் உரங்களை இருப்பு வைக்கவும் தினமும் தடையற்ற மும்முனை மின்சாரம் 18 மணி நேரம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. மேட்டூர் அணையை திறந்து கடைமடை பகுதி வரை தண்ணீர் சென்றடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கடலூரில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீட்

0: நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணாக்கர் சேர்க்கை குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை குறித்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உரையாற்றிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், குழந்தை தொழிலாளர் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அரசு தீவிர முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார்.
1: வேலைக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முழுமையாக கல்வி வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட முழு நோக்கமே. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணாம ரெகுலராகவே நீங்க இனிமே போயிட்டு குழந்தை தொழிலாளர் இல்லா தமிழ்நாடு என்ற அந்த பெயரை எடுக்க வேண்டும். குழந்தைங்க சுதந்திரமா நிம்மதியா நீங்க செயல்படணும். கல்வி குழந்தைகளின் பிறப்பு உரிமை.
0: திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் இணையவழி பட்டா மாறுதல், தானியங்கி பட்டா மாறுதல் தொடர்பாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவிகள் திருக்குறளை 1330 குரலில் இருந்து முதல் குரல் வரை 15 மணி நேரத்தில் தலைகீழ் வரிசையில் எழுதி சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விருதுநகர் சாத்தூர் அருகே சுப்பையாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் யாசினி, பவித்ரா, சாருமதி, மதுஸ்ரீ, மதுஷா, மாதவி, ஸ்ரீவர்ஷினி ஆகிய 7 மாணவிகள் 1330 திருக்குறளிலிருந்து தொடங்கி 1வது திருக்குறள் வரை தலைகீழ் வரிசையில் 15 மணி நேரம் தொடர்ந்து எழுதி முடித்து சாதனை நிகழ்த்தினர். மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் பார்வையிட்டு மாணவிகளை ஊக்கப்படுத்தினர். விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன்.
0: நெல்லை மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 8வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்ந்து 90.40 அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். களக்காடு தலையணையில் 9வது நாளாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இன்றைய முதல் போட்டியில் இங்கிலாந்து இலங்கை அணிகள் மோதுகின்றன. நாளை மறுநாள் நடைபெறும் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச கட்டமைப்பின் முதுகெலும்பாக மகளிர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வெங்காயத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1650 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி மாணாக்கர் சேர்க்கை தொடர்பாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானிலை அறிக்கை கேட்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கன்னியாகுமரி நெய்யூரில் 93.5 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக தொண்டியில் 39.5 டிகிரி செல்சியஸும் சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.8 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடலோர ஆந்திர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம்.

கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் புதுவை பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடகா மற்றும் கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.

12, 13, 15 ஆகிய தேதிகளில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் அனைவருக்கும் பிற்பகல் வணக்கங்கள். நேரம் பிற்பகல் 2 மணி. நாம் இணையவிருக்கிறோம் விவசாய அரங்கம்.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na best ah sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
4: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேலா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் அண்ட் பிரிச்சஸ் காரை பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility na ella tarathiyum pettirukku. Inga work pandra faculties la 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms oda learning enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500509984.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
8: என்ன முத்தழகு, நேத்திக்கு உங்க வீட்டுல ஒரே கூட்டமா இருந்துச்சு, என்ன விசேஷம்?
9: அதுவா கையிலக்கா, ரொம்ப நாள் கழிச்சு ஊர்லேருந்து அப்பா அம்மா அத்தை மாமா பாட்டி எல்லாரும் வந்திருந்தாங்க.
8: ஓ, அதுதான் விஷயமா? அதான் உன்னோட முகம் இம்புட்டு பொலிவா இருக்கா?
9: ஆமாக்கா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பாக்குறேன்ல, அதனாலதான்.

0: ஆ, இவ்வளவு சந்தோஷம்.
1: சரி சரி, உன் தோட்டத்துல ஏதாவது காய்கறி இருந்தா கொஞ்சம் குடம்புல. வீட்டுல காய்கறிங்க தீந்து போச்சு, சமையலுக்கு வேணும் முத்தழகு, சட்டன்னு கொஞ்சம் எடுத்துட்டு வாமா.
0: நீங்க வேற, போன வாரம் தான் இருந்த எல்லா செடிகளையும் எடுத்து விட்டேன், இப்ப எந்த செடியுமே இல்லை.
1: அப்படியா, என்ன ஆச்சு? நல்லா வளர்ந்திருந்த செடிகளை எதுக்கு புள்ள எடுத்த?
0: என்னால சரியானபடி பராமரிக்க முடியலக்கா. அதுவும் இல்லாம அதுல எனக்கு ஒரு லாபமும் இல்லை, அதனாலதான்.
1: ஓ, அதுதான் விஷயமா? அப்ப வேற ஏதாச்சும் பயிரிட வேண்டியது தானே?
0: வேற எதுவும் எனக்கு தெரியாதேக்கா.
1: அப்படின்னா நான் உனக்கு ஒரு யோசனை சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க கோவக்காய் சாகுபடி பண்ணி நல்ல லாபம் பார்த்து வராங்க. நீயும் கோவக்காய் சாகுபடி பண்ணாதான் என்ன?
0: கோவக்காவா? ஆனா எனக்கு அது பயிரிட தெரியாதேக்கா.
1: எல்லாம் விவரம் தெரிஞ்சு பழகிக்க வேண்டியதுதான். எதையும் கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொடர்ந்து முன்னேற முடியும்.
0: அக்கா, அப்படின்னா நீங்க இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க?
1: அப்படி வா வழிக்கு. தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் ஹனுமந்தபுரம் டி சுந்தரவடிவேல் அவங்க சொல்ற தகவல்களை முதல்ல கேளு புள்ள.
2: கோவக்காய் சாகுபடி பற்றி சொல்லுங்களேன். அது எப்படி வந்து அது பதியன் போடணுமா, எப்படி அது உற்பத்தி செய்யறது, நட்டு எப்படி அதை கொண்டு வரதுங்க?
3: 2 வருஷத்துக்கு அப்புறம் பட்டு செடிகளை வெட்டிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, அதில் அந்த தோட்டத்தையே காலி பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே விட்டா 2 வருஷத்துக்கு இல்லை அதிகபட்சம் 3 வருஷம் அந்த தோட்டத்தை அதுக்கு மேலே வச்சுருந்தா ஈல்டு வராது, துருப்பு அதிகமாக ஓடாது. அந்த தோட்டத்தை வெட்ட சொல்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த கட்டைகளை எடுத்துன்னு வந்து 2 கணு இருக்கிறா போல தரிசிக்கணும், கரும்பு புல் கட்டுறா போல. ஒரு கணு வந்து பூமியில குழி வெட்டிட்டு தூள் வரம் போட்டுட்டு ஒரு கணு தூள் அமைச்சிடணும், ஒரு கணு வந்து மேல நிக்கிற போல வைக்கணும்.
2: அந்த மாதிரி நடணும்.
3: ஆமா, நடணும். ஆனா அந்த கட்டையை வந்து சாணி பால் கரைச்சிட்டு அந்த கட்டையை துவச்சி போட்டுணும் ஃபர்ஸ்ட், ஒரு நாள் முன்னாடியா கட்டிங்களை துண்டு துண்டா தரைக்கிறீங்களா அந்த கட்டையை வெத புள்ளதான். அப்புறம் எடுத்து நம்ம நடணும், எருவுல நட்டுட்டு அப்புறம் ஒரு புல் மேல வச்சுட்டு ஒரு புல்ல உள்ள அமைச்சிட்டு வெயில் போட்டு மூடிடணுங்க. அது
2: எவ்வளோ இடைவெளியில் நடணுங்க?
3: 8 அடிக்கு ஒன்று நடணும் சார்.
2: அதுக்கு நிலம் தயார் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணுறதுங்க?
3: நம்ம சாதா ஏர் ஓட்டுறா போல டிராக்டர் வச்சு ஏர் ஓட்டுறது புழுதி ஓட்டிடணும். இப்போ குழியிலே டைரெக்டாக நடத்தில்லை இந்த கட்டிங்கில். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா, அந்த பித்து விற்கிதுங்களா தேங்காய் கோக்கனட், அதை மூட்டை கணக்கு வாங்கிட்டு வந்து கவர் வாங்கிட்டு வந்துடுவோம். கவர் வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு கவருக்கு 3 கட்டை சொருவிடுவோம் அந்த பித்தை போட்டு.
2: சரி, காயர் பித்து.
3: ஆ, பித்தை போட்டு 3 கட்டை சொருவிட்டுன்னு வேதப்புள் கட்டிங்களா அப்படியே ஒரே இடமா வச்சு வெக்க போட்டு மூடிட்டு
2: நர்சரி மாதிரி வந்துடும்.
3: நர்சரி போல முளைச்சிடும். நமக்கு முளைக்காது அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம தோட்டத்துல போய் கட்ட போட்டோன்னா எதனா ஒரு குழியே வேஸ்டா போயிடும், முளைக்காத போயிட்டு. இது முளைச்சது வரைக்கும் கரெக்டா
2: முளைக்கிறதுங்கிறது அந்த கட்டையில இருந்து துளிர் வர்றது.
3: துளிர் வர்றது தான். அப்படியே அந்த கவரை கட் பண்ணிட்டு அந்த தூள் வாரத்தில் அப்படியே வச்சிருவோம் சார்.
2: அந்த கட்டையை அந்த மாதிரி அந்த தேங்காய் நார் காயற்பித்தில போட்டு வச்சிருந்தா எவ்வளோ நாள் அது தூள் வர ஆரம்பிக்குங்க?
3: 12 நாள் வந்து 5 நாளுக்குள்ளதை
2: வந்துடும். அதை எப்போ எடுத்து வைக்கலாங்க, எவ்வளோ நாள் கழிச்சு வைக்கலாம்
3: அதை? அதாவது அதுவும் ஒரு மீச கொடின்னு ஒரு வரும் சார், அது அதை போய் சுத்த ஆரம்பிச்சிடும். அந்த முளைச்சி 1.5 அடியெல்லாம் கூட பரவாயில்ல, ஒரு 2 அங்கலம் வந்துட்டா கூட எல்லா கட்டையும் முளைச்சிச்சா நம்ம தீங்கி வச்சிடலாம்,
2: நிலத்தில் வச்சிடலாம்,
3: நிலத்தில் வச்சிடலாம். அது டைரக்டா வைக்கிறன்னா நீ அதெல்லாம் பார்க்கறது அதில் வெக்கில எடுத்துட்டா தானே முளைச்சி தானே மேலுக்கு வரும். அந்த சமயம் நம்ம அந்த சிகிர் மெலார் சொன்னதுல சவுக்கு மெலாரோ ஏதோ ஒன்று செடி மெலாரு எதனா ஒன்று அந்த கொடி பிடிச்சி மேலே ஏறதுக்கு
2: அதுக்கு வந்து சொறி விட்டா சார்ந்து வர்றதுக்கு ஏதாவது நட்டு வைக்கணும்.
3: அது நம்ம பந்தல் மட்டும் போயிட்டு இருப்பாடு தான் நம்ம பந்தல் போட இறங்கணும்.
2: பந்தல் வந்து எத்தனை அடியில் போடுவீங்க?
3: குழி எவ்வளவு லெவலுக்கு அதே லெவல் கால் போடும் சார்.
2: 8 அடிக்கு ஒரு செடி வைக்கும் போது
3: அதே லெவலுக்கு ஒரு கொம்பு நட்டுரும், மூங்கில் கொம்பு.
2: நடும்போது அந்த குழியெல்லாம் எவ்வளவு ஆழத்துல வைக்கணுங்க? இது அந்த கட்டையை வைக்கிறது,
3: கட்டையை வைக்கிறது நம்ம குழி வந்து நம்ம எல்லாம் 3/4 அடி நோண்டிடுவோம் சார்.
2: குழி எடுக்கணும்,
3: குழி எடுத்துட்டு அதுல எரு கொட்டிட்டு வந்தாங்க, எரு கொட்டிட்டு அப்போ அந்த முளைச்ச
2: செடியாக இருக்க
3: செடியில் அதை எடுத்துன்னு வந்து அந்த பாலித்தீன் இது கட் பண்ணிவிட்டு அப்படியே எரு கலைச்சி அப்படியே உள்ளே வச்சுருவோம் சார்.
2: சரி,
3: அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே
2: அது பக்கத்தில் இந்த குச்சி மாதிரி நட்டு வச்சிடணும்.
3: குச்சி போல் நட்டு வச்சுன்னா அதை ஒட்டிக்கினே அது பிடிச்சிக்கினே மேலுக்கு போகிறோம். அது வர சொல்ல 3/4 வருஷம் போனவொடனே நம்ம பந்தல் போட இறங்கிடுவோம்.
2: பந்தல் எவ்வளோ உயரத்தில் போடுவீங்க?
3: எங்கள் கணக்கு வந்து ஒரு 6 அடி போடுவோம் சார். இப்போ சாதாரண இப்போ நம்ம ஒரு 5 அடி 5 அடி 2 அங்கலம் இருக்கிறாங்க,
2: தலை மோதாத அளவுக்கு
3: 5 அடி 2 அங்கலம் வரும், அதனால ஒரு 6 அடியே போட்டுருது.
2: அந்த பந்தல் அமைப்புங்கிறது எப்படி செய்வீங்க, என்னென்னலாம் பயன்படுத்தி எந்த மாதிரி அமைப்பு எப்படி பண்ணுவீங்க?
3: அதான் சார், கம்பி

0: கம்பி வாங்கி கொம்புக்கு கம்பி தான் போகும். அப்புறம் வந்து நடுமை கேப்புக்கு வந்து ட்ரோயன் போடுவோம் சார்.
1: 50 சென்ட் தான் பண்றீங்க இல்லைங்களா?
0: ஆமாம்
1: இந்த கோவக்காய்ங்கிறது.
0: ஆமாம் சார்.
1: 50 சென்ட்டுக்கு எவ்வளோ குழி எடுக்க வேண்டியிருக்குங்க?
0: 50 சென்ட்டுக்கு எப்படி இருந்தாலும் 300 குழிக்கு வரும் சார்.
1: 300 குழி 300 குச்சி நடுவீங்க இல்லைங்களா? அந்த கட்டை.
0: ஆமாம்.
1: அதுலேருந்து துளிர் வரும், அல்லது வந்து இந்த காயிற் பித்தை வந்து 50 குழியிலிருந்து வரும்.
0: ஆமாம்.
1: அந்த பந்தல் அமைப்புங்கும் போது அது நடணும் இல்லைங்களா? அது சார்ந்து வர்றதுக்கு, அது பிடிச்சிட்டு வர்றதுக்கு அது பக்கத்துலேயே நடணும். அது தவிர அந்த பந்தல்ங்கிறது அதை சுற்றி போடணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதுக்கு தனியாக கொம்பு நடணும்.
0: ஆமாம், தனியாக மூங்கில் நடணும். மூங்கில் நட்டு அதுதான் ஸ்டே வச்சு அது ஸ்ட்ராங் பத்துறது. அப்படியே நம்ம போட்டு இந்த கம்பியை வலிச்சு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டே வச்சு நடுவோம், அன்னோட ஸ்டே அடிப்போம். அதே போல் இப்படி ஒரு கம்பி, இப்படியும் போவோம் கம்பி, இப்படியும் போவோம்,
1: குறுக்க குறுக்க வரும்.
0: ஆமாம், இப்படி ஒரு கம்பி போச்சுன்னா ஒரு கொம்பில் வந்து இப்படியும் போவோம், இப்படியும் போவோம் கம்பி. அப்போ தான் பேலன்ஸ் பிடிக்கும். அப்படி போய் ஸ்டே.
1: அந்த மூங்கில் கொம்பு பந்தலுக்கு போடுறது எத்தனை அடி இடைவெளியில் போட வேண்டியிருக்குங்க?
0: அதான் சார், ஒரு குழி நம்ம 8 அடி வெட்டுறோம்ல சார், அதே லெவலுக்கு கொம்பு நட்டுருவோம், பந்தல் கொம்பு. அப்போ தான் தொழியாத இருக்கணும்.
1: இப்போ மேலே அந்த பந்தல் அமைப்புங்கிறது அந்த மூடாக்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, பந்தல் அமைப்பு, அதில் என்னெல்லாம் போட்டு நீங்கள் அந்த
0: அதான் அந்த கம்பி வருதுல்ல சார், அப்புறம் அது பொட்டி வடிவாக வந்துடும். இப்போ 8 அடி 8 அடி போயிடுச்சுன்னா அப்புறம் நடுமை இதில் கேப் இருக்கலாம் சார், மேலே பார்த்தா அந்த பொட்டிக்கு வந்து டோயின் பின்னல் போட்டுரும். 6 அடிக்கு ஒன்று
1: ஏன்னா கயிறுங்களா?
0: ஆஹா, நைலான் டோயின் வரும்,
1: நைலான் கயிறு,
0: மீன் வெள்ள டோயின் வரும். அது முந்தியெல்லாம் கயிறு போட்டிருந்தோம், இப்போ
1: நைலான்
0: லைஃப் வருது,
1: நைலான்ல வந்துருச்சு,
0: நைலான்ல வந்துருது. இது நீ போட்டுட்டுனா கோவை சரிக்கெல்லாம் கட் ஆகாது. அது
1: அது எவ்வளோ இடைவெளியில் இருக்கும் அந்த?
0: அது வந்து 6 அடி இல்லை 1 ஜான் போட்டுட்டு நடு மையத்திலையும் அதே போல் பின்னல் போடணும் சார். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் போ, பின்னல் போடுற வேலை.
1: அந்த மாதிரி போட்டு விட்டு
0: கோவை சரிக்கு வந்து தான் ஸ்ட்ராங்காக போடுவோம் சார்.
1: 3 வருஷம் இருக்கும்.
0: அதுதான் சார், பொழஞ்செல்லாம் போடுறோன்னா அது வந்து ஒரு பாவத்தில் முடிக்கிறோம்ல, அதனால் அதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக கூட போட்டு முடிச்சுடுவாங்க. கோவசடி மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுவாங்க.
1: இது எவ்வளோ நாள் அந்த 6 அடிக்கு வளர்ந்து அந்த பந்தலில் ஏறணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகுங்க?
0: எல்லா செடியும் விட லேட்டாக போகிறது கோவசடி தான்.
1: அது எத்தனை மாதம் ஆகுங்க?
0: எப்படி இருந்தாலும் பந்தலில் போய் ஒரு பருத்தனை முன்னே 3 மாதம் ஆகும் சார்.
1: 3 மாதம்.
0: ஆனால் 3 மாதம் ஆகுமா கண்டி ஆரம்பத்துலேருந்து காய் வந்துடும்.
1: காய் வர ஆரம்பிச்சு
0: நட்டு
1: எத்தனை மாதத்தில் காய் வர ஆரம்பிக்குங்க?
0: எதை சொல்கிறேன், இப்போ ஒரு முளைக்கிறதுக்கு ஒரு 5, அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சே வந்துடும் துலுப்பு மேலுக்கு வந்துடும். அதுலேருந்தே 1-2 காய் அறக்காம ஒரு செடிக்கு
1: 1 மாதம் 1.5 மாசத்துல காய் வர
0: ஆரம்பிச்சு, 1 மாசத்துலயே வர ஆரம்பிச்சிடும். ஆனா ஈல்டு கம்மியா வரும்,
1: குறைவா வரும். துளிர்லாம் அதிகமா வந்து வளர வளர காய்கள் வந்து அதிகமா வரும்.
0: ஆமா,
1: அதனால இந்த மாதிரி 1 மாசத்துலேருந்து அறுவடை பண்ணால் 3 வருஷம் வரைக்கும் நம்ம அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாங்க?
0: 5-6 நாள் சார்.
1: வாரம் ஒரு அறுவடை பண்ணலாம் அப்படிங்களா?
0: வாரம்லாம் போனால் பார்க்கறதுக்கு பச்சையாக இருக்கும் காய், அதெல்லாம் மார்க்கெட் வருஷம் பார்த்து வாங்குவாங்க சார்.
1: சரிங்க.
0: அது வருஷம் ஆனால் உள்ளே ரெட்டாக வரக்கூடாது, மேலே பச்சையாக தெரியும். 1 வாரம் ஆயிடுச்சுன்னா உள்ளே பழமாக தெரியும்,
1: பழமாயிரும்.
0: பார்க்கறதுக்கு மேலே கிரீனாக தான் தெரியும், வாங்க மாட்டாங்க. அது
1: 5 நாள் இருந்தால்,
0: 5 நாள் போச்சுன்னு நீங்கள் உடச்சா கூட உள்ளே பச்சையாக தான் இருக்கும்.
1: 5 நாளைக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணலாம்,
0: மறுபடியும் போடலாம். ஒரு 50 சென்ட் போட்டுனா நீங்கள் தொடர்ந்து டெய்லி அறுக்கிறதுக்கு ஒரு 2 மூட்டை காய் 200 கிலோ தொடர்ந்து அத்தனை போகலாம்.
1: 5 நாளைக்கு ஒரு தடவை 200 கிலோ வரும்.
0: ஆமாம் சார், நீ தொடர்ந்து போயினே இருக்கலாம், அது ஒரே நாள் அறுத்து முடிக்க முடியாது. 50 சென்ட்.
1: சரிங்க.
0: சீசன் சமயத்தில் சொல்கிறேன் நான், சீசன் சமயத்தில் ஒரு சீசனாக காய்க்கும், அது ஒரு சீசனில் கம்மியாக காய்க்கும். 50 சென்ட்டும் ஒரே மூட்டோட காய்க்கும். 50 சென்ட்டும் வந்து அதிகபட்சம் காய்ச்சாலும் 10 மூட்டையும் காய்க்கும் சீசன் சமயத்தில், ஒரே கோப்புலேயே கூட. அதை நம்ம ரெகுலராக பங்கிட்டுக்க வேண்டியது தான்.
1: ஒரு தடவை அதை வளர்த்து விட்டு நம்ம அறுத்தறுத்து விற்பனைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது.
0: ஆமாம்.
1: சரிங்க. இந்த மாதிரி இப்போது அந்த காய்கள் அதிகமான அளவுக்கு பிடிக்கணும், அது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் பராமரிக்கணும்?
0: அது அதிகமாக எருவு தான் சார், தொழு உரம் தான் கொடுக்கணும்.
1: தொழு உரம், இயற்கை எரு தான்.
0: அது பூமியில் சத்து இருந்தால் தான் எந்த மருந்து போட்டாலும் வேலை செய்யும். அது
1: சரிங்க.
0: அதனால் நிறைய நாங்கள் எருவு தான் கொட்டுவோம். அது
1: தொழு எரு, மாட்டு சாணம் இருங்களா?
0: ஆமாம்.
1: ஏன்னா எரு எப்படி மக்க வச்சு போடுவீங்களா?
0: மக்கநேருவா தான் பார்த்து வாங்கினு வருவோம், நாங்களும் வாங்கி வில கொடுத்து தான் வாங்கினு வரோம் சார். வாங்கினு வந்து போடுவோம் சார்.
1: எப்படி குழி குழிக்கு அதை சுற்றி போடுவீங்களா?
0: ஃபஸ்ட்டு குழியில் போட்டுருவோம் சார். ஃபஸ்ட்டு அந்த கண் இது நடுறோம்ல, கட்டை நட சொல்ல குழியில் போட்டு நட்டுருவோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த தண்ணி பாயிறதுக்கோசம் பாத்தி போல் ஒரு அடிப்போம் சார், அப்படியே ஒரு கேப் விட்டு அந்த பாத்தியில் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக எருவை கொட்டிடுவோம்.
1: அது தண்ணியில் ஊறிட்டு அதுக்கு கிடச்சிடும்.
0: இப்போ வந்து 50 சென்ட்னா 3 டிராக்டர் ஃபுல்லாக தந்து கொட்டுவோம்.
1: ட்ரிப்பெலாம் போடுறாங்களே, சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல?
0: சொட்டு நீர் ஒன்று

0: சொல்லிங்கிறாங்க.
1: அப்படியே தான் பாய்ச்சிட்டு இருக்கீங்க, கால் மாதிரி எடுத்து பாய்ச்சிட்டு
0: இருக்கீங்க.
1: அதனால இப்போ நீர் வந்து கொடுக்கணும்.
0: தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது சார்.
1: சரிங்க.
0: அதனால அப்படியே ஃபுல்லா தண்ணி விட்றது வெய்ய சீசன்ல, அப்பதான் ஈல்டு அதிகமாக வரும்ட்டு.
1: சரிங்க.
0: குளிர்ச்சியா இருக்குன்ட்டு நல்லா ஃபுல்லா தண்ணி பாசிடுது.
1: எரு அப்போ எவ்வளவு நாளைக்கு ஒருத்தர் எரு போட வேண்டியிருக்குங்க? இந்த 3 வருஷம் அப்படிங்கும்போது
0: வருஷத்துல நான் சொல்றதா வருஷத்துல 2 ட்ரிப் போடுவோம் சார். அது
1: 6 மாசத்துக்கு ஒரு
0: தடவை, 6 மாசத்துக்கு ஒரு ட்ரிப் இது போல எரு கொட்டிட்டு வச்சுக்கலாம்.
1: அந்த நில ஃபுல்லாவே எரு
0: கொட்டிடுவீங்க? ஆமா, அந்த பாத்தி அடிக்கிறேன்னா அந்த 8 அடியில் 8 அடி ஒரு செடி கேப் இருக்குதுல்லாம், 8 அடியில் 4 அடி செடி பக்கத்துலேயே பார் போல் போடுவோம். அது கேப் இருக்கும், அந்த 4 அடியில் ஃபுல்லாக எரு கொட்டிடுவோம். அப்படியே அதில் அப்படியே தண்ணி விட்டோன்னா அந்த சாரம் அப்படியே போகும். அது போல் செய்வோம் சார்.
1: இது வந்து களையெல்லாம் வரும் இல்லைங்களா?
0: பில்லு இல்லாத இருக்காது சார், களை வெட்டும் சார்.
1: களை எடுத்துட்டு தான்.
0: ஆமாம்.
1: எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர் களை எடுப்பீங்க?
0: அது எப்படின்னா செடி மூடுற வரைக்கும்
1: களை நிறையா இருக்கும்.
0: ஆமாம், களை நிறையா
1: இருக்கும். வெயில் எந்த அளவுக்கு நிலத்தில் படுதோ அந்த அளவுக்கு களை அதிகமாக இருக்கும்.
0: அது நல்லா மூடிச்சுன்னு வச்சுங்க, வெள்ள இருக்காது, அதர் வேலையே இல்லை,
1: களை குறைஞ்சிரும்.
0: களை குறைஞ்சிடும். செடி மூடுற வரைக்கும், அந்த வெயில் படுற வரைக்கும் கண்டிப்பாக களை எடுத்து தான் ஆகணும்.
1: அதனால் இப்போ வந்து செலவுங்கிறது ஒரு தடவை தான் அதுக்கு பண்ண வேண்டியிருக்கும். அந்த பந்தல் அமைக்கிறது மட்டும் தான் அதுக்கு செலவு.
0: அமைக்கிறது மட்டும் ஒரு ட்ரிப் தான் சார்.
1: அதுக்கு எவ்வளோ செலவாகும்? இந்த 50 சென்ட்டுக்கு
0: 50 சென்ட்டுக்கு ஆகும் சார். இப்படி இருந்தால் 25-30 ரூபா வரைக்கும் வந்துடும் சார்.
1: 25,000-30,000 வரைக்கும் செலவாகும்.
0: அது வந்து கொஞ்சம் டொயனம் கொஞ்சம் தடிப்பாக போடுவோம் சார். ஏன்னா சாதா பந்தலை விட கொஞ்சம் டொயன் தடிப்பாக போடுவோம். அதில் கம்பி வந்து கொஞ்சம் தரமான கம்பியாக, கேஜ் கொஞ்சம் அதிகமாகின்னு வருவோம். துருபிடிக்காத கம்பியாக பார்த்து கூட ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அது கிலோவுக்கு சாதா கம்பிக்கும் அந்த கம்பிக்கும்
1: ஏன்னா ரொம்ப நாள் இருக்கணும், 3 வருஷம் இருக்கணும்.
0: அதனால் அதை பார்த்து வாங்கினு தான் போடுவோம் சார். வசதி மட்டும் அது போல் பார்த்து பார்த்து வாங்கினு போடுவோம்.
1: அது தவிர வேறு எதுவும் செலவு கிடையாது இல்லைங்களா?
0: அதுக்கப்புறம் அதை நம்ம செடி
1: பராமரிப்பு தான். பராமரிப்பு,
0: பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறது, தொழு வரம் போகிறது, கொஞ்சம் அது பார்த்தாலாம் கொஞ்சம் மருந்து, கொஞ்சம் அதிக மருந்து போட மாட்டோம்.
1: சுரக்காய், புடலங்காய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? பீர்க்கங்காய், பாகக்காய் இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த கோவக்காயில் வந்து அந்த நோய் வர்றது, பூச்சி தாக்குறதுலாம் குறைவாக தான் இருக்கு.
0: வைரஸ் கிடையாது சார்.
1: கிடையாது.
0: இப்போ இந்த பாவ செடியில் வைரஸ் அதிகமாக தாக்குது.
1: இதுல அந்த மாதிரிலாம் கிடையாது. வைரஸ் நோய் இல்லை.
0: வைரஸ் இல்லை. அதே போல் கத்திரி செடியிலாம் வைரஸ் வருது.
1: அது நிறைய கத்திரினாவே நிறைய நோய்கள், பூச்சி தாக்குதல்.
0: ஆண் செடின்ற ஒரு வைரஸ் வந்து அது வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நாங்கள்.
1: அதனால இப்போ இந்த கோவக்காய்ங்கிறது ஓரளவுக்கு நல்ல
0: கோவ செடியும் பழஞ்செடி சொரக்காய் செடி எல்லாம் பந்தலில் போட்டுன்னா இருக்கும்.
1: இதெல்லாம் கொஞ்சம் நோய் குறைவு இல்லைங்களா?
0: நோய்னா சாதாரண வைரஸ் வந்தால் தான் சார் வழக்கம் இல்லை. சாதாரண ஒரு மஞ்சள் நோய் அது போல் நோயாக இருந்தால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து இருக்குது, பார்த்துருவாங்க, பண்ணிடலாம். இது வந்து வைரஸுக்கு எங்குமே ட்ரீட்மெண்ட்டே இல்லை சார். அதுக்கு மருந்து கடைக்காரங்க எதாவது சொல்லி கொடுக்குறாங்க, ஆனால் அதுக்கு நல்லா வர்றது எதுவுமே கிடையாது. வைரஸ் வந்துட்டா பாவசடி ஒன்றுமே பண்ண
1: முடியல.
0: ஒன்றுமே பண்ண முடியல.
1: கோவக்காயில் அந்த மாதிரிலாம் கிடையாது.
0: கோவசல்ல கிடையாது. வெறும் வைரஸு கிடையாது.
1: நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், இந்த புழு தாக்குதல் அதுக்குன்ட்டு நிறைய செலவு பண்ண தேவையில்லை.
0: இல்லை, பூச்சி புழு வரும் சார். ஆனால் அதுக்கேற்றப்பல நம்ம கொஞ்சம் மருந்து அடிக்கணும். கொஞ்சம் நம்ம இந்த மஞ்சள் அட்டையெல்லாம் கட்டுவோம் நான். அப்புறம் வந்து இந்த காயில் வந்து இந்த ஆடி ஆவணில் வந்து இந்த பழையனு ஒன்று தேனி போல கொலவி அது கொட்டும். ஒரே ஒரு ஊசி போல போட்டு போச்சுன்னா அந்த இடையும் கழுவிடும் காய். ஆமா, இங்க வந்து வாசன திரவ கட்டணும் இருக்கு. நம்ம கேவிக்கையில் வந்து வாங்கினே போவோம் நான். காசு கொடுத்து வாங்கி போவோம். வாங்கிட்டு போயிட்டு இது போல பாட்டில் வச்சு கட்டி ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம். அப்படி எடுத்து பந்தங்கள்ல 4 பக்கம் அப்படி கட்டி விட்டுருன்னு வச்சுங்க. அந்த வாசனை கீழே தண்ணி வச்சிருவோம். கீழே தண்ணி வச்சிருவோம் பாட்டில்ல. ரெண்டு பக்கம் தொலை போட்டுருவோம். பாட்டில்ல ரெண்டு பக்கம், வாட்டர் பாட்டில ரெண்டு பக்கம் தொலை போனா அந்த வாசனைக்கு வரும். அது வந்துட்ட உடனே அப்படியே உள்ளே போய் அந்த கட்டையில் போய் வாசனைக்கு உள்ளே ஓட்டும் அந்த தொலை வகையால். அப்புறம் அவர் டக்குன்னு திரி வெளியே வரத்துக்கு என்ன பண்ணும், அந்த வகையிலேயே வரணும்னு அதுக்கு கிடையாதுல்ல. மேலுக்கு வர சொல்ல அது அப்படியே மோதி டக்குன்னு தண்ணியில் விழுந்துடும். அது நம்ம தோட்டக்காலில் தான் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம்.
1: சரிங்களா? இப்போ இந்த கோவக்காய் சாகுபடிங்கிறது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய லாபகரமான தொழில் தான் இல்லைங்களா? இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ மற்ற விவசாயிகளும் இந்த மாதிரி கோவக்காய் நாம் சாகுபடி செய்யணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா
0: எங்கள் ஏரியாவில் பண்ணுறாங்க சார்.
1: அவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
0: கண்காணிப்பு தான் மெயின். ஏதோ பய செடி நட்டுட்டோம் அது தானாக வந்துடும்னு பார்த்தா முடிய முடியாது. ஆனால் அந்த இறக்குற செடியிலேயே கோவ செடி மேலுக்கு பந்தலுக்கு போய் கலப்புறது தான் பெரிய கஷ்டமே. அதில் பந்தல் மேலே போய் தொட்டுட்டா

0: வேலை கொஞ்சம் ஈஸி. அந்த பந்தல் போகிற வரைக்கும் கீழே தான் பறந்து நிற்கும், கீழே தான் போவோம். அதை ஒன்றும் இல்லாத நிறைய களை போகிறத திட்டமாக கட்டி கட்டி பொறுமையாக கட்டி கட்டி மேலுக்கு அனுப்பணும். அந்த
1: கட்டுறதுனா நூல் வச்சு அந்த மாதிரி கட்டுவீங்களா?
0: ஆமாம் சார், எதனா ஒரு நாறு இல்லை வாழை கீசி, வாழைக்கு நாறு கீசி அந்த சிகரில் பொறுமையாக கட்டி கட்டி கட்டி தான் ஒரு நாளைக்கு ஒரு கட்டு. அது போல் தொடர்ந்து கட்டினே வரணும், அரடி அரடி ஒரு கட்டு போட்டுனே மேலுக்கு ஏற்றணும். அதை இப்போ இந்த பாவை செடி அது பொழஞ்செல்லாம் இது பாருங்க, அது அப்படியே ஒரு சிகர் மேலே கட்டி விட்டாவோ அது தனவு ஓட்டும் மேலுக்கு. இது அப்படி பராமரிக்காத ஆளுங்கள்லாம் டக்குன்னு ஏற்ற முடியாது. ஃபஸ்ட்டு கலப்பை சொல்லும், அப்புறம் மேலே போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது தானாக போயிடும் மேலுக்கு,
1: படர்ந்துடும்
0: பறந்துடும் தானாகவே. அந்த எட்டுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பராமரிப்பு போகணும்.
1: மற்றபடி அதுக்கு நீர் பாய்ச்சிட்டு எரு போட்டுட்டு இருந்தால் சரியா இருக்கும்.
0: ஆமாம் சார்,
1: அதுதான், வேறு எதுவும் அதிக செலவு கிடையாது.
0: செலவு கிடையாது, நம்ம பூச்சி கிச்சதுன்னா அதுக்கேற்ற போல் மருந்து கொஞ்சம் பார்த்து
2: என்ன முத்தழகு, தொடர் வருமானம் தரும் கோவக்காய் சாகுபடி பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் ஹனுமந்தபுரம் டி சுந்தர வடிவேல் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா? இப்போ சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க?
3: வேற என்னக்கா, இவர் சொன்ன விவரங்களை அப்படியே கடைபிடிச்சு கோவக்காய் சாகுபடியை லாபம் தரக்கூடியதா செய்ய போறேன்.
2: ரொம்ப நல்லது முத்தழகு. இப்படிதான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சட்டுப்பட்டுன்னு முடிவு எடுக்கணும்.
3: ஆமாங்க்கா.

அடுத்து வருவது வேளாண் செய்திகள். ஆமணக்கு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா பரப்பளவிலும் உற்பத்தியிலும் முதலிடத்தில் உள்ளது. ஆமணக்கு சாகுபடியில் உலக பரப்பளவில் 60%, உலக உற்பத்தியில் 80% இந்தியா உள்ளது. இந்தியாவில் சுமார் 800,000 ஹெக்டேரிலும் தமிழ்நாட்டில் சுமார் 14,000 ஹெக்டேரிலும் ஆமணக்கு பயிரிடப்பட்டு வருகிறது. ஆமணக்கில் 50% எண்ணெய் சத்து இருப்பதால் மிக முக்கிய எண்ணெய் வித்து பயிராக ஆமணக்கு கருதப்படுகின்றது. இதிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் 200 மேற்பட்ட தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகின்றது. உலக எண்ணெய் தேவையில் 80% ஆமணக்கு எண்ணெய் தேவையை இந்தியா பூர்த்தி செய்வதோடு ஏற்றுமதி மூலம் வருமானம் ஈட்டுகின்றது. ஆமணக்கு சாகுபடி மூலம் விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டலாம். இந்திய அளவில் ஆமணக்கு சாகுபடியில் தமிழகம் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது. இந்தியாவில் வீரிய ஒட்டு ஆமணக்கு ரகம் உருவாவதற்கு முன்பே தமிழக விவசாயிகள் நாட்டு ரகங்களை கலப்பு பயிராகவும் ஓடு பயிராகவும் பயிரிட்டு வந்துள்ளனர். ஆமணக்கில் வீரிய ஒட்டு ரகம் உருவான பின்பு விளைச்சல் திறன் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. விவசாயிகளிடையே வீரிய ஒட்டு ஆமணக்கு பிரபலமாகி வருகின்றது. YRCH 1, YRCH 2 போன்ற வீரிய ஒட்டு ரகங்களை மானாவாரியிலும் இரவையிலும் தனி பயிராக பயிர் செய்யும் போது அதிக விளைச்சல் கிடைக்கின்றது. அவ்வாறு அதிக விளைச்சல் பெற்றிட தரமான வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகள் அவசியமாகின்றது. தமிழகத்தில் தரமான வீரிய ஒட்டு ஆமணக்கு விதைகளுக்கு நல்ல வரவேற்பும் சந்தை வாய்ப்பும் உள்ளது. சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ளது. இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து YRCH 1, YRCH 2 ஆகிய வீரிய ஒட்டு ரகங்கள் மற்றும் YTP 1 என்ற பல்லாண்டு ரகமும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆமணக்கு மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றதாகும். வீரிய ஒட்டு ஆமணக்கு YRCH 1 சிறப்பியல்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். மானாவாரியில் சராசரி விளைச்சல் திறன் ஒரு ஹெக்டேருக்கு 1860 கிலோ ஆகும். எண்ணெய் சத்து 49%. குறுகிய கால வீரிய ஒட்டு ரகம் அதிக கிளைப்பு, நடுத்தர உயரம், அதிக விளைச்சல் திறன் கொண்டது. காய்குலைகளில் பெண் பூக்களின் அளவு 95%க்கு மேல். செடிகள் சாயாத மற்றும் காய்கள் வெடிக்காத தன்மை கொண்டது. அதிக உரமேற்கும் திறன் கொண்டது. குறைவான வயது உடையதால் மானாவாரிக்கும் பாசன நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கும் மிகவும் ஏற்றது. குறுகிய கால இடைவெளியில் அதிக குலைகள் தோன்றும். செடியின் உயரமும் கிளைகளின் நீளமும் குறைவாக உள்ளதால் ஓடுபயிர் சாகுபடிக்கு ஏற்றது. குறைவான வயதுடைய காரணத்தால் தமிழ்நாட்டில் ஆடிப்பட்டத்தில் சாகுபடி செய்யும் போது காயழுகள் நோய் தாக்குதல் குறைவாக உள்ளது. குறைவான பச்சை தத்து பூச்சி மற்றும் வெள்ளை ஈ தாக்குதல் காய்ப்புழுவுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டது. வீரிய ஒட்டு ஆமணுக்கு YRCH 2 சிறப்பியல்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். இது 180 வயது உடையது. இதன் பருவம் வைகாசி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம். ஒரு ஹெக்டேருக்கு 2089 கிலோ விளைச்சல் தரக்கூடியது. இந்த வீரிய ஒட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது. 3 சாம்பல் பூச்சி கொண்டது. சாயாத செடிகள், வெடிக்காத காய்கள் கொண்டது. அடிப்பாகத்திலிருந்தே அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது. வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. காவடி புழு, புரோட்டீனியா புழு, பச்சை தத்து பூச்சி மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது. அடுத்ததாக ஆமணக்கு YTP 1 ரகத்தின் சிறப்பியல்புகளை தெரிந்து கொள்வோம். இதன் முதல் குலை 115 முதல் 120 அறுவடை செய்யலாம். இதன் பருவம் வைகாசி பட்டம், ஆடி பட்டம், கார்த்திகை பட்டம். ஒரு ஹெக்டேருக்கு 1456 கிலோ விளைச்சல் கொண்டது. இந்த வீரிய ஒட்டு ரகம் சிவப்பு நிற தண்டினை உடையது. 3 சாம்பல்

பூச்சி கொண்டது. சாயாத செடிகள் வெடிக்காத காய்களை கொண்டது. அடிப்பாகத்திலிருந்து அதிகமாக கிளைக்கும் தன்மை கொண்டது. வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. காவடி புழு, புரோட்டீனியா புழு மற்றும் காய்ப்புழுவின் தாக்குதலை தாங்கி வளரக்கூடியது. காய் குலைகளில் பெண் பூக்களின் அளவு 95% மேல் உள்ளது. 100 விதைகளின் எடை 45 கிராம். இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நல்ல ஆழமான வடிகால் வசதியுடன் கூடிய கார அமில தன்மையற்ற வண்டல் மற்றும் செம்மண் நிலங்கள் மிகவும் உகந்தது. வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை நல்ல பலன் தரக்கூடியது. வெப்பநிலை அதிகமானால் ஆண் பூக்கள் அதிகம் தோன்றி விளைச்சல் குறையும். மழையின் அளவு வருடத்திற்கு 750 மில்லிமீட்டர் பரவலாக காணப்பட்டால் மிக சிறந்தது. நீர் தேங்கி நிற்கும் நிலத்தில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். 1 கிலோ விதைக்கு கார்பன் டாசிம் 2 கிராம் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்கவும். ட்ரைகோடெர்மா விருடி எதிர் உயிர் பூசணம் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். விதையினை 10 மணி நேரம் தண்ணீர்

0: பரவலாக காணப்பட்டால் மிக சிறந்தது. நீர் தேங்கி நிற்கும் நிலத்தில் பயிர் செய்வதை தவிர்க்க வேண்டும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு கிலோ விதைக்கு கார்பன் டாசிம் 2 கிராம் கலந்து 24 மணி நேரம் கழித்து விதைக்கவும். ட்ரைகோடெர்மா விருடி எதிர் உயிர் பூசணம் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் கலந்து விதை நேர்த்தி செய்தல் வேண்டும். விதையினை 10 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து விதைத்தால் முளைப்பு திறன் அதிகரிக்கும். குத்துக்கு ஒரு விதை விதைக்க வேண்டும். 10 முதல் 15 நாள் 2 விதை முளைத்த இடத்தில் 1 களைத்து விடவும். முளைக்காத இடத்தில் மீண்டும் விதைத்து பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கவும். கலை நிர்வாகம் பற்றி தெரிந்து கொள்வோம். விதைத்த 3 முதல் 5 நாட்களுக்குள் ஃப்ளூக்ளோரலின் 800 மில்லி 1 ஏக்கருக்கு அல்லது பெண்டிமெத்தலின் 1 ஏக்கருக்கு 1300 மில்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 20 மற்றும் 40 நாள் கை களை எடுக்கவும். தற்பொழுது ஆமணக்கு மிகவும் லாபகரமான ஒரு பயிராக உருவாகியுள்ளது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் அண்ட் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிறைவு பெற்றது விவசாய அரங்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் 2:30. பண்பலையில் இனி தொடர்ந்து கேட்கலாம்.

0: சுவாமிகள் இதுவரை 30 புத்தகங்களை எழுதியுள்ளார். சுவாமிகள் அண்மையில் எழுதிய விவேகானந்தர் வேண்டிய 100 இளைஞர்களுள் நீங்களும் ஒருவரா? மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் ஆகிய 2 நூல்களும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் பத்திரிகையான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையின் ஆசிரியராக 16 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றியுள்ளார். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரது சீடர் விவேகானந்தரின் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் அயராது பணியாற்றி வருகிறார். இன்று இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மாணவனே, மாணவியே, நீ தலைவனாகணும் என்கிற புத்தகம் குறித்து பேச இருக்கிறோம்.
1: இந்நூலானது வெளியிட்ட 20 நாட்களுக்குள் 1000 பிரதிகள் விற்பனையாகி 2வது எடிஷனுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல்.
0: வணக்கம் சுவாமி.
2: வணக்கம் ஐயா.
0: சுவாமி, இந்த நூல் எழுதுவதற்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது எது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா?
2: ஐயா சொன்ன மாதிரி ஒரு 15 ஆண்டுகள் ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்று அதை நல்லபடியாக நடத்த முடிந்தது. அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சந்தாதாரர்கள் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட சுமார் 75,000 மாணவ மாணவிகள் சந்தாதாரர்களாக அந்த பத்திரிகைக்கு இருந்தாங்க. தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே மாணவ மாணவிகள் இவ்வளோ இருந்த ஒரே பத்திரிகை ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயமாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். அதில் ஒரு 15 வருடங்கள் சேவை புரிந்ததால் அதில் கிடைத்த அனுபவங்கள் பல பல. அதிலும் மாணவ மாணவிகளை சந்திக்கிறது, நிறைய பள்ளி கல்லூரி இதுக்கெல்லாம் நம்ம போகும்போது நம்முடைய உரையை கேட்ட பிறகு, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்ட பிறகு அவங்க நேரடியாக கேள்வி கேட்கும்

0: போது ஒரு ஐந்தாறு கேள்விகளுக்கு தான் பதில் தர முடியும். ஆனால் பலரும் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகள் எல்லாம் எழுதி கொடுங்க, நாங்கள் வந்து இதை பத்திரிகையில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அப்படி தான் இதை ஆரம்பித்தது. அதாவது தேவை அறிந்து சேவை, இது நல்லபடியாக நடந்தது. அது சுவாமி விவேகானந்தர் சொல்வார், நீ வந்து ஒரு ஆன்மீக மா மனிதனாக மாறுவதற்கு முன்பு ஒரு ஜென்டில்மேனாக மாறு. நம்ம வந்து உயர்ந்த சமய கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இளைஞன் தன்காலில் தான் நிற்க வேண்டும். தெய்வீக கருத்துக்கள் போகிறதுக்கு முன்னாடி தன்னம்பிக்கை கருத்துக்கள் போகணும். இப்போல்லாம் ஜென்ஜியெல்லாம் நிறைய பேர் வர்றாங்க, இப்போல்லாம் அவங்க அவங்கள பற்றியே யோசிக்க வேண்டியிருக்கு, வேறு எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து விவேகானந்தருடைய கருத்துக்கள் அடிப்படையில் இளைஞன் அப்படின்னா அவன் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, அதெல்லாம் விட்டு உன்னுடைய கூட்டிலிருந்து வெளியே வா அப்படிங்கிறதா இந்த நூலின் ஒரு முக்கியமான கருத்தாக இருக்கிறது.
1: அதாவது நீங்கள் சொல்றது கேட்கும் போதுங்க சாமி, நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும், கடைசி நேரத்தில் சொல்லுவாங்க உங்களுக்கான கேள்விகளை கேட்கலாம் அப்படின்பாங்க, கடைசி ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் அலவுடு அப்படின்பாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு இதாக மாற்றிக்கிட்டீங்க கேள்வி பதில் செஷனில்.
0: இவ்வளோ அருமையான கேள்விகள்லாம் கேட்பாங்க தம்பி தங்கைகள், இந்த கேள்வியெல்லாம் வேணும்னே கேட்குறாங்களோ அப்படின்னு கூட தோணும், சும்மா கேட்டு வைக்கணுங்கிறதுக்காக. அப்படி இருந்தால் கூட வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல, ஒரு நல்ல கேள்வி தானே கேட்டிருக்கான், அவனுக்கு என்ன பிரச்சனையோ அவனுக்கு என்ன சங்கடமோ அவனுக்கு என்ன குழப்பமோ அது வேறு யாரிடமும் சொல்ல முடியாமல் நம்மிடம் வருவது, அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்கிற சேவை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது அது ஒரு அருமையான ஒரு தருணம் அதெல்லாம்.
1: அப்புறம் சாமி, இந்த மாணவர் மாணவிகளின் கேள்விகளுக்கான பதிலுங்கிற முறையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையோ இல்லை மற்ற மொழிகள்லையோ இது மாதிரி நூல்கள் இருப்பதாக நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா நிறைய பார்க்குறோம், இதுக்கு முன்னாடியெல்லாம் சில இதழ்களில் ஆசிரியர் வந்து சொல்லுவார், பெரும்பாலும் அரசியல் சார்ந்த கேள்விகளாக இருக்கும். வானதி பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் கூட டி ஆர் ராமநாதன் ஐயாவும் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய முன்னுரையில், மாணவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அதனால் முதல் முதல்ல தமிழில் வெளிவந்த நூலாக கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நூலினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்க.
0: நிறைய பத்திரிகைகளில் கேள்வி பதில்கள் வந்தது வந்து கொண்டிருக்கு வரும். அது எல்லாமே சினிமா அரசியல் ஊர்கதை இது போன்ற ஒரு பொதுவான விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய சிந்தனைகள் என்ன, அவருடைய கேள்விகள் என்ன, அவர்களை சிந்திக்கும் போக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. நிறைய பேர் வந்து இன்றைய இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. அது கெட்டு போன இளைஞர்கள் இருக்காங்க, அது யார் கெடுக்கிறாங்கங்கிறது நமக்கே தெரியும். ஆனால் நிறைய இளைஞர்கள் எல்லாமே அக்னி குஞ்சுகளாகத்தான் இருக்கிறார்கள், அதை ஊதி ஊதி இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களிடம் என்ன குறைபாடு இருக்குது, எதை கொண்டு அதை நிரப்பலாம், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள், தேடிக்கொண்டு இருக்கும் போது கண்டதெல்லாம் அவர்கள் முன்னாடி எப்படி காட்டி அவர்களுடைய கவனத்தை கவர்கிறார்கள் அல்லது கவனத்தை களவாடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கணும். இந்த புத்தகத்தில் ஒரு ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும். இளைஞர்களுடைய கவனச்சிதைவு என்பது ஒரு பெண்ணுக்கு ஏற்படும் கருச்சிதைவு போன்றது. ஒரு கருச்சிதைவு வந்தால் எவ்வளவு கொடுமையாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு. அதே மாதிரி தான் இளைஞர்களுக்கு கவனச்சிதைவு என்பது அவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். அது சர்வசாதாரணமாக நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கவனம் என்பது கரன்சி, கரன்சின்னா செல்வம். நம்முடைய இன்றைய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டோ அல்லது ஃபோன்லேயோ இல்லை சோசியல் மீடியாவிலேயோ நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய முழு நேரமே அதில் தான் இருக்குது. இதை வந்து அந்த ஃபோன் கம்பெனிக்காரங்க அல்லது வெளிநாட்டுக்காரங்க இவங்க எல்லாமே இந்த கவனத்தை எப்படி கரன்சி ஆக்கலாம் அப்படிங்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, இளைஞனே யுவதியே உன்னுடைய கவனம் உனக்கே தெரியல, அது எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது, எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அந்த கவனத்தினால் அது உனக்கு தெரியவில்லை, ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கும் வெளியாளுக்கும் தெரியுது, அவனுக்கு தெரிந்ததை நீ தெரிந்து கொள், உன் கவனம் என்பது காசாக்கப்படுகிறது, அது களவாடப்படுகிறது, நீ கொஞ்சம் கவனமாக இருந்தால் உன்னுடைய கவனம் எப்படி இருக்கு என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ தான் பெரிய செல்வந்தனாக இருப்பாய். கவனம் இஸ் ஈக்குவல் டு கரன்சி அப்படிங்கிறத நம்ம இந்த நூலில் சொல்லியிருக்கோம். அது இளைஞர்கள் அது ரொம்ப வரவேற்கிறார்.

0: அது போன்ற கருத்துக்களை. ஏன்னா ஒன்று அவங்கள பேரண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளை வளர்ப்பது. நிறைய இடங்களில் குழந்தைகளை வளர்ப்பதில்லை. இந்த நூலில் ஒரு அத்தியாயமே இருக்கு, குழந்தைகளை வளர்க்காதீர்கள், அவர்களை வளர விடுங்கள். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து எது எது வேணுங்கிற சொல்லிட்டா போறோம், அவங்களே தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அதனால் அவருடைய கவனம் களவாடப்படுகிறது என்று சொல்லும் போது பல கல்லூரிகளில் இதை நேரடியாக நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி சொல்லும் போது 100 பேர் கேட்டாங்கன்னா 30 பேர் உதாசீனமாக தான் இருப்பாங்க, போயிடுவாங்க. அதில் ஒரு 40 பேர் வந்து அப்போ புரியாதவங்களுக்கு அதுக்கப்புறம் புரியும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 30 பேர் அதை கவனிக்கிறாங்க. வேடிக்கை அதை சொல்வோம், ஒரு வகுப்பில் 50 பேர் படிக்கிறாங்கன்னா 30 பேர் நடுத்தரம், எந்த பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த பக்கம் போகக்கூடியவங்க. அவங்க நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது, ரொம்ப பெரிய திறமைசாலியும் கிடையாது, நடுத்தரம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வகுப்புலேயே அவங்க தான் ஆதாரம், நல்ல சிறந்த மாணவர்களாக இருப்பாங்க. அது வந்து அந்த ஆசிரியருக்கே ஆதாரமாக இருப்பவர்கள். இன்னொரு 10 இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சேதாரம், அது டிஃபெக்டிவ் தான் அது. அப்போ 50 பேரில் 10 சேதாரம், 10 ஆதாரம், 30 நடுத்தரம். நம்முடைய கவனம் எப்படி இருக்கணும்னா ஆதாரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவங்களுக்கு வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அவர்களை ஆதாரத்தின் பக்கம் திருப்ப வேண்டியது. கடைசியாக இருக்கக்கூடிய சேதாரம் 10 இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ஏதாவது அப்பப்போ நம்ம சொல்லி அவர்களையும் நல்ல மார்க்கத்திற்கு கொண்டு வருவது தான் ராமகிருஷ்ண மடம், ஸ்ரீராமகிருஷ்ண விஜயம், சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு அருமையான ஒரு விஷயம். அதைத்தான் நம்ம இந்த நூல் மூலமாக செய்திருக்கிறோம்.
1: சுவாமி நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இருந்தாலும் இந்த காலத்து இளம் மாணவ மாணவியருக்கு வந்து நம்ம சமுதாயத்தின் மேலே உண்மையிலுமே அக்கறை இருக்கா? ஏன்னா நீங்கள் நிறைய மாணவர்களை கல்லூரிகளில் பள்ளிகளில் போய் சந்திக்கிறீங்க. அப்புறம் இந்த புத்தகத்தில் அவங்க அந்த கேட்டிருக்க கேள்வியெல்லாம் உண்மையிலுமே அவங்களுக்குள்ள சந்தேகம் தானே, அது எப்படி நீங்கள் உணர்றீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சுவாமி.
0: பலரும் கேட்ட அதே சந்தேகத்தை நீங்களும் கேட்குறீங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இளைஞர்கள் மீதான சாதாரண புரிதல் தான் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கு, அல்லது அதுதான் காட்டப்படுது. இளைஞன் அப்படின்னாலே தாட் புட் அப்படியே ஓடுறவன் இப்படி தான் இருக்கு. எத்தனையோ இளைஞர்கள் நல்ல வழியில் வந்துகிட்டு இருக்காங்க. அது வந்து அவர்களுக்கான அவர்களுக்கு வேண்டிய சிறந்த கருத்துக்களை நாம் கொடுக்கறது வந்து ஒரு தவமாகவே செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு துறவி ஒரு ஜெயிலுக்கு போனார். அங்கே இருக்கக்கூடிய கைதிகள்னு சொல்கிறது இல்லை, சிறைவாசிகள், அவர்கள் மத்தியில் போய் நல்ல விஷயங்கள்லாம் சொன்னார். உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவணும், நல்ல விஷயங்களை படிச்சிட்ருக்கணும், நம்முடைய வாழ்க்கை நமக்கும் பயனுடையதாக இருக்க வேண்டும், பிறருக்கும் பயனுடையதாக இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். கதையெல்லாம் சொன்னார், காந்திஜி பற்றி சொன்னார், வல்லபாய் பட்டேல் பற்றி சொன்னார், நேருஜியை பற்றி சொன்னார், சாக்ரட்டிஸ் பற்றி சொன்னார், ராமகிருஷ்ணரை பற்றி சொன்னார், விவேகானந்தரை பற்றி எல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா அந்த சிறைவாசிகள் நடுவுலேருந்து ஒருத்தர் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வேகமாக வந்தார். காவலர்களுக்கெல்லாம் பயமாக போயிடுச்சு, நேராக வந்து இந்த சுவாமி அடிக்க வந்துட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களும் ஓடி வர்றாங்க. வேகமாக வந்துட்டு சுவாமிஜியோட சட்டையை பிடிச்சிட்டு, இது ஏன் இவ்வளவு லேட்டாக சொல்கிறீங்க, நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தா நாங்கள் இந்த கேடுகட்ட வாழ்க்கைக்கு வந்திருக்கவே மாட்டோமே, யாருமே எங்களுக்கு சொல்லவே இல்லை, இப்போ வந்து சொல்கிறீங்களே அப்படின்னு அந்த சுவாமிஜியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே இருந்தார். போலீஸ் வந்து அவர் பிடிச்சி இழுக்கிறதுக்கு வந்தது, ஆனால் அந்த சுவாமிஜி அமைதியாக நின்று கொண்டு இருந்தார். போலீஸ்காரர்கள் தடுத்துட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைதியை கொலைகாரரை கொஞ்ச நேரம் அப்படியே அளவுட்டார். சாமியில் கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்ததை அப்படியே மேலே தூக்கி அவரை, நீ சொல்கிற சரிதான்ப்பா, உங்களுடைய சின்ன வயசில் நாங்கள்லாம் சொல்லியிருக்கணும், தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை மட்டும்தான் கவனித்து கொண்டிருந்தோம், சமுதாயத்தில் எப்படி நாம் தார்மீகமான வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது, அதை நாங்கள் செய்யாத குற்றம்தான் உங்களை மாதிரி ஆட்களெல்லாம் தோன்றியதுக்கு, பல காரணங்களும் நாங்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரும் அழுதார். அந்த கொலகாரர் இப்படி உருகி போயிட்டார். அவர் பின்னாடி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார். அதனால் இந்த சம்பவம் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சது. என்னென்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும். 4 வயதில் சொன்னால் அவன் தேசியவாதி, 24 வயதில் நல்ல விஷயத்த சொன்னால் அதுக்குள்ளே அவன் தீவிரவாதியாக மாறிடுறான். அதனால் சின்ன வயசுலேயே நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கேட்குறவன் நிச்சயம் கேட்பாங்க. இந்த 30 நடுத்தரம் இருக்கு இல்லையா, அதை இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, அதை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். சேதாரத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருமாவது நல்ல விதத்தில் நம்ம இழுக்கணும். அப்போ 50

0: ஆதாரம், நடுத்தரம், சேதாரம், இது எல்லா இடத்துலையும் இருக்கும். வகுப்பில் மட்டுமல்ல, சமுதாயத்திலும் இருக்கு, நமக்குள்ளேயே இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ளாரையே இந்த மூன்று தன்மைகளும் இருக்கு.
1: சாமி, அதாவது இப்ப நீங்க சொல்றது எல்லாம் நல்ல கருத்துக்கள் தான் சாமி. இந்த புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், நீ வந்து மன உறுதியோட இரு, தொடர்ந்து போராடணும், நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு பயனுள்ளதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே சிறு கதைகள் வழியாக, கேள்வி பதில் வழியாக சொல்லியிருக்கீங்க. ஆனா இது எல்லாமே வந்து மாணவர்கள் ஏத்துக்குவாங்களா, கேட்டு நடப்பாங்களா?
0: ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிடலாம். ஏத்துக்கிறாங்க அப்படின்னா நேரடியா வந்து சுவாமிஜி நான் உங்க கருத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்ப ஏத்துக்காம இருக்கலாம், அல்லது ஏற்றுக்கொண்டதை சொல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம தொடர்ச்சியாக சொல்லும் போது நெல் செய்ய புல் தேயுமா போலே அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை ஒன்று இருக்கிறது. இப்போ நாம ஒரு தரிசு நிலத்தை அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா புல்லு முளைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல அது கொஞ்சம் தோண்டி உழுது அங்க நெல் பயிரிடும் போது புற்கள் என்ன ஆகும், அந்த நெல்லுக்கு உகந்ததா மாறி இதோட வளர்ச்சி அதோட வளர்ச்சியோட இணைந்து விடும். நல்ல விஷயத்த நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா புற்கள் முளைத்து கொண்டே இருக்கும். நீங்க என்னதான் தோண்டி தோண்டி இது பண்ணாலும் இங்க தோணா அங்க வரும், அங்க தோணா இங்க வரும். அதனால நல்லது செய்தால் அல்லது நீங்கும். இது வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்தும், அதுவும் குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவும் பொருந்தது. இன்னொன்னு, அவன் ஏன் இந்த மாதிரி சுத்துறான் அப்படின்னா அவனுடைய சக்திக்கு மனோபலத்துக்கு ஏற்ற ஒரு டார்கெட் நம்ம கொடுக்கலன்னு தோணுது. சமுதாயத்தை பத்தி பொறுப்பு அவனுக்கு நம்ம ஊட்டவில்லை, அதே மாதிரி நாட்டை பற்றிய ஒரு பெருமிதம் அவனுக்கு தெரியவில்லை. சுதந்திர போராட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டதால தான் இன்னைக்கு நீ பைக்கில் வேகமாக சுத்த முடியுது அவனுக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஏன்னா திடீர்னு அவன் வானத்திலேருந்து குதிச்ச மாதிரி ஆகுது அவனுக்கு. அப்படி இல்லாமல் சமுதாயத்தை பற்றி, சமயத்தை பற்றி, நாட்டை பற்றி உண்மையான வரலாறுகள், தியாக வரலாறுகள், தியாக வரலாறுகள் அப்படின்னா துறவிகளும் ஆன்மீக சான்றோர்கள் மட்டுமல்ல, இன்றைய சமுதாயத்தில் வந்து எவ்வளோ பேர் நல்லவங்க இருக்காங்க, எவ்வளோ நல்ல வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள், இன்னும் இருக்காங்க. சமுதாயத்தில் எங்கெங்க நல்லது நடக்குதோ அதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் அவனுக்கு வேண்டும், நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய காதுகள் அவனுக்கு இருக்கு, இன்ஆக்டிவாக இருக்கு. இளமை என்ற, வாலிபம் என்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்ம தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் இருக்கு. அவங்க அந்த இளமையை ஆப்ரேட் பண்ண தெரியணும், தெரிவிப்பதற்கான ஒரு நல்ல முயற்சி தான் இந்த நூல்.
2: தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். இது அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம்.
1: சுவாமி, இந்த மாணவனே மாணவியே நீ தலைவனாகணும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தினுடைய உண்மையான பயன் நீங்க எதை கருதுறீங்க?
0: ஒரு காலத்தில் ஒரு குடும்பம் என்றால் மூன்று தலைமுறைகள் இருக்கும். தாத்தா இருப்பார், அப்பா அம்மா, பேர குழந்தைகள் இருப்பாங்க. மூன்று தலைமுறை இருப்பது தான் முழு குடும்பம். என்னென்ன, தாய் தந்தையர் சொல்ல முடியாததை பாட்டியும் தாத்தாவும் சொல்வாங்க. அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படியே குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி அப்படியே வரும். தாத்தா பாட்டிக்கும் பேரன் பேத்திக்கும் நல்ல இணக்கமான உறவு இருந்தது, அன்பு இருக்கும், அரவணைப்பு இருக்கும், நல்ல விஷயங்களும் கேட்க முடியும். இப்போ அந்த கூட்டு குடும்பங்கள் என்பது கூட்டு புழு குடும்பங்களாக மாறிவிட்டன. புழுக்களாகவே நிறைய பேர் இருக்க வேண்டியிருக்கு. அப்பா ஓடுறார் வேகமாக, அம்மா வேலைக்கு போகிறாங்க, குழந்தைகள் தவிக்கிறார்கள். அந்த கூட்டு புழு என்ற குழந்தை கூட்டு புழுவாகவே இருந்து விடுகிறது. அது பூச்சியாக வளர்ந்து போவதற்கான வாய்ப்பு இல்லாமலேயே போய்விடுகிறது. தாய் தந்தையர்கள் நல்ல விஷயங்களை பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கட்டம் இருக்கு. ஆசிரியர்கள் பாடத்தை மட்டுமே நடத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்படி தாய் தந்தையாராலும் முடியாத ஒரு விஷயம், பெற்றோராலும் சொல்ல முடியாத அந்த ஒரு கேப், அந்த ஒரு பெரிய வெற்றிடத்தை நாம நிரப்புவதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்தோம்.
1: சுவாமி, இந்த நூலை படித்ததுலேருந்து பார்த்தா இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக பெற்றோர்களையும் ஆசிரியர்களுக்குமாகவே எழுதியிருக்கிறதா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், அது சரிதானங்க சுவாமி?
0: ரொம்பவும் சரி. ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் ஒரு பறவை போன்றவன். அந்த பறவைக்கு இரண்டு இறக்கைகள் உண்டு. ஒரு பக்கத்து இறக்கை பெற்றோர்கள், இன்னொரு பக்கத்து இறக்கை ஆசிரியர்கள். அந்த மாணவ பறவை மிக உயர உயர பறக்க வேண்டும் என்றால் இந்த ரெண்டு

0: கைகளும் நன்றாக விரிந்திருக்க வேண்டும், சக்தி மிக்கதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமா அந்த பறவை பறக்கும். இந்த நூல் மாணவ மாணவிகள், குழந்தைகள், இளைஞர்கள், அவங்க மனசுல என்னென்ன கேள்விகள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, எத்தனையோ பேர் தங்களுடைய கஷ்டத்தை வந்து பெயர் போட்டே, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, எனக்கு பொறாமை இருக்கு, இன்னொருத்தர் நல்ல மார்க் வாங்கினா எனக்கு பொறாமையா இருக்கு, எனக்கு அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கும் போது அவனுடைய தைரியத்தை நம்ம பாராட்டணும். நிறைய பேர் வந்து நல்லது மட்டுமே கேட்பாங்க, இல்லை நான் கண்ணை மூணா எனக்கு அப்படியே என்னென்னமோ வருது, அதனால வந்து நான் தியானமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு கேள்வி வருது. டீச்சரே கேட்டிருக்காங்க ஒரு கேள்வி, என்னன்னா என்னுடைய வகுப்பில் இருக்கிறவங்க அடுத்த ஆசிரியரை மதிக்கிறாங்க, என்னையே மதிக்கிறது இல்லை, இப்படி ஒரு கேள்வி. இந்த கேள்விகள் வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், சந்தேகங்கள், தெளிவின்மைகள், அவங்க எதை தேடுறாங்க, இதெல்லாம் பெரியவங்க குறிப்பா ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக குழந்தைகள் நல்ல விதமாக வளர்வார்கள், பெற்றோர்கள் பெருமைப்படும்படி நிச்சயமாக வளர்வார்கள். ஒரு உதாரணம் சொல்லணே, ஒரு நல்ல குடும்பத்து பையன் எட்டாவதோ ஒன்பதாவதோ படிக்கிறான், திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது. அப்பா அம்மா சொல்லி பார்க்கறாங்க, ஒன்றும் நடக்கலை. ஆனா பெங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த பையனுடைய பாட்டி ராமகிருஷ்ண விஜயத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க, ஒரு மூணு மாசம் முறை நடந்தது. என்னுடைய பேரன் இப்படி இருக்கான், ரொம்ப நல்ல பையன் தான், நாங்களும் நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆனால் திடீர்னு அவனுக்கு முன்கோபம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து குழந்தை வளர்க்கும் ஒரு கலை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து கற்றுத்தரப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். உங்க சக்தி உங்களுக்கு இருக்கிற மாதிரி, இந்த வயசுக்கு ஏற்ற சக்தி இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த சக்தி இருக்கு, அது கொஞ்சம் வேகமாக இது பண்ணும்போது நீங்க பயப்படக்கூடாது, கொஞ்சம் விட்டு பிடிங்க, பையன் நல்ல பையன், நல்ல குடும்பத்து பையன், ஜீனை நம்புங்க. அவன் கைகால் ஆட்டி அவன் விஷமம் பண்றாங்கிறது வேற விஷயம், ஆனா என்னுடைய பேரன் அப்படின்னா நல்ல பையனா தான் இருப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட நீங்க இருங்க, நல்ல விஷயத்தை செய்யுங்க, சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா வரும் அப்படின்னு அந்த பாட்டிக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் தாங்க செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த நூல் செய்யுது அப்படிங்கிற ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கு.
1: ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் தொடர்ந்து மாணவர்கள் படிச்சிருப்பாங்க, இப்ப யாராவது இதே மாதிரி ஒரு பாட்டியோ இல்ல ஒரு தாத்தாவோ, ஐயா இந்த மாதிரி எங்களுடைய பேத்திக்கோ இல்லைன்னா என்னுடைய மகனுக்கோ வழிகாட்டணும், நல்லா இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா, கடிதம் வந்திருக்கிறதா?
0: எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. குறிப்பா பல பள்ளிகளில் ராமகிருஷ்ண விஜயத்துல வந்த இந்த பகுதியை எடுத்து பெரிதுபடுத்தி முக்கியமான அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டி வைப்பாங்க. எல்லா மாணவ மாணவிகள் அதை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கு. அதை விட இன்னொன்று, எந்த பள்ளியிலிருந்து கேள்விகள் கேட்கிறார்களோ அந்த பள்ளியிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய படங்கள் வெளியிட்டு அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லும் போது ஆச்சரியம், அந்த பிள்ளைங்க எனக்கு இந்த குறைபாடு இருக்கு அதை போகணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவன் தன்னுடைய ஈகோ விட்டு வெளியில வரும் போதே நிச்சயமா அவனுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை.
1: சாமி, அப்புறம் இந்த புத்தகத்தினுடைய தலைப்பே மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆக வேண்டும் அப்படின்னு தானே வரணும், அது ஆகணும் அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் இருக்கிற மாதிரியே, அது ஏன் சாமி?
0: குழந்தைகளோட எல்லாம் பேசுகிறோம் ஆக வேண்டும் அப்படின்னு, அப்படியே தூய தமிழில் பேசுகிறோம், அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, ஆகணும் தம்பி, ஆகணும் பாப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இது இருக்கு. ஆக வேண்டும் அப்படின்னா ஒரு கட்டளையிடுற மாதிரி இருக்கு. ஆகணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவங்ககிட்ட அரவணைப்போட நம்ம பேசுற மாதிரி இருக்கு. பிரியமான ஆசீர்வாதமான ஒரு சொல்லாக அதை நான் பார்க்கிறோம். ஆகணும் அப்படின்னா ஒரு வேகமும் இருக்கு, அதே சமயத்துல என்னுடைய விருப்பமும் இருக்கு, இறைவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கு, அதுக்காக தான் அந்த மாதிரி போட்டது.
1: புத்தகத்துடைய தலைப்புகள் இருக்குல்ல, பத்து தலைப்புகள் வச்சிருக்கீங்க, அந்த பத்து தலைப்புகளை நீங்க படிச்சீங்க அப்படின்னா என்னவோ எனக்கு பாரதியாருடைய புதிய ஆத்திசூடிய படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம். அருமையான தலைப்புகள் பத்தா பிரிச்சிருக்கீங்களா, அது ஏதாவது காரணம் உண்டா?
0: தேவையா தேர்வு பயம், உன் மனதிற்கு நீயே தைரியம் ஊட்டு, ஆர்வமாக இரு, ஆற்றலுடன் செயல்படு, இது மாதிரி அந்த தலைப்புகள்லாம் அமைஞ்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை தங்கமாகு. இந்த நூல் சென்னையில வெளியிட்டோம், அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் ஏதாவது எழுதி கொடுங்க எழுதி கொடுங்க அப்படின்னு நிறைய கூட்டம் இருந்தப்போ எதை எழுதுறேன்னு தெரியல. அப்போ தன்னம்பிக்கை தங்கமாகும்னு சொன்ன உடனே இவ்வளோ பேருக்கு சந்தோஷமாக இருந்தது. தங்கமாக அப்படின்னு தெரியும், தன்னம்பிக்கை தங்கமாகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் துன்பம் துணிவை தரும், குழந்தைகளை வளர விடுங்கள், வளர்க்காதீர்கள்,

0: இது வந்து நாம எழுதணும் அப்படிங்கறது இல்லாம பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்த கருத்துக்கள், அதை நாம் அவதானிக்கும் போது, அதை நாம் தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நம் மூலமாக உயர்ந்த சிந்தனைகள் வரும். அது பதிவு செய்ய வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. நம்மாழ்வார் ஒரு இடத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. புளிய மரத்துல பொந்துல தான் உட்கார்ந்திருந்தார். ஆனா அவர் பாசுரம் பாடும் போது கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனைகள், பக்தி மிக்க சிந்தனைகள், சொற்கள் எல்லாமே வந்து சூக்ஷ்ம ரூபத்தில் வந்து அவர் முன்னாடி நிக்குமா. ஆழ்வாரே, நீங்க பாடுறீங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிந்தனைகள் வந்து அவரிடம் கெஞ்சுமா, உங்களுடைய பாசுரத்தில் எங்களையும் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அது மாதிரி தான் நல்ல சொல்லாடல் வந்ததென்றால் அது இறைவனிடம் இருந்து தான் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
1: அதே போலங்க சாமி, இந்த புத்தகத்துல நீங்க சொல்றீங்க இளைஞர்கள்ட்ட கெட்ட விஷயம் போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம விவேகானந்தருடைய சிந்தனைகளை உள்ள புகுத்திடணும் அப்படின்னு சொல்றீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: பாரம்பரிய ஹிந்து சனாதன தர்மத்தில் பாரம்பரியமான ஒரு சிந்தனை உண்டு. மனிதனுக்கு ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடியது என்ன? காமம். காமம் அப்படின்னா உடல் இச்சை மட்டுமல்ல, எதா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பேராசை. சாதாரணமா ஆசைகள் இருந்தா போறோம், பேராசைன்னு வரும்போது தான் அது வந்து காமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். காமம் மனதில் புகும் முன்பு காயத்ரி மந்திரம் புக வேண்டும். அந்த மந்திரத்தை சுவாமி விவேகானந்தர் எல்லா இளைஞர்களும் குழந்தைகளும் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஓம் பூர்புவஸ்வாஹ தத்சவிதுர் வரேண்யம் பர்கு தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத் அப்படின்னு ரொம்ப அருமையான மந்திரம் அது. அதோட பொதுவான பொருள் நான் சொல்றேன். இறைவா, எங்கள் புத்தியை தூய்மைப்படுத்தி சத்தியத்தை அறியும் ஞானத்தையும், சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கும் விவேகத்தையும் அருள்வாயாக அப்படின்னு அதோட பொதுவான பொருள் நம்ம சொல்லலாம். காயத்ரி மந்திரம் புத்திக்கு ஒளியளிக்கும் பிரார்த்தனை, மனிதனின் அறிவை வெளிப்பூட்டி உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் மந்திரம் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். அந்த மந்திரத்தை சிறு வயதிலேயே நம்ம குழந்தைகள் கற்க வேண்டும். கற்றுக்கொண்டால் நிச்சயமாக மேதாவிகளாக எல்லோருமே வருவார்கள். இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சிந்தனை. அதனால்தான் குழந்தைகளுக்கு 9 வயதுல 12 வயதுல காயத்ரி மந்திரத்தை உபதேசம் செய்வாங்க. அப்படி வேண்டிக் கொள்ளும் போது யாரெல்லாம் இப்படி வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் மிகச்சிறந்த சிந்திக்கும் நபர்களாக, மிகச்சிறந்த ஆளுமையாக மாறியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் குழந்தைகளின், இளைஞர்களின், மக்களின் மனங்களில் சஞ்சலம் புகும் முன்பு சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனைகள் புக வேண்டும். அப்படி புகுந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2012 ராமகிருஷ்ண விஜயத்தில் ஆசிரியராக நான் இருந்தபோது ஒரு போட்டி நடத்தினோம். என்னன்னா, சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு தலைப்புல விவேகானந்தருடைய 40 பொன்மொழிகளை முழங்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளியும் பிரார்த்தனை கூட்டத்தின் போது, பிரார்த்தனை முடிந்த பிறகு சின்ன குழந்தைகளுக்கு 20, பெரியவங்களுக்கு ஒரு 20 பொன்மொழிகள். அதுல அஞ்சாதே அஞ்சாதே, தைரியமாக இரு சகோதரா, நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 கொட்டேஷன். மாணவ மாணவிகளுக்கு அவசியமான ஒன்று, எல்லாமே ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 12,000 மாணவ மாணவிகள் தமிழகம் எங்கும் அதை ஓதினார்கள். சக்தி பெற சுவாமிஜியை முழங்கு அப்படிங்கிற ஒரு திட்டம் அது. ரொம்ப நல்லா நடந்தது. அதுல சென்னையில ஒரு பொண்ணு, 6வது படிக்கிற அந்த பொண்ணு, ஹரினின்னு பேரு. அவ வந்து 40 கொட்டேஷனை நல்ல மனப்பாடம் பண்ணி தனியா சொல்லி பார்ப்பான். அது சொல்லும் போது குட்டி பையன், அவனோட தம்பி குருன்னு பேரு, ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அவனும் காதால கேட்டு கேட்டு அஞ்சாதே அஞ்சாதே இந்த மழலை சொல்லு அது சொல்லுவான். அவங்க வீட்டுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். கிச்சன்ல அப்படியே தண்ணி குடிக்க போறான், அங்க இருட்டா இருக்கு, ஓடி வந்துடுறான். அக்கா ஹரிணி கிண்டல் பண்றான், அஞ்சாதே அஞ்சாதே நீ இப்பதானே சொன்ன, நீ உள்ளார போன உடனே பயந்துட்டு வந்துட்டீ அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான். அப்படின்னு தண்ணி குடிக்கணும், அதே சமயத்துல பயப்படக்கூடாது. மறுபடியும் கம்பீரமா உள்ளார போனான் அந்த குட்டி பையன். மழலை சொல்ல அப்படியே அஞ்சாதே அஞ்சாதேன்னு சொல்லிட்டு உள்ளார போனா, அங்கே தண்ணி குடிச்சான், திரும்பி வந்தான், ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாவ. அப்ப இது மாதிரி சின்ன விஷயத்துல அப்படி போனதென்றால் விவேகானந்தர் சுவாமி சொல்றார், மை இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் ஓன்லி

0: நேஷனல், இட் இஸ் இன்டர்நேஷனல், அதாவது உலகம் தழுவிய சிந்தனைகளை கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பயமின்மை நமக்கு வேணுமா வேணாமா, அது சுவாமி விவேகானந்தர் திரும்ப திரும்ப சொல்கிறார். தன்னம்பிக்கையாக இருக்கணும், சேவை உள்ளம் படைத்தவர்களாக இருக்கணும், எதையுமே ஆழ்ந்து கற்கும் திறன் உடையவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் உடம்பு பார்த்தோம் அப்படின்னா சொத்தையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உடல் வலிமை இருக்கணும், மன வலிமை இருக்கணும், தேசபக்தி இருக்கணும், தெய்வ பக்தி இருக்கணும், எதையுமே ஆராயும் திறன் கொண்ட ஆழ்ந்த நுண் அறிவு வேணும். இவ்வளவையும் சுவாமி விவேகானந்தர் சொல்ல, இதை தவிர எண்ணற்ற விஷயங்கள் சொல்கிறார். இது எல்லாமே சின்ன வயசுலேயே எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னாடி ப்ரீகேஜி இருக்கு இல்லையா, அந்த கேஜியில் இருக்கும் போதே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் நிச்சயமாக சாதாரண குழந்தைகளாக இருக்க மாட்டார்கள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளாக இளைஞர்களாக இருப்பார்கள். அது சத்தியம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற யார் இந்த நூலை படித்தாலும் சுவாமி விவேகானந்தருடைய கருத்துக்கள் என்ன செய்யுமோ அதே பலனைத்தான் இந்த நூலும் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன்னா. அது என்னது அது அப்படின்னா, உன்னை உன் காலில் நிற்க வைக்கும், கடவுளின் திருவடிகளை பிடிக்க வைக்கும். அதுதான் அருமையான ஒரு விஷயமாக நூலின் பயன் என்பது போல் இருக்கிறது.
1: சுவாமி இதுவரை எங்களோட இணைஞ்சு கொண்டு மாணவனே மாணவியே நீ தலைவன் ஆகணும் அப்படிங்கிற அந்த புத்தகம் எப்படி உருவானுச்சு, அதில் உள்ள கருத்துக்கள் என்ன, யார் படித்து பயன்பெறலாம், இது இளைஞர்களுக்கு போய் சேரும்போது நம்மளுடைய நாடு எப்படி வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படம் பிடிச்சு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் உங்களுடைய எழுத்து பணியும் விவேகானந்தருடைய சேவை பணியும் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் சாமி.
0: மிகவும் நன்றி. வானொலி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி. அந்த நூல் நமக்குள் நுழைய வேண்டும். நூலின் கருத்துக்கள் நுழைந்ததென்றால் நிச்சயமாக அது எப்படி என்ன ஒரு பிராணவாயு நமக்குள்ளற புகுந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான சிந்தனைகள் நமக்கு உள்ளே செல்ல வேண்டும். இதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்த வானொலி அன்பர்கள் அனைவருக்கும் எங்களது நல்ல பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. வரும் 1 மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். கட்சவியல் கலக்கல் பாடல்களில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி முழுக்க ஒழிக்க போகுது நேர்களே. என்னதான் நம்ம ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு டிவிலேயோ இல்லை பிளேலிஸ்ட்டு போட்டு கேட்டாலுமே வானொலியிலேருந்து வந்து உங்கள் காதோரம் ஒழிக்கக்கூடிய உங்களுடைய விருப்ப பாடலுக்கு இருக்கிற சுகமே தனி அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் வரணும்னா 0-43-42-24-40-30 இந்த எண்ணுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணணும். உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேர், உங்களுக்கு பிடிச்ச படம், என்ன பாடல் அப்படின்றதையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக எங்களுக்கு அனுப்புவீங்க. ரெடியானவர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடலை அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலை வழங்க நாங்கள் காத்திருக்கிறோம்.

ஆம்நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடலை நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்பவே மெலடியான சாங்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப ஃபாஸ்ட் மெலடி பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப அடியான பாட்டு, அது போட்டால் தாங்க பாட்டு பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விரும்பி கேட்பாங்க. இப்படி நமக்குள்ள ரசனைகள் மாறுபடுதுங்க. எல்லாருடைய ரசனையும் ஒன்றா குவிக்கக்கூடிய இடம்னா இந்த கர்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை நம்ம சொல்லலாம். நிகழ்ச்சியில் முதல்ல பாட்டு கேட்டிருக்காங்க, முதல்ல தன்னோட விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. சேலத்திலிருந்து வான்மதி கேட்டிருக்காங்க, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் சலிக்காத பாட்டு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஒரு மாஸ் எவர் கிரீன் சாங். இப்படி எத்தனை வார்த்தைகள் வேணாலும் இதுக்கு போடலாம். இந்த பாடலுக்கு கேட்போமா அந்த பாடலை?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: என்ன கௌசல்யா, கச்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியை என்ன விட்டுட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல?
7: ஆமா, டைம் ஆகுதுல்ல, கில்லி மாதிரி இருக்கணும்ல, டைமுக்கு ப்ரோக்ராம்லாம் நம்ம ஆரம்பிச்சிருவோம்ல, அதனால்தான்.
6: இருந்தாலும் சோறு முக்கியம் இல்லை கௌசல்யா,
7: சோறு சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆச்சா?
6: ஆமாமா,
7: சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்களா என்ன?
6: அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் நேயருக்கு வந்து விருப்ப பாடலை கொடுக்கணும்ட்டு நான் உடனே வந்துட்டேன்.
7: அப்படியா, கையாவது கழுவுனீங்களா இல்லை அப்படியே வந்துட்டீங்களா ஆர்வத்தில்?
6: கழுவிட்டு தான் வந்தேன் கௌசல்யா. என்ன கௌசல்யா கேள்வி இது?
7: சும்மா கலாச்சேன். சரி, சோறு நம்மளுக்கு முக்கியம் தாங்க, அதுக்காக ப்ரோக்ராம் அதை விட முக்கியம் இல்லையா? நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால டக்குன்னு அப்படியே வந்து அவங்களுடைய விருப்ப பாடல்களை, அதாவது விதவிதமான பாடல்களை அவங்க செலக்ட் பண்ணி அமைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்ல இந்த 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அதனால நான் டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்ல, இடையில வந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்துட்டீங்க நந்தினி.
6: ஆமாம் கௌசல்யா.
7: இப்போ டைம் சொல்லுங்க, நேயர்களுக்காக நம்பரும் இன்னொரு முறை நீங்களே சொல்லுங்களேன்.
6: நிலையத்தில் நேரம் 3:12, நேயர்கள் கேட்டு ரசிப்பது கட் செவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி.
7: நிச்சயமா, எந்த நம்பர்ல அவங்க வாட்ஸ்அப் பண்ணணும்?
6: இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற நேயர் நீங்க செய்ய வேண்டியது 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பேர், ஊர், அப்புறம் உங்களோட விருப்ப பாடல், விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் ஆகியவற்றை வந்து டைப் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க.
7: நீங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, நாங்கள் டக்குன்னு உங்களோட விருப்ப பாடல்களை போட்டுறோம். நீங்க இருக்கும் இடத்துல இருந்தே அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
6: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த யாரு கௌசல்யா விருப்ப பாடல் தெரிவிச்சிருக்காங்க?
7: பாடல் கேட்டிருக்காங்க பட்டுக்கோட்டையில இருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ரொம்பவே அழகான ரசனைக்குரிய நேயர்கள் நம்ம நேயர்கள், விதவிதமா பாடல்கள் கேட்டிருக்காங்க.
6: ஆமா கௌசல்யா,
7: ஒரு கைதியின் டைரி திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்போமா?
6: கேட்டலாம்.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மணி 17:00. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நந்தினி, சொல்லுங்க, காலையில ஏன் லேட்டா வந்தீங்க ஆபீஸ்க்கு?
8: அதை ஏன் கேக்குறீங்க கௌசல்யா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், அதை மறைக்காம நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா?
7: என்ன,
8: நீங்க வண்டி

0: எவ்வளோ ஸ்பீடில் வருவீங்க நார்மலாக?
1: நான் வந்து எனக்கு வந்து அவசரமாக போகணுன்னா ஒரு 50 அப்படி வருவேன், 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருவேன்.
0: நானும் அதே தான் கௌசல்யா, 40 45ல தான் வந்திருப்பேன். ஆனாலும் ஒரு விபத்துல இருந்து நூல் இலையில தப்பிச்சு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க.
1: அப்படியா?
0: ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வந்துட்டாங்க,
1: அவங்களுக்கு என்னாச்சு?
0: யாருக்கும் எதுவும் ஆகலை. ஒரு
1: ஏன்
0: நூல் இலையில ரெண்டுமே தப்பிச்சிட்டோம், ரெண்டு பேருமே
1: தப்பிச்சு
0: தப்பிச்சிட்டோம்.
1: வந்துட்டீங்களா? சரிங்க, வரும்போது ஹெல்மெட்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பீங்களே.
0: வழக்கமா எல்லா டைமும் போட்டுட்டு தான் வருவேன் கௌசல்யா, அது ஏனோ தெரியல. என்னைக்கு நான் மறந்துட்டு வரணும் அன்னைக்கு தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது.
1: ஆமாம், அது அப்படி தான் நடக்கும். நம்ம என்னைக்கு விட்டுட்டு வரோம்ளோ அன்னைக்கு தான், செல்ஃபோனை விட்டு வரும்போது தான் நிறைய கால்ஸ் வந்திருக்கும், ஹெல்மெட்டை விட்டு வரும்போது தான் நான் போலீஸ்கிட்ட மாட்டோம். இப்படி தான் ஏதாவது
0: அதே தான் கௌசல்யா,
1: கோஇன்சிடென்ட்டு.
0: அது மட்டும் இல்லாமல் சில டைம்ல எதுக்கு இது தினமும் தானே போடுறோம் அப்படின்ட்டு ஒரு நாள் போடாத விட்டா கூட இது மாதிரி கரெக்டா நடந்துருது.
1: அதனால் இனிமே ஞாபகமாக ஹெல்மெட் போட்டுட்டு வாங்க. இனிமேல் நானும் கூட கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கிறேன். 50ன்றது கொஞ்சம் அதிகம்தான் டவுனில், நம்ம 40 35க்குள்ளே வரலாம். சரியா?
0: சரி கௌசல்யா, அதான் கரெக்ட்.
1: நேர்களும் ஞாபகம் வச்சுக்கலாம், சாலையில் போகும்போது குறைஞ்ச வேகத்தில் போங்க, அதிக வேகத்தில் போகாதீங்க. டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு நீங்கள் போங்க. அதே மாதிரி காரில் போனீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நேர்களே, ரொம்ப அக்கறையோடு நம்ம நேர்களுக்காக ஒரு கான்செப்டை சொல்லிட்டோம். அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்காங்க, என்ன பாடல் அப்படின்னு சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாம்.
1: கடத்தூர்லேருந்து பழனி கேட்டிருக்காரு, கடல் மீன்கள் திரைப்படத்திலேருந்து அவருக்கு பிடிச்ச பாடல் கேட்போமா நாமளும்?
0: கேட்கலாம்.

0: students, listen carefully.
1: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
2: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி சார்,
6: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
5: தர்மபுரி.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 மாலை 6 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். மூன்று மணி 26 இது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
11: கௌசல்யா, இந்த ஈவினிங் டைம்ல ஒரு காஃபி குடிச்சிட்டு இந்த கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டா எப்படி இருக்கும்?
12: சூப்பரா இருக்கும். அதை வேற ஏமா ஞாபகப்படுத்திட்டீங்க. காஃபி, டீ, இது கூடவே ரெண்டு பஜ்ஜி இல்லைனா ரெண்டு போண்டா கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரிஸ்கா கூட நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம பண்ணலாம்.
11: நம்மள மாதிரி ஒரு காம்பினேஷன், காஃபி பஜ்ஜி, நல்லா சொல்லிட்டீங்க.
12: நம்மள மாதிரி ஒரு நல்ல காம்பினேஷன் தான் காஃபியும் பஜ்ஜியும், இல்லையா? யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க இந்த காம்பினேஷனை. சரி, அது இருக்கட்டும். அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
11: கேட்கலாம்.
12: அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க சித்ரா, கருவூல காலனில இருந்து கேட்டிருக்காங்க. அண்ணா நகர் முதல் திரைப்படத்துல இருந்து பாடல். இது நிறைய பேரோட ரிங்டோனா கூட இருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டு பிடிக்காதவங்களும் இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். கேட்போமா இந்த பாட்டை?
11: கேட்கலாம், வாங்க.

தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சதில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

0: நிலையத்தில் நேரம் 3:33. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: இது
0: கட்சேவியில் கலக்கல் பாடல்கள்.
1: ஏன் கலக்கல் பாடல்கள்னு சொல்றோம் நந்தினி?
0: நேயர்கள் எல்லாருமே கலக்கலான பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறதுனால இது கலக்கல் பாடல் நிகழ்ச்சி.
1: நேரம் போனதே தெரியல, 3:33 ஆயாச்சு இல்லையா? இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 1.5 மணி நேரம் கடந்துருச்சு நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும்.
0: ஆமா கௌசல்யா,
1: கடக்கடான்னு அனுப்பிட்டே இருக்காங்க மெசேஜ், அவங்களுக்கு பிடிச்ச பாடல் நீங்க சொல்லுங்க, நாங்க உடனே பாருங்க அப்படி அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ பாடல் கேட்டிருக்காங்க, திருப்பூர்லேருந்து மதன் அவங்க கேட்டிருக்காங்க. கட்டபொம்மன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்போமா?
0: கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருச்சி

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: நிலையத்தில் நேரம் 3:40. நேயர்கள் கேட்டு ரசிப்பது தர்மபுரி பண்பலை 103.5 ஏற்காடு பண்பலை 103.7.
6: சொல்லுங்க நந்தினி, அடுத்ததா யாரு பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
5: கேட்கலாம்.
6: அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க, தர்மபுரியிலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. கட்சவில் கலக்கல் பாடல்ல எனக்கு ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வணக்கமும் சொல்லியிருக்காங்க. சின்ன தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துலேருந்து பாடலாம் கேட்டிருக்கீங்களா?
5: இந்த படத்தில் இருக்க எல்லா பாடலுமே நான் கேட்டிருக்கேன் கௌசல். எனக்கு இது இந்த படத்தில் இருக்க எல்லா பாடலும் மோஸ்ட் ஆஃப் பிடிக்கும். நீர் கேட்டிருக்க பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: அவர் என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, ஒரு காதல் என்பது அப்படின்ற பாட்டை கேட்டிருக்காங்க. கேட்போமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில்.
5: ஆவலாக இருக்கேன், கண்டிப்பாக கேட்கலாம், போட்டு விடுங்க.
6: அழகான பாடல், இதோ கேட்டுருவோம். ஐயா, நெய்யரை விட நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களே. கேட்டுருவோம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: 3:46. தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி வைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. மூன்று மணி 3:46 ஆயாச்சு நந்தினி. இன்னொரு காஃபி குடிக்கலாமா?
1: இல்ல, ஒரு காஃபி குடிச்சதே போதும். கவசல்யா,
0: ஏன் அவ்வளோ சோகமாக இருக்க வர? இன்னொரு டீ கொடுத்தா அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமாக ஆகும் போல இருக்கே முகமே.
1: நிகழ்ச்சியில் கேட்குற பாடலை கேட்டாலே போதும்.
0: பாடலை கேட்டே எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குது அப்படின்றீங்களா?
1: ஆமாம் கௌசல்யா.
0: அவங்க அவங்களோட விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு அவங்க அங்கே குதிச்சுட்டு இருப்பாங்க, என் பாட்டு வந்துருச்சு என் பாட்டு வந்துருச்சு அப்படின்னு இல்லையா? இப்போ யார் பாடல் கேட்டிருக்காங்க சொல்லுங்க.
1: அடுத்த பாடல் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராயக்கோட்டையிலேருந்து சண்முகம் அவர்கள். அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வந்து விக்ரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.
0: விக்ரம் படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுடலாமா? இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்போம்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: மூன்று மணி 53 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்
9: கற்சேவில் கலக்கல் பாடல்கள்.
8: இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம தமிழ்நாடு முழுக்கவே எல்லா மாவட்டங்களுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா நந்தினி? கொஞ்சம் வெயில் குறைஞ்ச மாதிரி இருக்கு, சாயந்தரம் ஆனா திருப்பி பகல்ல வந்தா வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது இல்லையா?
9: கரெக்டா சொல்லிட்டீங்க கௌசல்யா.
8: ஆமா, இது நைட்டு மட்டும்

0: தூங்கும் போது நிம்மதியாக இருங்க, காலையிலனா நான் வெயில் காட்டி எடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அந்த மழை பெய்யறது இயற்கை நம்ம மேலே கருணை வச்சு கொஞ்சம் மழை பெய்யறது நமக்கு ஒரு ஆறுதலான விஷயம். சரி, மரங்களை நடுங்க நடுங்கன்னு அதுக்கு தான் அடிச்சுக்கிறாங்க. அடுத்த தலைமுறையை நம்ம அப்படி மொட்டையாக விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்கிறாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் நிறைவு பாடலை
1: யார் கேட்டிருக்காங்க கௌசல்யா?
0: நிச்சயமாக நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து பிரேம்நாத் கேட்டிருக்காங்க. என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற திரைப்படத்துலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச பாடல், நாமும் சேர்ந்து கேட்கலாமா?
1: ம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
1: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட் செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: நந்தினி, அடுத்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் பண்ணாலும் நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க போல இருக்கு, அதனால நம்மளே கிளம்பிடுவோமா?
8: கிளம்பிடலாம். நீருக்கு விருப்ப பாடலாம் கொடுத்தோம், அந்த ஒரு மனநிறைவோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.
7: நிச்சயமா மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நேர்களே.

0: நன்றி கௌசல்யா ராஜா. நந்தினி,
1: இதயத்தை இதமாக்கும் பண்பலை 102.5.
2: என்னை

இனிய உற்சாகமான மாலை வணக்கம் அன்புடையர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு நாம் இணைகிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: வணக்கம் சோழராணி.
2: வணக்கம் லீலா வினோதன். அது மட்டும் இல்லாம நேயர்களுக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: ஆமா, அவங்க கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வைப்போம் அப்படின்ட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டீங்க. நேயர்கள் வந்து உற்சாகமாக இருக்காங்க. அது 4 மணி நாவே விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அன்பு நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்,
2: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளோட எப்பவும் சொல்ற அந்த மூன்று குறிப்புகளை சொல்லலாம்.
1: மூன்று முத்தான குறிப்பு.
2: ஆமா, கேள்விக்கு முன்னாடி என்னன்னா, நேயர்கள் வரும்போது இரைச்சல் இல்லாம வரணும். அதே மாதிரி 7 நாளுக்கு முன்னாடி வந்தவர்கள் மீண்டும் வர வேண்டாம். இந்த மாதிரி சில
1: முன்னேற்றம்ஸ் எல்லாம் இருக்கு. சோழனி சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுங்க நேயர்களே. நிகழ்ச்சி நேயம் முதல் நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க? என்ன வேலை செய்றீங்க? சரி சரி, ரொம்ப சந்தோஷம் குமார். உங்களுக்கான ஒரு 3 குறிப்பு சொல்லலாமா? இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அது மட்டும் இல்லாம இவருடைய தந்தை வந்து ஒரு காவலராக இருந்தவர்.
2: அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாவலர் விருது, அந்த மாதிரி விருதுகள் எல்லாம் கூட நிறைய வாங்கியிருக்கிறாருன்னு சொல்லலாம். இவர் பேர் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்டுட்டு
3: இருக்கோம்.
2: என்னங்க
3: முதல் குறிப்பு?
1: இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். இவருடைய தந்தை வந்து ஒரு காவலராக இருந்தவர்.
3: சரி சார்.
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
4: ஐயா வணக்கம், அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
2: வணக்கம்ங்க. நீங்க யாருன்னு பதில் கரெக்டா சொல்றீங்களா?
1: செயற்பாட்டுக்காக நிறைய பரப்புரையில் ஈடுபட்டார். உங்களுக்கு ஒரு குறிப்பு தான் சொல்ல முடியும். முதல் குறிப்பு நீங்க ஆன்லைன்ல கேக்குறீங்களா? இவர் சமூக செயற்பாட்டாளர். இவருடைய தந்தை காவலராக பணி புரிந்தார்.
2: இவங்க வந்து நிறைய விருதுகள் எல்லாம் வாங்கியிருக்காங்க.
4: கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.
1: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
2: வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, யார் இங்கிருந்து?
5: வணக்கம்.
2: வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல கூட வந்து பதக்கங்கள்லாம் வாங்கியிருக்கிறார்.
6: அப்துல் கலாம்.
2: அப்துல் கலாம் இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
1: இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும்

0: தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங், டிஎம்எல்டி, பிஎட் போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:10. நாம் இணைந்திருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில்.
8: இப்போ நிறைய நேர்கள் யாராக இருக்கும் அப்படின்னு தெரியிட்டே இருக்காங்க. அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கங்க. யார் எங்கிருந்து? சோமசுந்தரங்களா? சரிங்க.
7: சோமசுந்தரம் ஏன் சோகமா பதில் வருது? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன்.
8: கொஞ்சம் கம்மியா சாப்பிட்டுருப்பாரு, ரொம்ப டல்லா இருக்காரு. சரிங்க, உங்களுக்காக குறிப்பு சொல்லலாமா?
7: இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு விருதெல்லாம் வாங்கியிருக்கோம் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஸ்பெயின், அதே மாதிரி ஜெர்மனி, அந்த மாதிரி நெதர்லாந்து நாடுகள்ல இருந்து கூட இவர் வந்து விருதுகள் நிறைய வாங்கியிருக்கிறார். நன்றிங்க, நன்றிங்க.
8: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: உங்களுக்கான குறிப்பு சொல்லுங்களா இல்ல பதில் சொல்றீங்களா?
9: ஒரு குறிப்பு கொடுங்க, மற்றவங்களுக்கு பயனாளி எழுத்துங்க.
7: அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட கல்வி வளர்ச்சியில கூட வந்து முக்கியமான பங்காற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்.
8: நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவுடைய தலைவரை சொல்றாரு. வாழ்த்துக்கள்யா. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
10: வணக்கம்
8: மாலை இனிய வணக்க. மகிழ்ச்சியோட சொல்வது யார் எங்கிறது?
10: நான் மகிழ்ச்சியோட சொல்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
8: கோபால் ஐயா, அப்படி புன்னகையோட வந்திருக்கீங்களே, அட்டன்ஸோட
10: வந்தீங்களா? பேசணுன்றதுக்கோசம்தான்.
8: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி நீங்க பேசுறது. சொல்லுங்க, பதில் சொல்லாமா?
10: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
8: உங்களுக்கான ஒரு குறிப்பா? இவங்க வந்து 2007 இத்தாலிய செனட் பதக்கம் பெற்றார்.
7: மாபெரும்
2: எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
11: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MA MTech டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியர்

0: நீங்க
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கிருஷ்ணகிரி ஐசிஐசிஐ வங்கி அருகில் ஜே பி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை ஜே பி மருத்துவமனை, ஐசிஐசிஐ வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
4: எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. எஸ் எம் ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 4:15.
8: விறுவிறுப்பான குறிப்புகளோடு உடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: தர்மபுரி மாவட்டம் பாளையம்பதிலிருந்து மூர்த்தி பேசுகிறேன் மேடம்.
7: மூர்த்தி ஐயா, உங்களுக்கு குறிப்பு தரலாங்களா இல்ல பதில் சொல்றீங்களா?
8: ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு
9: சொல்லுங்க ஐயா.
8: இவர் வந்து ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்.
9: ஸ்பெயின் நாட்டில் வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு.
8: எந்த நாட்டிலங்கய்யா? இல்லை இல்லை இல்லை இல்லைங்கய்யா.
9: கோகுல்நாத் தாண்டவராயன் சொல்லலாம்.
8: நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ங்கய்யா.
9: நன்றி நன்றி.
8: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
10: வணக்கம்மா.
7: வணக்கம்ங்க, யார், எங்கிருந்து?
10: தேவராதன், குட் ஈவினிங்
8: ஐயா. மாலை வணக்கம் ஐயா. முருகனையா சொல்லுங்க.
10: என்ன
8: பதில் சொல்லுங்க? நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. ஆமா கண்டிப்பா, நன்றிங்க.
10: நன்றி
8: நன்றி. அடுத்த நேர்வர்க்கு வணக்கம்.
7: வணக்கம்
11: ஐயா. வணக்கம்.
7: வணக்கம்ங்க.
11: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறமா.
7: மோகன் ஐயா பதில் சொல்றீங்களா?
11: ஐயா கம்யூனி இருக்கிறாரு.
8: வணக்கம் ஐயா. வணக்கம்.
11: வணக்கம். வணக்கம் ஐயா.
8: சொல்லுங்க
11: ஐயா. விட அருகில் இல்லை ஒரு குறிப்பிடுங்க.
8: விடை அருகிலா? விடையே சொல்லாமையா கஷ்டம். சரி நீங்க சொல்லுங்க. விடை அருகிலே ஒரு குறிப்பு
7: ஐயா. டைரக்டா உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்றேங்க ஐயா. இவர் வந்து 1990ல இருந்து சிறுவர்களை வந்து தொழிலாளர்களா பணியமர்த்ததுல இருந்து வந்து போராடி வந்திருக்கிறாரு, அதுக்கு எதிர்ப்பு.
11: சரி விட சொல்றேன் பாருங்க. கைலாஸ் சத்தியமூர்த்தி.
7: சத்தியமூர்த்திங்களா?
11: ஆமா
8: கரெக்டா சொல்லுங்க.
11: கைலாஸ் சத்தியமூர்த்தி தான் வருது
8: வருக. வணக்கம். மதியோன் பாளையம் மோகன் வந்து நெருங்கிட்டாரு. அடுத்த நேயர்.
12: வணக்கம்.
7: புஷ்பலதா அம்மா பதில் தெரியுங்களா?
12: கைலாஸ்
8: கைலாஸ் சத்தியார்த்தி அப்படின்றது மிக சரியான பதில். அற்புதம். சரி உங்களுக்கு என்ன பாடல் வழங்கலாம்?
12: எனக்கு வந்து இங்க அந்த நமக்கரகம்

0: வேற என்ன சிறப்பு இருக்கு?
1: அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் வந்து குழந்தைங்க தொழிலாளராக இருக்கிறத வந்து போராடி அவங்கள மீட்டது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 80,000 மேற்பட்ட சிறுவர்களை வந்து மீட்டு அவங்களுக்கு கல்வி கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 2014 வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நோபல் பரிசும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஏன் அப்படின்னா, சின்ன வயசுலேயே அந்த ஒரு அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி பசங்க நம்ம முன்னாடி கஷ்டப்படுறத பார்க்கறதுனால தான் அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அதனால தான் இவர் வந்து குழந்தைங்களுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர்கள் எல்லாம் மீட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறும்படங்கள், சின்னத்திரை நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு திரைப்படங்கள், இவரின் சேவையை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையை வந்து முன்னிலைப்படுத்தி வந்து நிறைய வந்து விருதுகள்லாம் இவர் வாங்கியிருக்கிறாரு. 2014 நோபல் பரிசு, 2009 வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகர் பாதுகாவலர் விருது, 2008 வந்து அல்போன்சோ கொமின் சர்வதேச விருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்க கொடி விருதுலாம் கூட வாங்கியிருக்கிறாரு.
0: அதே போல் வந்து 80,000 சிறுவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கார் இல்லையா, எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்.
1: ஆமாம், இத்தகைய புகழ்மிக்க ஒருத்தர் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஏன் இதை பத்தி சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இல்லையா.
0: அந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினத்தில் ஒரு 80,000 குழந்தைகளை, தொழிலாளர்களாக இருந்த குழந்தைகள், இடையில் நின்ற கல்விக்கு அந்த கல்வி கூடங்களுக்கு செல்லாமல் இடையில் நின்ற குழந்தைகள், இப்படி பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 80,000 சிறுவர்களை மீட்டெடுத்திருக்காங்க.
1: அந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம தடுத்து.
0: ஆமாம், பெரும்பான்மையாக வந்து அது மாதிரி இல்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கக்கூடியது கூட நமக்கு உரிய தகவலை வந்து அரசாங்கத்திடம் தெரிவிச்சா கண்டிப்பாக அந்த குழந்தைகள் அந்த வளர்ச்சி அந்த பாதுகாப்பு துறை நடவடிக்கை எடுக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குழந்தை தொழிலாளர் மீட்பாளர் கைலாஷ் சத்யார்த்தி. இதோ நேயர் கேட்ட பாடல் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை. ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ books. சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
5: Students, listen carefully.
6: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம்.
7: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேலா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
12: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500 84820.
14: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
15: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: The Kaveri Polytechnic College, Mecheri, Salem. மேலும் விவரங்களுக்கு 9524936156.
6: இது உங்கள் அபிமான அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மாலை 4:27. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேரலை. ஜனனி வந்து வந்திருக்காங்க. வணக்கம் ஜனனி.
16: வணக்கம்.
6: என்ன அடுத்த குறிப்பு சொல்ல போறீங்க?
16: அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு விருது பத்தின குறிப்பு தான் நம்ம கொடுக்க போறோம்.
6: கண்டிப்பா. நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்.
16: புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னிணைப்போடு 24 40 30 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.
6: நிகழ்ச்சி நேயர் வர்க்க வணக்கம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் நவீன் பேசுறேன்.
0: நவீன், முதல் மூணு குறிப்பை உங்களுக்கு கொடுத்துடலாமா? இது வந்து ஒரு விருது. இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவது குறிப்பு, இந்தியாவின் மிக உயரிய விருதுகள்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த விருது வந்து சில சமயங்கள்ல வந்து மரணத்திற்கு பின்னாடி கூட கொடுப்பாங்க.
1: என்னங்க?
2: நல்ல
0: முயற்சி, ஆனா விடை தவறு. நன்றி.
2: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, யா குறிப்புகள் கேட்டீங்களா? உங்களுக்கு இன்னொரு குறிப்பு பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய வீர தீர செயல்களுக்கும் இந்த விருது வந்து கொடுப்பாங்க.
4: பாரதி ராஜா.
0: பாரதி ராஜா.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? உங்களுக்கு இன்னொரு குறிப்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய வீர தீர செயல்களுக்கும் இந்த விருது வந்து கொடுப்பாங்க.
1: சொன்னீங்க
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக், எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, எம்ஏ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
6: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
10: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் பினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் விடைத்திடும் வினாக்கள் நிகழ்ச்சியில.
1: நிகழ்ச்சியிலும் நேயர் ஒரு வணக்கம்.
12: வணக்கம், நாமக்கல் இளமோன்
4: பேசுறேன் ஐயா. உங்களுக்கான குறிப்பு
1: நலமா இருக்குங்க ஐயா. உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா?
12: ஒன்னு சொல்லுங்க ஐயா.
0: இந்த விருது முதல் முதல்ல எப்ப வழங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, 1952
4: பாரத ரத்னா விருது. இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
1: அடுத்த நேயர்வர்க்க வணக்கம்.
4: வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
13: போச்சமல்ல இருந்து. மூ தமிழ் சங்கம்.
0: சரிங்க ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
13: கேட்டங்க. வீர தீர செயலுக்கான விருது அர்ஜுனா விருதுங்களா?
4: அது இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி.
1: அடுத்த நேயர்
0: வருக.
13: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
13: பாலக்கோடு அன்பு பேசுறேங்க.
4: அன்பு ஐயா, பதில் தெரியுங்களா?
13: முயற்சி பண்ணலாம். இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: இந்த விருது பாத்தீங்கன்னா, ஒரு வட்ட வடிவ வெண்கல பதக்கமா குடுக்கறாங்க.
13: சொல்றேன், சரியா தவறான்னு பாருங்க. பரம்பீர் சக்கரா.
4: பரம்பீர் சக்கரா இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
13: நன்றி.

0: அடுத்த இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கிருந்துங்க?
1: வி சுகுமார், மாதம்பதி.
0: ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா?
1: பரமவீர் சக்கர விருது.
0: இல்லைங்க ஐயா, இப்போதான் கூட ஒருத்தர் சொன்னாங்க, அது இல்லைங்க. முயற்சிக்கு நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். வெள்ளார் ரங்கசாமிங்கம்மா.
0: ரங்கசாமி ஐயா, குறிப்பெல்லாம் கேட்டிருப்பீங்க, பதிலோடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: பதில் சொல்றேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: பாரத் ரத்னாம்மா, மிகப்பெரிய விருது.
0: இந்த விருது இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
3: அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?
4: குமார் பேசுறேன்.
3: குமார் ஐயா, உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
0: வழங்கப்படக்கூடிய உயரிய ஒரு அமைதிக்கான வீரதீர செயலுக்கான ஒரு விருதுன்னு சொல்லலாம்.
4: தற்போது திரௌபதி வழங்கப்பட்டதுதான்.
0: இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
3: இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்தே இருங்கள்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். Pre-KG 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
9: அப்பப்பா, பெருசு! ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர், பித்தளை, அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
10: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: நான்கு மணி 37 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நினையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
11: வணக்கம்.
3: வணக்கங்க, யார், எங்கிருந்து?
11: தூத்துக்குடி மாவட்டம், உள்ளக்காடு பாபு.
3: சரி, ஆன்லைன்ல கேட்டிருக்கீங்களா ஐயா?
11: ஆமாயா, ஆமாயா.
3: ரொம்ப மகிழ்ச்சி. இதோ உங்களுக்கான ஒரு குறிப்பு
11: சொல்லுங்க ஐயா. மேலும் ஒரு குறிப்பு
12: என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விருதோட ரிப்பன் பாத்தீங்கன்னா, 3 ஆரஞ்சு நிற செங்குத்து கோடுகளால 4 சமபாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு.
11: மேடம், இது வந்து அசோக சக்கர விருதுன்னு நினைக்கிறேன்.
0: சொல்றீங்க ஒண்ணு அசோக சக்ரா, இன்னொன்னு வந்து கீர்த்தி சக்ரா, இன்னொரு விருது பேரு தெளிவா சொல்லுங்க. அதுக்குள்ள இடையே தடங்கள் வந்து விட்டதுங்களா?
3: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
13: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
13: நான் காரிமங்கலம் வட்டம், கெங்குச்செட்டிப்படி, பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, பதில் சொல்றீங்களா?
13: லால் பகுல் சக்ரா விருந்து.
0: இல்லைங்க ஐயா. முயற்சிக்கு நன்றி.
3: நன்றி ஐயா, நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம்.
12: வணக்கம். யார், எங்கிருந்து?
14: வணக்கம், தர்மபுரி சுரேஷ் பேசுறேன்.
12: சொல்லுங்க ஐயா, குறிப்புகள் கேட்டிருக்கீங்களா? விடை
14: தெரியும். வணக்கம் சார்.
3: வணக்கம், வணக்கம் சார். நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு ஆர்வம் எதிர்பார்க்கல.
14: நல்லா இருக்கு.

0: என்னங்க?
1: காந்தி அமைதி விருது.
0: நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேயர் வர்க்க வணக்கம்.
2: இந்த விருது இப்ப சமீபத்துலதான் வந்து நம்ம குடியரசுத் தலைவர் அவங்க வழங்கியிருக்காங்க. இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு நன்றி.
1: இருவருக்கும் வாய்ப்புக்கு நன்றிங்க.
2: நன்றிங்க, நன்றிங்க.
0: அடுத்த நேர் ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
2: குமார் ஐயா, பதில் சொல்லலாங்களா?
3: இது கேல் ரத்னா விருதுங்க.
2: இல்லைங்க ஐயா, முயற்சிக்கு
0: நல்ல முயற்சி, நன்றிங்க.
3: நன்றி.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
6: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
8: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
7: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
9: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பு பெற்று தரும் பாட பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் 2683.
0: இப்போ சொல்லுறாணி பாத்தீங்கன்னா, அப்புறம் மூன்று நேர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க பதில் சொல்லிட்டா பாப்போம், இல்லைன்னா நம்மளே ஒரு பரிசு பாடல நமக்கு பிடித்த பாடல போட்டுருவோம். வருக, வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம்.
12: சண்முக பாண்டியன்
0: சொல்லுங்க. சண்முக பாண்டியன் பதில் சொல்லுங்க டக்குன்னு.
12: இன்னொரு குறிப்பு.
2: இன்னொரு குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விருது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, முப்படை வீரர்களுக்கு, துணை இராணுவ படையினருக்கு, காவல்துறையினர், இந்த மாதிரி பொதுமக்களுக்கு அவங்களோட துணிச்சலான செயல்களை பாராட்டி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான. சரியா சொல்லிட்டீங்க,
0: அற்புதம். என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? காதலர் தினம். ஆமா, உங்க அப்பா சொல்லி கொடுக்கறது இங்க கேக்குது எனக்கு. சரி, அதுல இருந்து ஒரு நல்ல பாடலா.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.

0: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
1: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500509984.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி கோமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடைதேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். அடுத்த நேயர்
6: வருக. வணக்கம்.
5: வருக. வணக்கம். ரகுபதி ஐயா, சரிங்க. உங்களுக்கான ஒரு 3 குறிப்பு நேரடி குறிப்பு தான், நிறைய பயில இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு நேர் பதில் சொல்லலாம். இவர் வந்து ஒரு விடுதலை போராட்ட வீரர், காமராஜருடன் நெருங்கி பழகியவர், பத்திரிகை ஆசிரியர்.
6: நான்
5: உங்களை மாதிரி வேகமா சொல்லிட்டேன். நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
7: நன்றி.
5: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: வணக்கம். பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க. இருவருக்கும் வணக்கம்.
6: வணக்கம்மா. உங்களுக்கு பதில் தெரியுமா இல்ல குறிப்பு தரலாங்களா?
8: குறிப்பு கொடுங்க.
5: அம்மா, உங்களுக்கான ஒரு முக்கிய குறிப்பு, இன்றைய தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர் தான் அந்த விடுதலை போராட்ட வீரர். இதுக்கு மேல சுப்பிரமணிய
8: பாரதியார்.
5: சுப்பிரமணிய பாரதியார். நம்ம பாரதியாரே தருமபுரி மாவட்டம் ஆக்கிட்டீங்க இல்லையா?
8: இல்லங்க,
5: அவர் சுப்பிரமணிய சிவா. அங்க சொல்றீங்களா? நினைவிடம்மா அங்க இருக்கு. அவர் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துல வந்து நினைவிடம் தான் அங்க இருக்கு. அவர் வேற மாவட்டத்துல பிறந்தவர். நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து நன்றி.
8: நன்றி.
5: நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம்.
9: தீர்த்தகிரியார்
5: நல்ல முயற்சி. அவரும் சுதந்திர போராட்ட வீரர் தான் ஐயாவும். நீங்க நல்ல முயற்சி. இன்னொருத்தர் இருக்காருங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
10: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் அஸ்திமரத்துப்பேட்டை கோயில்.

0: மன்னாகன்.
1: ஆ ஐயா, உங்களுக்கு பதில் தெரியுங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயம் அப்படின்ற ஒரு இதழை கூட நடத்தியவர்னு சொல்லலாம்.
0: சரிங்க,
1: பதில் சொல்லுங்க.
2: நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வருக, வணக்கம். 1985 ஒரு புதினத்தை இவர் எழுதியிருக்கிறார்.
3: வணக்கம்.
2: சரிங்க ஐயா, இவர் 1985 ஒரு புதினத்தை எழுதினார். அந்த புதினத்தினுடைய பெயர் வந்து செம்பியர் திலகம். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தவங்க நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்
2: வணக்கம். யார், எங்கிருந்து? குணசேகரன். குறிப்பு சொல்லாம உங்களுக்கு, இவர் வந்து நிலமற்ற விவசாயிகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார், பல போராட்டங்களை நடத்தி.
4: முருகசுப்ரமணியம்.
2: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சோழராணி, அவர் எந்த, இப்போ நம்ம தருமபுரின்னு சொன்னால் எந்த இடத்துல பிறந்தவர், அதை பற்றிலாம்
1: அதாவது கொல்லல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: நம்ம ஏ கொல்லல்லி.
1: ஆமாம், ஏன்னா நிறைய கொல்லல்லினா வேணும் நிறைய இருக்குது, அதனால வந்து நம்ம தருமபுரியில் பக்கமாக இருக்கிற
2: ஏ கொல்லல்லி. சரி, வணக்கம். யார், எங்கிருந்து? விடுதலை போராட்ட வீரர் அவரு. ஜி ஏ வடிவேல் என்பது மிக சரியான பதில். சூப்பரங்க முனியப்பனையா, அழகா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வழங்க முடியும் பாக்குறோம், என்ன பாடல் வேணும்
3: ஐயா? அந்த ஒரு நிமிடம்.
2: சரிங்க,
3: பண்பலை நேயர்களுக்கு உங்களுக்கும்.
2: சரிங்க முனியப்பனையா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி.
2: அந்த ஒரு
3: நிமிடம்.
2: சரிங்க, முயற்சி பண்றீங்க, வாழ்த்துக்களைங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.

0: ஏன்னா அவர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் குறித்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று
1: அதாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் ஏ கொள்ளலியில் பிறந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலாம் பங்கேற்றவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை சிறையெல்லாம் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ சேலத்தில் தான் வந்து உடல் நல குறைவால் வந்து இறந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு எழுத்தாளர், ஒரு இதழாளர்னு கூட சொல்லலாம்.
0: அவர் தான் வந்து நம்ம ஐயா ஜிஏ வடிவேல்.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை, அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.

0: இனிநிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி மூன்று கேள்விக்கும் அருமையான பதில சொல்லி பாடல்களை மூன்று நேரில் தட்டிச் சென்றார்கள். அவர்களுக்கு பண்பலை சார்பாக நன்றிகள் வாழ்த்துக்கள். கேட்டு ரசித்த அனைவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது
1: நான் உங்கள் சோழராணி
2: ஜனனி சேகர்
0: மற்றும் உங்கள் அன்பிற்கினிய ஜே எஸ் லீல வினோதன். நன்றி நேர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அழகான இந்த மாலை வேளையில கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, இது மாலை தென்றல்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஐந்து மணி மூன்று நிமிஷத்துல இணைஞ்சிருக்கோம் நேரில். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை வேலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வேலை இந்த மாலை வேலைன்னு சொல்லலாம். இரவும் இல்லை பகலும் இல்லைங்க, ஒரு இனிமையான இந்த மாலை நேரம். அழகழகான பாடல்களோட உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன் நேர்களே. இது மாலை தென்றல். நிகழ்ச்சியில் முதல்ல நமக்கு

இணைக்க போகிறோம். வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா குரலில். ஒரு சில பாடல்கள் கேட்டாவே தென்றல் நம்ம மேலே தழுவது போன்ற ஒரு உணர்வு, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி ஒரு பாடல் தாங்க. ரொம்ப அழகாக படமாக்கப்பட்டிருக்கு, ரொம்பவே அழகாக பாடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த பாட்டை கேட்கலாமா?

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: Ding ga

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:12 கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்லே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அடுத்து நம்ம என்ன பாடல் கேட்க போறோம்னா, ஸ்டைல் திரைப்படத்துல இருந்து தாங்க பாடல் கேட்க போறோம். ஆனந்தம் அப்படின்ற ஒரு பாடல். எல்லா நேரத்திலையும் எல்லாருக்குமே ஆனந்தம் கிடைக்கிறதுல, நல்ல உறவுகள் கிடைச்ச ஆனந்தம், நல்ல நண்பர்கள் கிடைச்ச ஆனந்தம், அதே மாதிரி நல்ல மனைவி கிடைச்ச ஆனந்தம், நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை கிடைச்ச ஆனந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம ஆனந்தமாக வாழலாமே. எல்லாமே நம்ம கையில் தானே இருக்குது இல்லையா? அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றி நம்ம ஆனந்தமாக வாழலாம். அடுத்த பாடல் ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து, பரணி இசையில் கே சித்ரா குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: பேனா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
5: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
6: செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
5: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
6: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
5: அவ்வளவுதானா?
6: அவ்வளவுதான்,
5: புரிஞ்சிடுச்சு.
6: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
7: RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
7: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
8: பெண்ணகரம் ரோடு, ஆட்டக்காரன்பட்டி, ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. பி ஃபார்ம், டி ஃபார்ம், BSc நர்சிங், டிப்ளமோ நர்சிங், DMLT, BEd போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
10: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் 5:21 ஆயாச்சுங்க. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் மாலை தென்றல். அடுத்த பாட்டு திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்க போகிறோம் நேர்களே. ரொம்பவே அழகாக படமாக்கப்பட்டிருக்கு. திருநெல்வேலியை சுற்றி சுற்றி எடுத்திருக்காங்க. அழகாக இளையராஜாவோட இசையில் ரொம்பவே ரம்மியமாக இருக்குது. ஒரு குட்டி தென்றல் நம்ம கன்னத்துலேயோ இல்லை வந்து நம்ம கைகள்லேயோ மோதிட்டு போனால் எப்படி இருக்குங்க? அதை எல்லாருமே கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த சில்லுன்னு அந்த அழகான மென்மையான தென்றல் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடலும் அப்படி தாங்க இருக்குது. கேட்கும்போதே இளையராஜா இசையில் பிஜு நாராயணன் பவதாரணி இணைஞ்சு பாடியிருக்காங்க. திருநெல்வேலி திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848488.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. ரமணி ஃபோக்ஸ் வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ் வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் கேர்ஃபுல்லி.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி அயோத்தியா பட்டினம் சேலம்.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர் சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பி

0: கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: JN மருத்துவமனை ராமாபோர்ட் எதிரில் தர்மபுரி
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி MA MTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் MCA MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும் பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வந்தாச்சு. ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: ஆயிடுச்சா? நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைபன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.

0: நேரம் 5:32. வணக்கம் கார்த்திகேயன், உன்னி கிருஷ்ணன்.
1: வணக்கம் கௌசல்யா ராஜா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்கள் இப்போ அரை மணி நேரம் நல்லாவே தொகுத்து வழங்கிட்டு இருந்தீங்க, பாடல்கள்லாம் சிறப்பாக இருந்தது.
0: அந்த பாடல்கள் தான் உங்களை ஸ்டுடியோக்கு கூட்டிகிட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம், அப்படியே ஓடி வந்துட்டேன், ஓடோடி வந்தேன்.
0: அப்படியா? அவ்வளோ நல்லா இருந்துச்சா பாடல்கள்லாம்?
1: இப்போ பாருங்கள் என்னோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு ஏன்னா என்னோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரியான சாங்ஸ் கொடுப்பேன், அது கண்டிப்பாக நேயர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.
0: பிடிக்குமா? அதை நாங்கள் கேட்டுட்டு சொல்லலாமா? உங்களோட சாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரிலும் கேட்கலாம்.
1: நிலையத்தில் நேரம் 5:32. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உலா வரப்போகிறது கண்ணன் வருவான் என்ற திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி வரிகளில் சிற்பி இசையில் ஹரிஹரனின் குரலில். இதோ

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நிலையத்தில் நேரம் 5:39. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்று. என்னங்க ஃபர்ஸ்ட் முதல் பாடல் எப்படி இருந்தது?
7: சூப்பராக இருந்தது கார்த்திகேயன், ரொம்ப நல்ல சாய்ஸ் தான். நேயர்களுக்கும் பிடிச்சிருக்கும் அந்த பாட்டு நான் நினைக்கிறேன்.
6: அடுத்த பாட்டு
7: என்ன கொடுக்க போறீங்க நேயர்களுக்காக?
6: நீங்க ரெடியா கேட்க?
7: நான் எப்பயுமே ரெடிங்க. பாட்டு கேட்கறது, பாட்டு போடுறது தான் நம்ம வேலை.
6: பிரியமான வேலை படத்துல இருந்து

0: எனக்கு ஒரு சிநேகிதி.
1: அப்படியா, உங்களுக்கு சிநேகிதி இருக்காங்களா?
0: சத்தியமா இல்லைங்க.
1: சரிங்க, நாங்க நம்பிட்டோம் சிநேகிதி இல்லைன்னு சொல்லிட்டு. கேட்டுருவோமா என்ன திரைப்படம்?
0: பிரியமானவளை படத்துல இருந்து எனக்கு ஒரு சிநேகிதி. இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார், பாடலின் வரிகள் வாலி, பாடியவர்கள் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர்.
1: கேட்டுருவோமா?
0: கேட்டுடலாம்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
8: எங்கள் கானம் பாடும் வானம்பாடி நிலையத்தில் நேரம் 5:46. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். என்னங்க கௌசல்யா, கேட்டிங்களா?
9: கேட்டேன் கார்த்திகேயன், ரொம்ப நல்லா இருக்கே உங்களோட சாய்ஸ் எல்லாமே, பாடல்கள்லாம் சூப்பராக இருக்கு, நேர்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பாடல் என்ன கொடுக்க
8: ரெடியாக இருக்கீங்க?
9: ஆமாம், நான் ரொம்பவே ரெடியாக இருக்கேன், ஆவலாக இருக்கேன்.
8: சரி, பூக்கள் பிடிக்குமா உங்களுக்கு?
9: கண்டிப்பாக பூக்கள் யாருக்கு தான் பிடிக்காது.
8: என்ன பூ பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப?
9: எனக்கு வந்து மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும்.
8: மல்லிப்பூனா, ஸோ அது சம்மந்தமாக தான் இப்போ நம்ம போட போகிறோம். மலர் கண்காட்சி கூட இப்போ நடந்தது, இப்போ மே மாதம். ஏன் நடத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
9: ஆமாம், பூக்களை பார்த்தாவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்னு சொல்லுவாங்க. அழகழகான அந்த கலர் கலரான நிறைய வடிவங்கள், நிறைய நிறங்களில் இருக்கக்கூடிய பூக்களை பார்க்கும்போது நம்மளாரியாமே நம்மளோட மனசு அதில் வந்து லயிச்சு போயிடும். அதனாலதான் டாக்டர்ஸ் கூட சொல்றாங்க, எங்கேயாவது போங்க,
8: பாருங்க.
9: அதனாலதான் பாருங்க, நம்ம மலர் கண்காட்சி எல்லாம் மே மாசத்துல போடுறாங்க. ஏன்னா கரெக்டா லீவ் விடுறாங்க, அப்பயாவது அங்க போங்க அப்படின்ற மாதிரியே போடுற மாதிரி இருக்கு இல்லையா?
8: ஆமா ஆமா. சரி, அடுத்த பாடல் கேட்கலாமா? அற்புதம் என்ற திரைப்படத்துல இருந்து சிவா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அவர்களின் இசையில்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகனன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, MEMTech இல் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MCA, MBA போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே MNC கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும்
8: நிலையத்தில் நேரம் 5:54.
9: கார்த்திகேயன் சொல்லுங்க, அடுத்து பாடலா என்ன உங்களோட சாய்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்க?
8: பொதுவா பாடலை விட எனக்கு அந்த பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்குங்க. அதே மாதிரி இப்ப நம்ம கொடுக்க போற பாடல்லையும் அந்த வரிகள் எனக்கு, நான் அடிக்கடி நான் பாடிக்கிட்டே இருப்பேன்.
9: அப்படியா? சரி, பாடுங்க.
8: பாடட்டுமா? ஒரு 4 வரி பாடலாமா?
9: பாடலாம்.
8: குறிலாக நான் இருக்க, நெடிலாக நீ வளர்க்க, சென்னை தமிழ் சங்கத்தமிழ் ஆனதடி. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் அவ்வளோ அறிவாளி இல்லை. இலக்கணத்தை கொண்டு இப்படியெல்லாம் கேட்டால் எப்படி

0: பாடலா பாடியிருக்கேன்ல.
1: ஆமா, அதையும் நீங்களே சொல்லிருங்க, ரொம்பவே அழகா இருக்கு பாட்டு. எங்கயும் கேட்ட பாட்டு ரொம்ப சூப்பரான பாட்டு தான்.
0: எந்த படம் தெரியுமா உங்களுக்கு?
1: திருமலைன்னு நினைக்கிறேன்.
0: திருமலை கரெக்டா சொல்லிட்டீங்க. இசையமைப்பாளர் யாருன்னு சொல்லிடுங்களா? அப்படி
1: இசையமைப்பாளர் நீங்களே சொல்லுங்களேன்.
0: வித்தியாசமான இசையெல்லாம் கொடுப்பாரு
1: வித்யாசங்கர்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சொல்லுங்க யார் பாடி.
0: பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகன் அவர்கள்.
1: கேட்டுருவோமா அந்த பாட்டை?
0: கேட்கலாம்.

0: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிறைவு பெற்றது மாலைத்தன்றல் நிகழ்ச்சி. கார்த்திகேயன்,
1: எப்படி இருந்ததுங்க?
0: ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களோட சாய்ஸ் எல்லாமே. இன்னொரு நாள் நல்ல சாய்ஸோட நீங்கள் நேரில் சந்திக்க வரலாம். இப்போ நிகழ்ச்சியிலிருந்து நம்ம விடைபெற்றுக் கொள்ளலாம். கௌசல்யா ராஜா,
1: கார்த்திகேயன், உன்னிகிருஷ்ணன்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், பிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
4: இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மகிமாலீஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானோடு தொடர்புடைய தலமாக ஈரோடு கருதப்படுகிறது. இங்குள்ள மக்கள் சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கியுள்ளனர். சிவபெருமானின் தலையில் கங்கை வீற்றிருப்பதால் அவரது தலை ஈரமாக இருப்பதை உணர்த்தும் வகையில் இத்தலம் ஈரவோடு என பெயர் பெற்றதாகவும் அதுவே மருவி ஈரோடு என்றானதாகவும் கூறப்படுகிறது. இலங்கை மன்னன் ராவணன் சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தான். அவன் வம்சாவளியில் வந்த மாலி, சுமாலி, மகிமாலி ஆகியோரும் சிவபக்தியில் சிறந்து விளங்கினர். ஒரு சமயம் இவர்கள் மூவரும் இமயமலைக்கு யாத்திரை சென்று நாடு திரும்பினர். சிவபக்தர்கள் அந்தி பொழுதில் சந்தியா வந்தனம் செய்து வழிபடுவது வழக்கம். அந்த வகையில் அவர்கள் மூவரும் இத்தலம் வரும்போது அந்தி பொழுது ஆனது. அதன் சிற்றரசர்கள் ஆண்டு வந்தனர். இந்த ஆலயம் 3 நிலை ராஜகோபுரத்துடன் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. முகமண்டபத்தில் கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவை காணப்படுகிறது. கருவறையில் ஆதியும் அந்தமுமான சிவபெருமான் மகிமாலீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் லிங்க மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். கோஷத்தில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானும் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், மூன்று முகம் பிரம்மா, அழகே வடிவான துர்க்கை ஆகியோர் காட்சியளிக்கிறார்கள். அர்த்த மண்டபத்தில் விநாயகர், பாலதண்டாயுதபாணி, தாயார் மங்களாம்பிகை ஆகியோரும் அருள்பாலிக்கிறார்கள். பிரகாரத்தில் கல்வி கடவுளான சரஸ்வதி, வீரத்திற்கே அதிபதியான வீரபத்திரர், சப்த கன்னியர்கள், பைரவர், கணபதி, தமிழ் கடவுளான சுப்பிரமணியர், சந்திரன், சண்டிகேஸ்வரரும் வீற்றிருக்கிறார்கள். கோவில் விமானம் 35 அடி உயரத்துடன் நிழல் கீழே விழாதபடி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு 63 நாயன்மார்கள் சிலைகளும் 16 வகை லிங்க திருமேனிகளும் உள்ளது சிறப்பாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை சதய நட்சத்திரத்தில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பேறு வேண்டுபவர்கள், கல்வியில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் இத்தல இறைவனை வழிபடுகிறார்கள். இத்திருத்தலமானது ஈரோடு ரயில் நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும், ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. நம் வாழ்வில் ஒருமுறையாவது இத்தல இறைவனை வழிபட்டு அருள் பெறுவோம். நேர்களை, நாம் இதுவரை தரிசித்தோம் ஈரோடு மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் மகிமாலீஸ்வரர் திருக்கோயில். நன்றி நேர்களே.
2: நேர்கள் இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

ஏழு நேரம் 6:10. இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே, நாம் இணையவிருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். என்ன நேயர்களே, எல்லா வயசினருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் இல்லையா? நிச்சயமா இருக்கும். எல்லாருக்கும் ஆசைன்னு ஒன்று இல்லாம இல்லவே இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு எப்படா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு பொம்மை பார்க்கலாம் இல்லை டிவி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எப்படா சமைச்சு முடிச்சு டிவி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். வீட்டில் வெளியில் வேலை செஞ்சுட்டு வர ஆண்களுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலான்னு ஆசை இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகளோட கவிஞர் வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாடலை கேட்டு ரசிக்கலாம். ரோஜா படத்திலிருந்து இணைந்திருங்கள் பண்பலை.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைகன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ்
2: மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரி மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். இந்த மாலை நேரத்தில் மனதுக்கு இதமாக குயில் பாடுவது போல இதமான புல்லாங்குழலும் வயலின் இசையும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இசைஞானி இளையராஜா இசையில் ஜானகி குரலில் கவிஞர் வாலி வரிகளில் கேட்டு ரசிக்கலாம். மௌன ராகம் படத்திலிருந்து இணைந்திருங்கள்.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: Students, listen carefully.
3: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
5: Vidya Vikas Matric Higher Secondary School Oothangarai. Robotics activity, KG playing, smart class, experienced and caring teachers. Pre-KG 2 plus 2 varai admission nadaiperugirathu.
6: Theerada idupu vali, kai kal vali, முதுகு வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd-னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
8: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம். கான்டாக்ட் 9524936156.
9: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய கார எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் EMI, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. TNC அப்ளை.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டுதான் நிகழ்ச்சியில். இந்த மாலை நேரத்தில் அங்கங்க மேகங்கள் வந்து சில சிலுன்னு தோவிட்டு இருக்கு இல்லையா? இந்த மேகத்தோட நம்மளோட நினைவுகள் எல்லாம் கலந்து ஒரு இன்னி இசையா கேட்கலாம். துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து SA ராஜ்குமார் வரிகள் கேட்டு ரசிக்கலாம் வைரமுத்து வரிகளில். இணைந்திருங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடல்.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இதுவரை பாட்டுதான் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். நான் உங்களுடன் சோழராணி. நன்றி, வணக்கம் நேயர்களே. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை

0: தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் அதன் வளர்ச்சியின் வேகம் குறித்து அந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 12 ஆண்டுகளாக மகளிர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையை மாற்றி மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களவையிலும் சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை செயல்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையையும் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வருகின்ற 17/6/2026 புதன்கிழமை ஆகிய 2 நாட்கள் காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை புத்தாக்க பயிற்சி கலைவாணர் அரங்கம் 3வது தளத்தில் உள்ள பல்வகை கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவை செயலாளர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளிக்க உள்ளார்கள். இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தில்லியில் நடைபெற்ற நித்தி ஆயோக் கூட்டத்தில் திமுக அரசின் சாதனைகளைத்தான் முதலமைச்சர் திரு விஜய் தமது அரசின் சாதனைகள் போல் படித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் பிரச்சாரத்தின்போது தமிழகம் கடனில் தத்தளிப்பதாக குற்றம் சாட்டிய திரு விஜய் தற்போது நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சியில் 2வது மிகப்பெரிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் தாவேக அரசின் 1 மாத கால சாதனைகளா அல்லது திமுக அரசின் 5 கால சாதனைகளா என்பது குறித்து முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த காலத்திற்குள் மேட்டூர் அணை திறக்கப்படாததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்காமல் சிறப்பு தொகுப்பு என்ற பெயரில் ஏமாற்று அறிவிப்பை தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் வழங்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை தற்போது 18 மணி நேரமாக தாவேக அரசு குறைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து நீரை திறந்து அது கடைமடை வரை சென்றடைவதை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறினார்.
3: சுமார் 3

0: 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திரம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: சேலம் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு நௌஷாத் கூறியுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: இப்ப இருக்குது ரெண்டு சைடுல எக்ஸ்பான்ஷன், டபுள் சைஸ் சைடு, இந்த கன்வேயர் பெல்ட் எல்லாமே வந்துடும். இப்ப இருக்குது அரைவலும் டிபார்ச்சரும் எல்லாமே சேர்ந்த டிபார்ச்சர் ஆயிடும், தனியா அரைவல் வந்துடும். செலத்துக்கு ஏப்ரல் தான் பரையுது, அந்த ஏப்ரல் 2 ஃபிளைட்டுக்கு தான் இருந்தது. இப்ப ரெண்டோட அடிஷனலா 4 ஆகி அப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சாச்சு, இன்னும் ஆப்ரேஷன் செய்யுது. பட்சே டிஜிசி பெர்மிஷன் கிட்டி கழிஞ்சா 4லையும் இந்த மருந்து நார்மல் யூஸ் செய்யும். ஆல்ரெடி நம்ம ஹெட்வார்ட்டர்ஸ் இன்டிமேட் இந்த மாதிரி நைட்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு. லேண்ட் அக்யூசிஷன் நம்ம 400 ஏக்கர் கேட்டிருக்கு, அதில் இப்போ 210 ஏக்கர் கிடைக்குது. அந்த 210 ஏக்கர்ல இந்த மாதிரி நைட் லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதுக்கு தான் 364 சாங்ஷன் ஆயிருக்கு.
1: கீர்த்தி சக்ரா விருது பெற்றது தமக்கு கிடைத்த பெரிய அங்கீகாரம் என்று தேனியைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது நாட்டிற்காக ரத்தம் சிந்தியதை நினைத்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார்.
3: என் பேர் லென்ஸ்லைன் மீனாட்சி சுந்தரம், நான் இந்தியன் ஆர்மியில டூட்டி பாக்குறேன். தாமே கவுண்டன்பட்ல இருக்க மேக்சிமம் வேலை பார்க்கறது ராணுவத்திலையும் போலீஸ்லயும் தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற மோட்டிவேலையும் அதில் தான் நாங்கள் ராணுவத்தை சேரணும், எங்களுக்கு ஆசை இருந்தது சார். பட்ட கஷ்டத்துக்கு அந்த அரசாங்கமே எனக்கு இவ்வளோ பெரிய விருது கொடுத்துருக்காங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்கள் குடும்பத்தார்களும் எங்கள் ஊர்க்காரங்களும் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காண்டி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சீப் பிரிவு கமாண்டராக இருக்க தீவிரவாதி பிடிக்கிறதே எங்கள் குறிக்கோளாகவே இருந்துச்சு, அதுக்காண்டி எங்கள் உயிரவே தியாகம் பண்ண கூட தயாராக இருந்தோம். வருங்காலத்து ராணுவத்தில் சேர இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறது, ஸ்கூல்லேருந்து என்ஜிசி என்எஸ்எஸ் இந்த மாதிரி இதில் சேரணும், காலேஜிலேருந்து என்ஜிசியில் சேரணும், அவங்களே உங்களுக்கு பாதி சொல்லி கொடுத்துறாங்க, அந்த ஆசையை தூண்டிடுவாங்க. நம்ம உடல் தகுதி எந்த கெட்ட பழக்கம் இல்லாம அந்த 21 வயசுக்குள்ள நம்ம எப்படியாவது சேரணும்னு நினைச்சா கண்டிப்பா சென்று.
1: மாவட்ட செய்திகள். திருச்சி மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட தொடக்க விழா இன்று நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு மணீஷ் நர்னவர் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசி மில்லியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனீஷ் ஓம்கார் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் எகிப்தின் கெய்ரோவில் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தொடங்கி 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள போட்டியில் அர்ஜுன் பபுட்டா, தனுஷ் ஸ்ரீகாந்த், திவ்யா, ரிதம் சங்வன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் முத்திரை பதித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி வரும் 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவேக்க அரசு செயல்பட்டு வருவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் 6:40. இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இனி நேரிலே நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 55 இடங்கள். கல்வி தகுதி பிஇ, பிடெக், எம்பிஏ, சிஏ முடித்திருக்க வேண்டும். வேலை வாய்ப்புக்கு தகுந்தாற்போல் கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1180 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் .in என்கின்ற இணையதள பக்கத்தை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தில் 85 இன்ஜினியர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. சர்டிஃபிகேஷன் இன்ஜினியர்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 85. கல்வி தகுதி டிப்ளமோ பட்டப்படிப்பு பிஇ, பிடெக் என வேலைக்கு தகுந்தாற்போல் கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 55 வயதுக்குள் இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/6/2026 ஆகும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு cell.co.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த அறிவிப்பு. மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் சிஐஎஸ்எஃப் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 24 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஃபார்ம், டிஃபார்ம், ரேடியோகிராஃபி போன்ற படிப்புகள் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/7/2026 ஆகும். அடுத்த அறிவிப்பு. மத்திய அரசின் அட்வான்ஸ் டு கம்ப்யூட்டிங் மையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 20/6/2026 ஆகும். வயது வரம்பு 30 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். மொத்த காலி இடங்கள் 67 இடங்கள் ஆகும். கல்வி தகுதி ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ முடித்திருக்க வேண்டும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. சென்னை துறைமுக கழகத்தில் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரிங் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பிஇ, பிடெக். வயது வரம்பு 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு போன்ற தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை சான்றிதழ் நகல்களுடன் தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு chennaiport.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. ராணிப்பேட்டை மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகில் காலியாக உள்ள சமூக பணியாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி இளநிலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பத்தை நேரில் அல்லது தபால் மூலம் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகம், 4வது தளம், எஃப் பிளாக், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், ராணிப்பேட்டை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ranipet.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. காஞ்சிபுரத்தில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி எம்பிபிஎஸ் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 63 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறையை இமெயிலில் விண்ணப்பிக்க

கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 25/6/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு iiitdm.ac.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 18/6/2026 ஆகும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.

இது உங்கள் அபிமான பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை நீ கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. அதிகபட்ச மழை அளவு கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூரில் 110 மில்லிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 10 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. நெய்யூர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கோடிவேரி, ஊத்து, நாலுமுக்கு, களியல், தலா, அடையாமடை, புத்தன்னணை, பேச்சிப்பாறை, குளித்துறை, மதுரை நகரம், கன்னியாகுமரி, குருந்தன்கோடு, திருநெல்வேலி, சேர்வலாறு அணை, சுருளக்கோடு, அணைக்கடங்கு, மயிலாடி, மாம்பழத்துறை ஆறு போன்ற பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, பாபநாசம், ராதாபுரம், காக்காச்சி, ஆரல்வாய்மொழி, முக்கடல் அணை, கல்லந்திரி, தென்காசி, மூளைக்கரைப்பட்டி போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. நீலகிரி, சிட்டம்பட்டி, மதுரை, ராமாநதி அணைப்பகுதி, நாங்குநேரி, பாப்பிரெட்டிப்பட்டி, பெரியாறு, கோபிசெட்டிப்பாளையம், தொண்டாமுத்தூர், எலந்தகுட்டை, புதுக்கோட்டை, கந்தரவக்கோட்டை, கூடலூர் பஜார், தென்காசி, தண்டாரம்பேட்டை, ராசிபுரம், கவுந்தம்பாடி, நாற்றாம்பள்ளி, பாளையங்கோட்டை, சிறுவாணி அடிவாரம், செங்கோட்டை போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில், அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல்

0: பகுதிகளில் கேரளா, கர்நாடகா கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு, இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ, BE, BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கு இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இளநிலை மீன்வள அறிவியல், மீன்வள பொறியியல், உயிர் தொழில்நுட்பவியல், உணவு தொழில்நுட்பவியல், மீன்வள வணிக மேலாண்மை, தொழில்சார் பட்டப்படிப்புகள் சேர்க்கைக்கு 14/6/2026 மாலை 6 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி www.admission.tnjfu.ac.in என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் June 22. மேலும் விவரங்களுக்கு SSC.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடலாம். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் நான் இன்டர்வியூ தேர்விற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தேர்விற்கு விண்ணப்பிக்கும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.tnpsc.gov.in என்ற முகவரியில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்கள் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாதம் 25ஆம் தேதி. நிறைவு பெற்றது உள்ளூர் உலா. நன்றி, வணக்கம் நேர்களே.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
4: அழகுக்கே அழகை கொடுத்த கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜேஎன் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதி, ஸ்ரீ கோயம்புத்தூர்.

0: ட்ரிப்ளர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
1: நமக்கு ஏற்படுற அந்த அவமானத்தின் போது நம்ம சுருங்கிட்டோம்னா அதனால தெய்வம் கூட வருந்துமா, கவிதை உலகம் வருந்துமா. சீர்பெரும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே சொல்லிட்டு நிறைவான அந்த ஆறுதல் வார்த்தை அந்த முடிக்கிறப்ப நல்லா இருக்கும். நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஒரேடியாக மேலேயே இருக்க மாட்டோம், ஒரேடியாக கேளியே இருக்க மாட்டோம், மாறும். செல்வம் சகடக்கால் போல வரும் நாலடியார் சொல்கிற மாதிரி, வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறையென்றும் சக்கரம் சுழல்கின்றது, அதில் தான் சரித்திரம் நிகழ்கின்றது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு,
2: யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு,
1: அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடா.
2: அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில்.
1: இந்த கடவுள் சொல்ற வார்த்தை மாதிரிங்க, நீ ஒண்ணும் கவலைப்படாதப்பா, உனக்கு நல்ல காலம் வரப்போகுது. யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடான்னு சொல்கிறப்ப, இந்த பாட்டை நீங்கள் படத்தில் பார்த்தாலும் சரி, வானொலியில் கேட்டாலும் சரி, இல்லை எங்கேயாவது போகிறபோது நம்ம காதில் விழுந்தாலும் சரி, கேபி சுந்தராம்பாள் அவருடைய குரலுக்கு ஈடியாக ஒன்று சொல்ல முடியாதுங்க. எஸ்ஜி கிட்டப்பாவும் அவர்களும் சேர்ந்து வாழ்ந்த காலம் கொஞ்ச காலம்தான். இப்போ நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கண்ணதாசனுடைய வார்த்தை. படம் மகாகவி காளிதாஸ், பாட்டு படம் அதெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்துக்கும் மேலே என்ன தெரியுமா, மனித குலத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆறுதல் வார்த்தையாக இது இருக்குதுங்க. நம்முடைய மனம் வருந்தி இருக்கிற போது முதுகில் லேசாக தட்டி கொடுத்து நல்லா இருப்பா, ஒன்றுமில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கரத்திற்கும் நாம் வந்து என்ன செய்கிறோம், தலைவணங்குவோம். அப்படியான கரத்தையும் அந்த வார்த்தைகளையும் தான் தேடிக்கொண்டிருக்கிறோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று இயேசு பெருமான் சொன்னதாக பார்ப்போம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும் என்பதையும் நாம் பாடலில் பார்க்குறோம். அதனால் நமக்கு தேவையானவை எல்லாம் காலம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்கும், அதுவரை நாம் பொறுத்திருப்போம். ஏனென்றால் மண்ணுக்குள் போடப்படுகிற அத்தனை பொருளும் மக்கி போனாலும் விதை மட்டும் முளைத்து வருவதைப் போல நாமும் ஒரு நாளைக்கு வெற்றி பெற்றே தீர்வோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: உங்கள் இதயங்களை இசையால் வருடும் பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 7 மணி. திரை இசை நிகழ்ச்சியில் இணைகிறோம் இனியர்களே. திரை இசை நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் செண்பகமே செண்பகமே திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் ஒரு இனிமையான பாடல். இது உங்களுக்காக

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட் சேலம்,
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சி நடத்த பாடல் மண் வாசனை திரை காவியத்துக்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல் வனத்தில்.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. பண்பலையில் தொடர்வது மாவட்ட செய்தி மலர். சென்னை அஞ்சலாக

0: அஜய் குமார்.
1: மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டில் உள்ள

0: வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்குகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்புத் தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
1: இங்க ஒரு நாளைக்கு 5 to 10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்காக வராங்க. முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது. நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள் இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தா போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ள இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆக பாஸ்புக் உடனே வாங்கி கொடுத்ததுனால இவங்க வந்து உடனே பயன் அடைகிறாங்க. இதோட சேர்த்து 1 week வந்து அவங்களுக்கு ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துருது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியா வெளியில செஞ்சுக்கிறாங்க.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பதகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்ப அக்கௌண்ட் ஓபன் பண்ண SBI சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓபன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜ்ல வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும் காலேஜ்ல ஃபீஸ் பண்ணவும் எல்லா இடத்துக்கும் டிரான்சாக்ஷன் பண்ண யூஸா இருக்கு. அதுவும் இல்லாம ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, எல்லா இடத்துக்கும் யூஸ் ஆகுது.
3: என் பேர் கஸ்தூரி. நாங்க எங்க பேங்க் குழுவுக்காரும் எங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்துல எங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு உள்கடன் ஆகட்டும், பேங்க்ல இருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எங்களுக்கு குழு பேர் வந்து சிந்து நதி குழு. நாங்க ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட என்ன தேவைகளா இருந்தாலும் இங்க வரோம். இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
0: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197 crore 22 lakh சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும். சமூகத்தின் அடித்தட்டு குடும்பத்தில் இருந்தாலும் தொடர் முயற்சியால் நாட்டின் மிகச்சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து கல்வி பயிலும் வாய்ப்பினை சேலம் மாவட்டம் சிந்தாமணியூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவி கீர்த்தி மாலினி பெற்று சாதனை படைத்துள்ளார். கைத்தறி நெசவாளரான நாகராஜ் உமா தம்பதியின் மகளான கீர்த்தி மாலினி ஒருங்கிணைந்த பொறியியல் நுழைவுத் தேர்வான JEE மெயின் மற்றும் JEE அட்வான்ஸ் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற்று சேலம் மாவட்டத்தில் முதன்மையானவராக உள்ளார். அகில இந்திய தரவரிசை பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ள மாணவி கீர்த்தி மாலினிக்கு நாட்டின் தலைசிறந்த இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் சேர்ந்து பயிலும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. நவீன வாழ்க்கை முறையில் மின்னணு சாதனங்களின் அதிகப்படியான பயன்பாடும் சமூக வலைதளங்கள் செயல்பாடுகள் மீதான ஆர்வமும் ஆரோக்கியத்தை கேள்விக்குறியாக்கி விடுகின்றன. குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் மின்னணு சாதனங்களை குழந்தைகள் பயன்படுத்துவது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ள நிலையில் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க யோகாசனம் பேருதவி புரிந்து வருகிறது. குழந்தைகளுக்கான யோகாசனங்கள் விளையாட்டு போலவே இருக்க வேண்டியிருக்கும் நிலையில் ஏரியல் யோகா அதற்கான தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஏரியல் யோகா என்பது பாரம்பரிய யோகாசனங்களை கூரையில் கட்டப்பட்ட வலுவான துணி ஊஞ்சலின் உதவியுடன் செய்வதாகும். இதில் உடலின் எடை ஊஞ்சலால் தாங்கப்படுவதால் முதுகுத்தண்டு மற்றும் மூட்டுகள் மீதான அழுத்தம் குறைகிறது. தரையில் செய்யும் வழக்கமான யோகாவை விட துணியாலான ஊஞ்சலில் தொங்கியபடி செய்யப்படும் இந்த யோகா உடல் வலிமை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் மன அழுத்த குறைப்பில் சிறப்பான பலன்களை தருகிறது. தரையில் செய்ய முடியாத பல ஆசனங்களை ஏரியல் யோகாவில் செய்ய முடியும். இது முதுகு வலி, கழுத்து வலி பிரச்சனை உள்ளவர்களுக்கும் பாதுகாப்பானது. எதிர்கால நம்பிக்கையான குழந்தைகளின் உடல் மற்றும் மனதின் சக்தியை அதிகரிக்கும் போது அவர்களின் ஆற்றல் மிக்க செயல்பாடுகளும் நேர்த்தியாகின்றன. குழந்தை பருவ ஊஞ்சலை நினைவுபடுத்தும் ஏரியல் யோகா ஏற்றம் பெற உதவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் விஜயகுமார்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம்

0: கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி நமது ராணுவ வலிமையை உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ஹைதராபாத்தில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பாதுகாப்பு தளவாடங்கள் ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றியில் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் தெரிவித்தார். எதிர்கால தேவையையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு படைகளுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் மகளிரை தொழில் முனைவோராக உருவாக்குவதில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கும் இது வழிவகை செய்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். 91 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் 10 கோடிக்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 48% புத்தொழில் நிறுவனங்களில் இயக்குநராக பெண்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். யாத்திரை நடைபெறும் பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். யாத்ரீகர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இப்பணியில் பாதுகாப்பு படைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டார். சிறு விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சிறு விவசாயிகள் பொருளாதாரத்திலும் தொழில்நுட்பத்திலும் திறன்மிக்கவர்களாக இருந்தால் அது உலகின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். இதன் காரணமாக கோதுமை உற்பத்தி 11 கோடியே 80 லட்சம் டன்னை எட்டியதாக அவர் கூறினார். தோட்டக்கலை பயிர் உற்பத்தி 37 கோடியே 80 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மீன் உற்பத்தி 1 கோடியே 90 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய சூரிய சக்தி நிறுவனம் கடந்த நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்டதன் காரணமாக அதன் லாபம் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த காலகட்டத்தில் அந்த நிறுவனம் 18,554 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியதாக கூறினார். வரிக்கு பிந்தைய நிகர லாபம் 578 கோடி ரூபாயாக இருந்தது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக இந்த நிறுவனத்தின் அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உலகின் மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 44 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற 1 கோடியே 20 லட்சம் மூத்த குடிமக்கள் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் பதவியில் சாதனை படைத்த திரு நரேந்திர மோடி குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய அரசு மக்களின் நலனுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சுகாதாரத்துறை

அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். போதைப் பொருள் பயன்பாடு சமூகத்திற்கு பெரிய அளவில் தீங்கினை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். தமிழக பிஜேபி மையக்குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது அணை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்குமாறு கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து இது தொடர்பான கோரிக்கை மனுவினை அவர் வழங்கினார். இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேசிய நீர் மேம்பாட்டு முகமையின் நதிநீர் இணைப்பு திட்டங்களில் கர்நாடக மாநிலத்திற்கு உரிய பங்கு கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டி கே சிவகுமார் கோரியுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் வாரணாசியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார். வாரணாசியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுமாறு முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலில் தமது மனு நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி மீனாட்சி நடராஜன் தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு அதுல் சந்தூர்கர் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் தேர்தல் மனுவாக இதனை தாக்கல் செய்ய மனுதாரர் அனுமதிக்கப்படுவதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானுடனான அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அடுத்த இரு தினங்களுக்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடும் என்று கூறியுள்ளார். பிரேசிலின் சாவ் ஜோசேயில் நடைபெற்ற சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் லியோனா லீயை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷே சர்மாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் ஜுவல் ஆஞ்சலோ ஆல்போவை வென்றார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அபினவ் கர்க், தன்வி பற்றி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி வரும் 26 தொடங்கி அடுத்த மாதம் 5 வரை நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இத்தாலியின் மாண்டியா மாசிமிலியானோவை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் அடுத்த மாதம் 20 தொடங்கி 29 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் அனிஷ், ஓம்கர் சிங், இளவேனில் வாலறிவன் உட்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 16 லட்சம் கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அமர்நாத் யாத்திரைக்கு உயரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமைதிக்கான ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். பிரேசில் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.

0: நாம் இணையவிருக்கிறோம் வயல்வெளி.
1: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
1: நீங்க எங்க படிச்சீங்க?
3: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
4: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
5: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் பாக்குமட்டை தட்டுகள், வெட்டிவேர் சோற்று கற்றாழை தயாரிப்பு முறைகள் குறித்து இகோ கிரீன் யூனிட் பவுண்டேஷன் திட்ட இயக்குனர் SK பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் JS லீல வினோதன்.
7: விவசாய பெருமக்களுக்கு இனிய உற்சாகமான இரவு வணக்கம். பொதுவாகவே விவசாயிகள் விவசாயம் என்பது தொடர்ந்து செழுமையடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நமது பண்பலையானது பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் இன்று வாழைநார் கைவினை பொருட்கள் மற்றும் பாக்குமட்டை தட்டுகள் எப்படி தயாரிப்பது, வெட்டிவேரை எப்படி தயாரிப்பது, சோற்று கற்றாழை தயாரிப்புகளில் என்னென்ன லாபங்கள் விவசாய பெருமக்கள் பெறலாம் என்பதை குறித்து அதே துறையில் பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த ஹீஹோ கிரீன் யூனிட் பவுண்டேஷனுடைய திட்ட இயக்குனர் SK பாபு அவர்கள் நேர்முகத்தில் இன்று நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம்.
8: வணக்கம் சார். வணக்கம் சார்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை அன்போடு வரவேற்கிறது.
8: நன்றிங்க.
7: சரி சார், இப்போ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நிறைய விவசாய பெருமக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வரீங்க. அதே போல பல்வேறு கருத்தரங்கங்கள் நடத்தி விவசாயிகளுக்கு எப்படி மதிப்பு கூட்டல், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்ட்டு நிறைய தகவல்களை சொல்லிட்டு வரீங்க. இன்றைய சூழ்நிலையில விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதுவும் குறிப்பா செஞ்ச விவசாயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சு கடன் படக்கூடிய விவசாயிகள் அதிகமாகவும் இருக்காங்க. இன்னும் கிராமத்துல சொல்லுவாங்க, நாங்க லாகோடு போட்டோம், லாகோடு பணம் கூட எங்களுக்கு
8: கிடைக்கல
7: அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விவசாயிகள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கு நவீன யுக்திகளை நாம் வந்து கண்டிப்பா சொல்லித்தரணும். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு பொருளாதார ரீதியிலும் அவங்க உயரணுன்றதுதான் நம்முடைய நோக்கம். சார், இப்போ வந்து பாக்கு மட்டை தயாரிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு கல்யாண வீடா இருந்தாலும் சரி, காது குத்தா இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் பாக்கு மட்டை அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியமாகி மாறிவிட்டது. அதே போல வாழை இலையில சாப்பிடுறது கூட, ஒரு வாழை இலை இன்னைக்கு 7 ரூபாய் 8 ரூபாய் வரைக்கும் கிராமங்களிலே போகுது.
8: ஆமாங்க,
7: அந்த அளவுக்கு விலை வந்து உயர்ந்து போயிடுச்சு. இந்த பாக்கு மட்டையினுடைய உற்பத்தி இன்று அதிகமா தேவைப்படுது. இந்த சூழ்நிலையில அந்த பாக்கு மட்டைகளை எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு என்ன மூலப்பொருட்கள், இதை பத்தி சொல்லுங்களேயா.
8: கண்டிப்பாங்க ஐயா. முதன் முதலில் அதாவது இன்னைக்கு அகில இந்திய வானொலியினுடைய 90வது பிறந்த நாள் இல்லைங்களா. இக்காலத்தை கடந்து நிற்கும் அகில இந்திய வானொலியினுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்களிப்பு. இந்தியா முழுவதும், பாரத தேசம் முழுவதும் அகில இந்திய வானொலியில், அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூர் வானொலியில் ஏறுமுறும் நிகழ்ச்சி கேட்டுத்தான் விவசாயம்னா என்னங்கிறது கற்றுக்கிட்டோம். நாங்கள்லாம் பிறப்பில் விவசாயி இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு வானொலியினுடைய பங்களிப்பு, உபயோகமான தகவல்கள் நிறைய கொடுத்துருக்குது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டத்திற்கு அகில இந்திய வானொலியின் பங்கு மிகப்பெரிய பங்கு. அந்த காலத்தில் பாக்கு சாகுபடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வானொலி மூலியமாக தான் தெரிஞ்சிட்டேன், ஆல் இண்டியா ரேடியோ மூலியமாக. இன்றைக்கி இந்த பாக்குமட்டை தட்டுகள் உற்பத்தி திட்டங்கிறது வந்து ஆலமரமாக வளர்ந்து நிற்கிது. நாங்கள் ஆரம்பித்தது 1999 வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7 ஏக்கர் எங்களுக்கு

பாக்கு தோப்பு இருந்தது. அங்கே வீணா போகிற மட்டைகள், அதாவது கீழே மட்டை விழுந்துடும். இந்த பாக்கு மட்டைகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது ஒரு விவசாய நிகழ்ச்சிக்காக நாங்கள் பீகார் போயிருந்தோம். அங்கே நான் பார்த்தது என்னன்னா பத்ராவளி பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இலைகளை தைச்சு ஒரு சின்ன இயந்திரத்தில், அச்சு உள்ள இயந்திரத்தில் ஒரு அம்சம் தீ எடுத்தாங்கன்னா பிளேட்டு மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்பார்க் கிடைச்சிது எனக்கு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது, ஊருக்கு வரும்போது இந்த விழுகிற பாக்கு மட்டைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு ஒரு யோசனை வரும்போது, அதே மாதிரி ஒரு இயந்திரத்தை நான் வடிவமைச்சேன். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு விவசாயி, நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு கிடையாது, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தின் காரணமாக ஒரு இயந்திரத்தை டெவலப் பண்ணி பாக்கு மட்டைகளை, இருக்கிற மட்டைகளை அப்படியே நினைய வச்சு எடுத்து பிளேட்டாக பண்ணி பார்த்ததில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரெண்டாவது, இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சதை, கடவுள் கொடுத்ததை நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகளிர் குழுக்களுக்கு நாங்கள் எங்கள் பகுதிகளில் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி உலகளாவிய பாக்குமட்டை தட்டுக்கள்

0: இருக்கிற மட்டையில் அப்படியே நினைய வச்சு எடுத்து பிளேட்டாக பண்ணி பார்த்ததில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. ரெண்டாவது, இந்த ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சதை, கடவுள் கொடுத்ததை நமக்குள்ளேயே வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகளிர் குழுக்களுக்கு நாங்கள் எங்கள் பகுதிகளில் பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே இந்த தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி உலகளாவிய பாக்குமட்டை தட்டுக்கள் எங்கெங்கே வந்து இருக்குது அப்படின்னா, குறிப்பாக தாய்லாந்தில் வந்து இது பெரிய லெவலுக்கு டெவலப் பண்ணியிருக்கிறோம். இங்கிருந்து தாய்லாந்து கவர்மெண்ட் எங்களை கூப்பிட்டு அங்கே வந்து இந்த தொழில் திட்டத்தை ஆரம்பிக்க சொன்னாங்க. அங்கேயும் பண்ணியிருக்கிறோம். கோஸ்டாரிக்கா ரெயின் ஃபாரஸ்ட்ஸ், கோஸ்டாரிக்கா தேசத்தில் அங்கே இருக்கிற மலைக்காடுகளில் அங்கே இருக்கிற மக்களுக்காக பயிற்சி கொடுத்தோம். இன்றைக்கி இந்த பாக்குமட்டை தட்டுக்கள் உற்பத்தி என்பது சிறு தொழிலாக யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஐயா.
1: சரிங்க, முதல்ல ஒரு குறைந்த மதிப்பீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்?
0: இன்றைக்கி இந்த தொழில் திட்டம் ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ செலவினங்கள், இயந்திரங்கள் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்துருச்சு. உயர் தொழில்நுட்பம், இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜியில் தான் நாங்கள் மிஷின்ஸ் தயாரிக்கிறோம். எங்களுடைய மிஷினரி மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. குறைஞ்சபட்சம் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 25 லட்சம் ரூபா வரை இந்த தொழில் திட்டத்தை ஆரம்பிக்கலாம். பெண்களுக்கான தொழில் இது. இதில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1000 சதுரடி இருந்தால் போதுமானது. அதில் ஒரு 2 இயந்திரங்களை வச்சு 4-5 பெண்கள் வேலை செய்யலாம். குறிப்பாக இது மகளிர் மேம்பாட்டுக்கும் மகளிருக்கான ஒரு அற்புதமான தொழில் திட்டம். அதற்காக மகளிர் மட்டும்தான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை, விவசாயிகள் பண்ணலாம். தொழில் ஆர்வமுள்ளோர் இந்த தொழில் திட்டத்திற்குள்ளே வரலாம். அரசு மானியங்களும் வங்கி நிதியுதவிகளும் நிறைய அதுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க.
1: சரிங்க, இந்த பாக்குமட்டைக்கு எவ்வளவு அரசு மானியம் கிடைக்கு, எவ்வளவு தராங்க, அதுக்கு என்ன வழிமுறை, எப்படி வந்து அணுகணும்? நிறைய பேருக்கு எப்படி பேங்க் போய் அணுகணும்ன்றது சிலருக்கு வந்து சவாலா இருக்கு. ஒரு டைம் போவாங்க, நீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு நம்ம ஆளுங்க மறுபடியும் போவே மாட்டாங்க. அது எப்படி அணுகிறது, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க. இது எங்க வந்து ஒரு நீங்க கேட்டது அருமையான கேள்வி. இது எங்க தடுமாறிக்கிட்டு நிக்கிது அப்படின்னா, ஒரு பாக்குமட்டை தட்டுக்கள் உற்பத்தி நிலையத்தில் ஒரு தொழில் ஆர்வம் உள்ளோர் எனக்கு வந்து பாக்குமட்டை தட்டுக்கள் கற்றுக்கணும்னா எங்களை அணுகலாம், மாவட்ட தொழில் மையங்களை அணுகலாம். ஏன்னா அவங்க தான் வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு எஸ்சி எஸ்டி அண்ட் விமன் கேடருக்கு 5 லட்சம் ரூபா ஒரு தொழில் திட்டத்தில் முதலீடு பண்ணணும்னா, பாக்குமட்டை தொழில் திட்டத்தில் எந்த தொழில் முதலீடு பண்ணாலும் குறிப்பாக பாக்குமட்டை தட்டுக்கள் தொழில் திட்டத்தில் 5 லட்சம் ரூபா முதலீடு இருந்தது அப்படின்னா, அதில் 25-30% அவங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். லோன்ஸ், வங்கி நிதியுதவிகளை பொறுத்தளவு முத்ரா பேங்க் ஸ்கீமில் 25 லட்சம் ரூபா வரை கொலாட்ரல் ஃப்ரீயாக லோன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது எந்தவித பிணையும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் சிறு தொழில் செய்யும் மகளிருக்காகட்டும், தொழில் முனைவோர்களுக்காகட்டும், விவசாயிகளுக்காகட்டும் லோன்ஸ் கொடுக்குறாங்க.
1: சரி சார்,
0: இதுதான். இதில் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். இதுக்கு ஒரு 2 நாள் பயிற்சி இருந்தால் போதும். இது பெரிய ஒரு ஆரிய வித்தை கிடையாது, ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். ஒரு படிக்காத ஒரு பெண்மணியினால 2 நாள் பயிற்சியில் இந்த தொழில் திட்டத்தை ஆரம்பித்து சக்ஸஸாக கொண்டு போக முடியும்.
1: சரி சார், இப்போ நீங்கள் இது மாதிரி எத்தனை பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்களேன்.
0: கிட்டத்தட்டங்க ஒரு இந்தியா முழுவதும் வந்து இன்னைக்கு ஒரு 27,000 தொழில் முனைவோர்களை உருவாக்கியிருக்கிறோம். நாங்கள் பல்வேறு தொழில் திட்டங்களை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. பாக்குமட்டை திட்டங்கள் உற்பத்தி திட்டம், வாழைநார் உற்பத்தி திட்டம், வாழைநாரில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தி திட்டம், தென்னைநார் பூந்தொட்டிகள் உற்பத்தி திட்டம், தேங்காய் தொட்டிகளிலிருந்து கைவினைப் பொருட்கள் உற்பத்தி திட்டம், பயோச்சாறு, வெட்டிவேறு பயிரிடுதல் மற்றும் அதற்கான சந்தை வாய்ப்புகள், சோற்று கற்றாழை, மைக்ரோ கிரீன்ஸு, இந்த மாதிரி பல்வேறு தொழில் திட்டங்கள் ஒரு 9-10 தொழில் திட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் எடுத்த உடனே ஒரு தொழில் முனைவோர் இறங்கணும் அப்படின்னா முதல்ல ஆர்வம் தேவை, ரெண்டாவது பயிற்சி தேவை. நாங்கள் கிட்டத்தட்ட இத்தனை ஒரு 30 வருஷத்தில் ஒரு 10-12,000 பயிற்சிகளுக்கு மேலே இந்தியாவின் 17 மாநிலங்கள்லையும் உலகத்தின் 7 நாடுகள்லையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நிறைய தொழில் முனைவோர்கள் பெண்கள் நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க. யுகாண்டாவில், ஆப்பிரிக்காவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மகளிர் குழுக்களுக்கு கொடுத்துருக்குறோம். டான்சானியாவில் விலை மாதர்கள், அதாவது செக்ஸ் ஒர்க்கர்ஸ், பாலியல் பெண் தொழிலாளிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். சோமாலியாவில் பைரேட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில், கடற்கொள்ளையர்களினுடைய மறுவாழ்வு நிலையத்தில் அங்கே இருக்கிற பெண்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம். பூனேவில் பெண் சிறை கைதிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறோம். தாய்லாந்தில் நிறைய விவசாயிகளுக்கும் மகளிர் குழுக்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்குறோம். ஸ்ரீலங்காவில் போருக்கு அப்புறம் வந்து அந்த மக்களுக்கு என்ன

0: பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் பாக்கமட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டத்தை சொல்லி கொடுத்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 750 to 800 units வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாமே பெண்கள் தான்.
1: பெண்கள் தான்.
0: ஆமாம் ஆமாம்.
1: இன்னைக்கு நிறைய ஆண்களை விட தொழில் முனைவர் வந்து பெண்கள் அதிகமாக வர்றது வரவேற்கத்தக்கது.
0: ஆமாம் ஆமாம்.
1: சரி சார், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இது மாதிரி எத்தனை இடங்கள்ல இந்த பாக்கமட்டை தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கு, எப்படி இங்க வந்து வரவேற்பு இருக்கு?
0: அதாவது தமிழ்நாட்டில் தானுங்க இது தொடங்குச்சு, முதல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சேலத்தில் மிகப்பெரிய அளவில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து பாக்கமட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டத்தில் முன்னோடிகள் ஆறுன்னா தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தான். அது யாராக இருந்தாலும் சரி, இங்கே இருந்து தான் இந்த கான்செப்டே வெளியே போச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இருக்கிற தோராயமாக ஒரு கணக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 20,000 பேர் இந்த தொழில் திட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் முக்கால்வாசி பேர் பெண்கள், கிராமப்புறம் சார்ந்த பெண்கள் தான் இந்த தொழில் திட்டத்தில் இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க.
1: இப்போது உங்களது விவசாய நிலம் இருந்தது அந்த பார்க்க மாட்டேயே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. விவசாய நிலம் இல்லாதவங்க கொஞ்சம் வாங்கி செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு அந்த மூலதன பொருட்கள் மிக குறைந்த விலையில் எங்கே கிடைக்குது?
0: இது ஒரு அருமையான கேள்வி. முதல்ல வந்து கர்நாடகாவிலிருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போவும் கர்நாடகாவிலிருந்து பாக்கு மட்டைகள் வருது. விவசாயிகளுக்கு அதில் ஒரு சின்ன வருமானம், ஏன்னா வீணா போகிற கழிவுகளை உங்களுக்கு அதில் காசு பார்க்குறதுங்கிறது நீங்கள் பெரிய விஷயம் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக
0: அதில் ஒரு உபரி வருமானம் பாக்கு மட்டைகளில் கிடைக்குது. ரெண்டாவது அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸுக்கு வந்து பாக்கு மட்டைகள் வந்து எப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் யூனிட்டுக்கு போடுறாங்க. இது ஒரு சர்க்குலர் எக்கனாமி. அங்கே வேலை செய்யக்கூடிய பெண்கள், தொழில் முனைவோர், இதை பயன்படுத்துவோர், ஏன்னா இது சுற்றுப்புறச் சூழலுக்கு உகந்த பொருள், இதனால வந்து பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறது வந்து, அதாவது சுற்றுப்புறச் சூழலுக்கு பாதிப்பு கிடையாது, பிளாஸ்டிக்கு வந்து மாற்று அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு உலகளாவிய ஒரு பேரறிவாக இது போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு 20,000 units இருக்குங்க.
1: 20,000 units
0: இருக்கு.
1: சரி சார், இப்போ வந்து பாக்கு மட்டைகள் குறித்து நிறைய சொன்னீங்க, அடுத்தது வந்து வெட்டிவேர். இன்னைக்கு வந்து வெட்டிவேர் A to Z அப்படின்ற மாதிரி அனைத்து துறைகள்லயும், மருத்துவ துறையிலிருந்து எல்லா துறைகளுக்கும் வந்து வெட்டிவேர் வந்து ரொம்ப பயன்பாடா இருக்கு. அந்த வெட்டிவேருடைய பயன்பாடு என்ன அப்படின்றத முதல்ல சொல்லுங்க சார். ஏன்னா என்ன பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அது குறித்து ஒரு ஆர்வமே வரும். நிறைய பேர் வெட்டிவேர் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னும் கிராமங்கள்லயே அது குறித்து போதுமான விழிப்புணர்வு இல்லாம இருக்கு. வெட்டிவேர் வந்து எதுக்கெல்லாம் சார் பயன்படுகிறது? அந்த வெட்டிவேரியின் பயன்பாடுகள் என்ன?
0: அதாவது வந்துங்க, வெட்டி வேறு வாசம் விடல புல்ல நேசம், அந்த பாட்டு
1: கேட்டிருக்கீங்க?
0: ஆமா, அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா இது வெட்டி வேறுன்னு நிறைய பேருக்கு, அதுக்கப்புறம் தான் வெட்டி வேறுனா என்னன்னு தெரிஞ்சது. அந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்தினுடைய பாடல் இல்லைங்களா?
1: ஆமா, சரிதா அம்மா நடிச்சிருப்பாங்க பழைய.
0: ஆமாங்க.

0: இப்போ வெட்டிவேர் வந்து தமிழகத்தை தாயகமாக கொண்டது, உசிலம்பட்டியை தாயகமாக கொண்ட ஒரு பயிர் உலகம் பூரா பரவலாக்கம் செய்யப்பட்டு பல்வேறு விதமான அரோமேட்டிக், அதாவது வாசனை திரவிய எண்ணெய்களில் இன்னைக்கு முதன்மையானது வெட்டிவேர் ஆயில். வெட்டிவேறு எண்ணெய் தான் மிகச்சிறந்த வாசனை திரவியங்கள்ல, அதுதான் டாப் மோஸ்ட்ல நிக்குது. இதுல நம்மளுக்கு எங்க வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்புகள் இதுல கொட்டி கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கடந்த ஒரு 3-4 வருடங்களாக வெட்டிவேறு பத்தி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாவே வெட்டிவேறு பண்ணிட்டு இருக்கிறாங்க, குறிப்பா தமிழ்நாடுகள்ல வெட்டிவேறு பண்றாங்க. மருத்துவத்திற்கும் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த வெட்டிவேறு ஆயில், வெட்டிவேறு சோப்பு, வெட்டிவேறு ஷாம்பு, அதுல வெட்டிவேறு சிரப்பு, இப்படி ஏகப்பட்ட உப பொருட்கள் வெட்டிவேறுல இருந்து வந்தாச்சு. சின்ன லெவல்லையும் பெரிய ஒரு லெவல்லையும் இந்த, அதாவது என்ன சொல்றது, இது வந்து ஒரு சிறிய முதலீட்டிலையும் ஆரம்பிக்கலாம், பெரிய முதலீட்டிலையும் ஆரம்பிக்கலாம். ஒரு 10 ஏக்கர் பண்ற விவசாயிகள், 20 ஏக்கர் பண்ற விவசாயிகள் கடலூர்ல நிறைய இருக்காங்க. வெட்டிவேர் வந்து மணற்பாங்கான மண்ணில் மட்டும்தான் வெட்டிவேறு போட்டால் அறுவடை சீக்கிரம் எடுக்க முடியும். மற்ற மண்ணில் போட்டோம் அப்படின்னா, மற்ற நிலங்களில் போட்டால் அறுவடை பண்ணுவது என்பது ரொம்ப கஷ்டம். இது அல்லாம வெட்டிவேறு நார்மலாவே சாதாரணமாவே பார்த்துட்டீங்கன்னா மண் அரிப்பை தடுப்பதற்காகத்தான் வெட்டிவேறு, பரப்பு ஓரங்கள்ல மலையோரங்கள்ல மண் அரிப்பை தடுப்பதற்கு தான் இந்த வெட்டிவேறு இருக்கு. ஏகப்பட்ட விலை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வெட்டிவேறுல இருக்குதுங்க ஐயா.
1: அது என்னென்ன
0: பொருட்கள்? சோப்பு, ஷாம்பு, ஸ்குவாஷ், வெட்டிவேறுல வெட்டிவேறு ஆயில் இருந்து பல்வேறு ஹோமியோபதி மற்றும் சித்த ஆயுர்வேத மருந்துகள் தயாரிக்கப்படுதுங்க. ஏற்றுமதி வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. நம்ம தேசத்தை விட ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா, கனடாவில் வெட்டிவேருக்கான மார்க்கெட் மிகப்பெரிய அளவில் இருக்கு.
1: சரி சார், அப்போ அந்த வெட்டிவேர் வந்து நம்ம வந்து நிலத்துல பயிரிடணும், விவசாயிகள் முதல்ல என்ன செய்யணும்? நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு எல்லாமே செய்யலான்ட்டு, ஆனா அது எப்படி செய்யணும்னு தெரியறது இல்ல. வேற எங்க வாங்கிட்டு வரணும், அதுக்கு எவ்வளவு குழி எடுக்கணும், அது குறித்து கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சார்.
0: கண்டிப்பாங்க. இப்ப வெட்டிவேறு வந்து
1: எத்தனை அடி இடைவெளியில் நடணும்?
0: அதாவதுங்க, வெட்டிவேறு பயிரிடணும்னு முடிவு பண்ணிட்டா நிலத்துல பண்ணணும்னு முடிவு

0: முதல்ல விவசாயிகளுக்கு மணற்பாங்கான பூமி இருக்கணும். அந்த நிலத்துல தான் பயிரிட்டா தான் சீக்கிரம் வரும், அறுவடை வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மற்ற நிலங்கள்ல நான் சொன்ன மாதிரி அவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், செலவினம் அதிகம், நஷ்டத்துல தான் போய் முடியும். அதற்கு பதிலா வெட்டிவேறு பையில போடலாங்க
1: பயிர்.
0: ஆமா, இது வந்து எப்படின்னா 32 இன்ச் ஹைட்ல 1.5 அடி அகலத்தில் இருக்கிற பையில தென்னைநார் கழிவுகளும் மண்புழு உரமும் ஜீவாமிர்தமும் கனஜீவாமிர்தமும் போட்டு வெட்டி வேற பிடுங்கி ஸ்லிப்ஸ்லாம் இருக்கும், இணுக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, அந்த இணுக்கு எடுத்து அப்படியே உள்ள வச்சுட்டா போதும். இது ஒரு வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர். ஸ்பேசிங்னு பாத்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி ஸ்பேசிங்ல இது வைக்கலாம், பையில வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா.
1: சரி சார்,
0: இது 10 மாதம் கழித்து தான் அறுவடை பண்ணணுங்க. பையில வச்சிருக்கிற நாத்து 10 மாதம் கழித்து ஜீவாமிர்தம், இது அல்லாம சாம்பல் சத்து கார்பன் சத்து மிகுந்த ஹியூமிக் லைஃப் ஹியூமிக் ஆசிட் போட்டு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. எல்லாமே ஆர்கானிக் தானுங்க. சுட்டுநீர் பாசனம் போட்டுக்கலாம். தென்னைநார் கழிவு தான் இதுல ஏரேஷனை கொண்டு வர்றது, காற்றோட்டத்தை உள்ள கொண்டு வர்றது.
1: சரி சார்,
0: கனஜீவாமிர்தம் ஜீவாமிர்தமும் ஹியூமிக் ஆசிடும் இந்த 3 டானிக்ஸ் இயற்கையில யார் வேணாலும் இதை பண்ணிக்கலாம்.
1: சரி சார,
0: இதுல போட்டு எடுக்கும் போது வேறு வந்து வேறு வளர்ச்சி ரொம்ப நல்லா வரும். ஒரு பையிக்கு 10 மாசம் கழிச்சு 2.5 to 3 kilos நம்ம தாராளமா எடுக்கலாம். மாடி தோட்டத்துல வைக்கணும் அப்படின்னா பைப்புகள்ல PVC
1: பைப்புகள்ல,
0: ஆமாங்க, அதாவது 4 இன்ச் விட்டத்திலையும் 5 அடி ஹைட்லையும் தாராளமா வைக்கலாம். அதற்கான பயிற்சிகளும் கொடுக்கின்றோம், நாற்றுகளும் கொடுக்கின்றோம், அரசு மானியங்களை பத்தி என்ன ஏதுங்கிறதுக்கான பயிற்சிகளும் நம்ம இதுல கொடுத்துட்டு இருக்கிறோம். உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு எங்க இருக்குது, அதாவது வெட்டிவேர் எங்க விற்கலாம்னு நம்ம சொல்றோம், நம்மளும் வாங்கிட்டு இருக்கோங்க.
1: சூப்பர் சார். சார், ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ அந்த நிகழ்ச்சி கேட்டுருக்கவங்களுக்கு கூட ஒரு டவுட் வரும். நம்ம தர்மபுரி மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வறண்ட மாவட்டங்கள், கொஞ்சம் தண்ணி பிரச்சனை இருக்கு விவசாயிகள். அப்போ வந்து அந்த மேட்டு நிலங்கள்ல கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல தண்ணி வந்து கம்பல்சரி வேணுமா?
0: தண்ணி தேவை இல்லைங்க. இது பயிரிடும் காலங்கள் அப்படின்னா ஜூன்ல இருந்து பிப்ரவரி மட்டும் பண்ணலாம்.
1: அப்போ ஏறக்கத்தால கொஞ்சம் மழை காலங்கள்.
0: ஆமா ஆமாங்க, இது 15 நாளைக்கு ஒரு தடவை சொட்டுநீர் பாசனத்துல தண்ணி விட்டா போதும். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர் இது, ட்ரைலாண்ட் கிராப். அதனால வெட்டிவேர்ல வந்து பெருசா மெயின்டெனன்ஸும் கிடையாது, இது வந்து பராமரிப்பு செலவும் கிடையாது. இந்த உரம்ங்கிறது நான் சொன்னது இந்த ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தம் ஹியூமிக் ஆசிட் மூணுமே இயற்கை உரங்கள் தான். இதைய வெஞ்சுரி மூலியமா சொட்டுநீர் பாசனத்துல நம்ம ரெகுலரா விட்டுட்டு இருந்தா ஒரு 20 நாளைக்கு இருக்கா இந்த ஒரு தடவை ஜீவாமிர்தம் இன்னொரு தடவை ஹியூமிக் ஆசிட் மாத்தி மாத்தி நம்ம ஸ்ப்ரே கொடுத்துட்டு இருந்தாலே ஆயில் கண்டென்ட் அதிகமுள்ள வெட்டி வேரை நாம் அறுவடை செய்யலாம். ஒரு பையிக்கு 2.5 to 3 kilos கண்டிப்பா கிடைக்கும்.
1: சரிங்க, 2.5 to 3 kilos கிடைக்குதுன்றீங்க. ஒரு கிலோ எவ்வளவு நீங்க மார்க்கெட்டிங்ல போயிட்டு?
0: இன்னைக்கு வந்துங்க 200 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது ஒரு கிலோ. 150 ரூபாய்க்கு கீழே இறங்காது.
1: குறைந்தபட்சம் 150 உறுதி.
0: உறுதி.
1: சரிங்க,
0: இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னா நிறைய நாட்டு மருந்து கடைகள்ல வந்து வெட்டி வேற நல்லா யாரு கொடுத்தாலும் வாங்கிறாங்க. அவங்க 300 to 350 ரூபாய் மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டு இருக்கிறாங்க நாட்டு மருந்து கடைகள்ல, சில்லறை வணிகர்கள் வாங்கிறாங்க நம்ம கிட்ட. பெரிய அளவுக்கு வாங்காட்டியும் கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாடி தோட்டத்துல வெட்டி வேறு பண்றாங்க, ஒரு 100 பைப்புல பண்றாங்கன்னா அவங்க எங்கேயும் தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்ல, பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடைகளுக்கு கொடுத்தாலே போதும். ஒரு விவசாயி வந்து ஒரு 1000 or 2000 பை போட்டிருக்கிறாருன்னா அவருக்கான மார்க்கெட்டிங் அது ஹோல்சேலா நிறைய வந்து வட இந்தியாவில இருந்து வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்தும் வெட்டி வேறு ஆயிலுக்கு தான் போயிட்டு இருக்குது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா அதை வாங்கி வெட்டி வேற வாங்கி பவுடரா கன்வெர்ட் பண்ணி அந்த பவுடர் செய்யறதும் மகளிர் குழுக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், அதற்கான மிஷினரிஸ் கொடுத்துருக்குறோம். அவங்க பவுடர் பண்றாங்க, அந்த பவுடர் நாங்க வாங்கி மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேறொரு செக்மெண்ட் ஆஃப் மகளிர் குழுக்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சோப்பு பண்றது எப்படி, ஷாம்பு பண்றது எப்படின்னு ட்ரைனிங்ஸ் கொடுத்துக்கிறோம். மறுபடியும் அவங்கள பண்ண வச்சு அந்த ப்ராடக்ட்ஸை நம்ம திருப்பி வாங்கிட்டு இருக்கிறோம். இது எக்ஸ்போர்ட் போய்கிட்டு இருக்குங்க.
1: சரி, அதே மாதிரி பயிற்சி மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்க கிட்ட பொருளையும் வாங்கி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி
0: கொடுப்பாங்க. இது மிகப்பெரிய கூட்டு முயற்சியா தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதாவது நாங்களும் விவசாயிகளும் தள்ளி தள்ளி நிக்கிறது இல்ல, இது ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான். ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் எத்திக்ஸ், அதாவது தொழில் சார்ந்த அறம் சார்ந்த தொழில் திட்டமா தான் இது எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம்.
1: சரி சார், இப்போ ஒரு 1.5 ஏக்கர் ஒரு விவசாயி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து எவ்வளவு வருமானம் ஒரு தோராயமா கிடைக்கும்?
0: ஒரு 1.5 ஏக்கர் ஒரு விவசாயி போட்டு எடுத்த ஒரு 1 to 1.5 lakh rupees குள்ள 10 மாசம் கழிச்சு சம்பாதிக்கலாம்.

0: கண்டிப்பா சமாளிக்கலாம்.
1: ஆமாங்க.
0: இப்ப வெட்டிவேருடைய சிறப்புகள் குறித்து, அதனுடைய பயன்பாடுகள் எல்லாம் குறித்து சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒண்ணு அப்படின்னா சோற்று கற்றாழை, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது நம்முடைய வாழ்வியலோட பின்னி பிணைஞ்சு போனது. எங்க பார்த்தாலும் கத்தாழை இருக்கும். இன்னும் கத்தாழைகள்ல கூட பல வகைகள் இருக்கு. கிராமங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேலிக்கே கத்தாழையே தான் நடுவாங்க.
1: ஆமாங்க,
0: அது ஒரு வகையான கத்தாழை. அது இல்லாம சோத்து கத்தாழையுடைய பயன்பாடு அதிகம். இன்னைக்கு வந்து கருப்பா இருக்கவங்க சிவப்பா மாறணும் அப்படின்லாம் முகத்தெல்லாம் நிறைய அப்ளை பண்ணிட்டு, இப்படி எல்லாருக்குமே தெரியும் சோத்து கத்தாழை ஒரு மருத்துவ குணம் கொண்டது அப்படின்றது. இன்னைக்கு வந்து பாமர மக்கள் உட்பட எல்லாருக்குமே தெரியும். அந்த சோத்து கத்தாழையை வச்சு என்னென்ன சார் தயாரிக்கிறீங்க நீங்க?
1: சோற்று கற்றாழையை வச்சு ஜெல் பண்றாங்க. அதாவது இன்னைக்கு ஹோமியோபதி இண்டஸ்ட்ரியில ஜெல் வந்து மிகப்பெரிய ரீச் அவுட் ஆயிருக்குது. ஜெர்மனிக்கு போகுதுங்க. இந்தியாவில் சோற்று கற்றாழையிலிருந்து ஜெல் எடுக்கிற கம்பெனிஸ் இப்போ வந்துகிட்டு இருக்குது. இது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு ஐரோப்பிய நாடுகளில் தான் இருக்கு. சோத்து கற்றாழையில வந்து பார்படாஸ் 1 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியும், காவல் கற்றாழை அல்லது கன்னி கற்றாழைங்கிற வெரைட்டியும் தான் இன்னைக்கு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு.
0: சரி சார்.
1: சோற்று கற்றாழை வந்து விவசாயிகளுக்கான ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். மானாவாரி விவசாயிகளுக்கு, சிறு குறு உழவர்களுக்கு இது ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். இது பயிரிடும் முறைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான்.
0: ரொம்ப ஈஸி.
1: ஆமாங்க, யார் வேணாலும் பண்ணலாம்.
0: சரி சார், இப்போ அந்த சோற்று கற்றாழை வந்து அந்த செடிகள் மாதிரி கிடைக்குதா? ஏன்னா இப்போ கிராமங்களில் கூட
1: மாடி தோட்டத்துல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல ஒரு சின்ன இடங்கள்ல வைக்கலாம். ஒரு 100 பை அல்லது 200 பை சோற்று கற்றாழை பயிரிடலாம்.
0: நீங்க அந்த பையாவே தயாரிச்சு கொடுத்துறீங்க?
1: ஆமாங்க, ஆமாங்க,
0: கிடைக்குது எல்லா இடங்களும்.
1: எல்லா இடங்கள்லயும் கிடைக்குங்க. ரெண்டாவது, விவசாயிகளுக்கான நேரடியா நிலத்துல போடலாம். 3x3 ஸ்பேசிங்ல போடணும். இது வந்து 3x3 இடைவெளி விட்டு பயிரிட்டு ஒரு ஏக்கர்ல 4800 செடிகள் வரும். இந்த 4800 செடிகள் வந்து இவங்க போட்டு அதற்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணணும். ஆரம்ப காலகட்ட முதலீடு வந்து ஒரு ஏக்கருக்கு 1,65,000 பிடிக்கும். 8 மாசம் கழிச்சு அதுல இருந்து ஒவ்வொரு இலையா கட் பண்ணி எடுக்கலாம். இது காடு மேடுகள்லையும் போடலாம். இது களிமண்ணை தவிர மற்ற எந்த மண்ணா இருந்தாலும், உவர் மண்ணா இருந்தாலும் எங்கேயும் இந்த சோற்று கற்றாழை வரும். நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வேலிகள்ல நிறைய இருந்தது, இப்பவெல்லாம் இல்ல. ஏகப்பட்ட சோற்று கற்றாழை, இதுவும் ஒரு ட்ரைலாண்ட் கிராப் தாங்க. இது மிகச்சிறந்த சாயில் என்ஹான்சர். சாயில் என்ஹான்சர் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை இழுத்துக்கு நிலத்துக்கு கொடுக்கறதுல சோற்று கற்றாழை வந்து இன்னைக்கு நம்பர் 1 கிராப். அதுதான் லெகியூம் பிளான்ட். இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விவசாயி எங்ககிட்ட வர்றாரு, எனக்கு நிலம் பெருசா கிடையாது, ஒரு அரை ஏக்கர்ல வைக்கலாம் அப்படிங்கிறாருன்னா, அந்த அரை ஏக்கர்ல ஒரு 4800 கண்ணுங்கிறது 2500 நாத்துக்கள் வைக்கலாம். 8 மாசம் கழிச்சு அந்த நாத்துல இருந்து செடியா வளர்ந்துடும். ஒவ்வொரு மடலா கட் பண்ணலாம். ஆமா, ஒவ்வொரு ஒரு செடிக்கு ஒரு மடல் தான் கட் பண்ணணும். இன்னைக்கு அந்த ஒரு மடல் வந்து 500 கிராம் கிடைக்கும் ஒரு செடிக்கு. அப்போ 2500, உதாரணத்துக்கு நான் சொல்றேன்,
0: சரி சார்,
1: 2500 செடிகள்ல இருந்து 1250 கிலோ இலைகள் கிடைக்குங்க. அந்த இலை வந்து 1 500 கிராம், 2 இலைகள் 1 கிலோ, அப்பதான் 1250 கிலோ. இன்னைக்கு கிலோ 21 ரூபாய்க்கு போயிட்டு மார்க்கெட்ல. அப்போ எவ்வளவு வருதுன்னு பாருங்க, கால்குலேஷன் போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 35,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் ஒரு விவசாயிக்கு கிடைக்கும். இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, பெரிய அளவுக்கு போய் விவசாயிகள் அதிகம் பயிரிட வேண்டாம். முதல்ல ஒரு ஏக்கர் அல்லது அதிகபட்சம் 2 ஏக்கர் போட்டு பார்த்துட்டு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் கால் வைக்கிறது நல்லா இருக்குங்க. இதுல உங்களுக்கு நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டு NMPB, தேசிய மூலிகை ஆராய்ச்சி நிறுவனம், அவர்கள் வந்து பயிற்சி கொடுக்கிறாங்க. அவர்களுடைய வழிகாட்டுதலும் உண்டு. இது அல்லாம வேளாண் உட்கட்டமைப்பு நிதியம் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் ஒரு விவசாயியோ அல்லது தொழில் முனைவோரோ ஜெல் எடுக்கிற ஃபேக்டரி பண்ணணும், போடணும், தொடங்கணும் அப்படின்னா அதற்கு 50 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி கொள்ளலாம். மானியம் என்பது அதில் 15% இருக்குங்க.
0: 15%?
1: ஆமா, அதாவது லேடிஸா இருந்தா 25%.
0: சரி சார், சோற்று கற்றாழை எவ்வளவு பயன்பாடு இருக்கு? நம்ம வேலி ஓரங்கள்ல நிறைய இடங்கள்ல இருக்கு, இப்பயும் கொஞ்சம் இருக்கு. அவங்க அது எப்படி சார் ஏதாவது மதிப்பு கூட்டல் செய்ய முடியும்?
1: கண்டிப்பா பண்ண முடியுங்க. இப்போ நிறைய ஜூஸ் கடைக எல்லா இடங்கள்லயும் வந்துருச்சு.
0: ஆமா,
1: நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, பெங்களூரு, சென்னை, டயர் 1 சிட்டி சிட்டிஸ், டயர் டூ சிட்டிஸ்

0: கடைகளுக்கெல்லாம் அங்கங்க அங்கங்க ரோட்டு ஓரங்களில் சோற்றுக்கற்றாழை ஜூஸ் கடைகளை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கிடைக்கிறது இல்லை. நிறைய இடங்கள்ல நான் கேட்டேன், கார்ல போகும்போது அங்கங்க வண்டிக்கு நிறுத்தி உங்களுக்கு கிடைக்குதா எங்கேயும், ஐயோ கிடைச்சா சொல்லுங்க, விவசாயிகள் கொண்டு வந்து கொடுத்தா நாங்க வாங்கிக்குவோம், அவன் கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கறதுக்கு தயாரா இருக்கான். அதனால இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் வந்து பல்வேறு வகைகளில் உடம்புக்கு நன்மை பயக்குது இல்லைங்களா. மற்ற ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய ஹாட் கிளைமேட் காலம், வெப்பமான சூழலில், இப்ப நம்ம ஜூன்ல இருக்கோம், அது வேற. இந்த வெப்பமான சூழ்நிலையிலேயாகட்டும் குளிர் சூழ்நிலையாகட்டும் இந்த சோற்றுக்கற்றாழை ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால லோக்கல்லயே இந்த சோற்றுக்கற்றாழை வித்துப்போம்.
1: சரி சரி.
0: விற்பனை வாய்ப்புகள் ஏராளமா இருக்குது, விவசாயிகள் பயந்துக்க வேண்டியதில்லை.
1: அதனால அதையும் பயன்படுத்தலாம், வேலையை கழிக்கிறேன்ட்டு அதையும் கழிச்சு விட்டுருவாங்க. காசுன்றது இப்ப நீங்க சொல்லிதான் நல்லா தெரியுது சார்.
0: அதுங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில். அந்த அளவுக்கு இயற்கை வளங்கள் நமது தேசத்தில் கொட்டி கிடக்கின்றது. மன வளம் இருக்கணும், மக்கள் வந்து அதை பயன்படுத்தணும். அதாவது நேச்சுரல் ரிசோர்சஸ், இயற்கை வளங்களை அழிச்செடுக்காம அதனுடைய கழிவுகளை பயன்படுத்தினாலே போதும். இன்னைக்கு கழிவுகளின் மறுசுழற்சியே பொருளாதார வளர்ச்சி. இதைய மக்கள் புரிந்து கொண்டால் இந்த மாதிரி ட்ரைலேண்ட் கிராப்ஸுக்காகட்டும் சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த பொருட்களுக்காகட்டும் மிகப்பெரிய உலகளாவிய தேவை உள்ளது. அதனால் கூட்டமைப்பா செயல்பட்டால், ஒற்றுமையுடன் இருந்து செயல்பட்டால் எந்த தொழிலும் சாத்தியமே.
1: ட்ராலை என்பது நம்ம கிராமங்கள்ல ஏளனமா பார்க்கக்கூடிய ஒண்ணு. இன்னைக்கு நம்ம அதே வந்து ஒரு ஜெல்லா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜெல்லா 120 ரூபாய் கொடுத்து ஒரு டப்பா வாங்கினா அது பெருமையா நினைச்சு பூசுவான். நம்ம கிட்டே கையில மருந்து இருக்கிறதுன்றத பல நேரங்களில் மறந்துடுறாங்க. சரி சார், இப்ப நிறைய விஷயங்கள் பாக்கு மண்டையில தொடங்கி வெட்டி வேர்ல தொடங்கி அதே மாதிரி சூற்று கற்றாலை எல்லாம் சொன்னீங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போ நிறைவா நீங்க அவங்களுக்கு எப்படி எந்த முறையில் நிறைய வழிகாட்டு முறைகள் நிறைய சொன்னீங்க, நிறைவா அவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை வரிகள் என்ன?
0: அகில இந்திய வானொலி எப்படி 90 வருடங்களை கடந்து இனியும் சென்று கொண்டிருக்கிறதோ அந்த மன உறுதி வந்து இளைஞர்களுக்கு வேணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த இடத்துலையும் சுதந்திரக்கூடாது. மகாகவி பாரதி சொன்ன மாதிரி நமக்கு தொழில் நாட்டுக்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல். அந்த இமைப்பொழுதும் சோராதிருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தேடல் இருக்க வேண்டும். தேடல் இருந்தாவே திறமை தன்னால் வெளிப்படும். குறிப்பாக இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சுற்றுப்புற சூழலுக்கு உகந்த தொழில் திட்டங்களில் இவர்கள் இறங்குவது தான் சால சிறந்தது. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. அதான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி.
1: சரி சார், இப்போ அந்த நிகழ்ச்சி கேட்டிருக்காங்க, நிறைய சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏற்படும்.
0: ஆமாங்க.
1: அப்படி சந்தேகங்கள் ஏற்பட்டா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அவங்களுடைய உங்களுடைய தொலைபேசி எண்கள் நேயர்களுக்கு சொல்லுங்களேன், விவசாய பெருமக்களுக்கு.
0: என்னுடைய தொலைபேசி எண் 9600-7677.
1: மீண்டும் அவர்கள் நினைவுக்கு
0: 9600-7677.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய பிஸியான செடலில் கூட நம்ம பண்பலை நேயர்களுக்காகவும் விவசாய பெருமக்களுக்காகவும் தொழில் முனைவோர்களுக்காகவும் நிறைய அரிய கருத்துக்களை வழங்கினீர்கள். பண்பலை சார்பா நன்றி சார்.
0: மிக்க நன்றிங்க. நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் பாக்குமட்டை தட்டுகள், வெட்டிவேர், சோற்றுக்கற்றாழை தயாரிப்பு முறைகள் குறித்து இக்கோ கிரீன் யூனிட் பவுண்டேஷன் திட்ட இயக்குனர் எஸ்கே பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் JS லீல வினோதன்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.

0: இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்புநேர்களே, இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம். அன்புடையர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நமது அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 உடன். இது இன்னிசை சாம்ராஜ்யம்.
1: இசை பூமியை ஆளட்டும்
0: என்ற இளந்தென்றல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. ஒரு நெடிய சொல் சொல்லப்படும், அதிலிருந்து நீங்கள் எத்தனை வார்த்தைகளை எடுக்கிறீர்கள் என்பது முக்கியம். 5 வார்த்தைகளையாவது சொல்ல வேண்டும். புதிய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342244003 என்ற எண்ணிலோ, 9486811005 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 04342244031 என்ற எண்ணிலும், 9486652025 என்ற எண்ணில் அழைக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் போவன் பேசுறியா?
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு சொல் சரிங்களா?
2: கொஞ்சம் குடிங்க.
0: தைப்பொங்கல் திருநாள்.
2: ஐயா,
0: தைப்பொங்கல் திருநாள்.
2: தைப்பொங்கல் திருநாளா?
0: ஆமா.
2: திரு நாள் கல்
0: கல்லா
2: பொங்கல்
0: கல் கல் கல் சூப்பர். அப்புறம்
2: பொங்கல்
0: பொங்கல்
2: திங்கள்
0: திங்களா திங்கள் திங்கள் சரி ரைட் ஓகே சூப்பர்.
2: தை ஒரு எழுத்து குறிக்கும்.
0: தை மாத்தை குறிக்கும். அற்புதமா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: ஐயா ஒரு கைத்தட்டி கொடுங்க.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். முதல் நேயர் அழகா சொல்லிட்டாரு, வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரி ஓகே, உங்களுக்கான ஒரு
3: சொல்லுங்க. ஐயா எனக்கான கேள்வி என்னன்னு.
0: திருவிளையாடல் புராணம்.
3: என்னங்க ஐயா?
0: திருவிளையாடல் புராணம்.
3: ஓகே. யா ஒரு எழுத்து ஒரு மொழி.
0: யாவா சரி.
3: அப்புறமா திருவிளையாடல். அப்புறமா புராணம். அதுக்கப்புறமா புண்ணு.
0: புண்ணா?
3: ஆமா, புராணம்ல பூ இருக்கு, பின்னாடி இன்னு இருக்கு. புண்ணு
0: இன்னு எந்த இடத்துல இல்லைங்கல்ல, இம்முதானே இருக்கு. திருவிளையாடல் புராணத்துல எங்க இருக்கு? நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த நேர் வருக, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா?
4: சொல்லுங்க.
0: திருமங்கை ஆழ்வார்.
4: திருமங்கை
0: ஆழ்வார்.
4: ஆழ்வாரா?
0: ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருங்க. சொல்லுங்க.
4: திரு
0: திரு ஒன்னு.
4: மங்கை.
0: மங்கை இரண்டு.
4: கை.
0: கை மூணு.
4: அப்புறம் வாதி.
0: வாதியா?
4: வாதின்னு சொல்லுவாங்களே, பிரதி வாதி அப்படிங்கிற மாதிரி.
0: திருமங்கை ஆழ்வார்.
4: அதான் வாதி இருக்குதே. வாடி
0: ஆழ்வார் ஆகியா? ஆழ்வாரா? ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். அது இல்லைங்க, செட் ஆகாது. அடுத்து சொல்லுங்க.
4: அப்புறம் வந்து மதி.
0: மதி அற்புதம். அடுத்தது
4: கை.
0: வாழ்த்துக்கள்.

0: அற்புதமாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். டீன்ராம், தேங்காய் மரத்துப்பட்டி.
0: தேங்காய் மரத்துப்பட்டி. சரிங்க ஐயா, உங்களுக்கான ஒரு சொல்
1: சொல்லுங்க.
0: தேங்காய் மரத்துப்பட்டி சொல்லுங்க. எத்தனை சொல் அதுல இருந்து சொல்லலாம்? எவ்வளவு எளிமையை கேக்குறேன் பாத்தீங்களா? தேங்காய் மரத்து
1: வருது.
0: தேங்காய் மரத்துப்பட்டி
1: தானே?
0: சரி, மத்து. மத்து பட்டி. ஓரெழுத்து வர முடியா? சரியா போச்சு. வெரி குட், சூப்பர். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: அடுத்து நேயரை சந்திப்பதற்கு முன்னால்,
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் என்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும், சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.
3: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணா. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

0: பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:09. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு என்கின்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். இலங்கை வானொலி. வானொலி ஓகே. என்னங்க? கை சரி. இலங்கை வானொலி.
1: இன்னோதான்
0: வருதே, இன்னும் வரையே எந்த இடத்துல இன்னும் வரலையே. நல்ல நல்ல முயற்சி. சரிங்களா? மூணு சொன்னீங்க, வாலின்னு கூட சொல்லிருக்கலாம் இல்லையா? ஆமா, நல்ல முயற்சி. நன்றி.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: தெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க. வணக்கம்.
0: வணக்கம்மா சாந்திமா, உங்களுக்கான ஒரு சொல் சொல்லாமா?
2: சொல்லுங்க.

0: காவேரி பட்டணம்.
1: பட்டினம்
0: பட்டினம்
1: காவேரி
0: காவேரி
1: பட்டம்
0: பட்டமா?
1: ஆமாங்க.
0: டீ தானே வரும், டா வருது. அடுத்து சொல்லுங்க. வேரி வேர்னு எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன? இது வரலையா? காத்து மட்டும்தான் வருது. நீங்க யோசிக்கிறதுல நிகழ்ச்சி முடிச்சுட்டு நம்ம சுகமான ராகங்களுக்கு போயிடலாமா? நல்ல முயற்சியுமா இணைப்பில் இருந்த மிக நன்றி.
1: நன்றி.
0: அடுத்த நேயருக்கு வணக்கம். இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம். முருகன். சரிங்க முருகன், உங்களுக்கான ஒரு சொல்லு. தொழில்நுட்ப வினைகள். தொழில்நுட்ப வினைகள். வினைகள் வினைகள் தொழில்
2: வினை
0: வினை கல்
2: நூற்கள்.
0: என்னங்க? நூற்கள். ஒரு டா தானே இருக்கு? ஏத்துக்க முடியாது, கரெக்டா சொல்லுங்க. செல்லாது செல்லாது. நுட்ப இது ஏத்துக்கிறேன் நாலு. இன்னும் ஒண்ணு சொல்லிருங்க, ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம்.
2: வினை
0: வினை. சரிங்க, வாழ்த்துக்கள்.
2: இதான்
0: உங்களுக்காக கண்டிப்பா. நன்றி நன்றி.
2: நன்றி.
0: சிரிப்போட விடைபெறுறாரு நேயரே.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
5: சிவில், மெக்கானிக்கல், EEE, ECE, CT.
4: நன்கொடை இல்லை, கவுன்சிலிங் இல்லை. SM ஆறுமுகம் பாலிடெக்னிக் கல்லூரி, அதியமான் பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
8: சரி சரி.
9: பெண்ணகரம் ரோடு, ஆட்டுக்காரன்பட்டி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி.
10: கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ளிட்ட பாலிடெக்னிக் பாடப்பிரிவுகளுக்கும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: எங்களின் இணை நிறுவனம் ஸ்ரீ லட்சுமி நாராயண் பார்மசி அண்ட் நர்சிங் கல்லூரி. தொடர்புக்கு 7558137222.
11: தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி பொருட்களுக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் SSS Jewel Paradise, பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.

0: இயங்கும் ஜே பி நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். ஜேபி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருங்க. வணக்கம். துரையா, உங்களுக்கான ஒரு சொல். காயல்பட்டினம். காயல்பட்டினம்,
3: காவேரி பட்டினம்.
2: காயல் பட்டினம்.
3: காயல் பட்டினம்.
2: ஆமா,
3: காயல்
2: பட்டினம்.
3: பணம், பணம்.
2: சரி,
3: பட்டம்
2: டா வருதுங்களா?
3: வருதுங்களா?
2: டா வரலீங்களே. பட்டினத்துல இட்டு டீ தானே இருக்கு.
3: படிகாரம்
2: இல்லைங்களே.
3: படிகாரம்.
2: நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
4: நல்லா இருக்கீங்களா? பண்பலை சித்தனா சார், நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன் சித்தனையா.
4: சரி, கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
2: எளிமையா கொடுத்துடலாமா?
4: கொடுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி சொல்லிப்பாங்க. ஒரு கைத்தட்டு வாங்கலாம்.
2: ஒரு கைத்தட்டல் வாங்கலாமா?
4: சொல்லுங்க.
2: அதிவீரராம பாண்டியர். இதோட பாண்டி
4: வீர
2: வீர
4: ராம
2: என்னங்க? ராம
4: ராம பாண்டி.
2: முன்னே பாண்டி சொல்லிட்டீங்களே.
4: சரி, வீர அதிவீர ராம பாண்டி. சரி சார். நன்றி சார்.
2: நன்றி நன்றி, ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம். அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து?
5: ஐயா, நான் தர்மபுரி உழவர் சந்தையில் பண்பல இருந்தேன். கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
2: மதிகோன் பாளையம்.
5: மதிகோன் பாளையமா? பாளையம்.
2: பாளையம்.
5: மதி.
2: மதி.
5: கோன்.
2: கோன்.
5: பாளையம்.
2: மருகன் பாளையம் சொல்லிட்டீங்களே.
5: சொல்லிட்டு
2: டெஸ்ட் பண்றீங்க. நீங்க ஃபர்ஸ்ட். நீங்க பண்ணல. நீங்க நீங்க ஆட்டம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க.
5: சரிங்க, சொல்றேன் பாருங்க. மதி.
2: மதி.
5: கோன்.
2: கோன்.
5: பாளை.
2: பாளை.
5: பாளையம்.
2: பாளையம்.
5: இம்.
2: இம்மா.
5: ஆ, இம்மு ஒரு வரா சொல்லா. மதிகள் பாளையம் வந்து இம்மு சொல்லலையா?
2: ஓரளத்து ஒரு மிளி நீர்வீங்களே.
5: அப்படிங்களா?
2: சரி, வாழ்த்துக்கள். வேற ஏதாவது மேட்ச் பண்ணலாமா?
5: சொல்லுங்க, வேற மேட்ச் பண்ணலாம்.
2: சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றி நன்றிங்க. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: நீலவேதன் ஐயாவுக்கு எனக்கு ஒரு நீளமான வார்த்தையை கொடுங்க. எம்எல் முருகேசன்.
2: முருகேசன். சரிங்க, உங்களுக்கான ஒரு நீளமான வார்த்தையா? மலையமான் சோழிய வேணாதி திருக்கண். சூப்பர். விட்ட சொல்லிட்டு மறுபடியும் சொல்றீங்களே. சேர்த்தி சொல்றீங்க. வெரி குட். அஞ்சு அஞ்சு அஞ்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
7: ஹலோ.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
7: மோகனப்ரியா.

0: நன்றி
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றி நன்றி நன்றிம்மா. ரொம்ப எளிமையாக கொடுத்துட்ருக்கோம். நேயர்கள் வந்து அழகாக நிறைய பதிலை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இளைஞர்களே. இந்த இளந்தென்றல் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கவிப்ரியா, நாமக்கல் மாவட்டம். இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். சரி, உங்களுக்கு ஒரு இது சொல்லலாமா?
1: சொல்லுங்க.
0: ஜோடுகுழி புதூர்.
1: இல்ல, புரியலங்க ஐயா.
0: புரியவே இல்லையா? சரி. தங்கமாபட்டினம்.
1: தங்கமாபட்டினம். தங்கம். தங்கம் பட்டி.
0: பட்டி.
1: தனம்.
0: பட்டி நம் தானே வருது, தா வரலையே.
1: கணம். கணம்.
0: தங்கமா பட்டினம். சரி, ஓகே. கணம்.
1: மானம்.
0: மானம்.
1: பணம்.
0: பணம். சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள், சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க?
1: ஐயோ,
0: சந்தோஷமா. வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு கிளாப் பாருங்க.
2: எளிமையான
0: கணித பல்கலைக்கழகம். ஆமா, கணித பல்கலைக்கழகம்.
2: பல். கலை. கழகம்.
0: அருமையுமா, கணித பல்கலைக்கழகம்
2: சொன்னலைக்கழகம்.
0: பல்கலைக்கழகம் தான் சொன்னீங்க. பல்கலைக்கழகம் ஒட்டா சொல்லிட்டீங்க. வெரி குட், சூப்பரா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
2: நன்றிங்க சார்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 8:30 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
1: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
2: வணக்கம். இன்றைய தகவலை நாம பகிர்ந்துக்கிறது என்னன்னா, இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடுப்பெலும்பு குறுகல்ங்கிறத வந்து யூஸ்வலா எங்க கேள்விப்படுவோம்னா, குழந்தை பிறப்பு அப்போ வந்து தலை இறங்க மாட்டேங்குது, இடுப்பெலும்பு குறுகி இருக்கு, அதனால தலை இறங்க மாட்டேங்குது, திரும்ப மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்றப்ப இந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நம்ம சிசேரியன் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயம் இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறது

0: மாட்டேங்குது, திரும்ப மாட்டேங்குது, அந்த மாதிரி சொல்றப்ப இந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நம்ம சிசேரியன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயத்த இடுப்பெலும்பு குறுகல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இது எதனாலலாம் வருது டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே சில டைம் வந்து போன் ப்ராப்ளம்ஸ், அதாவது நியூட்ரிஷ்னல் போன் ப்ராப்ளம்ஸ், அதாவது சத்து குறைபாடுனால, அதாவது விட்டமின் டி அண்ட் கால்சியம் இந்த மாதிரி ரத்தத்துல இதோட அளவுகள் குறைவா இருக்கிறப்ப குழந்தைகள் வளர வளர அதுல வந்து ரிக்கட்ஸ், ஆஸ்டியோமலேசியா அந்த மாதிரி போன் குறைபாடுகள், நியூட்ரிஷனல் போன் டிசார்டர்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்ப அந்த இடுப்பெலும்புல கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸா கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால அவங்க பிறந்து வளர வளரவே அது குறுகலா இருக்கும். ரெண்டாவது, எல்லா பெண்களுக்குமே எப்போ வந்து இடுப்பெலும்பு கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே போன் அண்ட் எபிஃபைசிஸ் அப்படின்னு ரெண்டு இடம் இருக்கு. போனும் எபிஃபைசிஸும் ஃபியூஸ் ஆகணும், எல்லாருக்குமே லூஸா தான் இருக்கும். அது கிராஜுவலா ஒவ்வொரு ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு போனும் கூடும். நம்ம தலையில இருக்க சூச்சர் லைன் சொல்றோம் இல்லைங்களா, அதாவது அந்த ஸ்கேல்ப் மண்டை ஓட்டுக்கு நடுவுல கோடு கூட பார்த்திருப்போம், அது கூட சூச்சர் லைன்ஸ், அதுதான் சூச்சர் லைன்ஸ். அந்த சூச்சர் லைன்ஸ் கூட இணையறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு எலும்பும் அதோட எபிஃபைசிஸோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு குறிப்பிட்ட வயது இருக்கு. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: இது உங்கள் அபிமான அன்பளை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய இளந்தண்ட நிகழ்ச்சியுடைய தலைப்பு சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நாங்க இளங்கோவன்.
0: இளங்கோவனுங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்கய்யா,
1: உங்களுக்கு எளிமையா கொடுங்க.
0: உங்களுக்கு எளிமையா?
1: ஆமாய்யா.
0: ரொம்ப எளிமையா தரலாமே.
1: மகாராஜ வீரராகவர்.
0: ராகவர்.
1: ராஜா.
0: ராஜா.
1: கா
0: ஓரெழுத்து ஒரு மொழி. அற்புதங்க. யார் பக்கத்துல உதவி பண்றாங்க? உதவி பண்றாங்க. அவங்க பேர் சொல்லுங்க.
1: எங்க பொண்ணுங்கய்யா.
0: அவங்க பேர் என்ன?
1: அவங்க பேர் ஹேமாவதி.
0: சரிங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி.

0: இளைஞர்களே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 801

0: 3333999.
1: உற்சாகம் ஊற்றெடுக்கும் உங்கள் அன்பளை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர் வருக வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
2: ஹலோ ஐயா, வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் பொருளிக்கிருப்பிலிருந்து கஸ்தூரி வசங்க.
1: சரிங்க, உங்களுக்காக ஒரு சொல் சொல்ல சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
1: கோயமுத்தூர்.
2: கோயமுத்தூர்,
1: ஆமா.
2: முத்து
1: முத்து
2: தூர்
1: தூர்
2: கோர்
1: கோவா
2: கோர்
1: கோ. சரி, ஓரளவு தூர் மொழி.
2: நன்றி,
1: நன்றிங்கய்யா.
2: சரிங்கய்யா,
1: நன்றி. அடுத்த நேர்வர்க்கு வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து? சரிங்க, ஜெயசீலனையா. உங்களுக்கான ஒரு சொல் சொல்லிடலாமா? திருநெல்வேலி.
3: திருநெல்வேலி,
1: ஆமா. திருநெல்வேலி
3: வேலி
1: வேலி
3: திரு
1: திரு
3: நெல்
1: நெல் திரு சொல்றீங்க, நெல் சொல்றீங்க, வேலி சொல்றீங்க. நன்றி, நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வருக வணக்கம். நம்ம சொல்லுகிற சொல்லலையே மூணு சொல் சொல்லிடலாம், அதுக்கு மேல ரெண்டு சொல் சொல்லக்கூடியதுதான் விஷயம். வருக வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார், எங்கிருந்து?
4: தர்மபுரி மாவட்டம் பாளையமுத்தூர் வட்டம். என் பெயர் பிரதோஷ்.
1: என்னங்க? அருணா?
4: பிரதோஷ்.
1: சரி, கேக்கலையே.
4: பிரதோஷ். பிரதோஷ்.
1: பிரதோஷ், சரிங்க. உங்களுக்கு ஒரு சொல் சொல்லலாமா? ராமகொண்ட அள்ளி.
4: ராமகோட்ட அள்ளி.
1: ராமகொண்ட அள்ளி.
4: கிராமம்
1: ராம ராம
4: ராமம் கொண்ட
1: அள்ளி
4: கிராம.
1: நன்றி, நன்றி. அள்ளி தான் சொன்ன, கொல்லி சொல்லி
4: அள்ளி கொல்லி.
1: சூப்பர், அற்புதமா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து? யாருங்கய்யா?
2: உதயசூரியன்.
1: உதயசூரியன், சரிங்க. உங்களுக்கான ஒரு இது சரிங்களா?
2: சொல்லுங்க.
1: காவேரிப்பட்டினம்.
2: காவேரிப்பட்டினம்,
1: ஆமா.
2: காவேரி.
1: காவேரி
2: பட்டினம்.
1: பட்டினம். நன்றி, நன்றி. ஒரு பட்டி சொல்லியிருக்கலாம், கா ஒரு எழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்கலாம், இல்லையா? அற்புதம், ஒரு முயற்சி செஞ்சாங்க. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: ஐயாவுக்கும் நிலையத்தில் அனைவருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் ஐயா.
1: இரவு வணக்கம் சொல்வது
5: ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியம் ஐயா.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கு ஒன்று சொல்லிடலாமா?
5: ஒரே வார்த்தையில கொடுங்க ஐயா.
1: பால ஜங்கமன அள்ளி.
5: இன்னொரு
1: பால ஜங்கமன அள்ளி. ஒரு ஊர் இருக்குங்க ஐயா நல்லம்பள்ளி பக்கம். பால
5: ஜங்கமணி.
1: சரி.
5: அள்ளி.
1: அள்ளி.
5: ஜங்கமா
1: இருக்கணும் சொல்லிட்டீங்களே.
5: சரிங்க.

0: நன்றி.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து
2: வந்தாச்சு. ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க. அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸ் ஓட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
3: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஓட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் தராங்க. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
6: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
7: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
6: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல்.
7: குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.

0: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: நிகழ்ச்சி நேம் நேயர் வருக வணக்கம். வணக்கம், சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.
3: வணக்கம்.
2: யார் இங்க இருந்தீங்கயா?
3: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
2: சரிங்க பாபு ஐயா, உங்களுக்கான ஒரு சொல் வந்து தேன் சிந்தும் வானம்.
3: தேன் சிந்தும் வானம் இல்லையா? வானம்,
2: வானம்
3: சிந்து தேன்,
2: சிந்தும் தேன்.
3: அப்புறம் வா ஓரளவுக்கு ஒருபடி.
2: வாழ்த்துக்கள். உங்களுக்கான ஒரு சொல்லுங்க.
4: குடும்ப முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
2: உலகம் சுற்றும் வாலிபன்.
4: உலகம்,
2: உலகம்
4: சுற்று
2: சுற்று வாலிபன். போதுமா? பெரிய மனுஷங்க. நன்றி. அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். அடுத்த நேயர்
5: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து?
5: பரமத்தியூர்லிருந்து கார்த்திக் பேசுறேன்.
2: கார்த்திக், உங்களுக்கான ஒரு சொல் சொல்லலாமா?
5: சொல்லுங்க.
2: அதியமான் நெடுமான் அஞ்சி.
5: அதியமான்
2: நெடுமான்.

0: எடுமான்
1: அஞ்சி
0: அஞ்சி அதியமான் மான் நெஞ்சி
1: நெஞ்சி
0: மாடு
1: மாடு சூப்பர் ஒண்ணு ஈ வரதில்லையே நெஞ்சி தானே அதியா அதி சரி அதே மாதிரி மான் கூட தனியா சொல்லலாம் இதெல்லாம் அஞ்சு சொல்லிட்டீங்க வாழ்த்துக்கள்
0: நன்றி
1: நன்றிங்க நன்றி அடுத்த நேயர் வருக வணக்கம் அடுத்த நேயர் அடுத்த நேயர் வருக வணக்கம்
2: ஹலோ
1: வணக்கம் யார் இங்கிருந்து
2: வணக்கம் ஐயா
1: வணக்கம்
2: பாலச்சங்கமணலில்
1: யார் பேசுறீங்க சங்கீதாவா
2: ஆமாங்க சார்
1: இப்போ உங்க ஊர் கேட்டமே கேட்டீங்களா அப்போ கேக்குறப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க
2: பட்டி
1: நன்றி தம் சொல்லிருக்கலாம் ஒரு எழுத்து ஒரு மொழி கூட சொல்லிருக்கலாம் அடுத்து நேயர் வருக வணக்கம்
3: சார் வணக்கம் வணக்கம் பிஎஸ்என் தருமபுரி
1: ஐயா உங்களுக்கு ஒரு சொல் சொல்லாமா
3: சொல்லுங்க ஐயா
1: வத்தல் மலை அடிவாரம்
3: மலை
1: மலை
3: வத்தல்
1: வத்தல்
3: அடிவாரம்
1: அடி
3: வாரம்
1: வாரம் இன்னும் ஒன்று வரணுங்க ஐயா வத்தல் ஒன்று மலை ஒன்று சொன்னீங்க அடி ஒன்று சொன்னீங்க வாரம் சொன்னீங்க முயற்சி பண்ணுங்க பாருங்க வத்தல் மலை அடிவாரம் வத்தல்
2: மலை
1: மலை
2: வாரம்
1: புதனமா சொன்னீங்க வலையா சூப்பர் நாலு இன்னும் ஒண்ணு சொல்லுங்க மா வரதில்ல வெறும் மா மட்டும் தானே வருது மலை தானே சொன்னோம் வத்தல் மலை
2: மலை வந்து மாலை வருது வராதுங்களா
1: மாலை எல்லாம் வராதுமா நன்றி நன்றி இப்படி சொல்லியிருக்கலாம் வத்தல் மலை அடி வாரம்னு சொல்லிட்டு நாலு சொல் சொல்லியாச்சு அடிவாரம் அப்படின்றது ஒரு இணைப்பு சொல் அதையும் சொல்லியிருக்கலாம் எந்த பகுதியிலும் நல்ல முயற்சி இணைப்பில் வந்தமைக்கு நன்றி அடுத்த நேர் வருக வணக்கம் வணக்கம்
4: இரவு வணக்கம் பன்னந்தூர்லேருந்து கே ராஜேஸ்வரி பேசுறேங்க
1: ராஜேஸ்வரிமா உங்களுக்கு ஒரு சொல் சொல்லலாமா
4: கொடுங்க
1: அஜிப்பட்டி
4: என்னங்க
1: அஜிப்பட்டி முயற்சி பண்ணுங்க
4: பட்டி
1: பட்டி
4: படி
1: படி
4: அட்டி
1: அஜி சரி
4: அடி
1: அடி
4: பஜ்ஜி
1: பஜ்ஜி சூப்பரா சொல்றீங்களே
4: சொல்லிட்டோம் சார் நன்றி
1: நன்றி நன்றிமா அற்புதம் அடுத்த நேயர் வருக வணக்கம்
5: வணக்கம்
1: யார் இங்கிருந்து
5: புஷ்பலதா
1: உங்களுக்கான கேள்வியுமா தமிழ் பல்கலைக்கழகம்

0: தமிழ்
1: பல்கலைக்கழகம்
0: கழகம் கல்
1: கல்லா
0: கல்லுங்கயா கல்
1: சூப்பர்.
0: அப்புறம்
1: அஞ்சு சொல்லிட்டீங்க நன்றி நன்றி. நம்ம கொடுத்த சொல்லு நாலு சொல்ல இருந்தது. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: காரிமங்கலம் மாவட்டம் ஜெங்குச்சேட்டுப்பட்டி குச்சிக்கிழங்கு வியாபாரி தேவராஜன் பேசுறேன்.
1: என்ன வியாபாரி?
2: குச்சிக்கிழங்கு.
1: ஓ சரி சரி சரிங்க ஐயா. உங்களுக்கு வந்து பெண்ணாகரம் சொல்லுங்க.
2: மறுபடியும் சொல்லுங்க.
1: பெண்ணாகரங்க ஐயா.
2: பெண்ணாகரமா?
1: ஆமா.
2: கரம்
1: கரம்
2: பெண்ணா
1: பெண்ணா
2: பெண் பெண்
1: பெண்
2: கண்
1: காவே
2: கண்
1: கண் சரி சூப்பர்.
2: கண்ணா கண்ணா
1: கண்ணா சூப்பர்.
2: அஞ்சு வந்துருச்சுங்கய்யா.
1: நாலு தான் வந்திருக்கு.
2: பெண்ணாகரம்
1: அதனால தான் சொல்லிட்டுனே.
2: கணம்
1: கணம்
2: ஆமாங்கய்யா.
1: கணம் கணாம் சரி
2: கணா
1: கணா கணா கணா அஞ்சு வந்துருச்சுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அற்புதம் அற்புதம். எப்படியோ ஒன்று முயற்சி பண்ணி சொல்லிட்டாரு. விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சி இணைவோம் நேர்களே.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நிறைய நேயர்கள் முயற்சி செய்தார்கள். அற்புதமாக சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் பரிசு பெற்றார்கள், கைத்தற்றலை பெற்றார்கள். 5க்கும் மேற்பட்ட சொல்லை கூட சொன்னார்கள். சிலர் வந்து பக்கத்தில் வந்து நெருங்கி வந்து விலகி சென்றார்கள். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் பங்கேற்ற அனைத்து நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளந்தென்றல் சொல்லோடு விளையாடாக மலர்ந்தது. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணையத்தில் நேரம் 9:30.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
3: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
4: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: வந்தாச்சு ரமணி ஃபோக்ஸ்வேகனின் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய காரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது டைட்டன் பிரிட்ஜஸ் கார பெறுங்க, அதுவும் 50,000 வர பெனிஃபிட்ஸோட. உடனே அருகில் உள்ள ரமணி ஃபோக்ஸ்வேகன் ஷோரூம் விசிட் பண்ணி ஆன் ஸ்பாட் இஎம்ஐ, பெஸ்ட் டிஸ்கவுண்ட்ஸ், எக்கச்சக்க ஆஃபர்ஸ் அவைல் பண்ணுங்க. டிஎன்சி அப்ளை.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் நேர்களே, வானொலி பெட்டி அருகில் காலத்தால் அழியாத காவிய கானங்களை கேட்க தயாராக இருக்கும் அனைத்து நேர்களுக்கும், காத்திருந்து பாடல்களுக்காக எதிர்பார்த்திருந்து காத்திருக்கும் நேர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். சுகமான ராகங்கள் சுவையான பாடல்களோடு ஒளி உலா வர காத்திருக்கிறது. இன்று ஈரோடு

0: திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 04342240403 என்ற நிலோ 9486811025 என்ற நிலை அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342240431 என்ற நிலம் 94866520205 என்ற நில் அழைக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளை, கோவிந்தசாமி சார்.
0: கோவிந்தசாமியா, என்ன பாடல் உங்களுக்கு வழங்கலாம்
1: சார்? சந்திப்பில் இருந்துங்க சார், ஆனந்தம் விளையாடும் வீடு அனைத்து நேயர்களுக்கும் கொடுத்துருங்க சார்.
0: இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: சரிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: ட்ரிபிள்எஸ் தங்க மாளிகை சுப முகூர்த்த தினங்களை முன்னிட்டு பவுனுக்கு 5,000 ரூபாய் வரை தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகளுக்கும் வெள்ளி போர்களுக்கும் சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்க ஆபரணங்களின் சொர்க்கம் ட்ரிபிள்எஸ் ஜுவல் பாரடைஸ், பஸ் நிலையம் அருகில், தர்மபுரி மற்றும் பர்கூர்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: நிகழ்ச்சி நேயர் வருக வணக்கம்.
7: ஐயா இரவு வணக்கம்.
6: இரவு வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
7: நான் ஈரோடு சூரமட்டி வளசை இளங்கோங்க.
6: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
7: பட தரிசனம்.
6: சரிங்க.
7: இது இரவு நேரத்துல இந்த மாலை நேரத்து மயக்கம் பாடல எல்லாருக்கும் TM சௌந்தரராஜன் குரலில் அழகான பாடல கொடுங்கய்யா.
6: நன்றி. இதோ கேட்டு நீங்களும் மயங்குங்கள்.
7: நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
1: 102.5 தர்மபுரி பண்பலைக்கும், 103.7 ஏற்காடு பண்பலைக்கும் இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம். நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கும். சோமசுந்தரமே, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சரி, எனக்கு தெய்வ தாயிலிருந்து வண்ண கீழி சொன்ன மொழி என்ன மொழியோ இந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காகும் இந்த பாடல். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றிங்க.

0: ஆம் நேர்களே, உங்கள் காதோடும் மனதோடும் பேசும் பண்பலை இது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்போம். வருக, வணக்கம்.
1: ஈரோட்டிலிருந்து சீனிவாசன் பேசுறேன் சார்.
0: சீனிவாசன் ஐயா, என்ன பாடல் உங்களுக்கு வழங்கலாம்?
1: உலகம் சுற்று வாழ்விலிருந்து பச்சை கிளி முத்துச்சாரம்.
0: கேட்டு ரசிகங்கள் இரவு நேரத்தில்
1: சார், இது அன்பு மனைவி ஜோதிமணிக்காகவும்
0: அனைவருக்காகவும்
1: நவீன்குமாருக்காகவும் சார்.
0: நன்றி, நன்றிங்க.

0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். நலமா இருக்கிறீங்க?
0: நலமா, நலமா இருக்குங்கய்யா. கனகரத்தினமே என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: இன்றைய நிகழ்ச்சியில வந்து இரு வல்லவர்கள் என்ற படத்திலிருந்து
0: சரிங்க,
1: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன் என்ற பாடல்
0: கேட்டு ரசியுங்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றிங்கய்யா.

0: 10 மணி 28 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி வளையம் கொங்கரவளையத்திலிருந்து செந்தில்குமார்.
0: சொல்லுங்க செந்தில்குமார், என்ன பாடல் வழங்கலாம்?
1: தெய்வ மகன்ல இருந்துங்க, தெய்வமே தெய்வமே.
0: சரிங்க, இதோ கேட்டு ரசிப்போம்.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: சார், ஈரோட்ல இருந்து சேகரன் சார்.
0: சொல்லுங்க சேகரையா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சார் வந்துங்க, குமரக்கூட்டம் படம் சார். நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்தோம் என காதல் தேவதை சொன்னால்.
0: இதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இருந்து
1: சார், ஈரோட்ல இருந்து சேகரன் சார்.
0: சொல்லுங்க. சேகரையா என்ன பொருள் வழங்கலாம்?
1: சார் வந்துங்க, குமரி கூட்டம் படம் சார். நாம் ஒருவரை ஒருவர் சந்தித்தோம் என காதல் தேவதை சொன்னால்.
0: இதோ கேட்டு ரசிங்கள்.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: இந்த இரவு வேளையில் சாலையில் பயணித்து கொண்டிருக்கும் பயணிகளுடைய பயணம் இனிமையாக மர வாழ்த்துகிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் யார் என்று கேட்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா.
0: கவிதா சொல்லுங்க. கவிதாம்மா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: படமும் கவிதா பாடல், பறக்கும் பறவைகள்.

0: அம்மா.
1: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பும் பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான பாடல்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் யார்? எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க. யார், எங்க இருந்து?
2: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிங்கிரி பேசுறீங்க.
1: வெள்ளிங்கிரியை என்ன பாடல் வழங்கலாம்
2: இன்னைக்கு? உயர்ந்த மனிதர் படத்துக்கு நாளை இந்த வேலை இந்த பாட்டு கொடுங்க. இந்த அருமையான இரவு வேளையில் வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி. நன்றிங்க. இந்த பாடலை கேட்டு இந்த இரவு வேளை இனிய வேளையாக மாறட்டும்.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து?
1: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவளம் சார்.
0: சொல்லுங்க தங்கவளம், என்ன பாடல் வழங்கலாம்
1: சார்? படம் வந்து ஏணிப்படிகள்.
0: ம்,
1: ஏணுங்க மாப்பிள்ள என்ன நினைப்பு, அந்த பாடல் கொஞ்சம் எல்லாம் கேட்கலாம்.
0: கேட்போம். நன்றி.

0: நிகழ்ச்சி நேயர்வர்க்க வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கங்க. யார் இங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளவரிலிருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஈஸ்வரனையா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: இதே வீண படத்திலிருந்து பொன்னந்தி மாலை பொழுது அந்த பாட்டுங்க சார்.
0: இதோ கேட்டு ரசிக்கலாம். நன்றி
1: நன்றி.

0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: வணக்கம் அன்புகளுமே. கோவை சிறுவாணித்தாரு நரசீபுரம் என்கே கந்தசாமி.
0: கந்தசாமியே என்ன பாடல் பண்ணலாம் உங்களுக்கு
1: இன்னைக்கு? நாட்டிய பேரவை பத்தினுடைய 94வது பிறந்த நாள்.
0: சரிங்க,
1: அதற்காக இருமலக படத்துல மாதவி பொன்மயிலாளி நாட்டிய அறிஞர் என்ற படத்துல.
0: சரிங்க, கேட்டு ரசிங்கள்.
1: ஒலிபரப்பிற்கு நன்றி. நன்றி,
0: நன்றி, நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:45. இனி நிகழே நமது பண்பலையில் ஒளி உலா வரும் நிகழ்ச்சிகள். நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். காலை 6 மணிக்கு குரல் ஓசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்த டெல்லி அஞ்சலாக, 6:10 நைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 குரல்கான அறிவிப்புகள், 6:45 மாநிலச்செய்திகள், 6:55 தருமபுரி கிருஷ்ணா சில்க் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளை மழையாக இணைகிறார் ஆர் அஜய்வர்மன். 7 மணிக்கு காலை வணக்கம், தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காட்டின் நிலநிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி நிலநிலவரம், இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷிச்சார்கள், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமது, 9:50 வானொலியில் வசந்தம். நாளைய நிகழ்ச்சியின் தலைப்பு எல்லோரும் நல்லவரே. 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:50 நீங்கள் கேட்டவை கட்சபில் உறுப்பாடல்களை திறந்த குரல் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகையில் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:50 பூவே பெண் பூவே, 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் உழைப்போம் உயர்வோம் தருமபுரி பாலக்கோடு வேகரலி சபரி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 1:50 ஆங்கிலத்தில் செய்திகள், நிலைய அஞ்சலாக 1:10 நேர்மறுக்கும், 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 மாநில அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 2:30 தமிழ் அருவி பைந்தமிழ் பாவலன் பாரதிதாசன் முனைவர் ஜே கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடு வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோயில், 6:50 காங்கிரஸ் செய்திகள் அஞ்சலாக, 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை நிகழ்ச்சி குறிப்பு, 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி வாழைநார் தயாரிப்பு மதிப்பு கூட்டல் சந்தைப்படுத்துதல் கோயம்புத்தூர் P. நிவேதிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8 மணிக்கு இளந்தேன்றல் தமிழ் பேசுங்கள்,

ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 சுகமான ராகங்கள். நாளை நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 11:10

மத்திய அரசின் 12 ஆண்டுகால சிறப்பு தொடர் 11:45 உறங்கும் முன் ஒரு சிந்தனை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். மகாத்மா காந்தியடிகள். இணையினர்களே, இந்த நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாசவாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசை நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.